சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 30ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி இன்று புதன்கிழமை.

நாலொரு குரல். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அதிகாரம் அன்புடைமை. விளக்கம்: உலகத்தில் இன்பமுற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு அன்பு உடையவராகிப் பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ஈரா பூபாலன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:30 உழவர்களுக்கான செய்திகள். இதில் உலக தேனீ தினம் குறித்து காத்தமுத்து கர்த்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கர்த்தமுத்துவாக ஸ்ரீனிவாசன் முருகன் ஆகியோர்.

6:55 சூழல் அறிவோம். தனிநபர் நிலைத்தன்மை தொடர்ச்சி. வாசிப்பவர் முனைவர் எஸ் சுடலை அவர்கள். 7:2 புதுவை புதுமை. இதில் தமிழமுது, தமிழின் சிறப்பு சித்திரம். எழுதியவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. எட்டு 2 முதல் 8:15 மணி வரை மற்றும் 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நிகழ்ச்சி. நேரலில் இணைகிறார் ஆர்ஜே சோனியா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். ஒன்று 2 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சென்சஸ் ஆஃப் இந்தியா புதுச்சேரி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர். நீரிழிவு நோயினால் ஏற்படும் பார்வை செயலிழப்பு, கணினி பார்வை குறைபாடு குறித்து கடலூர் அரசு மருத்துவமனை மற்றும் தலைமை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் W. அசோக் பாஸ்கர் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங். 5 மணிக்கு அலையோடு விளையாடு. நேரலில் இணைகிறார் ஆர்ச்சே ஆனந்த்குமார். 6:20 முதல் 7 மணி வரை. 7:02 முதல் 7:15 வரை. மீண்டும் 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். எட்டு 5 மியூசிக் பைதபே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 மணி முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ 102.8 ஒளிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல்

ஒரு மணி வரை மணிக்கொரு முறையும் இரவு 7 மணி மற்றும் 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கும் சுவாமிநாதன் அவர்கள். 7:30 நகருளா. 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு சித்திரம் பங்கேற்போர் வானொலி நேயர்கள் பாலயோக மீனா, கன்னித்தாய், பாலசுப்ரமணியன், நீதிராஜா, வேணுகுமார் ஆகியோர். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி, சென்னை அஞ்சல். 9 மணிக்கு அரங்கிசை, ஆர் சாய் விக்னேஷ் அவர்கள் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம், தலைப்பு இயற்கையோடு இயைந்து வாழ்வோம், நெறிப்படுத்துகிறார் சரஸ்வதி. 12 மணிக்கு உழவர் அரங்கம், மின் சாதனங்கள் பழுது பார்க்கும் வேலை செய்யும் ஆர் வேல்முருகன் அவர்களுடனான ஒளி சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாசன் முருகன் அவர்கள்.

12:30 பன்னிசை மாலை, சீர்காழி எஸ் திருஞான சம்பந்தம் அவர்கள் பாடிய தெய்வாரம். 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம், பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை. இது குறித்து புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை. மூன்று 10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல், எஸ் சௌமியா அவர்கள் பாட்டு. 4:00 ஒளிச்சித்திரம், குழந்தையும் தெய்வமும் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை எம் எஸ் விஸ்வநாதன், வசனம் ஜாவர் சீதாராமன், இயக்கம் கிருஷ்ணன் பஞ்சு. 5:00 பொன் மாலை பொழுது, குழந்தை என்னும் தலைப்பில் பாடல் கேட்கலாம். தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம். நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், பயறு வகை பயிர்களின் முக்கியத்துவம், ரகங்கள், பயன்பாடு, மதிப்பு கூட்டல், ஊட்டச்சத்து மற்றும் சந்தைப்படுத்தலின் வழிமுறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விவசாய விரிவாகத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி சுமதி அவர்கள் உரை. அதைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பன்னிசை பண்ணை செய்தி இடம்பெறும். எட்டு மணி முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் சென்னை.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள்.
2: இன்று புதிதாய் பிறந்தோம். வாழ்க்கை என்பது ஒரு நதி, அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. சில சமயங்களில் தடைகளை சந்திக்கிறது, சில சமயங்களில் கிளைத்து ஓடுகிறது. ஆனால் புதியதாக பிறக்கும் கிளை நதிகள் போல நம்முள் புதிதாக பிறக்கும் எண்ணங்கள்தான் நம்மை மேலும் செழிப்பாக்குகின்றன. இன்று புதிதாய் பிறந்தோம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குமான வாழ்க்கை தத்துவம். கடந்த கால சுமைகளை இறக்கி வைத்து எதிர்கால கற்பனைகளில் சிக்கிக் கொள்ளாமல் இந்த ஒரு கணத்தில் புதியதாக உதிப்பதற்கான ஒரு முன்முடிவு. நம் பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் கடந்த காலமே. ஒரு தோல்வி, ஒரு முறிவு, ஒரு அவமானம், அந்த சம்பவத்தின் நினைவு நம்மை தின்று கொண்டே இருக்கும். நான் அப்போது இப்படி செய்திருந்தால், அவர் என்னை ஏன் இப்படி நடத்தினார், இவை நம் மனசக்தியை வீணடிக்கும் என்ன குழப்பங்கள். இன்று புதிதாய் பிறத்தல் என்பதன் முதல் படி நேற்றை மன்னித்தல். அது நம்மை நாமே மன்னிப்பதாக இருக்கலாம், அல்லது பிறரை மன்னிப்பதாக இருக்கலாம். ஒரு மேலை நாட்டு உளவியலாளர் கூறியதைப் போல, மன்னிப்பு என்பது மற்றவருக்காக அல்ல, உங்கள் சொந்த சிறை கதவை திறப்பதற்காக என்பதன்படி நாம் வாழ வேண்டும். நம்மில் பலர் எதிர்காலத்திலேயே வாழ்கிறோம். மகன் படிப்பு முடிந்ததும், அடுத்த மாதம் சம்பளம் உயர்ந்ததும், ஓய்வு பெற்ற பிறகு, இவையெல்லாம் வருங்கால கோட்டைகள். ஆனால் அந்த கோட்டைகள் கட்டும்போதே நிகழ்காலம் கை நழுவி சென்று விடுகிறது. இன்று புதிதாய் பிறப்பது எனில் கடிகாரத்தை நிறுத்துவது, இப்போது எனும் நொடியில் முழுமையாக மூழ்குவது. ஏனெனில் கடந்த காலம் மாற்ற முடியாதது, எதிர்காலம் உறுதியற்றது. உங்கள் கையில் உள்ள ஒரே நாணயம் இன்று, அதை பறிகொடுக்காதீர்கள். தியானம் போன்ற பயிற்சிகள் இதற்கு உதவுகின்றன. ஒரு கணத்தில் உணர்வுகளை கவனிப்பது, சுவாசத்தை உணர்வது, இவை சிறிய பயிற்சிகள். ஆனால் இவை மனதை இன்றைய பிறப்பிற்கு தயார் செய்கின்றன. சார்லஸ் டுகிக் தனது பவர் ஆஃப் ஹேபிட் நூலில் கூறுகிறார், நாம் செய்வதில் 40% மேல் பழக்கங்களே. நாம் எழுவது, பல் துலக்குவது, சாப்பிடுவது, வேலைக்கு செல்வது, பல செயல்கள் இயந்திரத்தன்மையில் நிகழ்கின்றன. இந்த இயந்திரத்தன்மைதான் நமக்குள் பழைய ஆள் என்கிற உணர்வை தருகிறது. இன்று புதிதாய் பிறக்க ஒரு சிறிய பழக்கத்தை மாற்றி பாருங்கள். காலையில் முதலில் கைபேசியை பார்ப்பதற்கு பதிலாக ஒரு பக்க நல்ல புத்தகத்தை வாசிக்கலாம். புகையிலை அல்லது சர்க்கரை போன்ற ஒரு தீய பழக்கத்தை இன்று குறைத்தாலே அதுவே ஒரு புதிய பிறப்பின் தொடக்கம். பழைய பழக்கங்களின் சங்கிலியை அறுக்கவும் புதிய விழிப்புணர்வு வேண்டும். அந்த விழிப்புணர்வின் பெயரே இன்று புதிதாய் பிறந்தோம். ஒரு தாய்க்கு ஒவ்வொரு நாளும் தன் குழந்தை புதிதாக பிறப்பது போல இருக்கும். அப்படியே நாம் ஒவ்வொரு உறவுகளையும் பேணத் தொடங்கினால் நாம் வலிமையானவர்களாக, மனிதம் நிறைந்த மனிதர்களாக மாறுவோம். உறவுகளை சந்திக்கும் போது இன்று அவர்களை முதல் முறையாக சந்திப்பது போல் நடந்து கொள்ளுங்கள். முந்தைய வாக்குவாதங்களை மறந்து புத்தம் புதிய பார்வையுடன் வணக்கம் சொல்லுங்கள். உங்கள் முதல் சந்திப்பின் அப்பாவித்தனத்தை மீண்டும் கொண்டு வாருங்கள். நிச்சயம் உறவுகள் புதுப்பிக்கப்படும். பலர் தங்கள் வேலையில் சலிப்படைகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் மாற்றம் சாத்தியமில்லை என்று எண்ணுகிறார்கள். கொலம்பஸ், கலீலியோ, நெல்சன் மண்டேலா, அன்னை தெரசா, பலரும் வாழ்க்கையின் மத்திய அல்லது பிற்பகுதியில் புதிய பிறப்பை பெற்றவர்கள். நீங்கள் தினமும் கண்ணாடியில் பார்க்கும் உருவம் நேற்றைய உருவம் அல்ல. உங்கள் செல்கள் புதுப்பிக்கப்படுகின்றன, உங்கள் எண்ணங்களும் புதுப்பிக்கப்படுகின்றன. நீங்கள் ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ளலாம், புதிய தொழிலை தொடங்கலாம், புதிய இடத்துக்கு செல்லலாம். எல்லாவற்றிற்கும் முதற்படி இன்று புதிதாய் பிறந்தேன். ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு சமூகத்திற்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும். இந்தியா 1947 புதிதாக பிறந்தது. தமிழ்நாடு வறுமை, கல்வியின்மை, சாதிய வன்முறையிலிருந்து மறுபிறப்பு பெற்றது. இன்றும் நமது சமூகம் பல நச்சு பழக்கங்களில் இருக்கிறது. பெண்ணியம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவற்றில் இன்று நாம் புதிதாக பிறக்க வேண்டும். மனித வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றத்தை தரும் சக்தி இன்று. இன்று எனும் ஒரு கணத்திடம் உள்ளது அது. உங்கள் கடந்த காலம் உங்களை வரையறுக்க முடியாது, உங்கள் எதிர்காலம் உங்களை மிரட்ட முடியாது. ஆனால் இன்று இந்த ஒரு நொடியில் நீங்கள் ஒரு முடிவெடுக்க முடியும், நான் புதிதாய் பிறந்தேன்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கிய

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:16 1 நொடிகள். நேர்கள் கேட்க இருப்பது தெய்வீக ராகம்.

நேயர்கள் கேட்டது சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் எல்.ஆர். ஈஸ்வரி பாடியது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 6 நாள் புதன்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள்.

இதில் உலக தேனி தினம் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாசன் முருகன் ஆகியோர்.

0: அடடடடா, காலையிலேருந்து இந்த மாந்தோப்பை சுற்றி சுற்றியா காலெல்லாம் வலிக்குதுப்பா. செம வேலையாயிடுது. சரி, இப்படி கயிற்று கட்டில் உக்காந்த களைப்பாருவோம். சரி, வேலையை பார்ப்போம். போய்
1: கணக்கு புள்ள, இந்த ஒட்டு ரெண்டு லாரி போயிடுதா? அல்போன்ஸ் ரெண்டு லாரி ஏற்றுங்க. ருமேனியா, பாதிரி, செந்தூரம், இதெல்லாம் மூணு மூணு லாரியை ஏற்றுங்கப்பா. அப்புறம் அந்த பங்கனப்பள்ளி நீலங்கதில்ல, அதை வந்து பெங்களூருக்கும் டெல்லி பாம்பேக்கும் ஒரு அஞ்சு அஞ்சு லாரி ஏற்றுங்கப்பா. இந்த வருஷம் நல்ல மகசூல் கிடைச்சிதுப்பா. கணக்கு பிள்ளை அந்த வேலையை போய் பாரு.
2: ஆ, சரிங்க.
1: இங்க வாங்கப்பா, இங்க வாங்கப்பா. நீங்கள் இதே வாரு வாரு வாரு வாரி கொட்டுமா.
3: முத்து
1: கொட்டு கொட்டு கொட்டு கொட்டு.
3: ஏப்பா கருத்து முத்த.
1: யாரு காத்து முத்தா? பாப்பா பாப்பா பாப்பா.
3: என்னப்பா காலையிலே வேலை ரொம்ப ஜரூரா நடக்குது பிள்ள இருக்கு.
1: ஆமா காத்து முத்த, இந்த வருஷம் நல்ல மகசூல் என் மாந்தோப்புல.
3: ஏப்பா மாந்தோப்புல மட்டுமா, உன் தென்னந்தோப்புலையும் இந்த வருஷம் குல குலையா காய்ச்சிருக்குது.
1: ஆமா. இளநியும் நாலஞ்சு லாரி ஏத்தனாம் பெங்களூருக்கு.
3: என்னப்பா அமோக விளைச்சலுக்கு என்ன காரணம்?
1: காத்து முத்தா, நான் டவுனுக்கு போயிட்டு இருக்கிற உரத்தெல்லாம் எட்டு வந்து இறக்கிட்டேன் மாந்தோப்புல. அது நிறைய உரம் போடுறான், நல்ல மகசூல் கிடைக்குதுப்பா.
3: மாமரத்துல நல்லா தான் காய்ச்சிருக்கு. அது என்ன கருத்த முத்த, உனக்கு இந்த அமோக விளைச்சலுக்கு காரணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
1: என்னத்தை கண்டுபிடிச்சா?
3: எப்பா அண்ணாந்து பாரு.
1: அண்ணாந்து பார்த்தா நிறைய இருக்குது.
3: எப்பா அந்த உச்சாங்கடையில பாருப்பா, எம்மும் பெரிய தேன் கூடு இருக்கு பாரு.
1: ஆமா, நான் இது வரைக்கும் பாக்கலைய தோட்டத்துல.
3: எப்பா தோட்டத்துல இந்த மாதிரி தேன் கூடு இருக்குதுன்னா, தேனீக்கள் நால அயல் மகரந்த சேர்க்கை நடைபெற்று அது மாமரமா இருக்கட்டும் தென்னமரமா இருக்கட்டும் மற்ற மரங்கள் எதுவா இருந்தாலும் சரி, காய்ப்பு அமோகமா இருக்கும்பா.
1: ஆமா ஆமா, அது கிளையில அந்த தேன் கூடு மறைச்சுன்னு ஒன்னும் தெரியல எனக்கு காத்து முத்த.
3: தேனீக்கள் அந்த அளவுக்கு மனித குலத்துக்கு நன்மை செய்யுதுப்பா.
1: சரி, தேன் கூடுக்கும் விளைச்சலுக்கு என்ன சம்பந்தம்?
3: எப்பா ஐன்ஸ்டீன் என்ன சொன்னாரு, இந்த உலகத்துல தேனீக்கள் வண்ணத்து பூச்சிகள் எல்லாம் இல்லாம போயிடுச்சுன்னா ஒரு நாலு வருஷத்துல உயிரினங்களே இல்லாம போயிடும்னு சொன்னாரா இல்லையா?
1: கேள்விப்பட்டிருக்கேன்.
3: எதனால சொன்னாரு?
1: ஆமா, எதனால சொல்லிருப்பாரு?
3: பயிர்களா இருக்கட்டும் மரங்களா இருக்கட்டும் செடி கொடிகளா இருக்கட்டும் அயல் மகரந்த சேர்க்க செஞ்சு உணவை தயாரிக்கணும்னா தேனீக்கள் மாதிரி அதுங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உயிரினங்கள் தேவைப்படுதுப்பா.
1: ஓஹோ,
3: ஆமாப்பா. ஒரு மரத்துல பூக்கக்கூடிய பூவுல இருந்து மகரந்த தூளை எடுத்துட்டு போய் இன்னொரு மரத்து பூல வைக்கும் போதுதான் அந்த மரத்துல காய் காய்க்குது. இதுக்கு தேனீக்கள் எல்லாம் உதவுதுப்பா. அதனாலதான் தேனீக்கள் இருக்கக்கூடிய தோப்புகள்ல நல்ல மகசூல் கிடைக்கும்.
1: அப்ப நிறைய இந்த வருஷம் மகசூலுக்கு தேனீக்களும் காரணங்கிற.
3: ஆமாப்பா, அதனாலதான்ப்பா தேனீக்களுக்கான ஒரு நாளையே கொண்டாடுறாங்க.
1: இது தேனிக்கு பிறந்த நாளா?
3: தேனிக்குன்னு பிறந்த நாள் இல்லப்பா.
1: சரியா, ஏன் காத்து முத்தா, நீ சொல்ற மாதிரி தேனீக்களுக்கான நாள் ஏன் வந்துச்சு?
3: உலக தேனி தினம் அப்படிங்கறது எப்படி வந்துச்சுன்னா, ஆண்டன் ஜான்சா அப்படின்னு ஒருத்தவங்க ஸ்லோவேனியா அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்க. இவங்க அந்த தேனி வளர்ப்புல ஒரு முன்னோடியா இருந்திருக்காங்கப்பா. இவங்களுடைய பிறந்த நாளான மே 20ஆம் தேதி அத ஞாபகத்துல வச்சு ஐக்கிய நாடுகள் சபை 2017ஆம் ஆண்டிலிருந்து மே 20ஆம் தேதிய உலக தேனி தினம் அப்படின்னு கொண்டாடிட்டு வருதுப்பா. நாமளும் கொண்டாடிட்டு இருக்கோம்பா.
1: அதாவது இன்னைக்கு?
3: ஆமாப்பா, இன்னைக்கு உலக தேனி தினம். அதனாலதான் தேனீக்கள் பத்தின பல விஷயங்களை நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்பா.
1: காது முத்தா, ஒரு நல்ல செய்தியை சொன்னப்ப எனக்கு. காது முத்தா, நீ தேனீக்கள் சொன்னவொடனே சின்ன வயசு நாம தேன அடைய
3: கல்லூட்டு எறிவுமே.
1: அந்த ஞாபகம் வருதுப்பா.
3: ஆமாப்பா, நீ கூட ஒரு தடவை கல்லூட்டு எரிஞ்ச தேனாட பிச்சுக்கிட்டு பொத்துன்னு விழுந்துச்சா.
1: ஆமா, அந்த அடைய எடுத்துன்னு போயிட்டேன், சுத்தம் பண்ணிட்டேன், தேன் அடையோட சேர்த்து புழிஞ்ச பாத்திரத்துல குடிச்சுமே.
3: கருத்தமுத்த, தேனடையில தேன் வந்து தனியா மேல இருக்கும்.
1: ஆமா,
3: இது போக கொஞ்சம் தேன் வந்து கீழே இருக்கும்.

0: அது கூட அந்த முட்டை இருக்கிற குஞ்சு இருக்கும், இதோட சேர்த்து வச்சு நசுக்குன்னு புழிஞ்சு அப்படியே உன் வாயில ஊத்திட்டே வருதுற.
1: ஆமா, நினைவுகள்லாம் மறக்க முடியல.
0: ஆமாப்பா, ஒரு காலத்துல மலை தேன்னு மலையில போய் எடுத்தாங்க, அப்புறம் பாறை தேன்னு எடுத்தாங்க. இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா, தேனி போட்டியே வீட்டு கொள்ளையிலேயே வச்சு தேனி வளர்க்கறாங்கப்பா.
1: ஆமா ஆமா ஆமா,
0: அது ரொம்ப ஈஸியா போடுது.
1: அது இல்லாம குச்சியில பந்தம் குளித்து நெருப்பு காட்டி தேனி அடைய கூட அழிப்புமே,
0: அது தேனி எல்லாம் வந்து ஓடிப்பிடும், சிலது அப்படியே அழிஞ்சு போடும். அதுக்கு பிறகு அந்த தேனடைய எடுத்து நம்ம சாப்பிட்டோம்.
1: உன்ன கூட ஒரு தேனி கொட்டிக்குதாங்க ஏறும் போது.
0: ஒன்னா ரெண்டா நிறைய கொட்டி இருக்குப்பா. தேனு கொட்டுறதே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு வேற சில பேர் சொல்றாங்கப்பா.
1: அப்படியா?
0: ஆமாப்பா, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுதுப்பா, இப்ப உள்ள வயசுக்கு நாம அதை செய்ய மாட்டோம்.
1: ஆமா,
0: ஏன்னா தேனி ரொம்ப முக்கியம். நம்மளுடைய விவசாய நிலங்கள்ல நல்ல விளைச்சல் கிடைக்கணும்னா தேனீக்கள் உதவி செய்யுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நாம இனிமேலாம் தேனிய போய் அழிப்போமா?
1: அது அறியாத வயசுல அழிச்சோம்.
0: ஆமாப்பா, அந்த தவிர இனிமே செய்யக்கூடாது.
1: அப்படிப்பட்ட தேனீக்களை வளர்க்கணும்பா நம்ம.
0: அதுக்குதான்ப்பா இந்த தேனி பொட்டி வச்சு வளர்க்கறாங்க, அதுல சட்டமா இருக்குது. அதுல மேல தேன் வந்து கட்டும், கீழே வந்து நான் சொன்ன மாதிரி அது குஞ்சுகளுக்கு முட்டை விடுறதுக்கு, அப்புறம் அந்த வேலைக்கார தேனிகளுக்கு தனியா தேன் வச்சுக்கும். அதை தொந்தரவு பண்ணாம மேல இருக்குது பாரு, அதை மட்டும் அப்பப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது நமக்கு தொடர்ந்து தேன் கொடுத்துக்கிட்டே இருக்கும்பா. என்ன, நம்ம வந்து வைக்கக்கூடிய பெட்டி அதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 2 கிலோமீட்டர்ல நல்லா பூ பூக்கிற தாவரங்கள் மரங்கள் செடி கொடிகள்லாம் இருந்ததுன்னா நமக்கு நல்ல தேன் கிடைக்கும்பா. தேனீக்களுக்கு உணவே இல்லாத காலத்துல நாமே சக்கரை தண்ணி மாதிரி தேனீக்களுக்கு உணவு கொடுத்து அதை பராமரிக்கணும். இது போக எறும்புகள் வந்து தொந்தரவு பண்ணும், ஓனா தொந்தரவு பண்ணும், அப்புறம் வண்டுகள் தொந்தரவு பண்ணும், இதெல்லாம் கண்காணிச்சு அந்த தேனீக்களை பாதுகாக்கிறதும் நம்மளுடைய கடமைப்பா.
1: ஆமா காத்தமுத்த, இந்த உலக தேனி தினத்துல நாம மட்டும் இல்லாம நம்மளை சார்ந்த விவசாயிகள் எல்லோரும் பொதுமக்களும் தேனீக்களை பாதுகாக்கணும்பா, அதனால சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும்.
0: ஆமாப்பா ஆமாப்பா, தேனீக்களை பாதுகாத்தோம்னா விளைச்சல் பெருகும், மகசூல் அதிகரிக்கும், நாடே செழிப்பா இருக்கும்பா,
1: இயற்கையை நல்லா பாதுகாக்கலாம்.
0: ஆமாப்பா, அதனால இந்த உலக தேனி தினத்துல இத ஒரு உறுதிமொழியா நாம எல்லாரும் எடுத்துக்கணும்பா.
1: கண்டிப்பா.
0: சரிப்பா கர்த்தமுத்து, வண்டி வண்டியா லோடு ஏத்துற, நான் வந்திருக்கேன்.
1: கணக்கு போல காத்தமுத்து வந்திருக்காரு நம்ம தோப்புக்க. அவருக்கு 5-5 கிலோ அல்போன்சா ஒட்டு நீளம் பாதிரி ருமேனியா பையில போட்டு கொடுப்பா.
0: சரி கத்தமுத்து, நான் எல்லாத்தையும் எப்படி தூக்கிட்டு போறது?
1: காதமுத்த, மூட்டையெல்லாம் கட்ட வண்டியில வைக்கிறேன், கட்ட வண்டி நம்ம வீடு தான் போகுது, போகும்போது உங்க வீட்டுல இறக்க சொல்லிடுறேன்.
0: சரிப்பா சரிப்பா. சரி அப்ப நான் கிளம்பிட்டுமா?
1: சரி சரி சரி, போயிட்டு போயிட்டு காதமுத்த.
2: நேர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இதில் உலக தேனி தினம் குறித்து காத்தமுத்து கர்த்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார், கர்த்தமுத்துவாக ஸ்ரீனிவாசன் முருகன் ஆகியோர்.

0: தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று இத்தாலி சென்றடைந்தார். ரோம் விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவழியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து பிரதமர் இன்று இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுகள் அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டரல்லாவையும் சந்தித்து பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதில் தமது இந்த பயணம் முக்கிய பங்கு வகிப்பதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சென்னை திரும்புகிறார். கேரள மாநில ஆளுநராக உள்ள அவர் தமிழக ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக வகிக்கிறார். கடந்த 16ஆம் தேதி திருவனந்தபுரம் சென்ற அவர் கேரளத்தில் புதிய அரசு பதவிப்பிரமாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் சுமார் 9 லட்சம் பேர் எழுதியுள்ளனர். காலை மணி 9:30 வெளியாகும் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் tnresults.nic.in, dge.tn.gov.in, results.dglocker.gov.in ஆகிய இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை பதிவிட்டு அறிந்து கொள்ளலாம். அந்தந்த பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் அளித்துள்ள கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலமும் தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும். பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தங்கள் அரசை பொறுத்தவரை இருமொழி கொள்கைதான் தங்களின் நிலைப்பாடு என்றும், அதில் எந்த சமரசமும் இல்லை என்றும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ், மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்.
1: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற ஃபார்மசிஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். அதை தவிர எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்டாச்சு ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். கிட்டத்தட்ட 5000 ஃபார்மசிஸ் ஓப்பனாக தான் இருக்கும். பொதுமக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை தவிர ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இதற்காக கோஆர்டினேட் பண்றதுக்காக நாங்கள் அப்பாயின் பண்ணிருக்கோம். அதுக்கான டீடைல்ஸ் இந்த வெப்சைட்ல நாங்கள் கொடுத்துருக்கோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. 2 நாட்களில் 40,000 மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் இந்த கண்காட்சியை கண்டு ரசித்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற
1: உதகையில் கோடை சீசன் களை கட்டி உள்ள நிலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணமாக உள்ளனர். இதனால் சுற்றுலா தலங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக 128வது மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. மலர் கண்காட்சியின் சிறப்பம்சமாக 120,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் முகப்பு மற்றும் அதனை சுற்றி மலர்களால் வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ள திருவாரூர் ஆடித்தேர், மாமல்லபுரம் திருவள்ளுவர் சிலை என 20க்கும் மேற்பட்ட மலர் வடிவங்களை ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து வருகின்றனர். மேலும் அலங்கார மேடைகளில் 50,000 மலர் தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள பல வண்ண மலர்களை மகிழ்ச்சியுடன் கண்டு ரசிக்கின்றனர். தொடர்ந்து மலர் கண்காட்சிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் காலை முதல் மாலை வரை தாவரவியல் பூங்காவில் கூட்டம் அலைமோதுகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் 40,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் மலர் கண்காட்சியை பார்த்து ரசித்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
2: சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகிறது. சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெற்று வருவதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை மறுநாள் தொடங்கும் இந்த ஆண்டிற்கான கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி வரும் 28ஆம் தேதி வரை 7 நாட்கள் நடைபெறவுள்ளதாக அவர் அதில் கூறியுள்ளார். இதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் தெற்கு உள் கர்நாடகா வரையிலான பகுதியிலும் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளில் இருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்திற்கு செல்லும் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக உரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு பதிலாக இந்தியர்கள் உள்நாட்டு சுற்றுலாவை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருந்ததை இந்திய ஹோட்டல்கள் சங்கம் வரவேற்றுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு MS பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் காப்புக்காட்டிலிருந்து வெளியேறி கிராமங்களுக்குள் புகுந்த யானை கூட்டத்தை மாவட்ட வனத்துறையினர் மீண்டும் வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பன்னாரி மாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணும் பணி மேற்கொள்ளப்பட்டதில் 1,21,00,000 ரூபாய், 320 கிராம் தங்கம், 570 கிராம் வெள்ளி காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையராக திரு GS சமீரன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரன்னும் ஜோஸ் இங்கிலீஷ் 60 ரன்னும் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர் வைபவ் சூரியவன்ஷி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துரு ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரிலிருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி

0: எஃப்எம் ரெயின்போ 102.8, நேரம் 6:55, 11:00.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். தனிநபர் நிலைத்தன்மை தொடர்ச்சியினை கேட்கலாம். வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள்.
2: பிளாஸ்டிக்கை வந்து பொதுவாக நம்ம எதிர்ப்பதற்கான ஒரு எல்லையிலிருந்து பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை நான் ஒரு நியாயப்படுத்தலை, பட் அதற்கான சாத்தியங்களையும் நான் சொல்லிடுறேன். ஏன் பயன்படுத்தணுங்கிறது சாத்தியத்தையும் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 1 கிலோ எண்ணெயை வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 கிலோ எண்ணெயை நீங்கள் வந்து ஒரு கிளாஸில் அடைச்சி நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு ஆராய்ச்சியினுடைய அவுட்கம், அதனால இது முன்ன பின்ன மாறலாம், பட் ஒரு அடையாளத்துக்கு நீங்கள் இதை லேர்ன் பண்ணிக்கலாம். அதாவது 5-7-2 கிராம் 1 kg ஆஃப் ஆயிலை நீங்கள் கன்வே பண்ணுறதுக்காக 1 கிலோ எண்ணெயை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னா நீங்கள் அதுக்கு ஒரு கிளாஸை பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு நீங்கள் ஒரு பொருளை எடுத்துக்கிட்டால் தான் 1 கிலோ எண்ணெயை நீங்கள் வந்து சேஃபாக எடுத்துகிட்டு போக முடியும். இதையே நீங்கள் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துனீங்கன்னாக்கா 24 கிராம் தான் தேவைப்படும். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 572 கிராம் எங்கே இருக்குது, 24 கிராம் எங்கே இருக்குது. 1 லிட்டர் இல்லை 1 கிலோ எண்ணெயை எடுத்து போவதற்கான பிளாஸ்டிக் பையினுடைய எடை பார்த்தீங்கன்னா 24 கிராமு. அதையே கிளாஸாக எடுத்துகிட்டு போனோன்னா 572 கிராமு. அதையே ஒரு பேப்பர் பேஸ்டு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஒரு 51 கிராமு. இப்போது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுதுன்னா, பிளைண்டாக எனக்கு பிளாஸ்டிக் வேண்டாம் அப்படின்னு நம்ம அதை ட்ரேட் ஆஃப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன, அதற்கான மூலக்கூறுகள் எங்கேருந்து கிடைக்க போகுது, அந்த மூலக்கூறுகளை உற்பத்தி செய்வதற்கான சூழல் மாற்றங்கள் என்ன, அதற்கான என்விரான்மெண்டல் டிக்ரேடேஷன் என்னாகும், இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கணிச்சு தான் நம்ம ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற ஒரு எல்லைக்கே நகரணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நகர்தல் வந்து ஒரு பிரச்சனையிலேருந்து இன்னொரு பிரச்சனைக்கு தான் நமக்கு வந்து வழிவகுக்கும். ஸோ இந்த விஷயங்களை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை அடுத்து என்னென்னலாம் நம்மளுடைய எல்லையிலேருந்து நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க. அந்த வாட்டர் பாட்டில் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட அந்த வாட்டர் பாட்டில் வந்து 11 கிராம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 11 கிராம் பிளாஸ்டிக்கில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, அந்த பாட்டில் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மெட்டீரியல், அதுக்குள்ள கேப் இருக்குல்ல அது ஒரு மெட்டீரியல், அப்புறம் அதில் ஒரு லேபிள் இருக்கு இல்லையா அது ஒரு மெட்டீரியல், பட் அந்த பெட் பாட்டில் இருக்கு இல்லையா அந்த பாட்டில், அது மேலே இருக்கிற கவர், அது வந்து HDPE. இந்த ரெண்டுத்துக்குமே ஒரே வகையான வேல்யூஸ் இருக்குன்னா இல்லை. பாட்டிலுக்கு ஒரு வேல்யூ, மூடிக்கு ஒரு வேல்யூ. ஸோ ஒரு கல்யாணத்தில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற தண்ணி குப்பிக்கு ஒரு 11 கிராம் இருக்குது. அந்த 11 கிராமை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் கேள்வி. அடுத்தது உணவு பொட்டலங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஹோட்டலில் போகிறீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் வெள்ளை கலர்லேயோ இல்லை கருப்பு கலர்லேயோ அடி தட்டு இருக்கும், மேலே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு தட்டு இருக்கும். இந்த தட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கிண்ணம் தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 55 கிராம் இருக்கும். ஸோ 55 கிராம் அளவுக்கு தட்டு, 11 கிராமுக்கு ஒரு வாட்டர் பாட்டில், இதுதான் நம்ம வந்து சராசரியாக ஒரு முறை நம்ம பயன்படுத்துகிற உணவில் வர பிளாஸ்டிக் கழிவு. இதை நம்ம எப்படி என்ன பண்ண போகிறோம்? பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நிகழ்ச்சியில் வந்து நம்ம பிளாஸ்டிக் தட்டு பயன்படுத்துகிறோம் இல்லை பிளாஸ்டிக் குப்பி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அதை நம்ம திரும்ப கன்ஃபார்மாக கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்ராப்ரியேட்டான ரீசைக்ளருக்கு கையில் கொடுக்கணும். அதில் வர உணவுகளை வந்து நம்ம கண்டிப்பாக அதிலேருந்து பிரித்து எடுத்துடணும். அதை வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் அதை வந்து கண்டிப்பாக செய்யணும். இதனால் வந்து நமக்கு வந்து என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா, யார் ரீசைக்கிள் பண்ணுறாங்களோ அவங்களுடைய அட்ரஸ் கண்டிப்பாக தேவை. பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டர்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாமே வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்ஸாக இல்லைன்னா ஒரு இன்ஸ்டியூஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ரீசைக்கிளர்ஸோடைய கனெக்டிவிட்டி உங்களுக்கு வேணும். உங்களுடைய உற்பத்தி ஆகிற கழிவுகளை வந்து தரம் பிரித்து அவங்கக்கிட்ட கொடுக்கணும். ரெண்டாவது, இது வந்து அது அஃபிஷியலாகவும் இது உங்களுக்கு வந்து ஒரு தேவையாக இருக்குது. இப்போ வந்து ஹோட்டலில் இல்லைன்னா ஒரு கேண்டீன்லலாம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு சின்ன பேக்கெட் ஒன்று கொடுப்பாங்க, ஜாம் பேக்கெட்டோ இல்லைன்னா வந்து ஒரு கெச்சப் பாட்டில் ஏதோ பதிலாக ஒரு ஷார்ஷே கொடுப்பாங்க. நீங்கள் அதை பாட்டிலாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா நிறைய சேவ் பண்ணலாம். உங்களால் ஒரு மற்ற உயிர்களை, இன்னொரு உயிரினுடைய துன்பத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதுன்னா சஸ்டைனபிலிட்டியும் சாத்தியம்தான், சர்க்குலாரிட்டியும் சாத்தியம்தான்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், தனிநபர் நிலைத்தன்மை தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வாசித்தவர் டாக்டர் எஸ் சுடலை.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. நீட் யுஜி மறுதேர்வுக்கான ஏற்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் நேற்று புதுடெல்லியில் உயர்நிலை கூட்டம் நடத்தினார். முந்தைய தேர்வில் நிகழ்ந்த தவறுகளை களைந்து மறுதேர்வை முற்றிலும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். ஆயுஷ் துறையில் டிஜிட்டல் ஆளுகை வசதிகளை வலுப்படுத்தி வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தும் நோக்கிலான ஆயுஷ் அனுதான இணையதளத்தை மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ஜாதவ் புதுடெல்லியில் நேற்று தொடங்கி வைத்தார். புதுடெல்லியில் உள்ள பிரதம மந்திரி அருங்காட்சியகத்தில் மகாத்மா காந்தியின் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த மிக இயல்பான 3D உருவம் இன்று முதல் காட்சிக்கு வைக்கப்படுகிறது. இதில் திரு மகாத்மா காந்தியின் உருவத்துடன் பார்வையாளர்கள் நேரடியாக உரையாட முடியும் எனவும் இந்த அருங்காட்சியகத்தில் நிறுவப்படும் 3வது AI சார்ந்த உருவம் இது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு APJ அப்துல் கலாம் ஆகியோரின் ஹாலோபாக்ஸ் அமைப்புகள் இந்த அருங்காட்சியகத்தில் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி வெற்றி பெற்ற 2 தொகுதிகளில் ஒன்றான தட்டாஞ்சாவடி தொகுதியிலிருந்து அவர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அத்தொகுதி காலியாக உள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களுக்கான மத்திய அரசின் NIRF தரவரிசை பட்டியலில் கடந்த ஆண்டு 35வது இடத்தில் இருந்த புதுச்சேரி அரசு மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவ நிறுவனம் இவ்வாண்டு 23வது இடத்திற்கு உயர்ந்து சாதனை படைத்துள்ளது. IPL கிரிக்கெட்டில் நேற்று ஜெய்ப்பூரில் நடைபெற்ற போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM 102.8, நேரம் 7:02.

0: தமிழமுது. தமிழின் சிறப்பு சித்திரம். எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை தசந்தில்குமார்.
1: யார் அது காலையிலேயே நம்ம வீட்டுக்கு? யாருன்னு போய் பார்ப்போம். ஓ, சந்துரு, பரிமளா, வாங்க வாங்க. என்ன காலையிலேயே என் வீடு தேடி வந்திருக்கீங்க? உள்ள வாங்க, அப்படி உட்காருங்க.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் கோபால் சார். அப்புறம் பரிமளா கல்லூரி கட்டுரை போட்டியில கலந்துக்குது சார்.
2: ஆமா சார், கட்டுரையோட தலைப்பு தமிழின் சிறப்பு.
3: எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துட்டேன், மேலும் பல செய்திகளை தெரிஞ்சுக்கலாம்னு உங்ககிட்ட வந்தோம்.
1: மகிழ்ச்சி. இந்தாங்க இந்த பலகாரத்தை சாப்பிடுங்க. சந்துரு, தமிழின் சிறப்பு உனக்கு தெரிஞ்சத சொல்லுப்பா.
3: கோபால் சார், நீங்க கொடுத்த பலகாரத்தை சாப்பிட்டு அப்புறம் சொல்றேன்.
1: சரிப்பா, சாப்பிட்டுக்கிட்டே சொல்லு.
3: கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி. புறப்பொருள் வெண்பா மாலை, சூத்திர விளக்கப்பாடல் 35.
2: அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே என்றால், குறிஞ்சி வாழ்வு தோன்றி மருத வாழ்வு தோன்றுவதற்கு இடைப்பட்ட காலத்தில் தோன்றிய தொல்குடி என்று பொருள் கொள்ளலாமா சார்?
1: கொள்ளலாம். இருந்தாலும் போயட்டிக் லைசன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே, அப்படித்தான் இதை நாம எடுத்துக்க வேணும். விண்ணை இடிக்கும் இமயம் என்பார் பாரதி. அதனால் இமயமலை விண்ணை இடிக்குமா என்று கேட்க கூடாது. சரி, நாம தமிழின் சிறப்புக்கு வருவோம்.
3: கோபால் சார், தமிழின் மிக பழமையான நூலான அகத்தியம் கிடைக்கவில்லை. கிடைத்தவற்றில் தொன்மையான இலக்கண நூல் என்றால் தொல்காப்பியம் தான்.
1: ஆமா சந்துரு, 1610 நூற்பாக்களில் 343 நூற்பாக்கள் முந்தைய படைப்புகளை சுட்டுகின்றன. அதனால் தொல்காப்பியத்துக்கு முன் பல படைப்புகள் தமிழில் இருந்திருக்க வேண்டும்.
2: கோபால் சார், சங்க இலக்கியம் பற்றி அறியும் போது 18 நூல்கள் மற்றும் தொகுப்புகள் கிடைக்க பெற்றுள்ளன. அவற்றில் 2381 பாடல்கள் உள்ளன. வரிகளாக பிரித்தால் 26,350 வரிகள், 473 புலவர்கள் பாடியுள்ளார்கள். அவர்களில் 30 பெண் புலவர்கள் உள்ளனர்.
1: ஆமாம் பரிமளா, தொன்மையிலும் சரி நிகழ்கால தன்மையிலும் சரி, சங்க தமிழ் பாடல்களின் அமைதியான அதே நேரத்தில் வியக்கத்தக்க தெளிவிற்கும் ஈடு இணை

0: இந்திய இலக்கியங்களில் வேறொன்றும் இல்லை என்றே சொல்லலாம். சங்க இலக்கியத்தின் நிலப்பரப்பு சங்ககால அரசியல் எல்லைகளை விட அகன்றது.
1: கோபால் சார், நீங்கள் சொல்றத பார்த்தால் சங்க இலக்கியம் இப்போது இருக்கிற தமிழக பகுதி மட்டுமில்லாமல் விரிவடைந்திருந்ததா?
0: சில ஆய்வுகள் இந்தியா முழுமைக்கும் நாகர்களாக தமிழர்கள்தான் இருந்தார்கள் என சொல்கின்றன.
2: சார், நீங்க சொல்றது ரொம்ப ஆச்சரியமான செய்தியா இருக்குதே. இதற்கு ஏதாவது ஆதாரம் இருந்தால் அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: சங்க இலக்கியங்களே இந்திய நிலப்பரப்பின் நீல அகலங்களை புலன் விசாரித்த முழு முதல் தொன்மை இலக்கியம் அப்படின்னு கூட நாம சொல்லலாம்.
1: கோபால் சார், வியப்பா இருக்கு. மதுரை, காஞ்சி, பட்டினப்பாளை, பெரும்பானாற்று படை, சிலப்பதிகாரம் என்று நகர்ப்புற இலக்கியங்கள் பற்றி படித்திருக்கிறேன். தலைநகரம், துறைமுக நகரம் என்று இரு நகர கோட்பாடு குறித்தும் படித்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் இந்தியா முழுமைக்கும் தமிழ் இருந்திருக்கலாம் என்று எப்படி சொல்றீங்க?
0: அதுக்கு முன்னாடி தலைநகரம், துறைமுக நகரம், இப்படி நகரம் என்ற சொல் எப்படி உருவானதுன்னு சொல்லு பார்ப்போம்.
1: நவ்விரண்டு காலத்தா என்பது சித்தர் பாட்டு. ந என்பது கால்களை குறிக்கும். கால்கள் இடமாறுவதை நடத்தல் என்கிறோம்.
0: ஆக ந என்னும் கால்கள் நடந்து நகர்வதால் நகர் என்ற சொல் வந்தது. படிப்படியாக பலரும் நகர்ந்து ஓரிடத்தை நோக்கி செல்லும் போது அந்த இடம் நகரம் ஆனது.
2: ந எனப்பட்ட கால்கள் கொண்டு நடையாய் நடந்த பண்டைய தமிழர்கள் நகர்ந்து சென்றதால் நாகர் எனப்பட்டனர்.
0: அது மட்டுமல்ல, நா நாக்கு வன்மை, அதாவது சொல்லாடல் திறன் மற்றும் வளம் கொண்ட மக்கள் என்பதாலும் நாகர் எனப்பட்டனர்.
1: ஓஹோ, நாகரீகம் என்ற சொல் கூட இதிலிருந்து வந்திருக்கலாமோ?
0: உண்மைதான் சந்துரு. பண்பிலும் கலாச்சாரத்திலும் உயர்ந்து விளங்குவதை நாகரீகம் என்கிறோமே, அந்த சொல் நாகர்களின் பண்பு என்பதை குறிக்க வந்த சொல்லே.
2: இந்தியாவில் நாகாலாந்து, நாக்பூர், நாகப்பட்டினம், நாகர்கோயில் இவையெல்லாம் நாகர்கள் பெயர் தாங்கிய இடங்களோ?
0: ஆமாம் பரிமளா, தமிழில் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஏன் எழுத்திற்கு கூட பொருள் உண்டு. சந்துரு, திசைகள் நான்கு பத்தி சொல்லுப்பா.
1: இது என்ன சார் கேள்வி? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு.
0: ஏமா பரிமளா, ஏன் திசைகளை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று பெயரிட்டார்கள்?
2: காரண பெயரானு தெரியலையே சார்.
0: மேற்கே மேடான மலைத்தொடர் உள்ளது, எனவே மேடான பகுதி மேற்கு. அதற்கு நேர்மாறாக கீழான பகுதி உள்ளது, அது கிழக்கு. தென்றல் காற்று வரும் திசையை தெற்கு, வாடைக்காற்று மற்றும் வடவர்கள் உள்ள திசையை வடக்கு அப்படின்னு பெயரிட்டார்கள்.
2: அப்படி என்றால் கிழக்கிலிருந்து வீசும் காற்றுக்கு என்ன பெயர்?
0: கொண்டல் என்று பெயர். சீர்காழி அருகில் கொண்டல் என்ற ஊர் கூட உள்ளதே. பரிமளா, இந்தியாவில் மட்டுமல்ல பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் கூட தமிழ் பெயர்கள் தாங்கிய ஊர்கள் உள்ளன.
1: என்ன சார் சொல்றீங்க?
0: ஆமா சந்துரு, குறிஞ்ச் அப்படின்னு ஒரு ஊர்ல இருக்கு. காவிரி, யாழூர், பூம்பகார், பாண்டி, கொற்கை, சேரன், இப்படி பல தமிழ் பெயர்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன. கொற்கை, வாகை, முல்லைக்கோ, மல்லி, குன்று, ஆமூர், வஞ்சி, பாண்டி, பாலை, கிள்ளி, வன்னி, தொண்டி, இப்படி பல தமிழ் பெயர்கள் பாகிஸ்தானில் உள்ளன.
2: கோபால் சார், உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான செய்தியா இருக்குது.
0: தமிழ் மொழியானது இந்தியாவில் மட்டுமல்ல, இலங்கை, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஆட்சி மொழியாகவும் பேசப்படும் மொழியாகவும் உள்ளது. மலேசியா, மொரீசியஸ் போன்ற நாடுகளில் சிறப்பு மிக்க மொழியாக தமிழ் மொழி பேசப்படுகிறது. தென்னாப்பிரிக்கா, கயானா, பிஜி, சூரினாம், ட்ரினிடாட் போன்ற நாடுகளிலும் தமிழர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள்.
1: யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியை சிறப்பித்தவர் மகாகவி பாரதியார்.
2: தமிழுக்கும் அமுதின்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று தமிழின் சிறப்பை உணர்த்தியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள்.
0: எத்தனையோ மொழிகள் உலகில் தோன்றியுள்ளன. கால வெள்ளத்தை கடக்க முடியாமல் எத்தனையோ மொழிகள் அழிந்துவிட்டன. உலகிலேயே பழமையான மொழிகள் என புகழப்படுபவை தமிழ், சமஸ்கிருதம், சீனம், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம் ஆகிய ஆறு மொழிகள்தான். இவற்றில் லத்தீன், கிரேக்கம், எபிரேயம் என்று வழக்கில் இல்லை. சமஸ்கிருதம் பேச்சு வழக்கில் குன்றிவிட்டது. எஞ்சி இருப்பவை தமிழும் சீனமும் தான்.
1: தமிழின் சிறப்பு என்ற நூல் கி.அ.பே. விஸ்வநாதம் அவர்களால் எழுதப்பட்டது.

0: அதில் 13 பக்கத்தில் அறம் வைத்து பாடியுள்ள இக்கலம்பகத்தை கேளாதீர்கள், கேட்டால் உங்களின் உயிரே போய்விடும் என்று பாடிய புலவனே கூறி தடுத்த போதும் அதனை கேட்க விரும்பிய நந்திவர்மன் கூறியது என்ன தெரியுமா? தமிழை சுவைப்பதன் மூலம் சாவே வரினும் அதனை மகிழ்வோடு வரவேற்பேன் என்பதே. இப்படி தமிழின் சிறப்பை மேற்கோள் காட்டுகிறார் ஆசிரியர்.
1: கோபால் சார், நாகர்களாக இந்தியா முழுமைக்கும் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்று ஆரம்பத்தில் சொன்னீங்க, அதற்கு சங்க பாடல்களில் ஏதேனும் ஆதாரம் இருந்தால் அதை சொல்லுங்களேன்.
2: பொதுவா இப்ப இருக்கிற தமிழ்நாட்டில் சிங்கம் இயற்கையாக வாழும் இடம் இல்லை, ஆனால் சங்க பாடல்களில் சிங்கத்தை பற்றிய குறிப்புகள் உள்ளன. அகம் 1.4 பானை திணையில் ஒரு பாடல், அருகோட்டி யானை பொதினி யாங்கன், அதாவது பொதினி மலை அருகில் சிங்கத்தை விரட்டிய யானை, இப்படி அதை நம்ம பொருள் கொள்ளலாம்.
0: சிங்கம் வடநாட்டில் குறிப்பாக குஜராத்தில் வசிக்கிறது என்பதால் தமிழ் புலவர்கள் அங்கும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். வேறு ஏதாவது பாடல்கள் உள்ளனவா சார்?
2: எலும்பு தின்னும் ஒட்டகம், இது அகநானூற்றில் 245 பாடல். ஆங்கண் குறும்பொறை உணங்கு ததர் வெள்ளென்பு கடுக்கால் ஒட்டக தலீகு பசி தீர்க்கும் கண்ணெடுங் கவலைய காணம், இப்படி அந்த பாடல் உள்ளது. சாதாரணமாக நாம் எல்லாரும் ஒட்டகம் வந்து ஒரு சைவ விலங்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் பாலைவனத்தில் 5-7 வரைக்கும் தண்ணி கூட இல்லாமல் ஒட்டகத்தால் இருக்க முடியும். அதையும் மீறி பல நாள் இருக்க வேண்டியிருந்ததுன்னா பாலைவனத்தில் மண்ணில் கிடக்கக்கூடிய எலும்புகள் அதை கூட உணவாக எடுத்துக்கக்கூடிய ஒரு தன்மை ஒட்டகத்துக்கு இருக்கு. இதை தான் அந்த பாடலில் சொல்லியிருக்காங்க.
1: ஆச்சரியமாக இருக்கு சார், தமிழர்கள் பூமிங்கிறது இமயமலை வரைக்கும் இருந்திருக்கலாம் என்பது தெரிகிறது.
2: இது போக தமிழின் சிறப்பில் தமிழ் இலக்கணத்தை மணிக்கணக்கில் நாம் சொல்லலாம். எடுத்துக்காட்டாக டன்னகரம் ரன்னகரம் தன்னகரம் என்பதை பார்க்கலாம். இப்போ மண்டபமா மண்டபமா, இதில் வந்து மேக் அடுத்து 3 இன்னா இல்லை 2 இன்னா இந்த சந்தேகம் வந்துச்சுன்னா ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, 3வதா இருக்குது என்னது ட, அப்போ டன்னகரம், அப்போ மண்டபம் அப்படின்னா டாக்கு முன்னாடி 3 இன்னு தான் வரும். இது எல்லா தமிழ் சொல்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம். புரியுதா?
0: புரியுது சார்.
2: அடுத்தது ரன்னகரம். இப்போ கொன்றான் அப்படின்னா அதில் 3வது எழுத்து ரா அப்படின்னு இருக்கு. இப்போ 2வது எழுத்து இன்னு 3 சுழியா 2 சுழியான்னு பார்த்தா 2 இன்னு தான் வரும். அடுத்து தன்னகரம், இதில் இந்து அப்படிங்கிற எழுத்தை அடுத்து வரக்கூடியது உயிர்மை த மட்டும்தான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பந்து வெந்தயம் மந்தை, இப்படி இந்துக்கு அடுத்து தங்கிற உயிர்மை தான் வரணும். இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இலக்கணத்தில் தமிழில் இதை மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் நேரம் தான் நமக்கு இல்லை.
0: ஆமாம் கோபால் சார்.
1: சார், இவ்வளோ நேரம் தமிழின் சிறப்பை பற்றி இவ்வளோ அருமையாக நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க, இதை வச்சே நான் கட்டுரையில் முதல் பரிசு வாங்குவேன் சார்.
0: ஆமாம் பரிமலா, நீ பரிசு வாங்கும் போது கைத்தட்டுறது முதல்ல நானும் கோபால் சாரா தான் இருக்கணும்.
2: ஆமாமா.
1: சரிங்க சார், நாங்க கிளம்புறோம் சார்.
2: போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, தலைக்கவசம் போட்டுக்கிட்டு போங்க.
1: கண்டிப்பா சார்.
3: இதுவரை தமிழின் சிறப்பு சித்திரம் கேட்டீர்கள்.
4: இன்ப தமிழ் எங்கள் உரிமை.
3: குரல் வண்ணம் கோபால் சாராக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், சந்துருவாக ஸ்ரீனிவாச முருகன், பரிமலாவாக ஏ. ஹதிஜாபி ஆகியோ. எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார்.

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்றிரவு இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைந்தார். விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவளியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி மற்றும் அதிபர் செர்ஜியோ மேட்டரெல்லாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு இந்த பயணம் வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமரின் இத்தாலி பயணம் தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான நீண்டகால பன்முக பரிமாணம் கொண்ட நல்லுறவுகள் மேலும் உத்வேகம் அடையும் என்று தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2024ஆம் ஆண்டு இத்தாலியில் நடைபெற்ற G7 நாடுகளின் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நார்டிக் நாடுகளுடன் பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க இந்தியா முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். வடக்கு ரயில்வேயில் அடங்கிய புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே புதுதில்லி தவிர்த்து இதர ரயில் நிலையங்களில் முற்றிலுமாக கவாச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லி பால்வால் வழித்தடத்தில் கவாச் கருவி நேற்று பொருத்தப்பட்டதாக வடக்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கருவி பொருத்தப்பட்டிருப்பதன் மூலம் ரயில்கள் மோதலை தவிர்க்க முடியும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். வெளியுறவு அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் முதன்முறையாக வருகை தரவுள்ளார். கொல்கத்தா, ஆக்ரா, ஜெய்ப்பூர் மற்றும் புதுதில்லியில் அவர் சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் டாமி பிகாட் தெரிவித்துள்ளார். இந்திய பயணத்தின்போது எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் உயரதிகாரிகளுடன் மார்க்கோ ரூபியோ விரிவான ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுதில்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள செய்தியில், குவாட் நாடுகளின் கூட்டத்திற்கும் இந்தியா ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மஞ்சி 2 நாள் பயணமாக நாகாலாந்து சென்றுள்ளார். திமாபூர் விமான நிலையத்தில் அவரை உயரதிகாரிகள் வரவேற்றனர். இன்று நடைபெறும் கூட்டத்தில் பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுடன் திரு மஞ்சி ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய இருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்தில் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக கலந்துரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 3D அவதார் தொழில்நுட்ப உதவியுடன் மகாத்மா காந்தியை நேரலையில் கொண்டுவரும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அருங்காட்சியகத்தின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதற்காக ஹாலோ பாக்ஸ் கலந்துரையாடல் வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும், இந்த வசதி இன்று தொடங்கி

0: தொடங்கி வைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். ஏற்கனவே இந்த அருங்காட்சியகத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல், முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் ஆகியோருடன் பார்வையாளர்கள் கலந்துரையாடக்கூடிய வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நேற்று துப்பாக்கிச் சண்டை நீடித்தது. மேற்கு சிங்பூம் மாவட்டம் பொடாஹட் வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது இருதரப்பினருக்கும் இடையே இந்த மோதல் ஏற்பட்டதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து தாக்குதலில் ஈடுபட்டதாகவும், தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் 2,34,00,000 ரூபாய் மதிப்பில் 46 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. கட்டுமான பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருவள்ளூர் மாவட்டத்தில் வீடற்ற ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் வீடு வழங்கும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் தொழுதாவூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் இருளர் குடியிருப்பு பகுதியில் ₹1,78,00,000 மதிப்பீட்டில் 35 வீடுகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதேபோல் பூண்டி ஊராட்சி ஒன்றியம் பட்டரைப்பெரும்புத்தூர் ஊராட்சி பகுதியில் PM ஜன்மன் திட்டத்தின் கீழ் ₹56,00,000 மதிப்பீட்டில் 11 வீடுகளின் கட்டுமான பணிகளும் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இந்நிலையில் குடிசை வீடுகளில் வசிக்கும் பயனாளிகள் தங்களுக்கு பிரதமரின் வீடு கிடைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். மத்திய அரசின் நிதி உதவி ஆதரவுடன் செயல்படுத்தப்படும் இத்திட்டம் தற்போது இந்தியாவின் எந்த பகுதியிலும் தங்களுக்கு சொந்தமான நிரந்தர வீட்டை வைத்துக் கொள்ளாத குடும்பங்களை இலக்காக கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன்.
0: இத்திட்டத்தின் கீழ் வீடு பெற்றுள்ள பயனாளி மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்.
2: என்னுடைய பேர் வசந்தி, திருவள்ளூர் மாவட்டம். நான் வந்து ஃபர்ஸ்ட் கூரை வீட்டில் இருந்தேன். இப்போ வந்து பிரதம மந்திரி வீடு கொடுத்து நல்ல தளம் வீட்டில் இருக்கேன். அந்த கூரை வீட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ தளம் வீட்டில் நல்லா இருக்கேன். பசங்களோட என் குடும்பத்தோடு நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா. அதுக்கு வந்து பிரதம மந்திரிக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். மேற்கு கோர்டோஃபான் மாகாணத்தின் கியூபாஷ் நகரில் உள்ள சந்தையில் கூடியிருந்த மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக உள்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலை ராணுவத்தினர் நடத்தியிருப்பதாக உள்ளூர் அமைப்பு சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. சூடானில் ராணுவத்திற்கும் துணை ராணுவ அதிரடி ஆதரவு படையினருக்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக மோதல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் துணை ராணுவ படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு கோர்டோஃபான் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை என ராணுவம் தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் அமெரிக்கா மற்றும் கூட்டு ராணுவ படையினரின் தாக்குதலில் இதுவரை 175 IS தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக ராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதலின் போது அவர்கள் கொல்லப்பட்டதாக நைஜீரிய ராணுவ செய்தி தொடர்பாளர் சமைலா உபா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் IS தீவிரவாதிகளின் மறைவிடம், ஆயுத கிடங்குகள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களின் நிதி தலைமையகம் தகர்க்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரிலிருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரனும் ஜோஸ் இங்கிலீஷ் 60 ரன் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர் வைபவ் சூரியவன்சி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யஷஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துருவ் ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 7:55
1: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
3: வணக்கம். நாம இன்னைக்கு குழந்தைகளுக்கு போடுற தடுப்பூசிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகள் பிறந்த முதல் அந்தந்த வயதுக்கேற்ப தடுப்பூசிகள் போடுவது ரொம்ப அவசியமான ஒன்று. தடுப்பூசி அப்படின்றது ஒரு நோயை எதிர்த்து போராடக்கூடிய இம்யூனிட்டியா குழந்தைய வளர்க்கறதுக்கு அந்த தடுப்பூசி போடுறதுனால பிற்காலத்துல குழந்தைகளுக்கு ஏற்படுற தடுப்பூசிகளால் தடுக்க முடிய சில வியாதிகளை நம்மளால பிரிவென்ட் பண்ண முடியும். அதோடைய நோய் தாக்கத்தை நம்மளால குறைக்க முடியும். அதுக்காக தான் தடுப்பூசி குழந்தைகள் போடுறோம். இந்த குழந்தைகளுக்கு போடுற தடுப்பூசிகள்ல முக்கியமான தடுப்பூசிகள் அப்படின்றது குழந்தை பிறந்த உடனே ஓபிவி எனப்படும் போலியோ தடுப்பூசி, ஹெப்டைட்டிஸ் பி அப்படின்றது மஞ்சக்காமாலை தடுப்பூசி, பிசிஜி அப்படின்ற டியூபர்குலோசிஸ் பிரிவென்ட் பண்றதுக்கான தடுப்பூசி. இந்த மூன்றுமே

0: ஏற்படுற தடுப்பூசிகளால் தடுக்க முடிய சில வியாதிகளை நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும், அதோடைய நோய் தாக்கத்தை நம்மளால குறைக்க முடியும். அதுக்காக தான் தடுப்பூசி குழந்தைகள் போடுறோம். இந்த குழந்தைகளுக்கு போடுற தடுப்பூசிகள்ல முக்கியமான தடுப்பூசிகள் அப்படின்றது குழந்தை பிறந்த உடனே ஓபிவி எனப்படும் போலியோ தடுப்பூசி, ஹெப்டைடிஸ் பி அப்படின்றது மஞ்சக்காமாலை தடுப்பூசி, பிசிஜி அப்படின்ற டியூபர்குலோசிஸ் ப்ரிவென்ட் பண்றதுக்கான தடுப்பூசி. இந்த மூன்றுமே குழந்தை பிறந்த உடன் போடப்படுகிறது. அதுல முக்கியமா ஹெப்டைடிஸ் பி குழந்தை பிறந்த 24 மணி நேரத்துக்குள் போட வேண்டும். போலியோ சொட்டு மருந்தும் குழந்தை பிறந்த போட வேண்டும். அதே மாதிரி பிசிஜி வேக்சின் அதையும் குழந்தைகள் பிறந்த போடணும். குழந்தைகள் பிறந்த உடனே இந்த மூணு வேக்சின்கள் போடணும். பிறகு 6 வாரம், 10 வாரம் மற்றும் 14 வாரம், அதாவது 1.5, 2.5, 3.5 மாதத்துல அடுத்தடுத்த தடுப்பூசிகள் வருது. பென்டாவலன்ட் அப்படின்ற ஒரு ஊசியும் ஐபிவி மற்றும் ரோட்டா வைரஸ் 6, 10 மற்றும் 14 வாரங்களில் போடப்படுது. 9 மாதத்துல தட்டம்மை எம்ஆர் ஊசி போடப்படுகிறது மற்றும் 16-24 மாதங்களில் டிபிடி பூஸ்டர் மற்றும் ஓபிவி பூஸ்டர், 5-6 வயதில் டிபிடி பூஸ்டர் ஊசிகள் போடப்படுது. இந்த ஊசிகள் அனைத்தும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அரசு மருத்துவமனைகளிலும் போடப்படுகிறது. அதில் யூவின் போர்ட்டல் மூலமாக இந்த தடுப்பூசிகள் டேட்டாவை என்டர் செய்யப்படுகிறது. ஸோ எப்போ வேண்டுனாலும் குழந்தைங்களுடைய ஃபாலோ அப் எத்தனை தடுப்பூசி போட்டிருக்கோம் அப்படின்றத இந்த யூவின் போர்ட்டல் மூலமா கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு அரசு நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. பிற்காலத்தில் குழந்தைங்களோட தடுப்பூசி ரெக்கார்டை இதுலேருந்து கூட எடுத்துக்கலாம். ஸோ குழந்தைகளுக்கு அனைத்து தடுப்பூசிகளையும் போடுவது மூலமா குழந்தைகளை தீவிர நோய்கள்லேருந்து காப்பாற்றலாம். பெற்றோர்கள் குழந்தைக்கு தடுப்பூசி போட்டால் ஜுரம் வரும், அதனால சில விளைவுகள் வரும் என்று போடாமல் இருக்காங்க. பட் ஆனால் இதெல்லாம் ஒரு மைனரான சைடு எஃபெக்ட்ஸ் தான். ஸோ அதனால குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடாம இருக்க வேண்டாம். ஒருவேளை குழந்தைகள் தடுப்பூசி போடல, அந்த டோஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதனால அப்படியே மிஸ் பண்ணாம பின்னாடி எப்போ வேணா திரும்பி டாக்டரை பார்த்து அந்த கேட்சப் ஷெட்யூல் மூலமா குழந்தைங்களுக்கு விடுபட்ட தடுப்பூசிகளை நம்ம கண்டிப்பா போட்டுக்கலாம். அதுக்கு உங்களுடைய குழந்தை நல மருத்துவரை நீங்க அணுகி எந்தெந்த விடுபட்ட தடுப்பூசி இருக்கோ அதை நீங்க இன்னொரு ஷெட்யூல் போட்டு கண்டிப்பா போட்டுக்கலாம். இதன் மூலியம் அதுக்கப்புறமாச்சு அந்த குழந்தைங்களுக்கு அந்த நோய்கள் வந்து நம்ம பாதிப்பை தடுக்கலாம். கேர்ள்ஸ் சில்ட்ரனுக்கு போடுற முக்கியமான தடுப்பூசிகள் அப்படின்னு பார்த்தனா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் HPV வேக்சினேஷன் அப்படின்றத புதுசா அரசு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நேஷனல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல்ல அதை இன்கார்பரேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 3 months டிரைவ் ப்ரோக்ராம் அரசு வந்து அதை கண்டக்ட் பண்ணிருக்காங்க. February 28, 2026 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த HPV வேக்சினேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக இந்த HPV வேக்சினேஷன் டிரைவ அரசு கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த HPV வேக்சினேஷன்னா என்ன அப்படின்னா, HPV வேக்சினேஷன் ஒரு ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் என்கிற வைரஸ் அதுக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யற ஒரு வேக்சின். இந்த வேக்சின் மூலமா என்ன குழந்தைகளுக்கு இல்ல பெண்களுக்கு கர்ப்ப வாய் புற்று நோயை நம்மளால தடுக்க முடியும். கேன்சர் சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வைக்கல் கேன்சரை ப்ரிவென்ட் பண்றதுக்கான ஒன்லி வேக்சின் அவைலபிள் அப்படின்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். அதனால பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் தடுக்கிற HPV வேக்சினேஷனை போடுறது ரொம்ப அவசியம். குழந்தைகள், பெண் குழந்தைகள், ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள், அதாவது 9-14 இயர்ஸ், இப்பறத்துக்கு இந்த டிரைவ்ல 14 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு இந்த HPV வேக்சினேஷன் போடுற டிரைவ் நடந்துட்டு இருக்கு. அதை ஒரு ஒரு ஸ்கூல் மூலமாவோ பக்கத்துல இருக்க கம்யூனிட்டி மூலமாவோ ANMs எல்லாம் அதை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த HPV வேக்சினேஷனை உங்க பெண் குழந்தைகளுக்கு இதை போட்டுக்கிறது ரொம்ப நன்மை தரக்கூடியது. நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.

95 நொடிகள் FM ரெயின்போ புதுவை 102.8. காலை வணக்கம் மக்களே. இன்றைய நாள் உங்களுக்கு காஃபி மாதிரி ஸ்ட்ராங்காவும் மெலடி மாதிரி ஸ்மூத்தாவும் இருக்கட்டும். இது வணக்கம் மக்களே வித் மீ ஆர்ஜே கீர்த்தி. இன்னைக்கு உங்களுக்கான எஃபி கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2027 ஆண்டுக்கான முதல் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த ஆண்டு எந்த தேதியிலிருந்து தொடங்கியது? சோ கொஸ்டின் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், 2027 ஆண்டுக்கான முதல் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த ஆண்டு எந்த தேதியிலிருந்து தொடங்கியது? சோ இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா உடனே நம்மளோட ஆகாஷ்வாணி புதுச்சேரின்ற எஃபி பேஜுக்கு போங்க. வணக்கம் மக்களை போஸ்டுக்கு கீழே உங்களோட ஆன்சர்ஸ கமெண்ட் பண்ணுங்க. சோ யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் சொல்லியிருக்காங்கன்னு நிகழ்ச்சியோட எண்டில் நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேளுங்க.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேரம் 7:38:35 நொடிகளாகிட்டு இருக்கு. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம ஒரு எஃபி க்வெஸ்சன் கேட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து அவங்களோட ஆன்சர் கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் ஆன்சர் பண்ணலையோ உங்களுக்கு மறுபடியும் க்வெஸ்சன் ரிப்பீட் பண்றேன். 2027 முதல் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த ஆண்டு எந்த தேதியிலிருந்து தொடங்கியது? ஸோ இதான் நம்ம கேட்ட க்வெஸ்சன். இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சவங்க உடனே போங்க நம்மளோட ஆகாஷ்வாணி புதுச்சேரின்ற எஃபி பேஜுக்கு போய் வணக்கம் மக்களே போஸ்ட் கீழே உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம சீக்கிரமா கரெக்டான ஆன்சரை கொடுத்துருங்க. உங்களுக்காக ஒரு பாடல் வருது, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை.
1: இன்றைய ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியை வழங்குவோர் சென்சஸ் ஆஃப் இந்தியா புதுச்சேரி.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியில இப்போது உங்களுக்கான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் இருக்கு. வன ஆராய்ச்சி நிறுவனத்துல வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. மத்திய அரசின் வன ஆராய்ச்சி நிறுவனத்துல MTS பிரிவுல 45, டெக்னீஷியன் பிரிவுல 20, வன காப்பாளர் பிரிவுல 7, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பிரிவுல 4, ஸ்டோர் கீப்பரில் 3, நூலக தகவல் உதவியாளர் பணியில 2 உட்பட மொத்தமா 91 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. நிரப்பப்படுறாங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு ITI மற்றும் பட்டப்படிப்பு. இதுக்கான வயது வரம்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/6/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 30 வயது வரை மற்றும் 18 முதல் 27 வயது வரை. ஸோ இதுக்கான தேர்ச்சி முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு, நேர்முகத் தேர்வு, அதுக்கப்புறம் விண்ணப்பம் எப்படி வந்து விண்ணப்பிக்கும் முறைன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு விண்ணப்ப கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய். ST SC பிரிவினராக இருந்தாங்கன்னா 700 ரூபாய். ஸோ விண்ணப்பிக்க கடைசி நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா June 3rd தான். ஸோ இதை பற்றி மேலும் விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா FRIDU.EDU.IN. ஸோ திரும்ப சொல்கிறேன், FRIDU.EDU.IN இந்த வெப்சைட்டுக்கு போய் இதை பற்றின மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 7:50, 11 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. வணக்கம் மக்களை, நிகழ்ச்சியில் எஃபி கொஸ்டின் கேட்டிருந்தோம். 2027 ஆண்டுக்கான முதல் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த ஆண்டு எந்த தேதியிலிருந்து தொடங்கியது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் ஆன்சர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமா நீங்களும் உங்களோட ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: மக்களே வணக்கம். மக்களையோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அது நம்மளோட எஃபி கொஷினோட ஆன்சர் ரிவீல் பண்ண டைம் வந்தாச்சு. நாம கேட்ட கொஷின் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2027 ஆண்டுக்கான முதல் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த ஆண்டு எந்த தேதியிலிருந்து தொடங்கியது? இந்த கொஷின் தான் கேட்டிருந்தோம். இதற்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 April 2026. இந்த க்வெஸ்சனுக்கு யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் வீரதுரை, நெம்மேலி ஆர் நந்தகுமார், அன்பு கே கெடார், பெரியவளையம் கே ரவிச்சந்திரன், புலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், அன்பு

ராணி, லூயிஸ் செல்வராஜ், கொழும்பகொண்டான் ராமகிருஷ்ணன், சென்னை அந்தோனிராஜ், சென்னை ஓல்டு வண்ணாரப்பேட்டை த சோமசுந்தர பிரபு. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நிலையத்தின் சார்பாக பாராட்டுக்கள். நிறைய பேர் ஆன்சர் ட்ரை பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுக்கள். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, தொடர்ந்து கேளுங்க இதே எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. மேற்காசிய மற்றும் ஐரோப்பியாவில் உள்ள 5 நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி சென்றுள்ள நிலையில் நேற்று இறுதிக்கட்டமாக இத்தாலிக்கு சென்றுள்ளார். இத்தாலி நாட்டின் துணை பிரதமர் அந்தோனியோ தஜானி ரோம் விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை நேரில் சென்று வரவேற்றார். இத்தாலி பிரதமரை சந்தித்து பிரதமர் மோடி இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது மற்றும் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் உள்ள பிரதம மந்திரி அருங்காட்சியகத்தில் திரு மகாத்மா காந்தியின் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த மிக இயல்பான 3D உருவம் இன்று முதல் காட்சிக்கு வைக்கப்படுகிறது. இதில் திரு மகாத்மா காந்தியின் உருவத்துடன் பார்வையாளர்கள் நேரடியாக உரையாட முடியும் எனவும் இந்த அருங்காட்சியகத்தில் நிறுவப்படும் 3வது AI சார்ந்த உருவம் இது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு APJ அப்துல் கலாம் ஆகியோரின் ஹாலோ பாக்ஸ் அமைப்புகள் இந்த அருங்காட்சியகத்தில் ஏற்க

உணவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் 2 நாள் அரசு முறை பயணமாக நேற்றிரவு பெய்ஜிங் சென்றடைந்தார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் 2 நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்தும் முக்கிய சர்வதேச மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்தும் அவர் விவாதிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2001 கையெழுத்திடப்பட்ட சீன ரஷ்ய நட்புறவு ஒப்பந்தத்தின் 25வது ஆண்டு நிறைவு உடன் இந்த பயணம் ஒத்துப்போகிறது. தமிழ்நாடு SSLC 10வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:30 வெளியாகிறது. தமிழகத்தில் சென்னை புறநகர் பகுதிக்கான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் வகையில் அரக்கோணம் செங்கல்பட்டு ரயில் பாதையை 993 கோடி ரூபாய் செலவில் இரட்டை பாதையாக மாற்றும் திட்டத்திற்கு ரயில்வே துறை ஒப்புதல் அளித்துள்ளது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9:00.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்ருக்கீங்க. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. டைம் இப்போ 8:03:20 ஆகுது. நம்ம புதுவை நிகழ்ச்சியில் உங்களோட நான் அர்ச்சனா. நம்ம புதுவை நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜே சோனி எங்கிருந்து பேச போறாங்க, பேசலாம் வாங்க. ஹாய் சோனி.
1: ஹாய் அர்ச்சனா. நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நான் வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுச்சேரியோட அழகான ஒயிட் டவுன் பகுதியில தான் இருக்கும். இங்க நான் ஒரு ஸ்பெஷலான பிளேஸ்ல இருந்து தான் இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியை கொண்டு போக போறேன். பட் அதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய மற்ற பிளேசஸையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா இருக்குங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் டவுன் ஏரியா, நான் வந்து பீச்க்கு பேரலான ரோட்ல அப்படியே ஆப்போசிட்ல பாரதி பூங்கா வாசல்ல இருக்கேன். ஸோ இங்க இருந்துதான் இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி வந்து போக போகுது. அண்ட் அதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷலான இடங்கள் இருக்கு. குறிப்பா வந்து ஆளுநர் மாளிகை இருக்கு, அரவிந்தோ ஆசிரமம் இருக்கு, அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா மக்கள் அதிகமா வரக்கூடிய மணக்குள விநாயகர் கோவில் இருக்குங்க இங்க. அண்ட் வந்து எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அர்ச்சனா மஞ்சள் நிறத்துல இந்த பிரெஞ்சு கட்டிடக்கலை எடுத்துரைக்கிற விதத்துல நிறைய கட்டிடங்கள் இருக்குப்பா. ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு. மார்னிங்கா இல்ல மிட் மார்னிங்கா அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பிகாஸ் ஒரு சைட் பாத்தீங்கன்னா அப்படியே சைலண்டா இருக்கு, ஒரு சைட் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இருக்காங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம பாரதி பார்க்ல இருந்து ரோமன் ரோலின் நூலகம் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அருங்காட்சியகம் அது இதுன்னு இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தெரிஞ்சுக்க போறது எல்லாமே வந்து நம்ம பாரதி பார்க் தான். ஸோ இந்த பாரதி பார்க்கோட ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கைகள் வந்து போட்டப்பட்டிருக்குப்பா. அது எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. அண்ட் சுத்தி நடைபாதைக்காக நல்ல அகலமான நடைபாதைகளும் இருக்கு. நிறைய செடி கொடி மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே கிளீனிங்ல இருந்து வாக்கிங்ல இருந்து எக்ஸசைஸ்ல இருந்து குழந்தைகள் விளையாடக்கூடிய இடம்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. இப்ப இதெல்லாம் நானே சொல்றதை விட இங்க இருக்கக்கூடிய மக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறமா நம்ம தொடர்ந்து நம்ம புதுவை நிகழ்ச்சியில இங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட பேசலாம்ப்பா.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை. நம்ம ஆர்ஜே சோனி இன்னைக்கு பாரதி பார்க் இங்க இருந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க கூட யாரெல்லாம் பேச வெயிட் பண்றாங்க கேக்கலாம் வாங்க சோனி.
1: மக்களே, இன்னைக்கு பாரதி பூங்கால இருந்து தான் நம்ம புதுவை நிகழ்ச்சி. நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். அதுவும் வந்து அவங்க ஒரு தூய்மை பணியாளர். இந்த இடம் இவ்வளவு நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் ஆகுதுன்னா அக்காவும் இருக்காருன்னு, இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அக்கா கிட்ட பேசலாம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் அக்கா?
2: மரி ஜோஸ்டின்.
1: மரி ஜோஸ்டின் அக்கா, எத்தனை வருஷமா இங்க ஒர்க் பண்றீங்க?
2: நாங்க 2 வருஷமா ஒர்க் பண்ணுவோம்.
1: இந்த பாண்டிச்சேரி தானா? பாண்டிச்சேரி ஒயிட் டவுன் ஏரியால உங்களுக்கு பிடிச்ச இடம்னா எது?
2: பிடிச்ச இடம்னா நாங்க வளர்க்கறீங்க.
1: இந்த பாரதி பார்க்ல என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்குக்கா? நீங்க சொன்னீங்கன்னா மக்களுக்கு இன்னுமே தெரியுமா?
2: எங்க எல்லாமே ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் இங்க கேட்ல வரும், காலையில வந்தோடனே வாக்கிங் வருவாங்க. அவங்கவுங்க அருமையா அமைதியா போவாங்க, எந்த ஒரு இதுமே வராது. டூரிஸ்ட் வருவாங்க, வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளும் டூரிஸ்ட் வருவாங்க. வந்தாங்கன்னா ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா எல்லா இடமும் நாங்க காலையில 6 மணிக்கெல்லாம் வந்து கிளீன் பண்ணுவோம். 2 மணி வரைக்கும் நாங்க இங்கதான் பார்ப்போம். அது வரைக்குமே எங்களால முடிஞ்ச ஹெல்ப், எல்லா உதவியும் நாங்க செய்வோம். தண்ணி, இங்க தண்ணி இருக்கிற இடத்த கிளீன் பண்ணுவோம். எல்லாம் வந்து உக்காருவாங்க, படுத்து தூங்குவாங்க, துணி எடுத்துட்டு வந்து படுத்து தூங்குவாங்க. சாப்பிடுறதுக்கு தனியா ஒரு இடம் வச்சிருக்கோம். எல்லா கேட்ல உட்காந்து அங்க போய் சாப்பிடுங்க சொல்லுவோம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அசதியா இருந்துட்டு இங்க வந்து பூங்கால வந்து ஜாலியா விளையாடுவாங்க. இங்க ஊஞ்சல் இருக்கு, சறுக்கு மரம் இருக்கு, மலை இருக்கு, அந்தாண்ட காலையில ஜிம் பண்றதுக்கு இடம் இருக்கு, எல்லாமே இருக்கு. 24 பேர் வேலை செய்யறாங்க, எல்லாருமே சந்தோஷமா செய்யறோம். ஒரு வேலைக்குன்னு வரல நாங்க, ஒரு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யற மாதிரிதான் நாங்க வரோம். நாங்க வர்றதே எங்க வீட்டுல இருக்கிற மாதிரிதான் இருக்கிறோம்.
1: சூப்பர். இது எத்தனை மணிக்கு தொடங்கி எத்தனை மணிக்கு முடியுதுக்கா?
2: காலையில 6 மணிக்கு முடியும், தொடங்குவாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு முடியும்.
1: இதுக்கு நுழைவு கட்டணம் அந்த மாதிரிலாம் ஏதாவது
2: கிடையாது? எல்லாமே ஃப்ரீ தான். ஆனா வர்றவங்க கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கினா இன்னும் சந்தோஷமா இருக்கும். அப்படியே டஸ்ட்பின்ல போட மாட்டாங்க, அப்படி கீழே போட்டுருவாங்க. வெளியில இருந்து வர்றவங்க கூட டீசெண்டா போட்டு போறாங்க. நம்ம ஊர்லயே இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க பெரிய வேலையில இருக்கோம், எங்களை நீங்க கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்க. அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு அவங்களும் இதுல ஒருத்தவங்க தான்றத தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சாங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும்,
1: எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இங்க இந்த பாலூட்டும் தாய்மார் அறைன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்கல்ல, அது வந்து உபயோகப்படுத்தப்படுது.
2: டெய்லியும் வருவாங்க, நிறைய பெண்கள் வருவாங்க, அங்க உட்காந்து குழந்தைக்கு பால் கொடுப்பாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க.
1: ரொம்ப அழகா பேசுனீங்க இந்த பார்க்க பத்தி, ரொம்ப நன்றி. அக்கா வந்து அழகா அப்படியே ஆல் இன் ஆல் மாதிரி அழகா சொல்லிட்டாங்க. சோ நம்ம புதுவை நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சிய தொடரலாம்.
0: நம்ம புதுவை நிகழ்ச்சியில் ஒரு சுபமான சாங் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஹரிச்சரண், ஸ்வேதா மோகன், குரல்ல அமரன் படத்துல இருந்து கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: இன்றைய ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியை வழங்குவோர் சென்சஸ் ஆஃப் இந்தியா புதுச்சேரி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
1: பர்னிச்சர்க்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை. நம்ம புதுவை நிகழ்ச்சி இன்னைக்கு பாரதி பூங்கா இங்கிருந்து போயிட்டு இருக்கு. ரொம்பவே சுபபா நம்ம ஆர்ஜே சோனி பேசிட்டு இருக்காங்க. இன்னும் யாரெல்லாம் பேச வெயிட் பண்றாங்க கேக்கலாமா சோனி?
4: Yes, welcome back to the show. நம்ம புதுவை, நான் இங்க இருப்பேன், உங்க நான் பாரதி பார்க்ல தான் இருக்கேங்க. பாரதி பார்க்ல ஆயி மண்டபம் கிட்ட நான் இருந்துட்டு இருக்கேன். இந்த ஆயி மண்டபத்துக்கு ஆயி மண்டபம் குறித்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஆயி மண்டபம் வந்து புதுச்சேரி மாநில அரசோட ஒரு அதிகாரப்பூர்வ சின்னமா திகழ்வுங்க. இதோட வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டா 1854 பிரெஞ்சு பேரரசரான மூன்றாம் நெப்போலியன் ஆட்சி காலத்துலதான் இந்த ஆயி மண்டபம் கட்டப்பட்டிருக்கு. ரொம்பவே வெள்ள வெள்ளையர்ந்து நாலு பக்கமும் வந்து வாசல் வச்ச மாதிரியான ஒரு அழகான ஆயி மண்டபம். 16th century வாழ்ந்த ஆயி என்ற பெண் வந்து தன்னோட வீட்டை இடிச்சு மக்களோட பயன்பாட்டிற்காக குடிநீர் குளம் கட்டி தந்ததை நினைவுபடுத்துற வகையில தான் வந்து பிரெஞ்சு பேரரசர் மூன்றாம் நெப்போலியன் வந்து இந்த ஆயி மண்டபத்தை நம்ம பார்க்குள்ள கட்டியிருப்பாரு. இங்க மக்கள் ரொம்பவே அழகா செல்ஃபி எடுக்கிறாங்க, ரீல்ஸ் பண்றாங்க, ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. வெளியூர்ல இருந்து எல்லாம், நாட்கள்ல இருந்துலாம் நிறைய குழந்தைகள் வந்து, பள்ளி மாணவர்கள்லாம் இப்ப டூருக்கு வந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து தமிழ் மொழி தெரியாத காரணத்தினால, எனக்கு இந்தியும் தெரியாத காரணத்தால அவங்க கூட வந்து டாக் பண்ண முடியல. ஸோ இன்னொருத்தவங்க நம்ம ஆயி மண்டபம் கிட்ட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம்.
5: வணக்கம் மேடம்.
4: மேம், உங்க பேர் மேம்?
5: என் பேர் பத்மா மேடம்.
4: பத்மா, சொல்லுங்க, இந்த பாண்டிச்சேரிக்கு பாண்டிச்சேரி தானா?
5: ஆமாங்க மேடம், நான் பாண்டிச்சேரி தான்.
4: நீங்க உங்க குழந்தைங்க எல்லாம் காலையில என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆயி மண்டபம் கிட்ட?
5: ஆமாங்க மேடம், பசங்களுக்கு லீவு. இங்க ரொம்ப நல்லா இருக்கும் மேடம், இங்க ரொம்ப நீட்டா இருக்கும், பார்த்து நல்லா இருக்கும், பசங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க.
4: அதனால இந்த பாரதி பூங்கால நிறைய பிளேஸ் இருக்கு இல்லையா, அதுல எது ரொம்ப பிடிக்கும்?
5: எனக்கு இந்த ஆயி மண்டபம் அது ரொம்ப பிடிக்கும். இந்த பூங்கா வந்து விளையாட்டு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மேடம். நிறைய புது புதுசு நிறைய வச்சிருக்காங்க.
4: ஓகே, இப்போ நீங்க
5: உடனே காலையில ஏழு உடனே நம்ம இங்க பூங்காக்கு போலாம்னு சொன்னா டக்குன்னு ஏஞ்சிடுவேன். அதனால கூட்டிட்டு வந்துடுறது. பக்கத்துலயே மார்க்கெட் எல்லாம் இருக்கிறதால நம்ம பசங்க இங்க விளையாட வச்சுட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு நேரம் போகணும். லீவுன்றதால
4: மேம், சின்ன வயசுல நீங்க வந்திருப்பீங்கல்ல, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அப்பத்திய பாரதி பூங்காக்கும் இப்ப எப்படி இருக்கு?
5: இப்ப நிறைய வித்தியாசங்க மேம். அப்பயும் இருக்கு, இந்த அளவுல இல்ல. இப்ப நிறைய மாற்றங்கள், பிள்ளைங்க வந்து இப்ப நிறைய என்ஜாய் பண்ற மாதிரி. அப்ப மண்ணா இருந்தது, இப்ப நல்லா நிறைய வித்தியாசம் இருக்குங்க மேம்.
4: இப்ப மாநிலத்து
5: அம்மா எல்லாம் வந்து, அப்பெல்லாம் அம்மா எல்லாம் வந்து வாரத்துல ஒரு நாள் தான் கூட்டிட்டு வருவாங்க. இப்ப என் பிள்ளைங்க எல்லாம் டெய்லியுமே ரெண்டு வரையும் கூட்டிட்டு வர மாதிரி இருக்கு.
4: ஆமா ஆமா ஆமால. ஓகே ஓகே மேம், இப்ப உங்களுக்கு மார்னிங் வர பிடிக்குமா இல்ல ஈவினிங் வர பிடிக்குமா மேம்?
5: உடனே வந்துருவாங்க நம்ம வீட்டுல. அப்பெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைங்க வாரத்துல ஒரு நாள் விசேஷ டைம் அப்படின்னு சொன்னதான் கூட்டிட்டு வருவாங்க.
4: ஓகே மேம், தேங்க்யூ மேம், எங்க கூட வந்து கோஆபரேட் பண்ணி பேசுறதுக்கு நன்றி மேம். நீங்க என்ஜாய் பண்ணுங்க, பாடல் கேட்டுட்டு நேர்கே நம்ம நம்ம புதுவை நிகழ்ச்சியை தொடரலாம்.
6: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. நேரம் 8:31, 7
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே.
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
4: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
4: நேயர் விருப்பம். பாடசொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
5: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598.

0: 0505 என்ற நம்பருக்கு.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுச்சுக்கீங்க. டைம் இப்போ 8:31, 34 நொடிகளாகுது. நம்ம புதுவை நிகழ்ச்சி இன்னைக்கு பாரதி பூங்காங்கிறது போயிட்டு இருக்கு. நம்ம ஆர்ஜே சோனி பேசிட்டு இருக்காங்க. சோனி
2: வணக்கம். வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம புதுவை நிகழ்ச்சியில பாரதி பூங்கால இருந்து தான் பேசிட்டு இருக்கோம். சார் ஒருத்தவங்க இங்க இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
3: சார் உங்க பேர்?
4: என்னோட பேரு சிவசங்கர். பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் மட்டும் பாத்தீங்கன்னாக்க, இங்க இருக்கவங்க சரி வெளியில இருந்து வர்றவங்க சரி அவ்வளோ ஹாப்பினஸ் தான் ஃபீல் பண்றாங்க. பாண்டிச்சேரி இருந்தாலும் எங்க போய் கேட்டாலும் நமக்கு பாண்டிச்சேரியில இருக்கும் தெரியாது கூட.
3: பாண்டிச்சேரி
4: நல்லா சொல்ல சார். அப்புறம் பார்க் அமெனிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது கிரேட் ஹாப்பினஸ்.
3: பார்க்ல எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு? இப்ப டூரிஸ்டுக்கு ரெஃபர் பண்றீங்க இல்ல பாண்டிச்சேரி பீப்புள்ஸ்க்கு ரெஃபர் பண்றீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பார்க்ல எந்த விஷயங்கள் தான் ரெஃபர் பண்ணுவீங்க?
4: ஆல்மோஸ்ட் சில்ட்ரன்ஸ். சில்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, சில்ட்ரன்ஸ் வந்து they feel so happy. அவங்க வந்து மார்னிங்ல ஒரு 8:00 வந்தாலும் வீக் டேஸ்ல பாத்தீங்கன்னாக்கா, they are enjoying very much. அது வந்து ஒரு பெரிய கிட்ட. பாண்டிச்சேரி பொறுத்தவரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா தான் பாக்குறாங்க. இந்த கிளீன்னஸ் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, பாண்டிச்சேரி பார்க்க ஒரு அளவுக்கு உரம் நல்லா கிளீனாவே இருக்கு. இன்னும் கொஞ்சம் அம்யூனிட்டிஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். டாய்லெட் போல ஏதோ ரெடி பண்றாங்க, அதை எடுத்துனாக்கும் பசங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு ஒரு ஏதோ ஒரு சின்ன ஷார்ட் உள்ள ஏதாவது வச்சுன்னா ஜஸ்ட் ஒரு ரிஃப்ரெஷிங் அந்த மாதிரி இருந்தாங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு எவ்ரி டூரிஸ்ட்.
3: வெளியில
4: கடைகள் இருந்தாலும் அவங்க இந்த இடத்துல பட் எல்லாம் அது வந்து மெயின்டெனன்ஸ்க்கு வந்து கஷ்டம் தான். இருந்தாலும் அந்த இது அவங்களுக்கு ஒரு இது ஹெல்ப் இது வேணும். நம்ம அப்படி சப்போஸ் யூஸ் பண்ணா கூட நம்ம அதை எடுத்து வெளியே போடணும், குப்பையெல்லாம் கீழே போடக்கூடாது, அது அது ஃப்ரீயா தான் இருக்குன்னு அந்த மாதிரியும் நம்ம இருந்தால் அது மாதிரி பண்ணலாம். பட் பட் மற்றபடி பிளேயிங் பாத்தீங்கன்னாக்கா எவ்ரி திங் இஸ் சூப்பர். அதுக்கப்புறம் என்ன எப்பயுமே எப்பயுமே எப்படி நான் வந்து பர்சனலா பாதிக்கப்பட்டிருக்கேன் தன்னோட இது இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் அவர் இங்க வர்றதுனால கொஞ்சம் என்னடா ரிலாக்ஸ் பண்ண முடியுது. என் மனைவி வீட்டுக்கு வர அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்ல. மத்தபடி எங்களுக்கு அது பாண்டிச்சேரி பொறுத்தனால ஹாப்பினஸ் தான். இங்க வந்தால எல்லாத்துக்கும் இந்த பார்க், பொட்டானிக்கல் கார்டன், பீச், எல்லா கிரேட் அட்வான்டேஜ் டூரிஸ்ட். அது மட்டும் இல்ல சில்ட்ரன், பெரியவங்க கூட சரி, பெரியவங்க சரி, யாரெல்லாம் எதெல்லாம் ஷேர் பண்ண முடியாதோ அந்த ஈவினிங்லயோ மார்னிங்லயோ அவங்க ஒன்னா வந்து வயசான காலத்துல வந்து ஒரு என்னன்னா பி ரிஃப்ரெஷ்டா இருப்பாங்க.
3: ரொம்ப நன்றி சார். சார் ரொம்ப அழகா வந்து நம்ம பாண்டிச்சேரியை பத்தியும் அதை சுற்றி இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ் பத்தியும் பார்க் பத்தியும் சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து நம்ம புது பிளேஸ்ல நம்ம மற்ற எல்லாருக்கும் பேசலாம் பாடல் கேட்டுக்க.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை நோட் ரெண்டு புள்ளியில நம்ம புதுவை கேட்டுங்க. நம்ம புதுவை நிகழ்ச்சி பாரதி பூங்கா இங்கிருந்து போயிட்டு இருக்கு. நம்ம ஆர்ஜே சோனி பேசிட்டு இருக்காங்க. சோனி,
1: பாரதி பூங்கால தான் இருக்கோம் நம்ம. இங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து நிறைய பேர் கூட பேசிட்டேன். இன்னுமே பேசுறதுக்கு நிறைய பேர் ஆர்வமா இருந்தாலும் நமக்கு வந்து டைம் பத்தல இல்லையா. சோ நிறைவா வந்து பாரதி பூங்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்ல போற மக்களே. சோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா பாரதி பூங்கா வந்து இப்பதான் பாரதி பூங்கா, அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு பாரதி பூங்கான்னு பேர் பெற்றிருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாரதி பூங்கா வந்து பிரெஞ்சு காலனித்துவ ஆட்சியில இருக்கும் போது இந்த பூங்கா வந்து நெப்போலியன் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட பிஃபோர் பேர் சில பேருக்கு தெரியும், தெரியாத மக்கள் தெரிஞ்சுக்கலாம் நெப்போலியன் பூங்கா. அண்ட் இன்னைக்கு வந்து இந்த பாரதி பூங்கா குறித்து சில விஷயங்களை நானே மக்கள் மூலமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். குறிப்பா இங்க இருக்கக்கூடிய நடைபாதை ஆகட்டும், அண்ட் வந்து ஆயி மண்டபம், பாலூட்டும் தாய்மார்களுக்காகவே வந்து ஒரு அறையும் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது மூலமா வந்து நிறைய பேர் பயன்பெற்றுட்டு வராங்க. அண்ட் வெளிநாட்டுல வெளி ஊர்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க சுற்றுலா பயணியாவும் வந்துட்டு இருக்காங்க. வெளியில நிறைய ஃபுட் பிளேசஸும் இருக்கு, பட் உள்ள வந்து அமைச்சிருந்தா நல்லதுன்னு கூட நிறைய பேர் வந்து நமக்கு சஜஷனும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமா வந்து நீட்டா இங்க இருக்க துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் மெயின்டைன் பண்றாங்க. ஆஸ் வெல் அஸ் ஒரு சிட்டிசனா நம்மளும் வந்து அதை மெயின்டைன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது கூடவே பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காகவே ஸ்பெஷலா நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கு, ஊஞ்சல் இருக்கு, அண்ட் அழகா ஒரு எப்படி சொல்றது கோபுரம் மாதிரியான சுற்றுலா இடம் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு குழந்தைங்களுக்கு ஓடி ஆடி விளையாடுறதுக்கு. இதை சூழ்ந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் மாளிகை இருக்கு, ரோமன் ரோலன் லைப்ரரி, ரொம்ப பழமையான லைப்ரரி. ஸோ அந்த லைப்ரரியும் வந்து இங்க இருக்குங்க. இந்த லைப்ரரியை பத்தி கூட வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். இது வந்து 1966 வந்து பிரெஞ்சு கலைஞர் ரோமன் ரோலண்ட கௌரவிக்கிற வகையில தான் வந்து இந்த பெயர் வந்து பெற்றிருக்கு. கடற்கரை சாலையும் வந்து பக்கத்துல இருக்கிறதுனால அந்த சைட்ல இருக்கிற ரோட்லயும் வந்து நிறைய பேர் வந்து பீச் வாக்கிங் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் வரவங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப்டான ஒரு பிளேஸ்ங்க. இன்னைக்கு பாரதி பூங்கா குறித்த நிறைய விஷயங்கள் நம்ம புதுவை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கிட்டீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரக்கூடிய பாடலோட நம்ம புதுவை நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: நம்ம புதுவை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் இடைவேளைக்கு பிறகு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கயிர் ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேரம் 8:55. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிரங்கா சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒருத்தர் முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். ஏன்னு கேட்டாங்க. யார் என்னை பார்த்தாலும் உடனே முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுறாங்க சார் அப்படின்னார். உங்ககிட்ட பிரியமாக பேசுகிற நண்பர்களே கிடையாதா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி யாரும் இல்லையே அப்படின்னாராம். அதிகமாக நமக்கு நண்பர்கள் கிடைக்கணும்னா அதுக்குன்னு சில உத்திகள் இருக்குது, அமெரிக்க எழுத்தாளர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்களாம் விவரம் தெரிஞ்சவங்க. அப்படின்னா அதை எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்கார் இவர். உடனே அதை பற்றி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்களாம். அது என்னென்னா, முதல் குறிப்பு என்னென்னா, எதிரில் உள்ளவங்க நிறைய பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா, நம்ம பற்றியே பேசிகிட்டு இருக்கக்கூடாதான், அவர் பேசுகிற விஷயம் எதுவாக இருந்தாலும் ஆமாம் நல்லது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கணுமா, இது ஒரு குறிப்பு. ரெண்டாவது குறிப்பு என்னென்னா, கூடுமான வரைக்கும் யாருக்கிட்டேயும் அனாவசியமாக வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. மூணாவது குறிப்பு என்னென்னா, எந்த பிரச்சனையையும் அடுத்தவங்க கண்ணோட்டத்திலேயே பார்க்கணும், நம்ம கண்ணோட்டத்தில்

0: பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எப்போவுமே அடுத்தவங்க மனோபாவத்தை நாம் புரிஞ்சு வச்சுருந்தோம்னா நம்மளை யாராலையும் ஜெயிக்க முடியாது. நாலாவது குறிப்பு என்னென்னா, ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறப்போவே இயல்பாக அன்பாக ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு, இந்த சட்டை உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். அதை விட்டுட்டு, அன்றைக்கி என்ன சார் என்னை அம்புன்னு விட்டுட்டு அப்படி ஆகிட்டீங்க அப்படின்னு ஆரம்பிக்கப்படாதான். இதெல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்துருக்குற குறிப்புகள். அஞ்சாவது விஷயம் என்னென்னா, நம்ம தவறுகளை தயக்கம் இல்லாமல் ஒத்துக்கணும், அதுக்காக கூச்சப்படக்கூடாது. ஆறாவது குறிப்பு, அடுத்தவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும், நீங்கள் சொல்கிறது தப்பு சார் அப்படின்னு முகத்தில் அடித்தா அப்படி பேசப்படாது. ஏழாவது விஷயம் என்னென்னா, சில பேர் எப்போ பார்த்தாலும் சவால் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அனாவசியமான சவால் சில பேரால் தவிர்க்க முடியாது, அப்படி விடப்படாதான். எட்டாவது கருத்து, நம்ம கருத்து என்னவோ அதை வந்து எதிராளியின் வாயிலிருந்து வரவழைக்கணும், அப்படி வரவழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது ஒரு முக்கியமான கருத்து. அப்புறம் ஒன்பதாவது குறிப்பு என்னென்னா, நம்ம யோசனையை புதிய முறையில் சொல்லி பார்க்கலாம், அடுத்தவங்க சொல்கிற யோசனையை ஏற்றுக்கணும். அந்த யோசனையை மகா மோசமாக இருந்தால் கூட அதை ஏற்றுக்கிற மாதிரி நடிக்கலாமா, அது கூட தப்பு இல்லைங்கிறாங்க. பத்தாவது குறிப்பு ரொம்ப முக்கியமானது, அதாவது அனாவசியமாக பொய் சொல்லக்கூடாது. அப்படி எப்போவாவது பொய் சொல்ல வேண்டிய அவசியம் வந்துட்டுதுன்னு வைங்க, பெரிய பொய்யாக சொல்லி பண்ணுமா, அதை நம்பும்படியாக சொல்லணுமா, சில சமயம் தேவைப்பட்டால் பொய்யை உண்மையாக கூட மாற்றிக்கலாமா. அது எப்படி பொய்யை உண்மையாக மாற்றிக்கிறது அப்படின்னா, இப்போ எனக்கு கார் ஓட்ட தெரியும்னு நண்பர்கள்கிட்ட பொய் சொல்லியாச்சு. நண்பர்கள் நிஜமாகவே ஒரு காரை கொடுத்து ஓட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிரைவிங் ஸ்கூலில் சேர்ந்து கார் ஓட்டுறதுக்கே கற்றுக்கிறது. இது ஒரு உதாரணம். இது மாதிரி பொய்யை உண்மையாக்கக்கூடிய சில உத்திகள் உண்டு, அதனால் சில பிரச்சனைகளை தீர்த்துற முடியுமா. அப்புறம் பதினோராவது குறிப்பு என்னென்னா, உயர்ந்த நோக்கங்களை மட்டும் வெளியில் பேசணும். உள் மனசு எவ்வளவு ஒட்டடை படிஞ்சு கிடந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி பேச வேண்டியதில்லை. பன்னிரெண்டாவது குறிப்பு சொல்கிறாங்க, சிறந்த நல்ல நண்பர்களை தேடி தான் பெற வேண்டியிருக்கும், அவ்வளவு சுலபமாக கிடச்சிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு குறிப்புகளும் அமெரிக்க நிபுணர் ஒருத்தர் சொல்லி வச்சுருக்கிறார். இப்படிலாம் நடந்துக்கிட்டால் நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்களாம், முயற்சி பண்ணி பார்க்கணும். இந்த காலத்திலெல்லாம் எத்தனையோ விதமான நண்பர்கள் உண்டு. ஒருத்தர் ரொம்ப கவலையோடு நின்றுக்கிட்டு இருந்தார், கண்ணு கலங்கி இருந்தது. ஏன் இப்படி கவலையோடு நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். என்னுடைய நண்பன் ஒருத்தன் ஒரு நாள் கோபத்தில் என்னை பார்த்து சொல்லிவிட்டான், உன்னோட ஒரு வருஷத்துக்கு பேச மாட்டேன் போ அப்படின்னு சபதம் போட்டுட்டான் அப்படின்னார். அதுக்காகவா இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு கண் கலங்கி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். இதுக்கு அவர் சொன்னார், நான் அதுக்காக கவலைப்படலை சார், அந்த ஒரு வருஷ கேடு இன்னையோடு முடியுது, அதை நினச்சி தான் கவலைப்படுறேன், கண்ணீர் விடுறேன் அப்படின்னாராம் சோகமாக.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேரம் 9 மணி. இனி கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. மேற்காசிய மற்றும் ஐரோப்பியாவில் உள்ள 5 நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி நேற்று இத்தாலிக்கு சென்றுள்ளார். இந்த பயணத்தின் போது இந்திய மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார வழித்தடத்தின் மீது சிறப்பு கவனம் செலுத்தி இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது மற்றும் 2025-29 ஆண்டிற்கான கூட்டு உத்திசார் செயல்திட்டம் ஆய்வு செய்யப்படும் என்றும் பிரதமர் மோடி தனது சமூக ஊடக பதிவொன்றில் தெரிவித்துள்ளார். ஆயுஷ் துறையில் டிஜிட்டல் ஆளுகை வசதிகளை வலுப்படுத்தி வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தும் நோக்கிலான ஆயுஷ் அனுதான இணையதளத்தை மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ஜாதவ் புதுடெல்லியில் நேற்று தொடங்கி வைத்தார். அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ வரும் May 23 முதல் 4 நாள் பயணமாக இந்தியா வரவுள்ளார். இந்த பயணத்தின் போது ரூபியோ கொல்கத்தா, ஆக்ரா, ஜெய்ப்பூர் மற்றும் புதுடெல்லி ஆகிய நகரங்களுக்கு செல்ல உள்ளார். மேலும் இந்த பயணத்தின் போது எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் தற்காப்புத்துறை ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து விவாதிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய குவாட் கூட்டமைப்பின் கூட்டத்தை இந்தியா அடுத்த வாரம் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூட்டத்தில் செயலாளர் ரூபியோ கலந்து கொள்வார் என்றும் புதுடெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது.

ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் 2 நாள் அரசுமுறை பயணமாக நேற்றிரவு பெய்ஜிங் சென்றடைந்தார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்தும் முக்கிய சர்வதேச மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்தும் அவர் விவாதிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு SSLV பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:30 வெளியாகிறது. IPL கிரிக்கெட்டில் நேற்று ஜெய்ப்பூரில் நடைபெற்ற போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10:00.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:02 ஆகிட்டு இருக்கு. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில நான் வந்தாச்சு உங்க அன்பு தோழி அஜய் கீர்த்தி. இப்ப உங்க மனசுல ஏதாவது பாட்டோடுதா, அந்த பாட்டை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ உடனே உங்க போன் எடுங்க. 7598510505 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுற பாடல், அந்த பாடல் எந்த படத்துல இடம்பெற்றிருக்கு, அதோட உங்க பேரு மற்றும் ஊரையும் சேர்த்து மெசேஜ் பண்ணுங்க. நிகழ்ச்சியில முதலாவதாக பாடல் காக்க காக்க திரைப்படத்தில இருந்து. சோ பாடல் கேட்டிருக்காங்க பொன்னியம் மேடு, வண்ணை கணேசன், சுகன்யா, பரத். அவங்களுக்காக பாடல் வருது, கேட்கலாம்.

நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் வருது. சத்யா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. திருவாரூர், பில்லூர், கௌதமன், சங்கீதா, இனியவன், ஸ்ரீநிதி, கனகா, தில்லை, ஸ்ரீனிவாசன். சோ இவங்களுக்காக பாடல் வருது, கேட்கலாம்.

0: இன்றைய ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியை வழங்குவோர் சென்சஸ் ஆஃப் இந்தியா புதுச்சேரி.
1: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
2: மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் வருது. 1000-இல் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க நன்னிலம் நாராயணன்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேரம் 9:20, 6:00 எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் நேர்விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில அடுத்ததாக கோலை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க தேவிகாபுரம் வீரமணி. அவங்களுக்காக பாடல் வருது, கேட்கலாம்.

விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் வருது ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து. பாடல் கேட்டிருக்காங்க சரஸ்வதி பத்மநாபன், மாதவரம் பண்ணை பால் பண்ணையிலிருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக பாடல் வருது, கேட்கலாம்.

0: ஆவி பறக்கும் டிக்கட அவ வந்ததனால பூக்கடை
1: குழந்தைய அழல்ல ரஜினி முருகன் டீ குடுக்க சொன்ன.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நேர்விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததாக வரும் பாடல் ரிதம் திரைப்படத்தில் இருந்து. பாடல் கேட்டிருக்காங்க ஓ டி சுரேஷ். இவங்களுக்காக பாடல் வருது. நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடல் கேட்கணும்னா 7598510505 அப்படின்ற நம்பருக்கு உங்களோட விருப்ப பாடல், அது இடம்பெற்ற படம், உங்கள் பேர், ஊர் அப்படி சேர்த்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க.

நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததாக வாலி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன். சோ இவங்களுக்கான பாடல் வருது, வாங்க கேட்கலாம்.

வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேர்வெப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல். உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க ராஜபாளையம் பிரபு. பாடல் வருது, கேட்கலாம்.

நேர்களே, என்னையோட நேர்விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய பேரோட சாங்ஸ் நம்ம ப்ளே பண்ணோம். நேரம் கம்மியாக இருக்கிற காரணத்தினால ஒரு சில சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணல. ஸோ அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கொழும்பகொண்டான் ராமகிருஷ்ணன், தூத்துக்குடி மாவட்டம் முல்லைக்காடு பாபு, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், தூத்துக்குடி சீதாலட்சுமி, கள்ளக்குறிச்சி சரவணன் அமுதா, கார்த்திகா ராஜசேகர், ஜோதிகா வேல்முருகன், தேனி மாவட்டம் செல்வம், செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கனிஷ்மா, உளுந்தூர்பேட்டை ராஜேந்திரன் லோகேஸ்வரன், கோரிமேடு மகேஷ், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, முதுகுடி வி ஐயனார். ஸோ இவங்களுக்காக சாங்ஸ் இன்னைக்கு ப்ளே பண்ண முடியல, நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கான சாங்ஸ் கண்டிப்பாக ப்ளே ஆகும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஸ்ரீ திரைப்படத்திலிருந்து பாடல் வருது கேளுங்கள்.

0: நேரம் 10 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. இந்திய ரயில்வே தனது அகல பாதை கட்டமைப்பில் 99.6% மின்மயமாக்கல் பணிகளை நிறைவு செய்வதன் மூலம் ரயில்வே நவீனமயமாக்கல் துறையில் ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளது. இந்த சாதனையின் மூலம் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் உள்ளிட்ட பல முக்கிய ரயில்வே அமைப்புகளை இந்தியா முந்திக்கொண்டு முன்னிலை பெற்றுள்ளது. புதுடெல்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்திற்கு செல்லும் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக உரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியிடப்பட்டது. இதில் 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ வரும் மே 23 முதல் 4 நாள் பயணமாக இந்தியா வர உள்ளார். இந்த பயணத்தின் போது ரூபியோ கொல்கத்தா, ஆக்ரா, ஜெய்ப்பூர் மற்றும் புதுடெல்லி ஆகிய நகரங்களுக்கு செல்ல உள்ளார். மேலும் இந்த பயணத்தின் போது எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் தற்காப்பு துறை ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து விவாதிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளிலிருந்து அளிக்கப்பட்ட விலக்கு அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களுக்கான மத்திய அரசின் NIRF தரவரிசை பட்டியலில் கடந்த ஆண்டு 35வது இடத்தில் இருந்த புதுச்சேரி அரசு மகாத்மா காந்தி முதுநிலை

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்ருக்கீங்க. டைம் இப்போ 10:13:17 ஆகுது. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களோட நான் அர்ச்சனா. நிறைய பேருக்கு புக்ஸ் ரீட் பண்ணுற பழக்கம் இருக்கும். ஸோ இந்த மொபைல் வந்த பிறகு அது குறைஞ்சி போச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணவே லைப்ரரி போகிற நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இப்போ கையில் உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்தாச்சு. ஸோ ஃபோன்லேயெல்லாம் பார்த்துக்கிறாங்க, பட் லைப்ரரி போகிறவங்க இன்னும் போயிட்டு தான் இருக்காங்க. எதற்காக இந்த லைப்ரரி சம்மந்தமாக இப்போ பேசுகிற அர்ச்சனா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏஸ், இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களுக்காக லைப்ரரி சம்மந்தமான குவிசஸ் தான் இடம்பெற போகுது. தமிழக நூலகங்கள் பற்றிய கேள்விகள் உங்களுக்காக. தமிழ்நாட்டில் அமைந்துள்ள நூலகங்கள் என்ன, எங்கெல்லாம் இருக்கு, அதன் பெயர் என்ன, இது போன்ற கேள்விகள் தான் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஸோ கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்ருக்கீங்க. ஸோ என்ன கேள்வி முதலாவதாக உங்களுக்காக தெரிஞ்சுக்கலாமா? ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கு, எங்கே இருக்குன்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டுக்குள்ளே அமைந்திருக்கிறது, அதன் பெயர் என்ன, எங்கே அமைந்துள்ளது அப்படின்றத நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். இந்த நேரம் பாடல் உங்களுக்காக கேட்கலாம் வாங்க.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: இன்றைய ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியை வழங்குவோர் சென்சஸ் ஆஃப் இந்தியா புதுச்சேரி.

0: பெண்பா புதுவை நோட்ஸ் ரெண்டு புள்ளிட்டு கெட் செட் கோ கேட்டு இருக்கீங்க. தமிழக நூலகங்கள் சார்ந்த கேள்விகள் உங்களுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வரிசையில ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அமைந்திருக்கு, நூலகத்தின் பெயர் என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். சோ நேர் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்றாங்க கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
0: ஐயப்பன், சொல்லுங்க என்ன பதில்?
1: சென்னை.
0: சென்னை அப்படின்றது சரியான பதில் தானா?
1: சரியான பதில்
0: சொல்லிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஐயப்பன். அந்த நூலகத்தின் பெயர் என்ன தெரியுமா? அது தெரியல, இடத்தை மட்டும் சொல்லியாச்சு, பெயர் தெரியலன்றீங்க. நாங்க சொல்றோம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், சரிங்களா? சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நூலகம் தான் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகமாக இருக்கு. இது ஒரு பெருமையும் கூட நமக்கு. இந்த நூலகம் 8 அடுக்குகள் 8 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கு. ஓகே, கெட் செட் கோ கேட்டுருக்கீங்க. அடுத்ததாக என்ன கேள்வி உங்களுக்காக தெரிஞ்சுக்கலாமா? இதுவும் ஒரு பிரம்மாண்டமான கேள்வி அப்படின்னே சொல்லலாம். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எங்க இருக்கு? இதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. ஒரு புராதன ஊர் அப்படின்னு அந்த ஊரை சொல்லலாம். சோ மீண்டும் கேள்வி உங்களுக்காக, ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தமிழ்நாட்டுக்குள் எங்கு அமைந்திருக்கிறது? அந்த நூலகத்தின் பெயர் என்ன, என்ன ஊர்ல அமைந்திருக்கு அப்படின்றத கால் பண்ணி சொல்லுங்க. 2271760 மற்றும் 2275230.

விஜய் பிரகாஷ் குரல்ல ஒரு சுபமான சாங் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. பாஸ் என்கிற பாஸ் கரண் படத்துல இருந்து கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. டைம் இப்ப 10:16:40.

0: மூன்று நொடிகள் ஆகுது. தமிழக நூலகங்கள் பற்றிய கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கு. எங்க இருக்கு அந்த நூலகத்தின் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்றாங்க கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், ராஜகோபால் வெள்ளியனூர்ல இருந்து பேசுறேன்
0: மேடம். ஓகே சொல்லுங்க, என்ன பதில்?
1: தஞ்சாவூர்ல இருக்கு மேடம், தஞ்சை.
0: தஞ்சாவூர்ல இருக்கு, சரி. அந்த நூலகத்தின் பெயர் என்ன? அதுதான் தெரியலன்றீங்களா? ஓகே ஒண்ணும் இல்ல, தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம், சரிங்களா? எங்க அமைந்திருக்குன்னு சரியான பதில சொல்லிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் அப்படின்னு சொல்றாங்க. தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் இது அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நாயக்கர் மற்றும் மராத்திய மன்னர்கள் 300 ஆண்டு கால சேகரிப்பின் விளைவாக தான் இந்த நூலகம் இருக்கு அப்படின்னே சொல்றாங்க. 1531 டு 1675 வரை ஆண்ட அந்த தஞ்சை நாயக்க மன்னர்கள் தான் இது வந்து அரசாங்க நூலகமாக அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, சோ பயன்படுத்தி வந்திருக்காங்க. இந்த நூலகம் வந்து சரபோஜி சரஸ்வதி மகால் நினைவு நூலகம் அப்படின்னு பெயரை சூட்டியிருக்காங்க. நீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டிருக்கீங்க. அடுத்ததாக என்ன கேள்வி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? அதுவுமே தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. சோ என்ன நூலகம் அது அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: தமிழக நூலகங்களுக்கு ஒரு டிராவல் கெட்ஸ் கோ நிகழ்ச்சியின் மூலமாக எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. தமிழக நூலகங்கள் சார்ந்த கேள்விகள் உங்களுக்காக கெட்ஸ் கோ நிகழ்ச்சியில். அந்த வரிசையில உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு, அந்த நூலகத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க கேட்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
1: சொல்லுங்க பாபு சார், ஆன்சர் கண்டுபிடிச்சீங்களா?
2: ஆமா மேடம், இது வந்து கன்னிமாரா நூலகம் மேடம்.
1: கன்னிமாரா நூலகம் எங்க இருக்கு?
2: சென்னையில
1: இருக்கு. சரியான பதில் சொல்லிருக்கீங்க, நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: இங்க நமக்கு கன்னிமாரா நூலகம், எஸ் உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள இடம் எது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எல்லா புத்தகங்கள், நாளிதழ்கள் இதெல்லாமே இங்க பாதுகாத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்னிமாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுநர், அதாவது மதராஸ் மாகாணத்துல ஒரு காலத்துல ஆளுநராக இருந்தவர் அவரு. அவர் தான் இந்த நூலகத்தை இனிஷியேட் பண்ணியிருக்காரு. அதன் பிறகு 1896 டிசம்பர் மாதம் 5 இந்த நூலகம் திறக்கப்பட்டிருக்கு. திறக்கும்பொழுது அவர் இல்லைனா கூட இனிஷியேட் பண்ண காரணத்தினால அவரை சிறப்பி வகையில அவர் பெயரே நூலகத்துக்கு சூட்டப்பட்டிருக்கு. கெட் செட் கோ கேட்டிருக்கீங்க. இந்த நேரம் உங்களுக்காக என்ன கேள்வி தெரிஞ்சுக்கலாமா? எஸ், உவேசா நூலகம், உவே சுவாமிநாத ஐயர் நூலகம் சொல்லக்கூடிய உவேசா நூலகம் எப்போது துவங்கப்பட்டது அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம், உவேசா நூலகம் எப்போது துவங்கப்பட்டது? சோ கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே அர்ச்சனா.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: ஹலோ, வணக்கம்.
1: சண்முக சுந்தர் மதுரையிலிருந்து மேடம்.
0: சண்முக சுந்தரம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க
0: மேடம்? நலமா இருக்கும். சொல்லுங்க, என்ன பதில்?
1: கேள்வி ஒரு தடவை சொல்லுங்க.
0: ஊவேசா நூலகம் எப்போது துவங்கப்பட்டது?
1: வாழ்த்துக்கள்.
0: சென்னையில பெசன் நகர்ல அமைந்திருக்கு. சோ ஊவேசா அவர்கள் நிறைய ஓலைச்சுவடிகளை சேகரிச்சார். ஒரு முறை கடல் அது ஆற்றல வந்து சிலர் விட போகும்போது அதை தடுத்து நிறுத்தி அந்த ஓலைச்சுவடிகளை சேகரித்ததாக தகவல் இருக்கு. சோ இந்த நூலகம் 1962 இந்த நூலகத்துக்கான நிதியையும் வந்து அரசு வழங்கியிருக்காங்க. தமிழக நூலகங்கள் சார்ந்த கேள்விகள் அந்த வரிசையில என்ன கேள்வி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு? மறைமலையடிகள் நூலகம், மறைமலையடிகள் நூலகம் எங்க இருக்கு அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. சோ இதுக்கு ஒரு அடிஷனல் க்ளூ என்ன அப்படின்னா, ஒரு நூலகத்துக்குள்ள இது அமைந்திருக்கு அப்படின்றத ஒரு சிறப்பான தகவல். மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம், மறைமலையடிகள் நூலகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. சோ கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2272530.
2: Yo mama, you know how me nerky say the dance floor, baby.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை நோட் ரெண்டு புள்ளிட்டில் கேட்டுட்ருக்கீங்க. கெட் செட் கோ. டைம் இப்போது 10:32, 15 நொடிகள் ஆகுது. நம்ம நிகழ்ச்சியில் தமிழக நூலகங்கள் பற்றிய கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில் ஊவேசா நூலகம் எப்போது துவங்கப்பட்டது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஸோ நேர் இப்போ லைனில் வராங்க, பேசலாம். என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.

0: अब टेलीलॉ के माध्यम से ना सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: கெட் செட் கோ கேட்டிருக்கீங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 தமிழக நூலகங்கள் சார்ந்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில் மறைமலை அடிகள் நூலகம் தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்றாங்க கேட்கலாமே. வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: இங்கிலிருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
2: கலைவாணி சொல்லுங்க, என்ன பதில்
3: மேம்? சென்னை எழும்பூரில் உள்ள கன்னிமாரா பொது நூலகம் மேம்.
2: எஸ், அப்படியே பிரீஃபான ஒரு விரிவான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. சென்னை கன்னிமாரா நூலகத்தின் மூன்றாவது தளத்துல தான் இந்த மறைமலை அடிகள் நூலகம் அமைஞ்சிருக்கு, சரிங்களா? தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கு கன்னிமாரா நூலகத்துக்குள்ள, சரிங்களா? சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் கலைவாணி.
3: Thank you, ma'am.
2: கால் பண்ணதுக்கு. தமிழக நூலகங்கள் சார்ந்த கேள்விகள் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சோ அந்த வரிசையில ஒரு நாள், ஒரு முக்கியமான நாள் பற்றின கேள்விதான் உங்களுக்காக. தேசிய நூலக நாள் எப்போது அப்படின்னு சொல்ல போறீங்க. சோ நூலகங்கள் நிறைய எங்க அமைந்திருக்கு, அதோட சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம நிறைய சிறப்பு பேர்லாம் பார்த்தோம். சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த தேசிய நூலக நாள் எப்போன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ அதை நீங்க தான் சொல்ல போறீங்க. தேசிய நூலக நாள் எப்போது அப்படின்றத கால் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2275233

0: பத்து மணி 46 நிமிஷம் ஆகுது. கெட் செட் கோ கிடைச்சிக்கிங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 தமிழக நூலகங்கள் சார்ந்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில தேசிய நூலக நாள் எப்போது அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்றாங்க கேட்கலாமே. வணக்கம்.
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நலம் விசாரிக்கும். உங்கள் பெயர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கேன்.
0: ஓகே, சொல்லுங்க என்ன பதில்.
1: ஆகஸ்ட் 9.
0: ஆகஸ்ட் 9 அப்படின்றது சரியான பதில் சொல்லிருக்கீங்க பர்வீன். எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: கண்டிப்பா, தேங்க்யூமா.
0: தேங்க்யூ. தேசிய நூலக நாள் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 9 கொண்டாடப்பட்டு வருது. கெட் செட் கோ கிடைச்சிக்கங்க. தமிழக நூலகங்கள் நிறைய நூலகத்தை பார்த்தோம். ஸோ ஒரு பொதுவான கேள்வி இதை நேரம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ன அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்றத நீங்க சொல்ல போறீங்க. ஸோ கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும்.

0: நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027. நமது சென்சஸ், நமது வளர்ச்சி.
1: அந்த நீல நதிக்கரை ஓரம் நான் நின்றிருந்தேன் பல நேரம். சுபமான ஒரு சாங் கேட்டு முடிச்சிருக்கீங்க. அசல் படத்துல இருந்து ஏ துஷ்யந்தா சாங் தான் கேட்டு முடிச்சிருக்கீங்க. கெட் செட் கோ கேட்டிருக்கீங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 உங்களோட நான் அர்ச்சனா. இன்னைக்கு நூலகங்கள் பற்றிய கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். சோ நேர் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
2: ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் அரியலூர் மாவட்டம் வாரியம் லெவல் என்எஸ் காலேஜ். நான் நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நலமா இருக்கேன், சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: காரு உட்கொண்ட அனைவரும் நலமா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நலமா இருக்காங்க சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ஓகே மேடம், நல்லா இருக்கும், நல்லா இருக்குமா? சிறப்பா இருக்குமா?
1: ஓகே, சொல்லுங்க என்ன பதில்
2: சொல்லுங்க.
1: கேள்வி மீண்டும் கேக்குறீங்க. ஓகே, இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எங்க அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்கோம்.
2: அதாவது அதுக்கு அது அது சொன்னாலே இப்ப இந்த கோடைக்காலம் வரும்போது அந்த மாநிலத்தோட ஞாபகம் வரும் எல்லாருக்குமே. இன்ப சுற்றுலா போகும்போது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தான் போவாங்க. அப்படியேப்பட்ட ஒரு மாநிலம் சொன்னீங்கன்னா அது கேரளா தான்.
1: ஓ, சோ கேரளா அப்படின்றதுக்கு ஒரு பெரிய இன்ட்ரோ கொடுத்து பதிலையும் சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா, தேங்க்யூ. உங்க எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்க பதிலுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. கேரளாவில் அமைந்திருக்கக்கூடிய திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் தான் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம். கெட் செட் கோ கேட்டிருக்கீங்க. இந்த நேரம் உங்களுக்காக பாடல் வருது, கேட்கலாம் வாங்க.

கெட் செட் கோ நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைய நம்ம நிகழ்ச்சியில தமிழக நூலகங்கள் சார்ந்த கேள்விகள் கேட்டதும் நிறைய பேர் கால் பண்ணி சரியான பதில் சொன்னீங்க. சோ நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கும் கால் பண்ணி பதில் சொன்னாத நேயர்களுக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக நன்றி. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. புதுச்சேரி 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று காலை 9:30 மணி அளவில் தொடங்கியது. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பேரவையை தொடக்கி வைத்தார். முதலில் சட்டமன்றத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உறுப்பினர்களாக பதவியேற்றுக்கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது. இந்திய ரயில்வே தனது அகல பாதை கட்டமைப்பில் 99.6% மின்மயமாக்கல் பணிகளை நிறைவு செய்வதன் மூலம் ரயில்வே நவீனமயமாக்கல் துறையில் ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளது. இந்த சாதனையின் மூலம் ஐரோப்பிய ஒன்றியம், இங்கிலாந்து மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் உள்ளிட்ட பல முக்கிய ரயில்வே அமைப்புகளை இந்தியா முந்திக்கொண்டு முன்னிலை பெற்றுள்ளது. ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகள் அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளிலிருந்து அளிக்கப்பட்ட விலக்கு அமெரிக்கா மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழக சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. வெறி நோயிலிருந்து குணப்படுத்த முடியாத நிலையில் உள்ள அல்லது மிகவும் அபாயகரமான திறனாய்கள் அதிகம் உள்ள இடங்களில் நகராட்சி அமைப்புகள் மனித உயிர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இத்தகைய நாய்களை கருணை கொலை செய்யலாம் என உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் செட்டேரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெற உள்ளது. 26 பேரிலிருந்து 23 பேராக இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மெலடி மேஜிக் கேட்டுட்ருக்கீங்க. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து.

0: இன்றைய ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியை வழங்குவோர் சென்சஸ் ஆஃப் இந்தியா புதுச்சேரி.
1: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: நேரம் 11:14:34 நிமிடங்களாகிட்டு இருக்கு. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்கலாம், வாத்தி திரைப்படத்திலிருந்து.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

நேரம் 11:30 38 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மெலடி மேஜிக். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் லியோ திரைப்படத்திலிருந்து.

0: பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போலாமா? எக்ஸ்கியூஸ் மீ,
1: எக்ஸ்கியூஸ் மீ, ஜி
0: கஹியே. மதியம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை.
2: சித்தார்த் கே பாப்பா கே தபியத் ठीक नहीं है.
0: பொண்ணு கூட்டிட்டு போலான்னு.
3: ஆப் கோ
4: It's healthy, it's good for the weather.
0: I've been drinking it. Hey, the bizarre good eating, eh?
4: That is sorry.
0: நான் ஒரு பேர் சொல்லுவேன், ஆனா நீங்களாம் சிரிக்க கூடாது.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கயிர் ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 11:45 59 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததாக DNA திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ், நமது வளர்ச்சி.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்கலாம். திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் புற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: இன்றைய மெலடி மேஜிக் நிகழ்ச்சி உங்க மனசை இதமாக்கி இருக்குன்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். முதல் நீ முடிவும் நீ திரைப்படத்தில் இருந்து தொடர்ந்து இணைந்திருங்கள். இது FM Rainbow புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: நேரம் 12 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. மேற்காசிய மற்றும் ஐரோப்பியாவில் உள்ள 5 நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி நேற்று இத்தாலிக்கு சென்றுள்ளார். இந்த பயணத்தின் போது இந்திய மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார வழித்தடத்தின் மீது சிறப்பு கவனம் செலுத்தி இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது மற்றும் 2025-29 ஆம் ஆண்டிற்கான கூட்டு உத்திசார் செயல்திட்டம் ஆய்வு செய்யப்படும் என்றும் பிரதமர் மோடி தனது சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று காலை 9:30 மணியளவில் தொடங்கியது. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பேரவையை தொடக்கி வைத்தார். முதலில் சட்டமன்றத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் தனியார் பள்ளிகளில் தேர்ச்சி விழுக்காடு 97.83% ஆகும். கடந்த மார்ச் ஏப்ரல் 2026 நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 4,230 மாணவர்களும் 3,851 மாணவிகளும் மொத்தம் 8,081 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இன்று வெளியான தேர்வு முடிவுகளின்படி தனியார் பள்ளிகளில் பயின்ற 7,906 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது புதுச்சேரியில் படித்த வேலையற்ற SC/ST பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு ஓராண்டு கால சிறப்பு பயிற்சி திட்டத்தை வழங்குவதற்காக புதுச்சேரியில் அமைந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் சிறந்த நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரியுள்ளது. இப்பயிற்சி வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ளதால் இதற்கான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க கடைசி தேதி வரும் ஜூன் 10ஆம் தேதி ஆகும். மேலும் விவரங்களுக்கு www.labour.gov.in மற்றும் www.ncs.gov.in என்ற இணையதள முகவரியை பார்க்கவும். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. டைம் இப்போ 12:23:24 நொடிகள் ஆகுது. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அர்ச்சனா. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் உங்களுக்காக இன்றைக்கு என்ன தகவல் காத்துட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப உங்களுக்காக பாடல் ஆனந்தம் படத்திலிருந்து, தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: இன்றைய ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியை வழங்குவோர் சென்சஸ் ஆஃப் இந்தியா புதுச்சேரி.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: FM ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று கேட்டு இருக்கீங்க. இன்றைக்கு மே மாதம் 20ஆம் தேதி தமிழ் அறிஞர் சித்த மருத்துவர் அயோத்திதாசர் அவர்களின் பிறந்த தினம் என்று. அயோத்திதாசர் அவர்கள் 1845 மே மாதம் 20ஆம் தேதி சென்னை 1000 விளக்கு பகுதியில் பிறந்திருக்காரு. ஏறக்குறை 25க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு. திராவிட மகாஜன சபையை உருவாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திராவிட பாண்டியன் என்ற இதழையும் துவங்கியிருக்காரு. தமிழ் அறிஞராக சித்த மருத்துவராக அரும்பணியாற்றிய அயோத்திதாசர் அவர்கள் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று கேட்டிருக்கீங்க. டைம் இப்போ 12:16 ஆகுது. வரலாற்றில் இன்ற நிகழ்ச்சியில பல தகவல் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கோம். அந்த வரிசையில 1957 May 20 இந்திய சுதந்திர போராட்ட வீரர் சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதல்வர் த. பிரகாசம் அவர்கள் மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. May 20 உலகின் முதலாவது நவீன நிலவரை, அதாவது அட்லஸ் அந்த வரைபடத்தை ஆப்ரஹாம் ஒர்டேலியஸ் அவர்கள் வரைந்த தினம் வரலாற்றில் இன்று.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: தேவிஸ்ரீ பிரசாத் சித்ரா குரல்கள்ல ஒரு சுபமான சாங் உங்களுக்காக காத்துட்டு பத்ரி படத்துல இருந்து FM ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் என்று கேட்டுருக்கீங்க. இன்று மே மாதம் 20ஆம் தேதி உலக தேனீக்கள் தினம். ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் மே மாதம் 20ஆம் தேதி உலக தேனீக்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருது. நவீன தேனீ வளர்ப்பின் முன்னோடி அன்ரன் ஜான்ஸ் அவர்கள்

இவரின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில ஐக்கிய நாடுகள் சபை மே 20 தேதியே உலக தேனீக்கள் தினம் அறிவிச்சாங்க. தேனீக்களின் அவசியம் மற்றும் வளர்ப்பு குறித்த விழிப்புணர்வை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்துல இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருது.

வரலாற்றில் இன்று கேட்டிருக்கீங்க ரெயின்போ புதுவை 102.8. இன்று மே மாதம் 20ஆம் தேதி வரலாற்றில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்குன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்று உலக அளவியல் தினம். நாம இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய எல்லாமே நிறை, மீட்டர், அடி, கொள்ளளவு இந்த அளவியலை சார்ந்தே இருக்கு. சோ அளவியலின் முக்கியத்துவத்தை உணர்த்த ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் 20ஆம் தேதி அன்று உலக அளவியல் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருது. இன்று மே மாதம் 20ஆம் தேதி உலக அளவியல் தினம் வரலாற்றில் இன்று

0: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்று மே மாதம் 20ஆம் தேதி போர்த்துகீசிய மாலுமி வாஸ்கோடகாம் அவர்கள் 1498 மே மாதம் 20ஆம் தேதி அன்று மலபார் கடற்கரை வழியாக இந்தியா வந்தடைந்த தினம் வரலாற்றில் இன்று. 1990ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி ஹப்புள் விண்வெளி தொலைநோக்கி தனது முதல் படங்களை பதிவு செய்த தினம் வரலாற்றில் இன்று. வரலாற்றில் இன்றைய நிகழ்ச்சி இடம்பெற்ற தகவல் அத்தனையுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நாங்கள் நம்புறோம். மீண்டும் மற்றொரு தருணத்தில் உங்களை காற்றலை வழியே சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறும் நர்ச்சனா. தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபக் டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த இந்த பேச்சுக்கள் வழிவகை செய்யும் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தாலியில் வாழும் இந்தியர்கள் தமக்கு அளித்த சிறப்பான வரவேற்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதனிடையே இந்திய கலாச்சாரம் குறித்து ஓவியங்கள் வரைந்த இத்தாலி ஓவியர் ஜியாம்போலோவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், வாரணாசி குறித்து அவர் வரைந்த ஓவியத்தை தமது இத்தாலி பயணத்தின்போது பரிசாக அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மகாபாரதம் குறித்து அவர் 23 ஓவியங்களை வரைந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஆன் ஜியோ பேக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்தியாவின் தேசிய ராணுவ கல்லூரி கொரியாவின் தேசிய ராணுவ பல்கலைக்கழகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. முன்னதாக தென்கொரியாவின் தேசிய நினைவிடத்தில் போரில் இன்னுயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு திரு ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தினார். அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவராக திருமதி மேதா விஷ்ரம் குல்கர்னி நியமிக்கப்பட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். மாநிலங்களவை செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 18ஆம் தேதி திருமதி மேதா விஷ்ரம் குல்கர்னி இப்பதவியில் நியமிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள சட்டமன்ற இடைக்கால பேரவைத் தலைவராக திரு சுதாகரன் இன்று பதவியேற்றார். அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் ஆளும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் திருவாஞ்சூர் ராதாகிருஷ்ணன் அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவராகவும் திருமதி ஷனிமோல் உஸ்மான் பேரவை துணைத் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களின் நீதிமன்ற காவலை வரும் 27ஆம் தேதி வரை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற இவர்கள்

0: மன்னார் தெற்கு கடற்பகுதியில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். பஞ்சாப் தில்லி எல்லையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட இரண்டு பேரை பஞ்சாப் காவல்துறை கைது செய்துள்ளது. இவர்களிடமிருந்து 10 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்ரிட்ஸர் காவல்துறை ஆணையர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும் 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு 91.86% உள்ளது. அரசு பள்ளிகளில் 97.42% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் முதலிடத்தையும் 97.09% புதுக்கோட்டை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் 96.89% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளன. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்த மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.
2: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விவரங்களை பார்ப்போம். 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இதுல தேர்ச்சி பெற்ற மாணவர்களினுடைய சதவீதம் 96.47% மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மாணவர்களை 92.15% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இந்த முறை 0.51% அதிகமாக இந்த முறை வந்து நமக்கு ரிசல்ட் கிடைச்சது. அதுல 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் 5,171 பள்ளிக்கூடங்கள். அதே போல 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள் 1,931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை காட்டியிருக்க. சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள் புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, கன்னியாகுமரி. இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை நாம் ஏற்படுத்திருக்கிறோம். ஒரு மாணவர் வந்து பொருளாதார, சமூக, தனிநபர் காரணங்களுக்காக அவர் பள்ளிக்கூடம் வரலனா உடனடியாக அவர் வீட்டிற்கே சென்று ஏன் வரவில்லை என்பதை ஆராய்ந்து உடனடியாக அவருக்கு மறுபடியும் கொண்டு வருவதற்கான திட்டங்களை செய்திருக்கும். ஒரு மாணவர் கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு இன்க்ளூசிவா அவங்க அத்தனை பேருமே உள்ள கொண்டு வந்தார்.
0: சீனா சென்றுள்ள ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். தலைநகர் பீஜிங்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் பொருளாதார ஒத்துழைப்பு, ஈரான் மற்றும் யுக்ரைன் பிரச்சினைகள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. சீனா ரஷ்யா இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கடந்த வாரம் பீஜிங் சென்று வந்ததை அடுத்து திரு புட்டினின் சீன பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. சீனா ரஷ்யா இடையேயான நட்புறவு ஒப்பந்தத்தின் 25வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினின் சீன பயணம் அமைந்துள்ளது. சீனாவில் ஏற்பட்ட கனமழை வெள்ளம் காரணமாக 12 பேர் உயிரிழந்தனர். ஹுனான், குபே உள்ளிட்ட மாகாணங்களில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து 19,000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹுபே மாகாணத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாகவும் இதன் காரணமாக 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 136 அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரஸ் பரவி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ரோஜர் கம்பா தெரிவித்துள்ளார். தற்போது 543 பேருக்கு நோய் அறிகுறி இருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் 17வது முறையாக

0: எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை செபெக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் 15-17, 10-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவிடம் தோல்வியடைந்ததை அடுத்து இந்தியா வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. மலேசியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 16-21, 21-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் ஓனே லீவியை வென்றார். பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் தயோயோ யமனகாவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜியார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபெக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு நேரம் 12:50 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
3: அவர்கள் கட்சியில் அடுக்குமொழி பந்தலை தவிர வேறென்றும் உருப்படியான கொள்கை கிடையாது. அறிவாளிகளை மூலையில் முடக்கும் அந்த கட்சி இந்த கோட்டைக்கு ஊறு செய்யவிடக்கூடாது. வேகமாக பேசுவதால் ராஜாவுக்கு முகம் சிவக்கிறது. மைத்ரேயி தர்ம சங்கடமடைந்தார் போல அவரை பார்க்கிறாள். ஞானம் எந்த வகையான இறுக்கத்தையும் உணரவில்லை. அவளுடைய புன்னகையே அதை வெளியிடுகிறது. ராஜா மீண்டும் ஞானத்தை நோக்கி பேசுகிறார். நான் மைத்ரேயியை கட்சியின் புதிய துளிராக முதலிலேயே நினைத்துவிட்டேன். இம்மாதிரி புதிய ரத்தம் பாய இடம் கொடுக்காததனால்தான் இன்று இவ்வளவு பெரிய எதிர்ப்பை எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. மிகப்பெரிய எதிர்ப்பா? உண்மையிலேயே கவலை கொடுக்கக்கூடியது தானா? ராஜா ஒரு பக்கமாக முகத்தை சுழித்துக் கொண்டு, சந்தேகமில்லாமல் ஆளும் கட்சி என்ற துணிவு நம்மிடம் இருக்கிறது. ஆனால் சென்னை சுற்றுப்புறத்தை விட்டால் உள்ளே பட்டி தொட்டிகள் கிராமங்களிலெல்லாம் அவர்கள் பவர்ஃபுல் மீடியத்தினால் மக்களை கவர்ந்து இழுக்கிறார்கள். சிறு சிறு ஊர்களெல்லாம் நரம்பு இழைகள் போல் அவர்களுடைய அமைப்பு பரவி இருக்கிறது. எல்லாவற்றையும் விட கவலைக்கு இடம் தருவது இந்த மேற்குலத்தார் சாய்ப்புதான். அந்த கிழவர் இவ்வளவுக்கு போய் நச்சுப்பாம்புகளை தோளில் போட்டுக்கொண்டு தடவி பார்வார்க்கலாமா? உங்களைத்தான் அதற்காக இந்த கிழவர் தட்டி கொடுக்கிறாரே. இந்த ஆட்சியின் சாதனையில் நிர்வாகத்துறையிலும் வேறு பல பிரிவுகளிலும் தலைமை பொறுப்பை அலங்கரிக்கின்றனர். எல்லோருக்கும் ஒரு கல்வி என்று கொண்டு வந்தீர்கள். கலை கல்லூரிகளில், தொழில் கல்லூரிகளில் அந்த மேற்குலத்தார் வருவதற்கு என்னென்ன முட்டுக்கட்டைகள் உண்டோ அத்தனையும் போட்டீர்கள் என்றெல்லாம் மகிழ்ந்து ஆதரவு தேடிக் கொடுக்கிறாரே. அவருடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும் வரையிலும் ஓட்டுக்கு பஞ்சமில்லை. நீங்கள் அஞ்சும் மேற்குலம் என்ன சதவீதம் இருப்பார்கள்? மிக குறைவு. உங்கள் கோட்டைக்கு ஒரு நாளும் ஆபத்து வர முடியாது. பெரும்பான்மை கொஞ்சம் குறையக்கூடும் வேண்டுமானால். நீங்கள் சொல்கிறீர்கள் அம்மா. எனக்கு வெளியே பார்க்கும்போது இம்முறை சென்னை எதிர்ப்புகளை சமாளிப்பது சிரமம் என்றே தோன்றுகிறது. பருவமழை தவறுவதும் பஞ்சம் வருவதும் ஆட்சியில் எல்லா இடங்களிலும் நடப்பதுதான். ஆனால் இங்கே அரசின் முயற்சிகளை விட மக்கள் எதிர்கட்சியின் கூச்சலையே பெரிதுபடுத்துவதாக தோன்றுகிறது. ஆட்சி சென்னையில் மிகப்பெரிய சாதனைகளை செய்திருப்பதையே யாரும் மறுக்க முடியாது. நீங்கள் வேறு

எந்த ராஜ்யத்துக்கு சென்றாலும் இது கண்களில் படும். போக்குவரத்து, சாலை, மின்சாரம், கல்வி, நிர்வாகம் என்று முன்னணியில் நிற்கும் ராஜ்யம் சென்னை. வெளியே நின்று அடுக்குமொழியில் குறை கூறுவது எளிது. கையில் பொறுப்பை வைத்திருப்பவர்கள் அடுக்குமொழியை வைத்து கொண்டு மட்டும் ஒன்றும் செய்துவிட முடியாது. மக்களை ஏமாற்றலாம். நான் பெரிதும் மதிப்பு வைத்திருந்தேன் அந்த பெரியவரிடத்தில். அத்தகைய ஸ்டேட்ஸ்மேன் இவ்வளவு கீழ்த்தரமாக பலவீனப்படுத்த அவர்களுடன் சேர்ந்து இன்டலெக்சுவல் என்ற பிரிவை இழுக்கிறாரே, அது சரியில்லை. நேருஜி கூறினார் போல வயசான பிறகு ஏற்பட்ட கோளாறு இது. நான் இன்று கூறுகிறேன், பிராமண ஜாதி தற்கொலை கொப்பான செயலை செய்வதாகும். இன்று அவர் பேச்சை செவிமடுத்து அவர்களுடன் சேர்வது. கட்சி தோல்வி அடையுமாயின் அதற்காக நான் மிகவும் வருந்துவேன். ஆனால் அவர்கள் 15 வருட ஆட்சி காலத்தில் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இல்லாமல் தவறிவிட்டார்கள். திட்டங்கள் வெற்றி என்று நீங்கள் சொல்லலாம், ஆனால் எந்த அளவில்? பணக்காரன் பணத்தை குவித்து கொண்டே போகிறான். விலைவாசிகள் எட்டி பிடிக்க இயலாமல் ஏறுகின்றனர். ஏழைகள் இன்னும் பெருகிக் கொண்டிருக்கின்றனர் என்று கூறுகிறாள் ஞானம். ஒப்புக்கொள்கிறேன். என்றாலும் கட்சி நாட்டுக்கு நன்மை நினைக்கும் ஒரே கட்சி. அது தியாகத்திலும் கண்ணீரிலும் உருவானது, துவேஷ பிரச்சாரத்தில் உருவானது அல்ல. இதற்கு ஒரு நல்ல வரலாறு உண்டு. நீங்கள் என்ன அடுக்குமொழி பந்தல் போட்டாலும் சுதந்திரம், நேரு, காந்தி என்ற தொடர்தான் எழுமே ஒழிய சுதந்திரம் எழுத முடியுமா? சுதந்திரத்தை பற்றி இப்போது யார் நினைக்கிறார்கள்? அரிசி விலை என்னாச்சு, பருப்பு விலை என்னாச்சு, கட்டை விலை என்னாச்சு என்று மந்திரி அண்ணாச்சிகளை கூப்பிட்டு கேட்டு கோஷம் போட்டால் மக்கள் மனமிறங்கி நிற்கின்றனர். அரசியல் அந்த லெவலில் தான் இருக்கிறது. ஸ்லோகம், சினிமா, பாட்டு, இது தொற்று நோய் போல் பிடித்திருக்கிறது. மைத்ரேயி இந்நேரம் வரை வாய் திறக்கவில்லை. பளீரென்று அவளுடைய குரல் எழும்புகிறது. அப்படி ஒன்றும் நீங்கள் எளிதாக நினைத்து விட வேண்டாம். ஆணிவேரிலிருந்து திட்டமிட்டு அவர்கள் தங்கள் கருத்துக்களை ஏற்கச் செய்கின்றனர். எனக்கு தெரிந்து தமிழ் படித்த வித்வான்கள் எல்லாரும் அவர்களுடைய ஆதரவாளர்கள்தான். நான் 6வது படிக்கும் நாளில் கட்டுரை நோட்டில் உபாத்தியாயர் என்று எழுதினால் அந்த பதத்தை அடித்து தப்பாக கணக்கிட்டு மார்க்கை குறைப்பார்கள். ஏன்? அது சமஸ்கிருதம், ஆசிரியர்களின் மொழி. ஆசிரியர் என்று திருத்தி எழுதுவார்கள். இப்போது எனக்கு இதற்கும் கிண்டலாக பதில் கொடுக்க தெரியும். ஆசிரியரும் தனித்தமிழல்ல, ஆச்சாரியா என்ற வடமொழி பதம் என்று சொல்வேன். வாழ்க்கை முறையிலிருந்து அடியோடு கலாச்சாரங்களிலேயே பிளவு காணும் வகையில் அவர்கள் செயல்பட்டிருக்கின்றனர். எல்லோரும் ஓர்க்குலம் என்று முழங்கிய இதை கவனிக்கவில்லை. எப்போதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரியர்கள் அநீதி இழைத்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு இப்போது ஒரு சாரருக்கு இந்த தமிழ்நாட்டில் பிறந்திருப்பதன் உரிமையையே மறுக்கும் வகையில் விரும்பிய கல்வி கற்பதற்கும் தொழில் புரிவதற்கும் நியாயமான வகையில் பதவிகளை பெறுவதற்கும் இடமில்லாமல் போயிருக்கிறது. அதனால் வேற்று நாடுகளிலே எங்கோ எப்படியோ தங்கள் ஆற்றலை கொண்டு இந்த வகுப்பார் பிழைக்கப் போக வேண்டியிருக்கிறது. வட இந்தியாவில் 7 ஆண்டுகளாக இந்த வகுப்பினர் வயிறு பிழைக்கச் சென்று அலுவலகங்களில் பணிபுரிந்திருக்கின்றனர். எந்த வகையான மோதலும் கிடையாது. ஆனால் இந்நாட்களில் அதற்கும் ஆபத்து வந்திருக்கிறது. என்னுடன் சுதாராணி என்று ஒரு மராட்டி பெண் சோசியல் சயின்ஸ் படிக்கிறாள். பம்பாயிலும் டெல்லியிலும் இன்னும் எல்லா வட இந்திய நகரங்களிலும் தென்னிந்தியாவில் இருந்து சென்ற அடிநிலை மக்களின் செய்திகளை பற்றி கூறுவாள். பம்பாயில் உள்ள சேரிகளில் முழுசுமாக கள்ளக்கடத்தல், திருடு, சோரம் என்ற தொழில்களில் ஈடுபட்டவரே தென்னிந்திய மக்கள் என்பாள். டெல்லி போன்ற நகரங்களில் பெரிய மனிதர்கள் வீடுகளில் திருட்டு போனால் வேலை செய்து அண்டி பிழைக்கும் இந்த மக்கள் சேரியில்தான் போலீஸ் சோதனை போடுமாம். கடத்தல் தொழிலில் ஈடுபட்ட தமிழர் தொகை மிக அதிகம் என்று அவள் வாதாடுவாள். இதன் விளைவு அமைதியுடன் வாழும் மேற்படி மக்களையும் பாதிக்கிறது. ராமன், கிருஷ்ணன் என்று பெயர் முடிந்தாலே தமிழன் என்று மற்றவர் கேலிக்குரிய வகையில் பார்க்கும் அளவுக்கு பாதித்திருக்கிறது. இங்கே ஐயர் என்று போட்டுக்கொள்ளவும் கூச வேண்டியிருக்கிறது. ஆயூ எ பிராமின் என்ற கேள்வியும் ஆம் என்று சொல்லிக்கொள்ளவே கூசும் நிலையும் இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. மைத்ரேயி இவ்வளவு ஆவேசத்துடன் பேசி ஞானம் கேட்டதில்லை. மூலையிலிருந்து வெறும் காகிதத் துண்டு, திடீரென்று வெடிமருந்து சுற்றிய காகிதத் துண்டு என்று தன்னை வெளியிட்டுக் கொள்ள பொறிகள் பறக்க வெடித்தாற்போல் இருக்கிறது. ராஜா அவளை பாராட்டும் வகையில் புன்னகை செய்கிறார். சபாஷ் மைத்ரேயி, நீ இந்த உணர்வுடன் பேசுவதிலிருந்தே வெற்றியை தேடி கொடுப்பாய் என்று நிரூபிக்கிறாய். நீ கேட்டதெல்லாம் நியாயம். ஆனால் இன்று அந்த வகுப்பார்
எரிகிற சட்டியிலிருந்து

0: இருந்து அடுப்புக்குள் குதிப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதற்கு உன் பேச்சும் திறமையும் செயல்பட வேண்டும். மன்னிக்க வேண்டும் சார், நீங்கள் அவர்களை விட என்ன நலம் செய்திருக்கிறீர்கள் என்பது கேள்வி. அவர்களுடைய வெறுப்பை மாற்றுவதாக தெரிகிறது. அவர்களும் துவேஷத்தை மறந்து ஒற்றுமைக்கு அடிக்கோலி விட்டதாக சொல்கிறார்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
3: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
2: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் ஒரு மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. மேற்காசிய மற்றும் ஐரோப்பியாவில் உள்ள 5 நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி நேற்று இத்தாலிக்கு சென்றுள்ளார். இத்தாலிய அதிபர் திருமதி ஜார்ஜியா மெட்ரல்லாவை சந்தித்து பேசினார். பின்பு ரோமில் அமைந்துள்ள ஐநா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் தலைமையகத்தையும் பார்வையிடுகிறார். அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ வரும் மே 23 முதல் 4 பயணமாக இந்தியா வர உள்ளார். இந்த பயணத்தின் போது ரூபியோ கொல்கத்தா, ஆக்ரா, ஜெய்ப்பூர் மற்றும் புதுடெல்லி ஆகிய நகரங்களுக்கு செல்ல உள்ளார். புதுடெல்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே முற்றிலுமாக கவாச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட உள்ளது என ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் 2 அரசுமுறை பயணமாக நேற்றிரவு பெய்ஜிங் சென்றடைந்தார். சீன அதிபர் ஜி ஜிபிங்குடன் இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்தும் முக்கிய சர்வதேச மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்தும் அவர் விவாதிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் தனியார் பள்ளிகளில் தேர்ச்சி விழுக்காடு 97.83% ஆகும். இன்று வெளியான தேர்வு முடிவுகளின்படி தனியார் பள்ளிகளில் பயின்ற 7906 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் சென்டாக் அரசு கோட்டாவின் கீழ் BSc நர்சிங் படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் இதற்கான குழு நிறைவு தேர்வில் பங்கேற்க வரும் June 1 வரை சென்டாக் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட்டில் நேற்று ஜெய்ப்பூரில் நடைபெற்ற போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை 7 வித்தியாசத்தில் வீழ்த்தியது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. நேரம் 1:03 நொடிகள். இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி இப்பகுதியை வழங்குவோர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம் புதுச்சேரி.

0: ஆகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேர்களுக்கு வணக்கம், மதிய வணக்கம் அப்படின்னே சொல்லணும். சாப்பிட்ற நேரத்தில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க நீங்க. இந்த நேரத்தில் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறேன். இந்த நிகழ்ச்சி சென்சஸ் 2027 பற்றிய நிகழ்ச்சி. என்னோட கூட நிகழ்ச்சியில் சென்சஸ் ஆஃப் இந்தியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம் புதுச்சேரியிலிருந்து ஜாயிண்ட் டிரெக்டர் செல்வி கே புவனேஸ்வரி வந்திருக்காங்க. வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: இந்த நிகழ்ச்சியை ஏற்கனவே நாம ஒலிபரப்பு செய்தோம் ஒரு ரெக்கார்டிங் மூலயமா. அந்த சமயத்தில் நேயர்கள் வந்து நிறைய கடிதங்கள் எழுதியிருந்தாங்க, இதை இன்னொரு முறை ஒலிபரப்பு செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் நேரலையில் வந்திருப்பீங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நேரலையில் இணைந்திருக்கக்கூடிய நேயர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தொலைபேசியின் வாயிலாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 2271-760-2275-230 இந்த தொலைபேசி எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0413 என்ற குறியீடை சேர்த்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகே மேடம், ஸ்ட்ரெயிட்டாகவே உங்ககிட்ட லிஸ்னர்ஸ் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி, முதல்ல மறுபடியும் மீண்டுமாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா என்ன, இதன் முக்கியத்துவம் என்ன, அதுல இருந்தே ஆரம்பிச்சிருவோமே.
2: அனைவருக்கும் வணக்கம். இந்த மதிய வேளையில மக்கள் தொகை கணக்கெடுப்பு சம்பந்தமான கேள்விகளோடு காத்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம். புதுச்சேரி ரெயின்போ துறையை சேர்ந்த மேடம் அவர்களுக்கும் என்னோட வணக்கம். ஆக்சுவலாக வந்து 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்ம செய்ய போகிறோம். இது ஏன் 27 சொல்கிறோம் அப்படின்னாக்கா, அப்போ தான் வந்து பிப்ரவரி 9 ஆரம்பித்து பிப்ரவரி 28, 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்ய போகிறோம். ஆனால் அது வந்து இரண்டாவது ஃபேஸ், இரண்டாவது கட்டம். முதல் கட்டம் அப்படின்றது வந்து நம்ம புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் June 1, 2026 June 30, 2026 வரை பண்ண போகிறோம். அதனால தான் இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சொல்கிறோம். இதோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கணக்கெடுப்பு நடத்துறது வந்து 1948 சென்சஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஆக்டின் மூலமாக நம்ம செய்கிறோம். ஏன்னா எல்லா மக்களும் அவங்களோட வீட்டுக்கான கணக்கெடுப்பை கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்றது சட்டப்படி இருக்குது. அதே போல் இந்த வேலைக்கு யாரெல்லாம் வந்து கணக்கெடுப்பாளர்கள், மேற்பார்வையாளர்கள், மற்ற அதிகாரிகளாக அரசாங்கம் பணியில் அமர்த்ததோ அவங்களும் கட்டாயம் இந்த பணியை செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்குது. அதை தவிர இதில் வந்து கோடிக்கணக்கான ரூபாயை வந்து அரசாங்கம் இதுக்காக கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த விஷயங்களுக்காக 1948 சென்சஸ் ஆக்டின் மூலமாக இந்த கணக்கெடுப்பு நடத்துகிறோம். அப்புறம் மேடம் வந்து கேட்டாங்க முக்கியமானது என்னன்னு சொல்லிட்டு, இந்த சென்சஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக நம்ம டிஜிட்டல் சென்சஸ் பண்ண போகிறோம். டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்னாக்கா, முந்தியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, என்யூமரேட்டர் வந்து ஒவ்வொரு வீடுகளுக்காக கணக்கெடுக்க வரும்போது ஒரு பேப்பரில் ஒரு அந்த கேள்விகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். அந்த கேள்விக்கான பதிலை எழுதிட்டு வருவாங்க. எழுதிட்டு வந்து அந்த டேட்டாவை ஸ்கேன், அந்த ஷீட்டெல்லாம் ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டேட்டாவை வெளியிடுவோம். இந்த முறை என்ன பண்ண போகிறோம் டிஜிட்டல் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு கணக்கெடுப்பாளருமே ஒரு மொபைல் ஆப் மூலமாக வருவாங்க. அந்த கேள்விகள் எல்லாமே அந்த ஆப்பில் இருக்கும். ஸோ அவங்க அந்த ஆப்பில் கேள்விகளை கேட்டு அதை அப்லோட் பண்ண உடனே டைரெக்டாக சர்வரில் போய் சேர்ந்துடும். இதனால் என்ன அட்வான்டேஜ்னா, விரைவாக நம்ம இந்த டேட்டாவை பப்ளிஷ் பண்ண முடியும். இது எப்போ பண்ணுவாங்க, June 1st June 30th, 2026 இதுக்கு முன்னாடியே இந்த முறை என்ன பண்ணுறோன்னா, செல்ஃப் எனியூமரேஷன், சுய கணக்கெடுப்பு அப்படின்ற ஒன்றை செய்ய போகிறோம். இதில் என்னன்னா, மக்கள் தாங்களாகவே முன்வந்து தங்கள் வீடுகளுக்கான அந்த விவரங்களை sc.census.gov.in என்ற அரசாங்கத்தோட வலைத்தளத்தில் போய் தங்களுக்கான கேள்விகள், 33 கேள்விகள் இருக்குது, எல்லாம் சுலபமான கேள்விகள், இந்த கேள்விகளுக்கான விவரங்களை பதிவு செய்யலாம். இதில் வந்து ஒரு FAQ ஒன்று போட்டிருக்கு அந்த சைட்டில், அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா. ஸோ அதில் போயிட்டு என்னென்ன கேள்விகளுக்கு என்னென்ன பதில் சரியானதாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை தவிர ஒரு டூல் கிட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டூல் கிட் மூலமாகவும் இதை எப்படி பதிவு செய்கிறது அப்படின்னு பதிவு பண்ணிக்கலாம். இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்கெடுப்பாளர் வரும்போது நீங்கள் இந்த கணக்கெடுப்பெல்லாம் முடித்ததுக்கப்புறமா SCID அப்படின்ற ஒரு ஐடி கிரியேட் ஆகும். அது H-ன்னு ஸ்டார்ட் ஆகி 11 digits இருக்கும். ஸோ இந்த நம்பரை வந்து உங்களுக்கு மொபைலில் வரும். எங்கேருந்து வரும்னா, RGICEN அப்படின்ற அரசாங்கத்தோட முகவரியிலேருந்து வரும். அந்த எண்ணை வந்து கணக்கெடுப்பாளர்கிட்ட கொடுத்த உடனேயே அவங்க வந்து அந்த 2-3 கேள்விகளை கேட்டு பதிவு பண்ணிடுவாங்க. சுலபமாக இந்த வேலையை முடிச்சிடும். ஸோ உங்கள் டைம் சேவ் ஆகும். அதுதான் வந்து ரொம்ப

0: முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் மக்கள் எல்லாருமே தங்களுக்கான வீட்டோட விவரத்தை தாங்களாக முன் வந்து பதிவு செய்து உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் பதிவு பண்ணலாம். அதனால் இந்த ஒரு அட்வான்டேஜ் இந்த முறை இருக்குது. இது ரெண்டு தான் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த சென்சஸ் 2027 ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம்.
1: மூச்சு விடாமல் நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லிட்டீங்க. நேயர்களுக்கும் நிறைய சந்தேகம் இருக்கும். நேயர்களே, 2271760, 2275230 இந்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரி மேடம், முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ இதில் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்ன விஷயங்களில் இந்த டிஜிட்டல் முறையில் இப்போ இந்த முறை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு முதல் முறையாக சுய விவரத்தை நாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அது நடைமுறையில் இருக்குது இல்லையா?
0: மே 31 வரைக்கும் இருக்கு.
1: இப்போ இந்த மே 17 மே 31 வரைக்கும் மக்கள் வந்து தங்களுடைய சுய விவரங்களை அந்த வெப்சைட்டில், நீங்கள் சொன்ன அந்த வெப்சைட் ஐடியில் உள்ளே போய் அவங்க கொடுக்கணும். ஓகே, இப்போ அதில்

0: இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அது நடைமுறையில் இருக்கு இல்லையா?
1: ஆமாம்
0: மே
1: இருக்கு.
0: 17-லிருந்து எந்த
1: மே
0: நாள்
1: முப்பத்தி
0: வரைக்கும்?
1: ஒன்று வரைக்கும் இருக்கு.
0: மே 31 வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த மே 17-லிருந்து மே 31 வரைக்கும் மக்கள் வந்து தங்களுடைய சுய விவரங்களை அந்த வெப்சைட்டில், நீங்கள் சொன்ன அந்த வெப்சைட் ஐடியில் உள்ளே போய் அவங்க கொடுக்கணும். ஓகே, இப்போ அதில் என்ன சிக்கல்கள் இருக்கு, ஏதாவது கஷ்டங்கள் இருக்குமா? நம்ம அந்த
1: கஷ்டம்னு எதுவும் இருக்காது. அது எப்படின்னா, sc.census.gov.in வலைத்தளத்தில் போன உடனே என்ன பண்ணணும்னா, அது உங்களோட மாநிலம் இது கேட்கும், எந்த புதுச்சேரினா புதுச்சேரி சூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலமும் அவங்களுக்கு ஒரு 30 டேஸை சூஸ் பண்ணிக்கலாம், ஏப்ரல் டு செப்டம்பர் ஃப்ரேமில். புதுச்சேரியில் நம்ம வந்து இப்போ போகிறதுனால மே 17 தான் அது ஓப்பன் ஆகும். ஸோ மே 17 ஓப்பன் ஆகி அந்த போர்ட்டல் வந்து மே 31 12:00 க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதில் அவங்க போகணும். போகணுன்னா அவங்களோட யூடி, புதுச்சேரி யூடியை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா அவங்க மொபைல் நம்பரை கேட்கும். மொபைல் நம்பரை கொடுத்தோன்னா ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணோன்னே நீங்கள் இன்சைட் போயிடலாம். போனதுக்கப்புறமா என்ன வரும்னா, அவங்களோட முகவரியை கொடுக்கணும். எதுக்காக இந்த முகவரினா, கணக்கெடுப்பாளர்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பகுதியை பிரித்து கொடுத்துருக்கோம். ஒரு 150 வீடுகள், 200 வீடுகள் வர்ற மாதிரி. ஸோ அந்த பகுதிக்கு உங்களோட எஸ்சிஐடி கரெக்டாக போய் சேரணுன்றதுனால நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸை கொடுக்கணும். அட்ரஸோட கொடுக்குறதும் இல்லாமல் ஒரு வந்து உங்களுக்கு ஒரு மேப் வரும். அந்த மேப்பில் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி உங்கள் வீட்டுக்கிட்ட கொண்டு போய் அந்த பாயிண்ட்டை வைக்கணும். ஸோ
0: அதுதான் இந்த ஜியோ டேகிங்.
1: ஜியோ டேகிங்ல ஆமாம், அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. நீங்கள் மொபைலில் பண்ணுறதா இருந்தனா ரெண்டு கையை யூஸ் பண்ணிட்டு ட்ராக் பண்ணீங்கன்னா அது போயிடும். நீங்கள் அந்த அட்ரஸை போட்டோன்னே ஆல்மோஸ்ட் உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் வரும் அது. இல்லை இன்னும் எக்ஸாக்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ட்ராக் ஆன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு, இப்போ நம்ம மொபைல் ஆட்டோ எல்லாம் புக் பண்ணுறோம், டாக்ஸி புக் பண்ணுறோம், அப்போ எப்படி கூகுளில் போயிட்டு அந்த அதெல்லாம் புக் பண்ணுறோம் ப்ரைவேட் இதில். ஸோ அதே போல் ஜஸ்ட் ஒரு மூவ் பண்ணால் போதும். மற்றபடி கேள்விகள் எல்லாமே ரொம்ப சுலபமாக இருக்கும்.
0: ஓகே மேடம், இப்போ இந்த சுய விவரங்கள் 31 க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ நம்ம தவற விட்டுட்டோம்னா?
1: நீங்கள் தவற விட்டால் கவலைப்பட வேண்டாம். தவற விட்டாலோ இல்லைனா இதில் போய் உங்களுக்கு செய்ய தெரியலைன்னாலோ, அவர் ரெண்டு விஷயத்துக்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கணக்கெடுப்பாளர் வந்து உங்கள் வீடுகளுக்கு வருவாங்க. June 1 June 30 வரைக்கும் வருவாங்க. அப்போ அவங்க வரும்போது, உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் எல்லா விவரங்களையும் அவங்களே கேள்வி கேட்பாங்க, 1 by 1. நீங்கள் அப்போ ஆன்சர் பண்ணிடலாம்.
0: சரிங்க மேடம், இப்போ நீங்கள் சொன்னது வந்து புதுச்சேரி வாசிகளுக்கு அப்படின்னு ஒரு சில டேட்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த டேட்ஸ் தான் இந்த மே 17 மே 31 வரைக்கும். இப்போ புதுச்சேரி வாசிகள் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ஒரு டிரான்சிஷனுக்கு வந்திருப்பாங்க இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபரில் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு இங்கே அட்ரஸ் மாற்றிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து சப்போஸ் சென்னையோ பெங்களூரோ ஏதோ ஒரு அட்ரஸ் இருக்கும். அப்போ அவங்க அதை எப்படி?
1: இது முக்கியமான கேள்வி. இது எப்படின்னா, சாதாரணமாக ஒரு இடத்துல வசிக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ டூரிஸ்ட் இங்கே வந்திருப்பாங்க, இல்லை வந்து வேறு நாடுலேருந்து இங்கே வந்து ஒரு 1 month 2 monthக்காக தங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் கணக்கெடுக்க தேவையில்லை. எப்படின்னா, சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு 6 மாதம் 7 மாதம் குடியிருந்துட்டு இருக்காங்க, ஏற்கனவே இருக்காங்க, இன்னும் இருக்க போகிறாங்க அப்படின்னா யூஷுவல் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான யூஷுவல் ரெசிடென்ட்டை தான் கணக்கெடுக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சென்னையிலேருந்து யாராவது வருவாங்க இல்லை பெங்களூர்லேருந்து வருவாங்கன்னா அந்த ஸ்டேட்லேயும் இதே கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஸோ அவங்க அங்கே கொடுத்துருவாங்க, அப்போ இரட்டிப்பாயிரும். அதனால் நம்ம என்ன, சென்சஸோட மோட்டோ என்னென்னா, இரட்டிப்பு இல்லாமல் எடுக்கணுங்கிறது, ஒரு நபரையும் விடுபடக்கூடாது அப்படின்றது. அதனால தான் நம்ம என்ன டெஃபினேஷன் சொல்கிறோம்னா, சாதாரணமாக யூஸ்வலாக அந்த பகுதியில் வசிக்கிறவங்க அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் சொல்கிறவங்கலாம் அதில் வரமாட்டாங்க. அதனால் அப்படிப்பட்டவங்க கணக்கெடுக்க கொடுக்க தேவையில்லை.
0: இந்த மாதிரி டூப்ளிகேஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அந்த சைட்டில்?
1: சைட்டில் டூப்ளிகேஷன் எடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் கணக்கெடுப்பு பதிவு பண்ண உடனே அந்த ஒரு ஐடி கிரியேட் ஆகும்னு. உங்கள் கணக்கெடுப்பாளர் வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வீட்லேயும் போய் அந்த எஸ்சி ஐடியை கேட்பாங்க. கேட்குறதோட மட்டும் இல்லாமல் அவங்க அந்த எஸ்சி ஐடியை ஆப்பில் என்டர் பண்ணிவிட்டு 1-2 கேள்விகளை அவங்களே பதிவு பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் கொடுத்த டேட்டா எல்லாம் கரெக்டான்னு சொல்லிட்டு அவங்க வெரிஃபை பண்ணி அப்லோட் பண்ணால் தான் இந்த டேட்டா வந்து சர்வரில் போய் சேரும். அதனால் என்யூமரேட்டர் வந்து இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்பாங்க. டூப்ளிகேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை.
0: ஓகே, இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனால் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. ஹாய் ஸ்நேகிதியே, இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம் புதுச்சேரி.

0: வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: தொடர்ந்து பேசலாம் நேர்களே. 2272760 2275230 இந்த தொலைபேசி எண்களில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகத்திலிருந்து செல்வி கே புவனேஸ்வரி ஜாயிண்ட் டைரக்டர் வந்திருக்காங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்க நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி மேடம், இப்ப நான் முக்கியமான ஒரு கேள்வி கேட்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதாவது நீங்க என்னென்ன விஷயங்களை சேகரிக்க போறீங்க?
2: கரெக்டா, முக்கியமான கேள்வி இது. இது எப்படின்னா, ஒவ்வொரு ஏரியாலையும் இருக்கிற முக்கியமா எல்லா பில்டிங்கையுமே நாங்கள் கணக்கெடுப்போம். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்படி கணக்கெடுக்கும் போது அந்த பில்டிங்குக்கான நம்பர் கொடுத்துருப்பாங்க. பில்டிங் நம்பர்ன்ற ஒன்று முனிசிபாலிட்டியோ இல்லை தாலுக்கா ஆஃபீஸ்லையோ அவங்க கொடுத்துருப்பாங்க, லோக்கல் அத்தாரிட்டி. அந்த எண்ணை எழுதிட்டு தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கேட்பாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் என்ன கேட்பாங்க, சென்சஸ் வீடு அப்படின்ற ஒன்று கேட்பாங்க. அதாவது அந்த அந்த கட்டிடத்தில் வந்து குடும்பம் இருக்காங்களா, இல்லை குடும்பம் அல்லாத நடவடிக்கையான சப்போஸ் பேங்க் இருக்குது, இல்லை ஒரு ஷாப் இருக்குது, இல்லை கொடோனா வச்சுருக்காங்க, இல்லை கோயில் இருக்குது, இல்லை வாட்டர் டேங்க் இருக்குது, இல்லைனா வந்து அந்த அனிமல்ஸ் எல்லாம் கட்டி வைக்கிற அந்த ஷெட் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனையும் எழுதுறதுனால சென்சஸ் வீடு வீட்டு எண் அப்படின்ற ஒன்று எழுதுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு குடும்பம் அந்த வீட்டோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றது அரசாங்கத்துக்கு தேவையான ஒரு விஷயம். அதனால் வந்து சென்சஸ் வீட்டோட தரை எப்படி இருக்குது, அதாவது கட்டுமான பொருள் வந்து ஃப்ளோர் டைல்ஸா இல்லைனா வந்து மொசைக்கா சிமெண்டா இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க. இது தரை. இதே போல் சுவருக்கானது, கூரைக்கானது, இது அப்புறம் வீட்டோட பயன்பாடு எப்படி இருக்குன்னு, அது ஏற்கனவே சொன்ன மாதிரி பேங்க்கா இல்லை குடும்பம் இருக்காங்களா அப்படின்றது. அதை தவிர வந்து குடும்பத்தலைவரோட பேர் கேட்பாங்க. முக்கியமாக அவங்க ஆணா பெண்ணா அப்படின்றத எழுதிட்டு அந்த குடும்பத்தில் சாதாரணமாக வசிக்கிற மக்களோட எண்ணிக்கை, அது ஆண்கள் எவ்வளவு பெண்கள் எவ்வளவு அப்படின்னு எழுதுவாங்க. அது கூட மட்டும் இல்லாமல் குடும்பத்தலைவர் வந்து எந்த வகையான வகுப்பை சேர்ந்தவர், ஷெட்யூல் வகுப்பா அல்லது ஷெட்யூல் பழங்குடியினரா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு அந்த குடும்பத்துக்கு கிடைக்கிற வசதிகளை பற்றி கேட்பாங்க. வசதிகள்னு சொன்னால் எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது, அப்புறம் திருமணமான நபர்கள் பெண் தம்பதி எவ்வளோ இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்கிற முக்கியமான குடிநீர் ஆதாரம் என்ன. குடிநீர் ஆதாரம்னா ட்ரீட்டட் சோர்ஸில் இந்த டேப் கிடைக்குதா இல்லை கிணறா, இந்த மாதிரியான கேள்விகள். அப்புறம் அவங்க சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. அப்புறம் முக்கியமான கேள்வி வந்து டாய்லெட் வசதி, டாய்லெட் வசதி இருக்கா இல்லையா, அப்படி இருந்ததுன்னா எந்த மாதிரியான டாய்லெட் வசதி, செப்டிக் டேங்கா இல்லை க்ளோஸ்டு லெட்ரினா இல்லை பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை அவங்களுக்கு டாய்லெட்டே இல்லையா, இது மாதிரியான கேள்விகள் கேட்குறோம். அதை தவிர பேதிங்க்கான வாட்டர் அவுட்லெட் எப்படி இருக்குது அப்படின்றது. அப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்வி, எல்பிஜி வசதி இருக்கா இல்லையா அப்படின்றது. அப்புறம் முக்கியமாக சின்ன சின்ன அசெட்ஸ், அசெட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், அதில் என்னெல்லாம் கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோ டிரான்சிஸ்டர் இருக்கா, டிவி இருக்கா, அப்புறம் வந்து லேப்டாப் ஆர் மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்களா, நெட் ஃபெசிலிட்டி இருக்கா, அப்புறம் சைக்கிள் ஸ்கூட்டர் கார் ஜீப் இந்த மாதிரியான வசதிகள்லாம் உங்களுக்கு இருக்கா, பொசிஷனில் இருக்கா அப்படின்றது. இதை தவிர முக்கியமாக இந்த முறை என்ன கேட்குறோம்னா, என்ன வகையான தானியம் பிரதானமாக அவங்க சாப்பிட்றாங்க, அரிசியா கோதுமையா அப்படின்றது. ஸோ இதில் என்னென்னா, ஒருத்தர் அரிசி சாப்பிடுவாங்க ஆனால் ராகியும் இடையில ஏற்றுப்பாங்க. அதனால் வந்துட்டு இந்த மாதிரியான கேள்விகளை முதல் முறையாக நாங்கள் கேட்குறோம். எல்லா கேள்வியுமே நான் சொல்லிட்டேன்.
1: லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு மேடம். இவ்வளவு விஷயங்களை கேட்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஆயிடும் இல்லையா? அந்த கணக்கெடுப்பு
2: ஒன் ஹவர் ஆகாது, ஒரு 20 minutes 25 minutes முடிச்சிருவாங்க.
1: ஆனா நீங்க லிஸ்ட் பெருசா சொல்லிருக்கீங்க.
2: நான் எல்லாத்தையும் படிக்கிறதுனால வந்து இப்படியாச்சு. இப்ப இன்யூமினேட்டர் வந்து எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வருவாங்க, அவங்க ஒன்னும் படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. சோ ஷார்ட்டா கேட்டுருவாங்க, சீக்கிரம் 25 minutes முடிச்சிருவாங்க.
1: ஓகே, ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கலாமா? நேர்களுக்கும் ஒரு ஞாபகப்படுத்திடுறேன், 2271760 2275230 இந்த தொலைபேசி எண்களில் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு மணி நேரம் செல்வி கே புவனேஸ்வரி ஜாயிண்ட் டைரக்டர், மக்கள் தொகை கணக்கெடுப்போட இயக்குநகரத்திலிருந்து வந்திருக்காங்க. அவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க. அதுக்கு மேலே நீங்கள் கேள்வி கேட்கணும்னு நினச்சா அவங்க ஆஃபீஸில் தான் போய் கேட்க வேண்டியிருக்கும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: தொடர்ந்து பேசலாம். அதாவது காலர் நமக்கு லைன்ல வந்தாச்சு, அதனால அவங்கள ரொம்ப நேரம் காக்க வைக்க விரும்பல. ஹலோ, வணக்கம், யார் பேசுறது?
1: வணக்கம், பாண்டியிலிருந்து கோபிநாத் பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க, உங்க பதில் சொல்லுவாங்க.
1: இப்ப என் கேள்வினா, இப்ப எங்க வீட்டு இன்னைக்கு இப்ப வந்து கணக்கெடுப்பு வராங்கன்னா, இன்னைக்கு எங்க சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா, அப்பா வேலைக்கு போயிட்டாரு, அம்மா வெளியூர் போயிட்டாங்க, அண்ணன் சென்னையில இருக்காரு, இப்ப நான் இங்க இன்டர்ன்ஷிப் வந்துட்டேன். இந்த டைம்ல அவங்க வந்தாங்கன்னா எப்படி கணக்கெடுப்பு பண்ணுவாங்க? ஏன்னா ஆளாளுக்கு ஒரு இடத்துல இருக்காங்க.
0: ஓ, ஓகே,
2: கரெக்ட். நீங்க வந்து இப்ப உங்க மாதிரியான நபர்களுக்கு தான் இப்ப செல்ஃப் எனுமரேஷன் அப்படின்ற ஒரு சாய்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப நீங்க, நான் ஏற்கனவே சொன்ன கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? sc.census.gov.in அப்படின்ற வலைத்தளத்துல போய் உங்க குடும்பத்துக்கான விவரத்தை நீங்க ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிருங்க. ரொம்ப உங்களுக்கு 15 மினிட்ஸ்க்குள்ள உங்களை விவரம் எல்லாம் பதிவு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த எஸ்சி ஐடி கிரியேட் ஆகி உங்களுக்கு மொபைல்ல வரும். இது எப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் தான் பண்ண முடியும். இப்ப 4 மெம்பர்ஸ் இருக்க, 4 முறை பண்ண முடியாது. குடும்ப தலைவரோட பேரை 1 முறை தான் பண்ணலாம். அது தவிர மொபைல் நம்பர் ஒண்ணுதான். ஒரு குடும்பத்துக்கு ஒரு கணக்கெடுப்பு தான். அதனால யாரா ஒருத்தர் பதிவு பண்ணிட்டு வீட்டுல யாரு இருப்பீங்களோ அவங்க கிட்ட அந்த எஸ்சி ஐடியை ஷேர் பண்ணிருங்க. இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா, கணக்கெடுப்பாளர் வந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க வரும்போது நீங்க வந்து அவங்க உங்க நெய்பர்ஸ் கிட்ட சொல்லி அவங்க போன் நம்பர் வாங்கிட்டு அவங்க கிட்ட போன் பண்ணி, இந்த மாதிரி என்னோட எஸ்சி ஐடி இதுதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை பேஸ் பண்ணி இல்லை அவங்க வந்து சில மற்ற கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. அது கேள்வியெல்லாம் அவங்க செக் பண்ணிட்டு அவங்க அப்லோட் பண்ணா அவங்க டேட்டா சர்வரில் சேவ் ஆயிரும். இது முக்கியமான ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்கள வரவழைச்சு, உங்கள் டைமுக்கு வரவழைச்சு கூட அவங்க பண்ணலாம். அண்ட் அவங்களும் வந்து டீச்சர்ஸாக இருப்பாங்க, எனி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வேலையை கூட சேர்ந்து தான் அவங்களும் பண்ணுறாங்க, அடிஷ்னல் ஒர்க்காக. அதனால மேக்ஸிமம் அவங்க மார்னிங் ஹவர்ஸில் வருவாங்க, இல்லைனா ஈவினிங் 4:00, 3:00 அந்த மாதிரி வருவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த டைமில் கன்வீனியண்ட்டாக அவங்கக்கிட்ட சொல்ல வந்துடுவாங்க.
1: ஓகே மேம்,
2: நீங்க செல்ஃப் எனுமரேஷன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்.
1: மேம், எனக்கு இன்னொரு டவுட் ஒன்னு இருக்கு மேம்.
2: சொல்லுங்க
1: மேம். இப்போ வந்து இப்போ நாங்க பாண்டிச்சேரியில இருக்கறதால எங்க நேட்டிவ் பிளேஸ் வந்து தமிழ்நாடு, அது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். இப்போ நாங்க இருக்குறது வந்து பாண்டிச்சேரியில இருக்கோம். இப்போ நாங்க எந்த இடத்துல கணக்கெடுப்புக்கு நாங்க எங்க டீடைல்ஸ் கொடுக்கிறது?
2: பாண்டிச்சேரியில இருக்கிற வீட்ல எவ்வளவு பேர் இருக்கீங்க?
1: 4 பேர். நானு, அண்ணன், அப்பா அம்மா 4 பேர்.
2: உங்க அண்ணன் வந்து சென்னையில வர்க் பண்றான்னு சொன்னீங்க இல்லையா? சென்னையில அவர் கணக்கெடுத்துக்குவாங்க. இங்க பாண்டியில இங்க இருக்கிற வீட்டுல நிரந்தரமா இருக்கிறது எவ்வளவு பேரு அப்படின்றத முக்கியம். ஏன்னா நான் சொன்ன இரட்டிப்பாக கூடாது, நம்ம மக்கள் தொகை கணக்கு வெளியிடுவோம். வெளியிடும் போது பாண்டியில இருக்கிறவங்க மக்கள் தொகை என்ன, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எவ்வளவு, சென்னையில இருக்கிறவங்க எவ்வளவுன்னு கரெக்டா நம்ம வெளியிடணும்.

0: அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா, யூஸ்வலா ஒரு இடத்துல ரெசைட் பண்றவங்க யாருன்றத கணக்கெடுக்கிறோம். அதாவது தமிழ்ல சொல்லணும்னா சாதாரணமாக ஒரு இடத்துல குடியிருக்கிறவங்க. அப்படி பார்த்தா உங்க பிரதர் வந்து சாதாரணமா சென்னையில தான் குடியிருக்காரு இல்லையா, அதனால சென்னையில கணக்கெடுத்துப்பாங்க. சென்னையிலேயே ஆகட்டும் பாண்டியிலே ஆகட்டும், வீடுகளை மட்டும் நம்ம கணக்கெடுக்கிறது இல்ல. ஒரு காலேஜ் இருக்கு, காலேஜ்ல இருக்க ஹாஸ்டல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, இல்ல பிஜி இருந்ததுன்னா பிஜியில இருக்கிறவங்க, ஒரு நாலஞ்சு நண்பர்களா சேர்ந்து ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா அந்த மாதிரியான குடும்பங்கள். ஸோ எல்லாரையுமே நம்ம கணக்கெடுக்கிறோம். அதனால இரட்டிப்பு இல்லாம எடுக்கணும்ன்றதுக்காக பாண்டியிலேயே சாதாரணமா உங்க வீட்டில் இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தா மூணு பேர். ஸோ உங்க மூணு பேர் விவரங்களை தான் சொல்லணும். விழுப்புரத்துல நீங்க இருக்கீங்கன்னா அது வந்து எப்படி, உங்க வீடு இருக்கு ஆனா யாருக்கா ரெண்டட் அவுட் பண்ணிருக்கீங்களா எப்படி?
1: இல்ல மேம், அங்க வீடு இருக்கு, ஆனா வந்து எங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே தமிழ்நாட்டுலதான் இருக்கு. அது அப்ப விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. நாங்க ஆனா இப்ப பாண்டியில இருக்கோம்.
0: இல்ல இல்ல, டாக்குமெண்ட்டுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நீங்க சாதாரணமா ஒரு வாரத்துல ஏழு நாள்ல ஒரு ஆறு நாள் இங்கதான் இருக்கீங்க, வீக்கெண்ட் அங்க போனா பிரச்சனை இல்ல. சாதாரணமா ஒரு வீட்டுல எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? பாண்டின்னு சொல்வீங்க இல்லையா? அப்ப பாண்டியில தான் கணக்கு எடுக்கணும். ஓகேவா?
1: ஆ ஓகே மேம், தேங்க் யூ மேம்.
2: ஓகே, நன்றி. நான் கேட்டது போலவே அந்த நேருக்கும் அதே ஒரு டவுட் வந்துருச்சு. இப்போ ஆக்சுவலாக இவங்க வந்து தனித்தனியாக பிரித்து பிரித்து தான் அவங்களுடைய கணக்கெடுப்பு கொடுக்க வேண்டி இருக்குமா?
0: ஆமாம், இதுக்கும் ஆமாம். ஒரு ஃபேமிலியில் நாலு பேர் இருக்காங்கன்னா, அவர் ஏற்கனவே சொன்னார் சென்னையில் அவங்க பிரதர் இருக்காங்கன்னு. இது வந்து ஒரு ரேஷன் கார்டுக்கோ இல்லை பேன் பாஸ்போர்ட்டு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ நம்ம எந்த ரெக்கார்டையும் வந்து அவங்கக்கிட்ட வெரிஃபை பண்ணவும் போகிறதில்ல. அதனால வந்து மக்கள் கணக்கெடுப்பு எங்கே சாதாரணமாக வசிக்கிறாங்க அப்படின்றதான் முக்கியம். அதனால வந்து இந்த டேட்டாவுக்கு சாதாரணமாக வசிக்கிறதுன்னு பார்த்தா இங்கே இருக்கிறவங்கள தான் கொடுக்கணும்.
2: சரிங்க மேடம், இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர்ஸ் வந்து நிறைய வர வாய்ப்புகள் இருக்கு இல்லையா?
0: இல்லை, வராமல் கணக்கெடுக்கணுன்றது தான் நம்மளோட குறிக்கோள். அதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டுட்ருக்கோம். அது மக்களும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
2: ஓகே, நேயர்களே, நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த ஹாய் ஸ்நேகிதியை இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம் புதுச்சேரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: தொடர்ந்து பேசலாம் மேடம். இப்போ இந்த நேர் கேட்டது போல நான் வந்து ஒரு சில இடங்களில் இதே மாதிரி டூப்ளிகேஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தோன்றது போல ஒரு பிம்பம் கிடைக்குது. ஆனால் அது அப்படி இல்லை, இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் கால வரையறையில் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், இங்கே ஒரு நபர் இங்கே தன்னுடைய சுய விவரத்தை கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் போய் அங்கே ஒரு முறை திரும்ப கொடுக்க முடியுமா, அதற்கு வாய்ப்பு இருக்கா?
2: இப்போ என்னென்னா, குடும்ப தலைவருங்கிறவர் ஒருத்தர் தான் இருப்பார் அவர் குடும்பத்துக்கு. அதனால நம்ம குடும்ப தலைவர்னு ஒருத்தர் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்களோட மொபைல் நம்பரையும் போட்டுட்டோம். இதே குடும்ப தலைவரை வந்து இங்கேயும் கொடுத்துட்டு வெளியும் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு எஸ்சி ஐடி கிரியேட் ஆயிரும். ஒரு குடும்ப தலைவரோட பேர் அவங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்சி ஐடி கிரியேட் ஆயிடுச்சுன்னா, அந்த குடும்ப தலைவர் பேர் எஸ்சி அந்த மொபைல் நம்பரும் வச்சுட்டு வேறு எங்கேயுமே அவங்க வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அது ஒன்று. ரெண்டாவது, அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதுனாலேயே அவங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வந்துடுவாங்களான்னா கிடையாது. இப்போ என்யூமரேட்டர் போய் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணும்போது அந்த குடும்பத்தில் அவங்க இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. மொத்த நபர்களோட எண்ணிக்கையெல்லாம் கரெக்டாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு என்யூமரேட்டர் போடுறதுனால இந்த டூப்ளிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு வரவே இல்லை.
1: ஓகே, சரி. அடுத்த நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
3: மௌரியா மேம்.
1: மௌரியா, உங்க கேள்வியை கேளுங்க, மேடம் பதில் சொல்வாங்க. ஹலோ.
3: ஹலோ மேம், குட் மார்னிங் மேம்.
2: குட் மார்னிங்.
3: மார்னிங் மேம்,
2: சொல்லுங்க.
3: இப்போ கணக்கெடுக்கிற வரவங்க எல்லாம் எப்படி மேம் நம்ம ஆத்தென்டிக் பர்சன் தான் நம்புறது?
2: முக்கியமான கேள்வி இது. எப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து டீச்சர்ஸ், எல்லா கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்க எல்லாருமே பப்ளிக் சர்வெண்ட் தான். ஓகே, அவங்களுக்கு வந்து நம்ம அவங்க ஒரு

0: ஐடி வந்து வேர் பண்ணிட்டு வருவாங்க. அந்த ஐடியில் வந்து அவங்களோட பேர் எல்லாமே இருக்கும். அதை தவிர கியூஆர் கோடும் இருக்கும். இந்த முறை நம்ம டிஜிட்டல்னு சொன்னோம், கியூஆர் கோடு இருக்கும். அந்த கியூஆர் கோடு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே அவங்க வந்து பேசிக்காக அவங்களோட பேன் நம்பர், ஆதார் நம்பர், இல்லைன்னா அவங்க ஆஃபீஸ் ஐடி ஏதோ ஒன்றா பேஸாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கியூஆர் கோடை ரெஃபர் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் அவங்க வந்து யார் அப்படின்றது. இது ஒன்று. செகண்ட் என்னென்னா, இந்த கணக்கெடுப்பாளர் மேற்பார்வையாளரை எல்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணுற அதிகாரி யாருன்னா, பாண்டியை பொறுத்த வரைக்கும் தாசில்தார். பொதுவாக தாசில்தார் இல்லைன்னா வந்து முனிசிபல் கமிஷனர் தான் அவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஐடியிலேயே வந்து தாசில்தாரோட பேர், அவங்க ஃபோன் நம்பரும் இருக்கும். ஸோ இது வந்து, இதை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இதையும் தவிர என்னென்னா, நம்ம June 1 June 30 வரைக்கும் கணக்கெடுப்பு செய்ய போகிறோம். அதே சமயத்தில் June 1 June 3 வரைக்கும் லேஅவுட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை இருக்குது. அந்த பகுதிக்கான மேப்பை ட்ரா பண்ணுவாங்க. அப்போ ட்ரா பண்ண வரும்போது ஒவ்வொரு வீட்லேயுமே அவங்க வந்துட்டு சென்சஸ் ஹவுஸ் நம்பர் அப்படின்ற ஒன்று எழுதுவாங்க. ஸோ அந்த June 1 June 3 வரைக்கும் ஏற்கனவே அவங்க பகுதியில் அவங்க வந்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் அவங்கள பற்றியோட அறிமுகம் கிடைச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. அதனால் அறிமுகம் இல்லாத நபர் வந்து கண்டிப்பாக வரமாட்டாங்க. அப்படி வந்தாங்கன்னா நீங்கள் அதையும் வந்து கன்ஃபார்ம் சொல்லலாம். சொன்னீங்கன்னா அதுக்கான நடவடிக்கையை கவர்மெண்ட்டில் எடுப்பாங்க.
1: ஓகே, நேர்கள் நன்றி. நேர்களே, இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம் புதுச்சேரி,

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது ஹாய் ஸ்நேகிதியே, இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பற்றிய சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம், புதுச்சேரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், தொடர்ந்து பேசலாம். இந்த நிகழ்ச்சியில எனக்கு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு, ஹெல்ப்லைன் நம்பர் பற்றி தான். ஆனா ஏற்கனவே ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்,
1: சொல்லுங்க.
2: மேம், நான் ஸ்வேதா, நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். இப்ப வந்து கணக்கு எடுக்க வீட்டுக்கு வராங்கல்ல மேம், அவங்க கிட்ட நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம், பட் அதை வந்து நம்ம எப்படி மேம் கரெக்டா தான் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கோன்றத பாக்குறது, அதுக்குன்னு ஏதாவது அபிஷியல் வெப்சைட்ஸ் இருக்கா?
3: கரெக்ட், முக்கியமான கேள்வி. இந்த கணக்கெடுக்கிற விவரங்கள் எல்லாமே அரசாங்கத்தோட திட்டமிடலுக்காக பயன்படுத்துறோம், ஓகேவா? இப்ப வந்து டீலிமிட்டேஷன் பண்ணாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதுக்காக. அப்புறம் எலெக்ஷன்ல வந்து ரிசர்வேஷன் தொகுதியை வந்து வரையறை செய்வாங்க, அதுக்காக. அதை தவிர வந்து இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, டாய்லெட் இல்லாதவர்களுக்கு அவங்களுக்கான டாய்லெட் கட்டுறதுக்கான வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க. அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா, வீடற்றவர்களுக்கான வீடு கட்டுறதுக்கான கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி பொதுவாக வந்து எந்த வகையில் மக்களுக்கு இந்த பயன்பாடு தேவைங்கிறதுக்கான ஸ்கீம்ஸை

0: ஹையரை பண்ணுறதுக்காகவும், அதே போல் ப்ரைவேட் பீப்புள் இருக்காங்க, கார்பரேட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏரியாவில் லிட்ரேட் பீப்புள் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்ப்பாங்க, அது எஜுகேஷன் எவ்வளோ இருக்குது, ஒர்க்கர்ஸ் எவ்வளோன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி புதுசாக பேங்க்கோட பிரான்ச்சஸ் எல்லாம் ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி வந்து அப்புறம் என்ஜிஓஸ் இருக்காங்க, என்ஜிஓஸ்க்கும் வந்து லிட்ரஸி குறைவாக இருக்கிற பகுதிகள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அங்கே அவங்களுக்கான ஃபெசிலிட்டி பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி பொதுப்படையில் தான் இந்த டேட்டா வந்து யூஸ் ஆகும், தனிப்பட்ட முறையில் வந்து யாரோட டேட்டாவும் எங்கேயுமே வெளியிடப்பட மாட்டாது. அதுதான் சென்சஸ் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஈவன் ஆர்டிஐயில் கேட்டால் கூட ஆர்டிஐலையும் சொல்ல மாட்டோம். இது எதுக்காகன்னா எல்லா மக்களும் தங்களோட விவரங்களை, சரியான விவரங்களை துல்லியமாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்டது. அதனால் உங்களோட தனிநபர் விவரங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது, மற்றவர்களும் பார்க்க முடியாது.
1: ஓகே மேம், தேங்க்யூ மேம்.
2: தேங்க்யூ, தேங்க்யூ மேடம். நம்ம கேட்டேனே இந்த ஹெல்ப் லைன் நம்பர் ஏதாவது இருக்கா?
0: கண்டிப்பாக. இப்போ உங்களுக்கு இவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் வருது, அதே போல் மக்களுக்கு நிறைய கேள்விகள் வரலாம். அதனால நீங்கள் என்னென்னா, எங்களுக்கு ஒரு ஹெல்ப் லைன் நாங்கள் வச்சுருப்போம், அதில் வந்து மண்டே டு சாட்டர்டே ஒர்க்கிங் அவர்ஸில் நீங்கள் கேள்விகள் கேட்டீங்கன்னா நாங்கள் பதில் சொல்வோம். உதாரணமாக எங்கள் வீட்டுக்கு வர நம்பர் சரியானவரா இல்லை, அந்த கேள்விகள் வந்து நீங்கள் செல்ஃப் என்யூமரேஷன் சுய கணக்கெடுப்பு பண்ணும்போது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்றதுக்கான நம்பர் 1-855-1-855. இந்த நம்பர் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா சந்தேகங்களையும் நாங்கள் தெளிவுபடுத்துவோம்.
2: 1-855-1-855 இதுதான் வந்து உதவிக்கான எண். இப்போ இந்த உதவிக்கான எண் இல்லாமல் உதவிக்கான நபர்கள்னு யாராவது இருப்பாங்களா?
0: உதவிக்கான நபர்கள்னு பார்த்தீங்கன்னா தாலுகா ஆஃபீஸை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இப்போ வயதானவர் ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு செல்ஃபாக பண்ண தெரியல அப்படின்னா அவங்க வந்து தாலுகா ஆஃபீஸ்க்கு வந்தாங்கன்னா அங்கே ஒரு ஹெல்ப் டெஸ்க் இருக்கும், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா நேரு ஸ்ட்ரீட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலகம் டோர் நம்பர் 250 நேரு ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கள் அலுவலகத்துக்கு வந்தீங்கன்னாலும் நாங்களும் உங்கள் டேட்டாவை பதிவு பண்ணுறதுக்கு உதவி பண்ணுவோம்.
2: ஓகே, ஸோ நேயர்களே, உங்களுக்கான இந்த சந்தேகம் தீர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேடம், இப்போ இந்த சென்சஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி வருது. அதாவது இது ஒரு பெரிய ப்ராசஸ். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க இந்த சுய விவரங்கள் நம்ம கொடுக்கணும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வீடு பற்றிய கணக்கெடுப்பு நடக்கும், இதை தாண்டி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி, இந்த என்டையர் ப்ராசஸ் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுது?
0: ஓகே, இப்போ வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நாங்கள் வந்து ஒரு கணக்கெடுப்பு முடிஞ்ச உடனே அடுத்த கணக்கெடுப்புக்கான பணியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம மக்கள் தொகை விவரங்கள் வெளியிடுறது வந்து கிராம வாரியாக வெளியிடுவோம், தாலுகா, டவுன், மாவட்டம், அப்புறம் மாநிலம், அந்த மாதிரி. ஸோ வித்தின் மாநிலத்துக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக வந்து மாவட்டங்கள் பிரிக்கப்படும், அப்புறம் ஒரு வில்லேஜ் வந்து ஒரு தாலுக்காலேருந்து இன்னொரு தாலுக்காவுக்கு மாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விவரங்களை எல்லாம் சரி பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து முதலே அந்த பணியை ஆரம்பிச்சிருவோம். அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது இந்த கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் 31 டிசம்பர் 2025க்கு அப்புறமா எந்த விதமான மாற்றங்களையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அறிவிக்கை வெளியிட்டாங்க. அதனால எந்த மாநிலமும் அதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. இது வந்து நம்ம மக்கள் தொகை விவரத்தை அந்த பகுதி வாரியாக வெளியிடுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காகவும், கணக்கெடுப்பாளர் பிளாக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிக்கிறதுக்காகவுமான ஏற்பாடு. ஸோ இந்த ஏற்பாடும் ஒன்று இருக்குது. ரெண்டாவது, நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வெளியிடும்போது, இப்போ பாண்டிச்சேரிக்கு வெளியிட்டோன்னா இந்த பகுதியில் 1961 என்ன மக்கள் தொகை இருக்குது இந்த லேட்டஸ்ட் பகுதிக்கு அப்படின்றதெல்லாம் நாங்கள் வெளியிடுவோம். ஸோ இந்த மாதிரியான பணிகள் நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதை தவிர ட்ரைனிங் கொடுக்கறது, இப்போ வந்து இங்கே 3000க்கும் மேற்பட்ட இன்யூமினேட்டர் சூப்பர்வைசர் வருவாங்க, அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்கறது. இதை தவிர அதில் இருக்கிற ஃபங்க்ஷனரிஸ்னு சொல்லக்கூடிய நோடல் ஆஃபீஸர் இருப்பாங்க, அப்புறம் வந்து மற்ற இங்கே பிரின்சிபல் சென்சஸ் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அவருக்கு கீழே வரக்கூடிய மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள், அப்புறம் தாசில்தார், இவங்களுக்கு எல்லாமான பயிற்சி வகுப்பு, அப்புறம் எங்களுக்குள்ளே இருக்கிற இன்ஹவுஸில் அந்த மாதிரியான பயிற்சி வகுப்பு, இதில் வேலை செய்யக்கூடிய மற்றவங்களுக்கான பயிற்சி, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் இதுக்கான பணி வந்து முதல்லயே ஆரம்பிச்சிருவோம்.
2: ஓகே, முன்னாடியே ஆரம்பிக்கிறீங்க, ஆனால் இந்த 2027க்கானது எப்போ முடிவடைகிறது மேடம்?
0: இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இதில் நான் ஏற்கனவே சொன்ன கேள்விகள் கேட்போம். ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கிற வசதிகள் மற்றும் அதில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அசெட்ஸ். இரண்டாவது கட்டத்தில் என்ன பண்ணுவோம்னா, பிப்ரவரி 9 பிப்ரவரி 28 2027 கணக்கெடுப்பு பண்ணுவோம். அப்போ வந்து எல்லா நபர்களுக்குரிய விவரங்களையும் கேட்போம். அவங்களோட பேர், வயசு, டேட் ஆஃப் பர்த்து, திருமணம் ஆனவர்களா இல்லையா அப்படின்றது, அவங்களோட கல்வி தகுதி

0: என்னன்றது. அப்புறம் எஸ்சி எஸ்டி, ஒவ்வொரு நபருக்கும் எஸ்சியா எஸ்டியான்ற கேள்விகள். அப்புறம் வந்துட்டு அவங்களோட என்ன வேலை பார்க்குறாங்க, கிராஜுவேஷனா இல்லை பிஹெச்டியா என்ன பண்ணியிருக்காங்க, எந்த ஃபேக்கல்ட்டியில் படிச்சிருக்காங்க அப்படின்றது, அவங்க என்ன விதமான வேலை செய்கிறாங்க, எந்த துறையில் இருக்காங்க அப்படின்றது, அதை தவிர மைக்ரேஷன் ஆயிருக்காங்களா இல்லையான்றது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரியான விவரங்களை நம்ம பிப்ரவரி 9, 2027 ஆரம்பித்து பிப்ரவரி 28, 2027 முடிவடையும். இதுதான் முக்கியமான கணக்கெடுப்பு.
1: நேர் ஒருத்தர் லைன்ல இருக்காங்க. ஹலோ.
2: ஹலோ.
1: ஆ வணக்கம், யார் பேசுது?
2: மேம் நாங்க பாண்டிச்சேரியில ஸ்டீஃபன் பேசுறோம். பாண்டிச்சேரியில இருந்து.
1: ஆ சொல்லுங்க
2: மேம். இப்போ வந்து சென்சஸ் வந்து ஏன் மேம் கொடுக்கணும் அப்படின்னு எங்க வீட்டுல எல்லாருக்கும் கொஞ்சம் எல்லாருக்கும் கேட்டுக்காங்க. ஒரு பயமா இருக்குன்னு சொல்றாங்க. இதனால வந்து ஃபியூச்சர்ல ஏதாவது எங்களுடைய பர்சனல் டீடைல் எல்லாம் வெளியே போயிடுமா, அந்த மாதிரி ஏதாவது கேக்குறாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: ஆக்சுவலா நான் ஏற்கனவே சொன்னேன், 1948 சென்சஸ் ஆக்ட்ல இருக்குன்ட்டு. இதில் ரெண்டு சட்ட விதியை நீங்கள் பார்க்கணும். செக்ஷன் 8 ஒன்று இருக்கு. அதில் என்ன இருக்குன்னா, எல்லா மக்களும் கட்டாயம் தங்களோட விவரங்களை வெளியிட்டே கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இருக்கு. அப்படி கொடுக்கலைன்னா அதுக்கு 1000 ரூபீஸ் ஃபைன் பண்ணுறதுக்கான அதிகாரம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு இருக்கு. அது நம்பர் 1. அப்புறம் என்னன்னா, நீங்க பயப்படுறீங்க உங்க டேட்டா யாராவது ஷேர் பண்ணுவாங்களா, அதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது. அதுலயே செக்ஷன் 15 பாத்தீங்கன்னா, தனிநபர் விவரங்கள் எங்கும் வெளியிடப்பட மாட்டாது, ஒன்லி ரிப்போர்ட்ஸா தான் வெளியிடுவோம் அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால இந்த ரெண்டு கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. அதனால வந்து உங்க விவரம் எங்கேயுமே வந்து வெளியிடப்பட மாட்டாது சென்சஸ் ஆக்ட பொறுத்த வரைக்கும். ஈவன் ஆர்டிஐல கேட்டா கூட, ஆர்டிஐ ஆக்டில் வந்து செக்ஷன் 81J இருக்கு, அந்த செக்ஷன் படியும் நாங்கள் வந்து யாருக்கும் எந்த விவரங்களையும் வெளியிட மாட்டோம். அதனால நீங்கள் எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் உங்களோட விவரங்களை, சரியான விவரங்களை பதிவு பண்ணலாம்.
2: ஓகே மேம். ஓகே மேம். அப்புறம் இன்னொரு கேள்வி மேம்.
0: சொல்லுங்க
2: மேம். இப்போ நான் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கேன். என்னோட வேலையோட விஷயமா, நான் வந்து இப்போ கடலூர்ல இல்லை தமிழ்நாட்டில் எங்கேயா நான் செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னாக்கா, இப்போ வந்து என்னுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து இங்கே பாண்டிலே தான் இருக்கு. ஆனால் இப்போதைக்கு டெம்பரரி அட்ரஸ் வந்து இப்போ தமிழ்நாட்டில் கடலூர்ல இருக்குன்னா, நான் வந்து இப்போ எந்த இடத்துல மேம் சென்சஸோட டீடைல் கொடுக்கணும்?
0: நீங்கள் வந்து உங்கள் பெர்மனன்ட் அட்ரஸ் இல்லை இங்கே பாஸ்போர்ட்ல கொடுத்துருக்கிறதோ இல்லை ஆதாரில் கொடுத்துருக்கிறதோ பேனில் கொடுத்துருக்கிறக்கோ இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வெளியிடுவோம். வெளியிடும் போது பாண்டிச்சேரியில இருக்கிறவங்கள விவரம் தான் வெளியிடுவோம். நீங்க வந்து யூஸ்வலா இதே பகுதியில இருந்தீங்கன்னா நீங்க பாண்டிச்சேரியில கணக்கு கொடுக்கலாம். இல்ல நான் யூஸ்வலா கடலூர்ல தான் இருப்பேன் அப்படின்னா நீங்க கடலூர்ல கணக்கு கொடுத்துக்கலாம்.
2: ஒரு இடத்துல மட்டும் தான் கொடுக்கணும்.
0: கண்டிப்பா ஒரு இடத்துல தான் கொடுக்கணும். ஒரு இடத்துலங்கிறது இல்ல, சரியான இடத்துல கொடுக்கணும். நீங்க எங்க வந்து சாதாரணமா வசிக்கிறீங்க அப்படின்ற இடத்துல கொடுக்கணும்.
2: ஓகே மேம். ஓகே
0: மேம். எஸ்.
2: ஓகே. ஓகே மேம்.
0: ஓகே. தேங்க் யூ.
1: எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் என்னன்னா, அவங்க இருக்கிற இடம் ஒரு இடம், வேலை பார்க்குற இடம் இன்னொரு இடம். ஸோ வேலை பார்க்குற இடத்த கொடுக்கணுமா இல்லை நான் வசிக்கிற இடத்த கொடுக்கணுமா? வசிக்கிறது நம்ம சொல்லும்போது மேஜரானது வேலை பார்க்குற இடத்துல தான் வசிக்கிறோம். இங்கே வந்து ஒரு சாட்டர்டே சண்டே விடுமுறைக்கு வந்து போகிற இடம், ஆனால் இதுதான் என்னோட பெர்மனண்ட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு நிலையில் அவங்களுக்கு ஒரு சந்தேகம். அப்புறம் இந்த டேட்டாஸ் எல்லாம் எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும்? இப்போ நீங்கள் சொன்னீங்க இதில் வந்து இந்த எல்லா டேட்டாவுமே கண்டிப்பாக ஆர்டிஐயில் கேட்டால் கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் இதை கணக்கெடுப்பாளர்கள்னு தரகர்கள்ன்ற மாதிரி இடையில நபர்கள்
0: தரகர்களுக்கு இல்ல,
1: தரகர்கள்ன்ற வார்த்தை
0: வேண்டாம்,
1: இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர், நீங்க பயிற்சி கொடுத்த ஒரு நபர். இப்ப அந்த நபர் வாயிலாக வெளியில போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா?
0: கட்டாயமா? நல்ல கேள்வி இது. இப்ப அவங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு, யாருக்கும் வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றது. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து இப்ப கணக்கெடுக்கிறவங்களோட விவரங்களை யாருக்கிட்டயாவது ஷேர் பண்ணா அவங்களுக்கும் சட்டப்படி வந்து பெனால்ட்டி விதிக்கிறதுக்கோ சூட்டபிள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ கலெக்டருக்கு எல்லா விதமான பவர்ஸும் இருக்கு. அதனால கண்டிப்பா அவங்களும் வந்து யாரோட விவரத்தையும் ஷேர் பண்ண மாட்டாங்க.
1: ஓகே. நேர்களே, இது ஹாய் ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம் புதுச்சேரி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ்.

0: மது வளர்ச்சி
1: நேர்களை தொடர்ந்து பேசலாம். நேர் ஒருத்தர் லைன்ல இருக்காங்க, அவங்களோட முதல்ல பேசிடுவோம். வணக்கம்.
2: ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் பாண்டிச்சேரியில இருந்து எம்ஜி ரோட்ல இருந்து பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க, உங்க பேரு?
2: வர வர கோகிலா மேடம்.
1: கோகிலா,
2: ஆமா
1: சொல்லுங்க.
2: வர இடமேக்கு சொந்தே எங்ககிட்ட ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கேட்பாங்க மேடம்?
3: இல்ல, அவங்க எந்த விதமான டாக்குமெண்ட்டும் கேட்க மாட்டாங்க நீங்க சொல்றது. ஆனா அதே சமயத்துல டாக்குமெண்ட் கேட்கலன்றதுக்காக நீங்க வந்து தவறான தகவலை சொல்லக்கூடாது. சட்டப்படி வந்து சரியான துல்லியமான தகவலை கொடுக்கணும்னு இருக்கு. அதே சமயத்துல அவங்க எந்த டாக்குமெண்ட்டையும் கேட்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள வந்து செக் பண்ண மாட்டாங்க, கட்டாயம் செக் பண்ண மாட்டாங்க. நீங்க சொல்ற விவரம் தான், நீங்க சரியா சொல்றதுக்கு அவங்க தகுந்த மாதிரி அந்த கேள்விகளை கேட்பாங்க.
1: ஓகே மேடம், இப்போ இன்னார் தான் கணக்கெடுப்பு அலுவலகத்திலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம எப்படி அடையாளம் காண முடியும்?
3: அவங்க ஒரு ஐடி கார்டு வேர் பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து அவங்களோட பேர் இருக்கும். அப்புறம் வந்து அவங்க கணக்கெடுப்பாளரா இல்லை மேற்பார்வையாளரா அப்படின்ற டெசிக்னேஷன் இருக்கும். கியூஆர் கோடு இருக்கும். அது பேக் சைடில் அவங்களோட அப்பாயிண்ட் அத்தாரிட்டி தாசில்தார் வந்து சைன் போட்டிருப்பாரு. தாசில்தாரோட பேர் இருக்கும், அவங்களோட ஃபோன் நம்பர்ஸும் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் அவங்கள போட்டு அடையாளம் தெரிஞ்சுக்கலாம். இவங்க தான் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண ஆஃபீஸர் அப்படின்ட்டு. ரெண்டாவது, அவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ அதனால் வந்து தைரியமாக விவரங்களை கொடுக்கலாம்.
1: இப்போ இந்த கியூஆர் கோடுன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த கியூஆர் கோடு வந்து நாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாமா?
3: கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம்.
1: சரி, நேர் ஒருத்தர் லைனில் இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், சொல்லுங்க மேம்.
2: ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்து மேம்.
1: வணக்கம், சொல்லுங்க ஹேமலதா.
2: மேம், எனக்கு ஒரு டவுட். நாங்க இப்ப இந்த வீட்டுல இருக்கோம், கணக்கு குடுக்கறோம். நாங்க இன்னொரு ரெண்டு மாசம் கழிச்சு புது வீட்டுக்கு இல்ல வேற வீட்டுக்கு போயிட்டோம்னா இதே கணக்கு அங்கேயும் செல்லுபடி ஆகுமா?
3: ஓகே, நீங்க வந்து கணக்கெடுப்பாளர் வர்ற இந்த தேதியில அங்கேயே இருக்கீங்கன்னா உங்களுக்கு கணக்கு எடுத்துக்குவாங்க.
2: ஓகே,
3: நீங்க இங்க கணக்கு குடுத்துட்டீங்கன்னா வேற ஒரு பகுதியில குடுக்க தேவையில்லை. அவசியம் இல்ல.
1: அதாவது நீங்க முக்கியமா ஒரு விஷயம் சொன்னீங்க, ஒரு முறை கணக்கெடுப்பு சுய விவரங்கள் கொடுத்த பிறகு அதுல ஒரு ஐடி ஒன்று கிரியேட் ஆகி உங்களுக்கு வந்துடும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து கணக்கெடுக்கிறவங்க பண்ணி முடிச்ச உடனேயே அந்த குடும்ப தலைவர் இதுக்கு மேல வேற எங்கேயும் கொடுக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு
3: டெஃபினட்டா கொடுக்க முடியாது. அந்த பேரை போட்டு அவங்க போன் நம்பரை கொடுத்துட்டாங்கனாலே அகெயின் ரிப்பீட் பண்ண முடியாது அவங்கனால. திருப்பியும் போட்டு அந்த போர்ட்டல் அக்செப்ட் பண்ணாது.
1: சரி, நேர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகம் இப்படி இருக்கு. இப்போ இவங்க வந்து பண்ணி முடிக்கல இந்த தேதிக்குள்ள அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது பெனாலிட்டி, ஃபைன், பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
3: ஆக்சுவலா இப்ப என்ன சுய கணக்கெடுப்பு நம்ம சொல்றோம், மே 17 இருந்து மே 31 அது அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட டைமும் சேவ் ஆகும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். என்யூமினேட்டர் வரும்போது ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, இது ஒண்ணு. இப்போ அவங்களுக்கு பண்ண தெரியலன்னா ஜூன் 1st ஜூன் 30th வரைக்கும் வீட்டு வீடாக வந்து கணக்கெடுப்பாங்க, அப்போ கொடுத்துக்கலாம். கட்டாயம் கொடுக்கணும்னு இருக்குது சட்டப்படி. செக்ஷன் 8 வந்து கட்டாயம் சரியான துல்லியமான விவரத்தை கொடுக்கணும்னு இருக்குது. அப்படி கொடுக்கலன்னா அதுக்கான பெனால்ட்டி இருக்குதுன்னு ஏற்கனவே கலெக்டர் வந்து பேப்பர்லலாம் சொல்லியிருக்காரு, நியூஸெல்லாம் வந்திருக்கு. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்ததில்லை இது வரைக்கும். மக்கள் எல்லாருமே அவங்க விவரங்களை சரியாக கொடுத்துட்றாங்க.
1: ஓகே, இப்போ இந்த பெனாலிட்டி ஃபைன் அந்த மாதிரினா என்ன ஃபைன் இருக்கும்?
3: ஃபைனுனா வந்து கணக்கெடுக்க ஒத்துழைக்கலை அப்படின்னா 1000 ரூபீஸ் ஃபைன் இருக்குது. பட் எஃப்ஐஆர் போடுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. தெரியும், ஒரு விவரமாக தான் நம்ம சொல்கிறோம். நம்மளும் பார்க்கும்போது தமிழ்நாட்டிலே ஆகட்டும் புதுச்சேரியில் ஆகட்டும் இது வரைக்கும் அந்த மாதிரி மக்கள் கோஆப்ரேஷன் இல்லாமல் இருந்தது இல்லை.
1: சரி, இப்போ கோஆப்ரேட் பண்ணலைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவங்க வீட்லேயே இல்லை, யாருமே இல்லை. ஒரு ரெண்டு முறை கணக்கெடுப்பாளர் போயிட்டாங்க, அதுக்கப்புறமும் ஆட்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா அவங்களை எப்படி தொடர்பு கொள்றது? இப்போ இந்த வீட்டு எண்ணை எப்படித்தான் நம்ம கணக்கெடுக்கிறது?
3: கரெக்டு. இப்போ ஜூன் 1 வர்றாங்க, ஜூன் 30 வரைக்கும் ரிப்பீட்டடாக வருவாங்க. ஒரு வீடு லாக்டாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அகெயின் அண்ட் அகெயின் அவங்க போவாங்க. நம் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ், 10 கூட போவாங்க. ஸோ அந்த ஜூன் 1 30 வரைக்கும் போகும்போது ஏதாவது ஒரு நாள் அவங்கள பார்த்து கணக்கு

0: எடுத்துடலாம் அப்படின்றது ஒன்று. இவங்க இப்படி வெளியூருக்கு போகிறாங்க அப்படின்னு முதலே பிளான் பண்ணிட்டா செல்ஃப் என்யூமரேஷன் பண்ணுறது ரொம்ப சேஃபஸ்ட்டு.
1: ஓகே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வணக்கம், தொடர்ந்து பேசலாம். இப்போ இது வந்து நமது சென்சஸ் நமது வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாட்டின் வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய போகுது? ஃபைனலாக இன்னொரு ஒரு 10 நிமிடங்கள் தான் இருக்குது, அதுக்குள்ளே இந்த செய்திகளை எங்களுக்கு சொல்லுங்களேன்.
2: ஆமாம், இப்போ என்னென்னா இந்தியாவோட மக்கள் தொகை என்ன அப்படின்றது உலகமே ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு வீடுகளும் இது வந்து இந்த கணக்கெடுப்பு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ குடும்பங்கள் சொந்த வீட்டில் இருக்காங்க, இல்லை வாடகை வீட்டில் இருக்காங்க, என்ன நிலைமையில் அந்த வீடு இருக்குது, டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா, குடிநீருக்கான ஆதாரம் ட்ரீட்டட் சோர்சஸ் இல்லையா, இல்லை வெல்லா, இல்லை வெளியே பைசா கொடுத்து வாங்குறாங்களா அப்படின்ற மாதிரி, இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் இருக்கா, எல்பிஜி வந்து எவ்வளோ குடும்பங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு, அதே போல் சோலார் யூஸ் பண்ணுறவங்க எவ்வளோ, இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த திட்டமிடலுக்கு யூஸ் ஆகும். அதை தவிர முக்கியமாக வந்து இந்த டீலிமிட்டேஷனுக்காகவும் அப்புறம் ரிசர்வேஷனுக்காகவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு யூஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் மற்ற நிறைய சர்வே பண்ணுறாங்க, ப்ரைவேட்லேயே ஆகட்டும் கவர்மெண்ட்லேயே ஆகட்டும் சாம்பிள் சர்வே பண்ணுறாங்க. அந்த எல்லா வகையான சாம்பிள் சர்வேக்கும் இந்த வீட்டுப்பட்டியல் கணக்கெடுப்பு தான் வந்து பேஸாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம பாப்புலேஷன் என்யூமரேஷன் பண்ண போகிறோம் ஃபெப்ரவரியில் 2027, அதுக்குமே வந்து இந்த வீட்டுப்பட்டியல் கணக்கெடுப்பு தான் வந்து பேஸாக இருக்க போகுது. இப்போ வீட்டுப்பட்டியல் கணக்கெடுப்பை பற்றி சொல்லிட்டேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்படின்னா அது ரொம்ப முக்கியமான விவரமான அந்த பகுதிக்கான மக்கள் தொகை எவ்வளவு, அதில் ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, லிட்ரேட் எவ்வளவு அப்படின்றது, அப்புறம் எஸ்சி எஸ்டியான மக்கள் தொகை, அதில் ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, ஒர்க்கர்ஸ் எவ்வளவு அப்படின்றது, இந்த மாதிரியான விவரத்தை மைக்ரோ லெவலில் வில்லேஜ் லெவலில் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பெண்களில் வந்து திருமணமான பெண்களுக்கு எவ்வளோ குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படின்ற அந்த ஃபெர்டிலிட்டி ரேட்டு, அது தவிர மைக்ரேஷன் பற்றின டேட்டா, இந்த மாதிரியான, அப்புறம் எஜுகேஷன், எஜுகேஷனில் லிட்ரேட் எவ்வளவு, இல்லிட்ரேட் எவ்வளவு, எஜுகேஷன் என்ன, எஜுகேஷனாக இருந்தால் எந்த வகையான துறையில் படிச்சிருக்காங்க அப்படின்றது, அதை தவிர வந்து டிசபிலிட்டிக்கான முக்கியமான ஒரு கேள்வியும் நம்ம கேட்போம். டிசபிலிட்டியில் வந்து எந்த வகையான டிசபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான விவரங்கள் வந்து அரசாங்கத்தோட அரசு அல்லாத நிறுவனங்களுக்கும் அவங்களோட திட்டமிடலுக்காகவும் பிளானிங்க்காகவும் ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்குது. ஸோ இது வந்து நாட்டோட எல்லா மக்களும் கவர் ஆகக்கூடிய ஒரே கணக்கெடுப்பு எதுன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான ஒன்று. இது எப்படி சக்ஸஸ் ஆகும்னா மக்களோட பங்கேற்புனாலையும் மக்கள் சரியான விவரங்களை கொடுக்கறதன் மூலமாக மட்டும்தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: ஓகே, இப்போ இந்த கணக்கெடுப்பு வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஏன்னா 2011 அப்புறம் 2021 நம்ம எடுக்க முடியாத ஒரு சூழல் கோவிட் இருந்ததுனால இப்போ இந்த 2027 எடுக்கிறோம். இதில் வந்து நமக்கு ஒரு பெரிய டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதில் எல்லைகளை வரையறை செய்யறதுக்காகவும் இது முக்கியமானது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போது இந்த எல்லைகளை வரையறை செய்யறது எதற்காக பயன்படும்?
2: எல்லைகள் வரையறை செய்கிறது வந்து மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த நம்பர் ஆஃப் கன்ஸ்டுவன்சிஸ் அப்படின்றதெல்லாம் போகும். அதுக்கு ரெண்டாவது வந்து வித்தின் இதில் வந்து வார்டு வரையறை பண்ணுவாங்க. ஒரு இடத்துல வந்து பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்கும், இன்னொரு இடத்துல பாப்புலேஷன் குறைவாயிட்டே இருக்கும். ஸோ அந்த வித்தின் வார்டு, அந்த மாதிரி பஞ்சாயத்துக்குள்ளே இருக்கிற வார்டு, இதையெல்லாம் வந்து டீலிமிட்டேஷன் மூலமாக வந்து வார்டை வரையறை பண்ணுவாங்க ஈக்குவல் பாப்புலேஷன் இருக்கிற மாதிரி. அப்புறம் முக்கியமாக வந்து ரிசர்வேஷன் தொகுதி, அந்த பகுதியில் பெண்களுக்கான ஒதுக்கீடாகட்டும் எஸ்சி எஸ்டிக்கான ஒதுக்கீடாகட்டும், ஸோ இந்த மாதிரியான ஒதுக்கீடுகளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கொடுக்கப்படுற சரியான டேட்டா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது, அதர் தேன் மற்ற பயன்பாடு.
1: சரி மேடம், இது மொத்த ப்ராசஸும் முடிஞ்ச உடனே இதனுடைய வெளியீடு எப்போ எதிர்பார்க்கலாம்?
2: ஆமாம், இது வந்து நம்ம டிஜிட்டலாக போகிறதுனால வித்தின் 1 இயரில் வந்து வெளியீடு பண்ணணுன்றது அரசாங்கத்தோட நோக்கம். இதில் வந்து 200-300 விதமான டேட்டா டேபிள்ஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம்.
1: ஓ, அவ்வளோ டேட்டாஸ் இருக்கு?
2: ஆமாம், அவ்வளோ டேட்டாஸ். இப்போ கூட நீங்கள் வேணும்னா census india.gov.in வெப்சைட்

0: ரேட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கணக்கெடுத்த புள்ளி விவரங்கள் எல்லாமே எக்ஸல் ஃபார்மேட்லேயும் பப்ளிஷ்டு புக்லேயும் உங்களுக்கு கிடைக்கும்.
1: சரி மேடம், நேரம் நெருங்கிட்டு இருக்குது. கடைசியாக இந்த கால வரையறைகள், அதை பற்றி மறுபடியும் அந்த டேட்ஸை நேயர்களுக்கு ஞாபகப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த தேதிகளை மறுபடியும் சொல்லிடுங்களேன்.
0: ஓகே, கண்டிப்பாக. இப்போ நம்மளோட இப்போ இருக்கிற ஃபோக்கஸ் என்னென்னா வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் பற்றிய கணக்கெடுப்பு, ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ். இதை வந்து நம்ம எப்போ பண்ண போகிறோம்னா ஜூன் 1st ஆரம்பித்து ஜூன் 30th வரைக்கும் 2026 இந்த கணக்கெடுப்பை செய்வோம். அப்போ வந்து கணக்கெடுப்பாளர்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் வந்து இந்த கேள்விகளை கேட்பாங்க. அப்போ நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த தகவல்களை சொல்லலாம். கணக்கெடுப்பாளர் வந்து அவங்களுக்குரிய ஐடியா போட்டுட்டு வருவாங்க. அதனால் அந்த நீங்கள் தவறாமல் பயப்படாமல் சொல்லலாம். ரெண்டாவது, அவங்களோட ஜென்யூனிட்டியை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த டேட்டா வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணப்படும். அதனால் எந்த விதமான பயமும் இல்லாமல் சொல்லலாம். இப்படி கணக்கெடுக்க வரும்போது இப்போல்லாம் நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் இருக்காங்க, அதனால் வீடுகள் பூட்டப்பட்டிருக்கும். இதை தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா செல்ஃப் என்யூமரேஷன் அப்படின்ற ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை கொடுத்துருக்கோம். sc.census.gov.in அப்படின்ற அரசாங்கத்தோட வலைத்தளம். இந்த வலைத்தளத்தில் போயிட்டு உங்களுக்கான புதுச்சேரி அப்படின்ற யூனியன் டெரிட்டரியோட பேரை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பர் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ண உடனே நீங்கள் உள்ள கேள்விகளுக்கு போயிடலாம். போனதுக்கப்புறமா உங்கள் அட்ரெஸ்ஸை கொடுக்கணும். அட்ரெஸ்ஸை டைப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதில் ஜியோ ரெஃபரன்சிங்கில் ஒரு கர்சரில் மூவ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாக்ட்லி உங்கள் வீட்டுக்கு அந்த கர்சர் வந்துடும். எக்ஸாக்டாக அந்த வீட்டில் அந்த கணக்கெடுப்பு நடைபெறும். ஒரு 33 கேள்விகள் இருக்கும். அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் உடனே சப்மிட் பண்ணிடலாம். அப்படி சப்மிட் பண்ணும்போது 31st முன்னாடி சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அக்செப்ட் பண்ணாது. இந்த சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு SCID அப்படின்ற ஒரு ஐடி கிரியேட் ஆகி வரும். அது எப்படி இருக்குன்னா H-ன்னு ஸ்டார்ட் பண்ணி 11 இருக்கும். இது உங்களுக்கு எங்கேருந்து வரும் அப்படின்னா RGICEN அப்படின்ற கவர்மெண்ட்டோட வலை அட்ரஸ்லேருந்து வரும். இந்த அட்ரஸ்லேருந்து வரும். அது தவிர நீங்கள் மொபைல் கொடுத்தவங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா சென்சஸ் மானிட்டரிங் மேனேஜ்மெண்ட் போர்ட்டல் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து உங்களுக்கு இமெயிலையும் உங்களுக்கு இந்த ஐடி வரும். இதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்களோட உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 1855 அப்படிங்கிற எங்களோட ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும் பத்தாது, என்யூமரேட்டர் உங்கள் வீடுகளுக்கு வரும்போது இந்த SCID அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும். அவங்க ஷேர் பண்ணதுக்கப்புறம் 2-3 கேள்விகள் கேட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க மொபைல் ஆப்பில் என்டர் பண்ணால் மட்டும்தான் இது வந்து அப்லோட் ஆகும். நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டீங்க, யாருக்கிட்டேயுமே சொல்லலைன்னா அதில் எந்த யூஸும் கிடையாது. ஸோ கணக்கெடுப்பாளர் வரும்போது கட்டாயம் நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும். இதில் ஏதாவது உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 1855 அப்படின்ற நம்பருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்களோட மெயில் ஐடி இருக்குது, DCO-PON.RGI@GOV.IN அப்படின்றது. இதில் வந்து நீங்கள் கேள்விகள் கேட்டாலும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். திருப்பியும் சொல்கிறேன், DCO-PON.RGI@GOV.IN அப்படின்ற இமெயில் ஐடியில் கேள்வி கேட்டாலும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். நீங்கள் அதனால் இந்த செல்ஃப் என்யூமரேஷனில் எல்லாரும் பங்கு பெற்று உங்களோட டைமையும் சேவ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கான விவரத்தை நீங்களே பதிவு பண்ணீங்கன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும். என்யூமரேட்டராக வர்றவங்க அவங்களோட பணியோடு சேர்த்து இந்த பணியை செய்கிறதுனால நீங்கள் அவங்களோட டைமையும் சேவ் பண்ணலாம். அதனால் வந்து நீங்கள் செல்ஃப் என்யூமரேஷனை பண்ணணும்னு உங்கள் எல்லாரையும் வந்து மக்கள்தொகை கணக்கெடுப்பு அலுவலகத்தின் மூலமாக தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓகே, வலிமையான அப்புறம் ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்திற்காக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நேர்கள் இதில் எல்லா விஷயத்தையும் புரிந்து நிச்சயமாக இதுக்கு ஒத்துழைப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நிலையத்திற்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகள். தொடர்ந்து பேசலாம் நேர்களே. ஹாய் ஸ்நேகிதியே, இந்த நிகழ்ச்சி இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம், புதுச்சேரி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடைய செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும்.

0: நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ், நமது வளர்ச்சி.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மதிய வணக்கம். நேரம் 2:16. காலத்தால் மாறாத கானங்களோடு காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ் ஒரு பிரேக் அப்புறம் திரும்ப வரேன்.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
2: தலைமுறையா தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
4: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
0: முதல் பாடல் சில பாட்டு கேட்கும்போது நல்லா இருக்கும், சில பாட்டு ரசிக்க வைக்கும், ஆனால் ஒரு சில பாட்டு தான் நம்ம எவ்வளவு சோர்ந்து போயிருந்தாலும் வாழ்க்கையில் எப்படியும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆல் டைம் எனர்ஜி பூஸ்டர் சாங் தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். இந்த பாட்டோட ஆரம்பத்தில் வர அந்த பிரம்மாண்டமான ட்ரம்பெட்டு அப்புறம் ட்ரம் சத்தம் கேட்குற எல்லாரையும் அப்படியே நிமிர்ந்து உட்கார வச்சிடும். கண்ணதாசன் அவர்களோட அந்த கம்பீரமான தத்துவ வரிகளுக்கு டிஎம் சவுந்தரராஜன் அவர்களோட சிம்ம குரலும் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட துள்ளலான இசையும் சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பாட்டை ஒரு அழியாத காவியமாக மாற்றிருக்கு. பாட்டோட நடுவில் வர அந்த வெஸ்டர்ன் கோரஸ் அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் நாமளே அந்த கப்பலில் நின்று காற்றை சுவாசிக்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். சரி, கவலையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு சிறகு விரிச்சு பறக்க ரெடியாக இருங்க. இதோ உங்களுக்காக அதோ அந்த பறவை 1001 திரைப்படத்திலிருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: காலத்தை வென்ற கானங்கள்ல சில பாட்டு கேட்கும்போது நமக்குள்ள ஒரு தனி சந்தோஷம், எனர்ஜி அப்படியே தொத்திக்கும். அப்படி நம்ம எல்லாரோட மனசையும் அள்ள போற அடுத்ததா நம்ம கேட்க போற பாடல், எப்ப கேட்டாலும் நம்மள அறியாமலேயே ஆட்டம் போட வைக்கிற எவர் கிரீன் கிளாசிக். MS விஸ்வநாதன் அவர்கள் இந்த பாட்டோட மெட்டை அருமையான பெர்ஷியன் மற்றும் அரேபிக் இசை வடிவங்களை பேசிக்கா வச்சு ரொம்ப ரசிச்சு உருவாக்கியிருப்பாரு. டைரக்டருக்கு இந்த பாட்டை பி சுசிலா அவர்களை வச்சு பாட வைக்கணும் தான் ஆசை. ஆனா MS விஸ்வநாதன் அவர்கள் இல்லை, இந்த அரபிக் தொழிலுக்கு ஸ்டைலுக்கும் எல்லா ஈஸ்வரி அவர்கள் தான் சரியா இருப்பாங்க அப்படின்னு அவங்களே பாட வச்சார். காஞ்சனா அவர்கள் ஒரு பக்கம், வில்லன் குரூப்பு இன்னொரு பக்கம், நம்ம சிவாஜி அவர்கள், இவங்க எல்லாரும் முன்னாடி

காடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
4: நேரம் 2:34. ஒரு இனம் புரியாத மர்மம், அதே சமயம் காதல் கலந்த ஒரு அற்புதமான பாட்டை தான் இப்ப நம்ம கேட்க போறோம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட கூட்டணியில உருவான ஒரு வெஸ்டர்ன் மாஸ்டர்பீஸ். உலக புகழ்பெற்ற டீன் மார்டினோட ஸ்வே பாட்டோட பாதிப்புல டாங்கோ அப்புறம் போசோனோவா இசை வடிவங்களை மிக நேர்த்தியா கலந்து இந்த ட்ராக்கை மேக் பண்ணிருப்பாங்க. வழக்கமா மென்மையான பாட்டை மட்டும் பாடும் பி சுசீலா அவர்கள் இந்த பாட்டுல ஒரு மிஸ்ட்ரி டோனை தன் குரல்ல கொண்டு வந்திருப்பாங்க. சௌகார் ஜானகி அவர்கள் இந்த பாட்டில் ஒரு செம்ம மாடர்ன் பிளாக் சேலை, தலையில் அந்த ரெட்ரோ ஸ்டைல் ஹேர் பேண்டு, முக்கியமாக அவங்க பயன்படுத்தின அந்த மாடர்ன் ஐலைனர் மேக்கப் அப்படின்னு டோட்டலாக வேற லெவலில் வந்து அசத்தியிருப்பாங்க. அந்த கிளப் செட்டில் மைக்கை பிடிச்சி அவங்க கொடுக்குற அந்த சஸ்பென்ஸ் பார்வை, நடனம் பாட்டோட விஷுவலை அப்படியே மாற்றியிருக்கும். வாங்க இந்த பாட்டு கேட்கலாம். புதிய பறவை படத்துலேருந்து

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
2: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
3: சிலர் காதல் அன்பு பார்க்குற எல்லார் கண்களையும் நிறைச்சிடும். அப்படி ஒரு அழகான மனசை உருக வைக்கிற காதல் பாட்டை தான் இப்போ நாம கேட்க போறோம். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட வெஸ்டர்ன் மற்றும் ஃபோக் கலந்த மேஜிக் பாட்டோட ஆரம்ப

குடும்பத்தில் வர அந்த தபலா பீட்ஸ் நம்மளே அறியாமல் அப்படியே தலையாட்ட வைக்கும். டிஎம் சவுந்தரராஜன் அவர்களோட கம்பீரமான குரலும் அதற்கு போட்டியாக பி சுசிலா அவர்கள் நேசத்தோடு பாடியிருக்க விதமும் இந்த பாட்டு ஒரு கிளாசிக்காக மாற்றியிருக்கு. வாலி அவர் வரிகளில் காதலை அவ்வளவு நயமாக சொல்லியிருப்பார். சரி வாங்க இந்த பாட்டு கேட்கலாம். செல்வமகள் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 2:45. அப்படியே கண்ணு மூடி கற்பனை பண்ணிக்கோங்க. சுத்தி வெள்ளை வெளியேறின பனிமலைகள், அழகான டாலியரி, அப்படியே ஒரு ஷிகாரா படகுல உங்க மனசுக்கு பிடிச்சவங்க கூட காஷ்மீர்ல ஒரு ஜாலியா பயணம். நினைக்கும் போதே மனசெல்லாம் குலுகுலுன்னு இருக்குல்ல. அப்படி ஒரு அழகான மூட நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரப்போற ஒரு செம்ம ரெட்ரோ கிளாசிக் தான் இப்போ நம்ம கேட்க போறோம்.

ஏஎம் ராஜா அவர்களோட இசையில கண்ணதாசன் வரிகளில் உருவான ஒரு அட்டகாசமான ட்ராக் இது. ஏஎம் ராஜா மற்றும் ஜிக்கி அவர்களோட அந்த வெஸ்டர்ன் டோன் வாய்ஸ் இன்னைக்கு கேட்டாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வைஜந்திமாலா அவர்களை எல்லாரும் அன்பா பாப்பா அப்படின்னு கூப்பிடத்தை வச்சு நம்ம கண்ணதாசன் அவர்கள் அதை அப்படியே இங்கிலீஷில் மாற்றி ஓஹோ எந்தன் பேபி அப்படின்னு செம்ம ஸ்டைலிஷாக இந்த பாட்டை எதிர்ப்பார். வாங்க பாடல் கேட்கலாம். தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து

0: நாலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
2: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
3: காலத்தில் இன்று கானங்களோட நிறைவா நாம கேட்க போற பாடல், எப்போ கேட்டாலும் உடம்புக்குள்ள ஒரு புது எனர்ஜியை கொடுக்கிற ஒரு அட்டகாசமான எவர்கிரீன் ராக் அண்ட் ரோல் கிளாசிக் பாடல் கேட்கலாம். உத்தம புத்திரன் படத்திலிருந்து

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 3:01. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். ஒரு பிரேக் அப்புறம் திரும்ப வரேன்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு
1: மற்றும் விட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வாழ்க்கையே ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா இப்ப நம்ம வாழ்க்கையே மொபைல் லேப்டாப் டிவி அப்படின்னு சதுரமா சுருங்கிடுச்சு. மார்னிங் அலாரம் ஆஃப் பண்றதுல ஆரம்பிச்சு ஆபீஸ்ல ஐடி ஜாப், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி டார்க் மோட்ல ரீல்ஸ் ஷார்ட்ஸ் அப்படின்னு நம்ம கண்ணை வச்சு ஒரு பெரிய சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கிரீன் டைம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் இந்த சைலண்ட் கில்லர் டயபெட்டிக்ஸ் நம்ம கண்ணை ஒரு பக்கம் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் ஷோல சர்க்கரை நோயினால் ஏற்படும் பார்வை குறைபாடு மற்றும் கணினி கைபேசி திரைகளால் உண்டாகும் கண் பாதிப்பு பத்தி தான் பேச போறோம். இதை பத்தி விளக்கம் அளிக்க நம்ம எல்லா கேள்விகளுக்கும் ஒரு அட்வான்ஸ்ட் ஆன்சர் கொடுக்க நிலையத்துக்கு வந்திருக்காங்க கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரியின் மூத்த குடிமை அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் கண் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் டபிள்யூ அசோக் பாஸ்கர் அவர்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டாக்டர்.
3: வணக்கம் ஐயா.
0: ஓகே டாக்டர், நம்ம நேர்களுக்கு நம்பர் சொல்லிட்டு வந்துடுறேன். நேர்களே, நீங்களும் சர்க்கரை நோயினால் ஏற்படும் பார்வை குறைபாடு மற்றும் கணினி கைபேசி திரைகளால் உண்டாகும் கண் பாதிப்பு குறித்த உங்களுடைய சந்தேகங்களை கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770. வாங்க ஷோக்களை போலாம். ஓகே டாக்டர், இப்ப இந்த சர்க்கரை நோய் முதல்ல நம்ம கண்ணை எப்படி பாதிக்குது டாக்டர்? ஏன் கண்ணுக்கு மட்டும் போகுது?
3: முதலாவது நேயர்களுக்கெல்லாம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ சர்க்கரை வியாதி வந்து கண்ணுக்கு மட்டும் போல உடம்புகளுக்கு எல்லா பகுதியும் பாதுகாக்குது பாதிக்குது. ஆனால் கண்களை பொறுத்த வரைக்கும் உள்ள எல்லா நரம்புகளும் வந்து ரொம்ப ஸ்லெண்டர், ரொம்ப மென்மையாக இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும். ஆகவே பாதிப்புகள் வந்து நம்ம சீக்கிரமாக அது பாதிக்கிறது மாதிரி நமக்கு தோணுகிறது. ஆனால் கண்களை நான் வந்து ஒரு உடலுக்குரிய ஒரு விண்டோ, அதனால கண்களுக்குரிய மூலமா ஈஸியா கண்டுபிடிச்சிடும் எத்தனை பாதிப்புகள்ங்கிறது. இப்ப உள்ள இருக்கிற நரம்புகள் நமக்கு சட்டும் தெரியாது, பட் கண்ணுங்கிறது வந்து நம்ம இப்போ ரெட்டினா அப்படின்னா நம்ம பாத்துடலாம் நேர்கடை. ஆகவே மற்றபடி பேஷண்ட்டும் ஈஸியா அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க பார்வை குறைபாடு இருந்தா. ஆகவேதான் நமக்கு சீக்கிரத்துல வர்ற மாதிரி தோணுது. ஆனா கண்கள்ல இருக்கிற எல்லா நரம்புகள் மற்றபடி அந்த ரத்த நாளங்களை ரொம்ப மென்மையானவை, ரொம்ப ஸ்மால், அதனால சீக்கிரம் அஃபெக்ட் ஆகும்.
0: மென்மையா இருக்கிறதுனால சீக்கிரமா அஃபெக்ட் அஃபெக்ட் ஆகும். ஓகே டாக்டர், இப்ப நார்மலான ஒரு பார்வை குறைபாடு சர்க்கரை நோயினால் ஏற்படும் ஒரு பார்வை குறைபாடு, ரெண்டுத்துக்கும் எப்படி டாக்டர் வித்தியாசம் பாக்குறது?
3: இப்போ நார்மலாய் பார்வை குறைபாடு வந்து எந்த ஒரு காலத்தில் சர்க்கரை வியாதி என்பது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ அப்படி கிடையாது, எல்லா ஏஜ் குரூப்லேயும் வருது. இப்போ நார்மலான குறைபாடு சர்க்கரை உள்ள குறைபாடு அப்படின்னு பார்க்கும்போது சர்க்கரை உள்ள குறைபாடில் வந்து இப்போ ரெட்டினா அதெல்லாம் ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகும். அதே போல் கேட்ராக்டுங்கிறது கொஞ்சம் சீக்கிரத்தில் வந்துடும். நார்மலான குறைபாடுங்கிறது வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு 40 வயசு வரைக்கும் சராசரியாக கண் பார்வை எந்த பாதிப்பு இல்லைன்னா அவங்களுக்கு பார்வை குறைபாடுங்கிறது வர்றதே இல்லை. மற்றபடி குழந்தைகளுக்கு ஒரு மயோப்பியான்னு வருது. பட் சர்க்கரை வியாதி வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விழித்திர அஃபெக்டெல்லாம் சீக்கிரம் வர்றது. அது அப்படி தான் ஒரு வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். பட் ஜென்ரலாகவே நார்மலுக்கு என்னென்ன குறைபாடுகள் வருதோ அத்தனையும் சர்க்கரையிலையும் வரும். ஆனால் சர்க்கரையில் விழித்திரை பாதுகாப்பு பாதிப்புங்கிறது அதிகமாக ஏற்படுது.
0: ஓகே டாக்டர், பிளட் சுகர் லெவல் அதிகம்

0: அதிகமாகும் போது கண்ணில் என்ன மாதிரி மாற்றங்கள், என்ன மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படும்?
1: இப்போ சக்கரை வியாதியில் வந்து என்ன ஆகுதுன்னா, சக்கரை உடம்புல நிறையா போகும், நிறையா லெவல் அதிகமாகிடும். இன்சுலின்கிற ஒரு ஹார்மோனுடைய ஒரு அதை வச்சு தான் இந்த சக்கரை வியாதி. அப்போ இன்சுலின்ங்கிறது என்ன பண்ணுது, கம்மியாக சுரக்கிறது, அல்லது எக்ஸசைஸ் இல்லாத இன்சுலின் சென்சிட்டிவிட்டி குறைஞ்சி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது. அப்போ சர்க்கரை வந்து சர்க்கரை செல்லுக்குள்ளே போக மாட்டேங்க. அப்போ என்ன ஆகுது, மெட்டபாலிசம் குறையுது. அதனால் சர்க்கரை எல்லா செல்லுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாதிப்படையுது. அப்போ சர்க்கரை வியாதியில் என்ன ஆகுதுன்னா, கண்களில் இருக்கக்கூடிய எல்லா டிஷ்யூ உடம்புலையும் எல்லா டிஷ்யூம் வருது, ஆனால் கண்கள்லேயும் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள், அது என்ன ஆகும்னா, கண்களில் இருக்க ரத்த நாளங்களில் மேலே பெரிசைட்னு இருக்கும், ஒரு ஒரு பைப் மாதிரி, அது வழியாக தானே ரத்தம்லாம் ஓடுது. அந்த பைப்பை சுற்றி ஒரு கவரிங் இருக்கும், அந்த பெரிசைட் அப்படின்னு சொல்கிற ஒரு செல்லு வீக் ஆகி அப்படியே அது விட்டு போகிறதுனால கண்ணில் இருக்கக்கூடிய அந்த பிளட்ல இருக்கக்கூடிய லீக் ஆகி கண்ணுக்குள்ளே போய் பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ அந்த கண்ணில் சர்க்கரை சரியாக மெட்டபாலிசம் சரியாக இல்லாதனால அந்த செல் சரியாக ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது, அதனால் வரக்கூடிய பாதிப்பு. ரெண்டாவது, கொழுப்பு சத்துக்கள் போய் அதில் போய் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சர்க்கரை வியாதி வரும்போது கொழுப்பு சத்தும் அதிகமாகும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போது அது ஒரு கண்களை பாதிக்கக்கூடிய தன்மைகளாக வருது.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி இந்த கண் பவரில் சேஞ்சஸ் வேரி ஆகுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா டாக்டர்?
1: அது உண்மை தான். ஏன்னா இப்போ சர்க்கரை பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து சில வியாதிகளை படித்தா உடம்பு முழுக்க கண்டுபிடிச்சிடும். அப்போ டிபி, மலேரியா அப்படிலாம் நிறைய வியாதிகள் இருக்குது, அதெல்லாம் படி ஆரம்ப காலங்கள். இப்போ சர்க்கரை படித்து படித்தோம்னா உடல் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸையும் பாதிக்கிறதுனால அதை உடம்பு ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை பொறுத்தவரைக்கும் கண்ணில் வந்து இருக்கிற எல்லா ஸ்ட்ரக்சருமே அஃபெக்ட் ஆகுது. ஏன் அப்படி கண் பார்வை அஃபெக்ட் ஆகுதுன்னா, கண்ணில் இருக்கிற லென்ஸ் முதல்ல எடுத்துப்போமே, அந்த கண் லென்ஸ் என்ன ஆகுது, கண்ணை சுற்றி அந்த லென்ஸை சுற்றி தண்ணி இருக்கும். இப்போ எப்படி ஒரு குலோப் ஜாமுன் வந்து ஜீராவில் போட்டால் உப்பிடும், அதே மாதிரி சர்க்கரை வந்து அதில் லெவல் அதிகமாகும் போது அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறிடும் லென்ஸில். அதே போல் ரெட்டினாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சொன்னபடி இந்த ரத்த நாளங்களில் உள்ள மாற்றங்கள் ரெட்டினாவை வந்து ஒன்று லீக்கேஜ்னால அது கண்ணு அதை தண்ணீர் போய் சேர்ந்தோ அல்லது ரத்த கசிவு ஏற்பட்டோ ரெட்டினாவில் பாதிப்பு ஏற்படும். அதே போல் கிளாக்கோமா கண் அழுத்த நோய் சாதாரண ஆளுக்கு வர வேண்டியதை விட ரெண்டு மடங்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆகவே இப்படி தான் அந்த சர்க்கரை வியாதி வந்து கண்களை பாதிக்க ஆரம்பிக்குது.
0: ஓகே டாக்டர், நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ இந்த சுகர்ல ஸ்டேஜ் இருக்காங்க, டைப் 1 டைப் 2 அது மாதிரி நம்ம கேள்விப்படுறோம், இதில் எந்த டைப்புக்கு அதிகமாக பாதிக்கப்படுறாங்க?
1: டைப் 1 டயபெட்டிஸ்க்கு தான் அதிகமான பாதிப்புகள் இருக்கும். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேயே அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடுதுங்க. டைப் 1 டயபெட்டிஸ்ங்கிறது வந்து இன்சுலினே சுரக்காமல் இருந்து ரொம்ப கம்மியாக சுரந்து சிறு வயதுலேருந்து அது வந்துடும். அப்போ அவங்களுக்கு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா லாங்கராக இருக்கும். ஒரு டைப் 1 டயபெட்டிஸ்னால் ஒரு 5 வருஷம் கழிச்சு அது வரைக்கும் தான் ஓரளவுக்கு உடம்பு தாங்கி பிடிக்கும், அதுக்கப்புறம் கண்கள் பாதிக்க ஆரம்பிச்சிடும். வேற டைப் 2 டயபெட்டிஸ்ங்கிறது வந்து லேட்டர் ஆன்செட் டயபெட்டிஸ், அதனால அது பாதிப்பும் கொஞ்சம் லேட்டாக தான் தாமதமாக தான் ஆரம்பிக்கும்.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த சுகரை கண்ட்ரோலில் வச்சிருந்தாலே இந்த பார்வை குறைபாடாக சரி பண்ணிடலாமா?
1: இப்போது நல்ல கேள்வி அது. சர்க்கரை நல்லா வெறு வயிற்றில் சர்க்கரை ஃபாஸ்டிங்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அதில் சர்க்கரை எடுத்து 128 mg ஒரு மனுஷன் மெயின்டைன் பண்ணிட்டே வந்தால் தாமதப்படுத்தலாம், நிச்சயமாக தாமதப்படுத்தலாம், போஸ்ட்போன் பண்ணலாம். அதே போல் இப்போ காம்ப்ளிகேஷனையும் மினிமைஸ் பண்ணிக்கலாம்.
0: ஓகே, இப்போ தற்காலிக பார்வை மங்கல் அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்படுறோம், அப்படின்னா என்ன டாக்டர்?
1: சர்க்கரை வியாதிக்கு கேட்குறீங்களா?
0: ஆமாம்,
1: சர்க்கரை வியாதி தான் சொல்கிற பார்த்தீங்களா. இப்போ நான் ஒரு மனுஷனுக்கு இப்போ நான் ஒரு நார்மலாக ஒரு ஃபாஸ்டிங்கில் ஒரு 90 mg இருக்கும், சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 120-140-150 அப்படி போவோம் ஒரு சாதாரண மனுஷனுக்கு. வேற சர்க்கரை வியாதிங்களுக்கு வரும்போது 180 மேலே போவோம் சாப்பாடு. அதுவே 400-500 போகும்போது கண்களை சுற்றி அந்த லென்ஸை ஃபஸ்ட்டு லென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லென்ஸ் ஃபுல்லாக சுற்றி சுகர் கோட்டிங் மாதிரி ஆகிடும். அப்போ என்ன ஆகிடுதுங்க, அந்த லென்ஸு விரிவடையுது, ஸ்வெல்லிங் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பார்வை குறைய ஆரம்பிக்கும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறுது, தற்காலிகமாக குறையும். இன்னொன்று, கண்ணை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மசில்ஸ் இருக்குது கண்ணை சுற்றி, அந்த லென்ஸை சுற்றி அந்த மசில்ஸு டிஷ்யூஸ்லாம் வீங்கும், நேச்சுரலாக ஃபோக்கஸ் வந்து ஆல்டர் ஆகிடும். சர்க்கரை அதிகமாகும் போது குறைஞ்சிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பி அந்த வீக்கெல்லாம் குறைய ஆரம்பிக்கும், பார்வைகள் தெளிவாக ஆரம்பிக்கும்.
0: ஓகே டாக்டர், இப்போ இந்த பேஷண்ட்க்கு வந்து கண்கள் வந்து சிகப்பாக மாறுது, சிவந்து போயிடுது, எதனால டாக்டர் அது மாதிரி ஆகுது அவங்களுக்கு?
1: இப்போ சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு சில நரம்புகள் வந்து அந்த நியூரோபதின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி நியூரோபதி வரும்போது ட்ரை ஐஸ் வரும், அதை தொடர்ந்து அவர்களுக்கு வந்து கண்கள் வந்து சிவப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இன்ஃபெக்ஷன்ஸ் அது மாதிரி வந்துச்சுன்னா அவங்களுக்கு சட்டுன்னு வந்துடும், நல்லாயிருக்கும்.

0: அந்த சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு. அப்போது அவங்களுக்கு அந்த கண்களில் கன்ஜெஷன் வரும், சிவப்பு வந்துடும்.
1: ஓகே டாக்டர், ஒரு கலர் வந்துருக்காங்க, பேசிடலாமா?
0: பேசிடலாம்.
1: ஓகே.
2: ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம்.
1: சொல்லுங்க.
2: வணக்கம், நான் பேசுறேன், நான் வேலூர் மாவட்டம் பட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: ஓகே. பார்வை குறைபாடு, சக்கரை நோயில் வரும் பார்வை குறைபாடு சம்பந்தமா டாக்டர்கிட்ட கேள்வி கேளுங்க.
2: கண்டிப்பா டாக்டர், ரெண்டு கேள்விகள் இருக்கு. இந்த பார்வை குறைபாடுல இந்த பார்வை மங்கறது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அந்த பார்வை மங்கல் அப்படிங்கறது என்ன காரணங்கள்னால வரும், அதற்கு ஒரு முக்கிய காரணமா சுகர் அப்படிங்கறதும் இருக்குமா? அது என்னுடைய முதல் கேள்வி. இன்னும் ஒரு இரண்டாவது துணை கேள்வியும் இருக்கு. இந்த சுகர் லெவல்ஸ் 128 அப்படின்னு சொன்னீங்க வெறும் வயதுல, இதை வந்து கரெக்டா இந்த சுகர் லெவல்ஸ் அப்படிங்கறது எவ்வளவுக்கு மேல போச்சு அப்படின்னா மெடிக்கேஷன்ஸ் அப்படிங்கறது எடுக்கணும், அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன்ல நம்மளுடைய அந்த சுகர் லெவல்ஸ் நார்மலா வச்சுக்க முடியாது. ஒருத்தருக்கு சுகர் இருக்கிறதுனால டேப்லெட் வேண்டாம், நான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்றேன் அப்படின்ட்டு அவங்க பண்ணா அது அக்செப்டபிள் தானே? அப்படி பண்ணணும்னு நினைக்கிறவங்க எந்த ரேஞ்ச்குள்ள இருந்ததுன்னா ஓகே,

0: சம்பந்தமா டாக்டர்கிட்ட கேள்வி கேளுங்க.
1: கண்டிப்பா டாக்டர், ரெண்டு கேள்விகள் இருக்கு. இந்த பார்வை குறைபாடுல இந்த பார்வை மங்கறது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அந்த பார்வை மங்கல் அப்படிங்கறது என்ன காரணங்கள்னால வரும், அதற்கு ஒரு முக்கிய காரணமா சுகர் அப்படிங்கறதும் இருக்குமா, அது என்னுடைய முதல் கேள்வி. இன்னும் ஒரு இரண்டாவது துணை கேள்வியும் இருக்கு. இந்த சுகர் லெவல்ஸ் 128 அப்படின்னு சொன்னீங்க வெறும் வயதுல, இது வந்து கரெக்டா அந்த சுகர் லெவல்ஸ் அப்படிங்கறது எவ்வளவுக்கு மேல போச்சு அப்படின்னா மெடிக்கேஷன்ஸ் அப்படிங்கறது எடுக்கணும், அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ல நம்மளுடைய அந்த சுகர் லெவல்ஸ் நார்மலா வச்சுக்க முடியாது. ஒருத்தருக்கு சுகர் இருக்கிறதுனால டேப்லெட் வேண்டாம், நான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்றேன் அப்படின்ட்டு அவங்க பண்ணா அது அக்செப்டபிள் தானே? அப்படி பண்ணோன்னு நினைக்கிறவங்க எந்த ரேஞ்சுக்குள்ள இருந்ததுன்னா ஓகே, டக்குன்னு மெடிசனுக்கு போகாம அவங்க மருந்துகள் அப்படிங்கறத வச்சு குணப்படுத்தாம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலியமா குணப்படுத்தலாம். இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
2: நன்றி, நல்ல அருமையான கேள்விமா அவங்க கேட்டதெல்லாம். இப்போ முதல் கேள்விக்கு வருவோம். மங்கள், பார்வை ஏன் மங்குது அப்படின்னு சொல்லும்போது சார் கேட்கும்போது முதலே கேட்டாங்க பார்வை மங்களுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு. சர்க்கரை வியாதி வரும்போது நான் சொன்னேன், சர்க்கரை லெவல் வந்து அந்த கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய அக்வஸ் ஹியூமர், கண்ணை சுற்றி அந்த ஃப்ளூயிட் இருக்கும், அதில் அதில் வந்து நிறைய சர்க்கரை லெவல் அதிகமாக போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து பெருசாகும் லென்ஸுக்கு. அப்படி மாற்றங்கள் வரும்பொழுது பார்வை குறையும். அதே போல் கண்ணை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டிஷ்யூஸும் கொஞ்சம் வீங்கும் போது கண்ணை ஃபோக்கஸ் பண்ணுற சிரமம். இது சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு வரக்கூடிய பார்வை மங்கள், முதல்ல அதை பேசிடுவோம். அது இல்லாமல் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு ஏன் பார்வை மங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, கேட்ராக்ட், ஏர்லி டெவலப்மெண்ட் ஆஃப் கேட்ராக்ட் வந்து சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு வந்துடும். ஏன்னா கண்ணுக்குள்ளாரையே லென்ஸுக்குள்ளாரையே ஃப்ளூயிட் வந்து போய் அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும், கண் கண்ட்ரோல்டாக இருந்தால் அப்போ அவர்களுக்கு வந்து பார்வை கேட்ராக்ட்னால வரும். அடுத்தது சொன்னேன், கண்ணில் அழுத்தங்கள், சாதாரண ஆளுகளுக்கு வர கிளாக்கோமா அந்த கண்ணீர் அழுத்த நோய் வந்து இவளுக்கு ரெண்டு மடங்கு வருவதற்குரிய வாய்ப்பு இருக்குது. அப்படி அதை அங்கே கவனிக்காமல் விட்டுட்டாங்கன்னா அந்த நீர் அழுத்த நோயினாலே கண் பார்வை பாதிக்கப்பட்டு கண்ணரம்புகள் பாதிக்கப்பட்டு பார்வை குறை. மூன்றாவது டயபெட்டிக் ரெட்டினோபத்தி, சர்க்கரை நீரிழிவினால் வரக்கூடிய ரெட்டினல் ப்ராப்ளம். அதனால் அந்த அந்த இரத்த நாளங்களில் அந்த பெரிசைட் அந்த சுற்றி இருக்கக்கூடிய செல்லெல்லாம் அது விட்டு போய் அதுலேருந்து ஜாயிண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளூயிடோ ரத்த கசிவோ வந்து ரெட்டினாவில் அஃபெக்ட் பண்ணி அது பார்க்கக்கூடிய இடமாகிய மேக்குலா ஃபோவியான்னு சொல்லுவோம், அதில் போய் அந்த ரத்த அந்த தண்ணீரோ ரத்தமோ அதில் போய் சேர்ந்து பார்வையை குறைக்கும். இது வந்து சர்க்கரை நோயினால் வரக்கூடிய பிரச்சனைகள். இப்போ சாதாரண ஆட்களுக்கு எப்போ வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு கிட்ட பார்வை, தூர பார்வை, ஹெரிடிட்ரியாக இருக்கும். அப்பாவுக்கு வந்து திக்காக மயோப்பியா மைனஸ் கிளாஸஸ் திக்காக போட்டிருந்தா பிள்ளைகளுக்கும் வருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருந்துச்சுன்னா. இது வந்து மயோப்பியா ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது அவர்களுக்கு அது ஹைப்பர்மெட்ரோப்பியா, அதுவும் ஃபேமிலியில் ரன் ஆகும். இது வந்து இதுக்கு வந்து ஒரு இதான் ரீசன் சொல்ல முடியாது, அது ஒரு ஒருத்தருடைய உடம்புவாக பொறுத்து அப்படி அந்த ரிஃப்ராக்டிவ் எரர் வரும். அது இல்லாமல் கண் பார்வை மங்குவதற்கு அடுத்த ரீசன் பார்ப்பீங்கன்னா, ப்ரொலாங்டாக அவங்க வந்து ஒரு ஒரு இப்போ இந்த கிளாஸ் ப்ளோயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஹீட்டில் வேலை பார்க்குறவங்க, வெல்டிங் அடிக்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்ராக்ட்லாம் ஈஸியாக வரும், கருவிழி பார்வைகள் அந்த பிரச்சனைகள் வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது இல்லாமல் கிளாக்கோமா, சாதாரணமாக நீரழுத்த நோய் வந்து அதுவும் ஃபேமிலியில் ரன் ஆகும். அந்த நீரழுத்த நோய் கண்ணில் அதிகமாக பார்க்காம விட்டுட்டாங்கன்னா நரம்புகள் அஃபெக்ட் ஆகி பார்வை குறைபாடு வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது.
0: ஓகே டாக்டர், நம்ம பிரேக் ஆகும் திரும்பலாம். நேரிலே இணைந்தங்களை தப்பும் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: சிஎன்ஜி ரெக்கி கிட்ட சிவாரதோட சுட்ட

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 3:20 நிமிடம். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் ஷோல சர்க்கரை நோயினால் ஏற்படும் பார்வை குறைபாடு மற்றும் கணினி கைபேசி திரைகளால் உண்டாகும் கண் பாதிப்பை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட டாக்டர் W. அசோக் பாஸ்கர் இருக்காங்க. உங்க ஷோக்கில் போலாம்.

0: டாக்டர், இந்த தூரப்பார்வை, கிட்ட பார்வை, அப்புறம் இந்த ஒளிச்சிதறல் குறைபாடு அப்படின்னு ஒரு சில டேர்ம்ஸ் கேள்விப்படுறோம், அப்படின்னா என்ன டாக்டர்?
1: இப்போ தூரப்பார்வை அப்படின்னு சொல்லும்போது அது பேர் ஹைப்பர்மெட்ரோபியான்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். தமிழில் மையோப்பியா அல்லது கிட்ட பார்வை, அஸ்டிக்மேட்டிசம் அல்லது ஒளிச்சிதறல், இப்படி நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணுறோம். இப்போ தூரப்பார்வை அப்படின்னு சொல்லும்போது நல்லா தூரத்தில் நல்லா தெரியுமா அப்படின்னு சில பேருக்கு அப்படி ஒரு இது வரும். அப்போ தூரப்பார்வை வந்து நல்லா தூரம் நல்லா தெரியுமான்னு கேட்பாங்க, அப்படின்னு சொல்ல முடியாது. ஹைப்பர் மெட்ரோபியாங்கிறது அவர்களுக்கு வந்து அந்த தூரத்துலேருந்து வருகிற அந்த லைட்டு அந்த ரெட்டினாவில் போய் ஃபோக்கஸ் ஆகணும், கரெக்டாக போய் விழணும், அப்போ தான் பார்வை தெளிவாக இருக்கும். இவர்களுக்கு அந்த ரெட்டினாவை போய் தாண்டி விழுந்துடும். அப்போ ரெட்டினாவை தாண்டி விழும்போது இமேஜ் பிளர்ரா தான் தெரியும் அவங்களுக்கும், சரியா தெரியாது. சில சமயத்துல கண்ணில் அகாமடேட்டிவ் பவர், அந்த லென்ஸ் கண்ணில் இருக்கு பாத்தீங்களா, அந்த லென்ஸை குவிச்சு அவங்களால கொஞ்சம் ஹைப்பர் மெட்ரோபியாவை அல்லது தூர பார்வையை ஓவர் கம் பண்ணி பாத்திர முடியும். அது ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தா கண்ணு டயர்ட் ஆகிடும், கண்ணு வலிக்கும், எல்லாம் பண்ணும். இது தூர பார்வை, ஹைப்பர் மெட்ரோபியா. இது வந்து நம்ம பிளஸ் லென்சஸ் கான்வெக்ஸ் லென்சஸ் வச்சு கரெக்ட் பண்ணலாம். இப்போ நிறைய லேசர்லாம் வந்துடுச்சு, அப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த மயோப்பியாங்கிறது கிட்ட பார்வை. இப்போ வேர்ல்டு வைடா சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்குறோம் மயோப்பியா, அந்த இன்க்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க கிட்ட பார்வை. அவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா அதே போல அந்த தூரத்துலேருந்து வருகிற ஒளிக்கற்றைகள் என்ன ஆகும்னா கண்களில் அந்த ரெட்டினாவுக்கு முன்னாடியே விழுந்துடும். அப்பயும் அவர்களுக்கு என்ன ஒண்ணும் பார்வை தெரியாது, பக்கத்துல போனாதான் தெரியும், எல்லாம் பிளர்டா இருக்கும். அப்போ அவர்களுக்கு மைனஸ் லென்சஸ் வச்சு சரி பண்ணுவோம். இப்ப இது பசங்களுக்கு வந்து இப்ப நம்ம பாத்தீங்கன்னா எல்லா பசங்க கையில மொபைல் போன் இருக்குது, வெளில போய் விளையாட மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன அது அந்த கண்ண ஆடி அத கண்ணுக்குள்ள இருக்கிற லென்ஸ் வந்து அது குவிஞ்ச நிலைமையிலே இருக்கிறதுனால அவளுக்கு மயோப்பியா வந்து சீக்கிரமா டெவலப் ஆகுது. ரெட்டினா வந்து ஐபால வந்து அது பெருசுபடுத்துன்னு ஸ்டடிஸ் சொல்றாங்க. இது வந்து கிட்ட பார்வை. மூன்றாவது வந்து இந்த அஸ்டிக்மேட்டிசம், அந்த ஒளிச்சிதறல், அந்த கருவி என்ன ஆகும்னா அந்த கருவி எல்லாருக்குமே ஒரு ஒரு எப்படி ஸ்மூதா ஃபுல்லா அப்படியே ஒரு ஒரு ரவுண்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரவுண்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்மூதா இருக்கணும். இங்க என்ன ஆகும்னா மேலிருந்து கீழோ நீ நோக்கி உள்ளதோ அல்லது ஹரிசான்டல் வெர்டிக்கல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மேலிருந்து கீழ் அல்லது சைட் டு சைடு, ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கம், அந்த பக்கம் உள்ள கருவிழி என்ன ஆகும்னா கூம்பாயிருக்கும் அல்லது பிளாட் ஆயிருக்கும். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா ஒரு பக்கம் உள்ள கருவிழியும் இன்னொரு பக்கம் உள்ள கருவிழியும் கொஞ்சம் அந்த கரு அல்லது அந்த கூம்பா மாறிடுச்சுன்னா அப்போ ஒளிச்சிதறல் வரும். அப்போ என்ன, ஒரு ஆளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா முகம் தெரியும், எல்லாம் நல்லா தெரியும், ஒரு மூக்கு மட்டும் லேசாக பிளர்டாக இருக்கும். ஒரு இடத்துல ஒரு வரி ஒரு வரியாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் எழுதி போடுறாங்கன்னா அந்த வரியில் ஏதாவது ஒரு லெட்டர் வந்து மங்களாக தெரியும். அதுதான் அஸ்டிக்மேட்டிசத்தோடையது. அது ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ஹெட் ஏக் அப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அஸ்டிக்மேட்டிசம், ஒளிச்சிதறல்.
0: ஓகே டாக்டர், இந்த கிளக்கோமா நீங்கள் பேசிட்டு இருக்கும் போது கூட சொன்னீங்க, கிளக்கோமான யூஸ் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் டாக்டர்.
1: கிளாக்கோமா அப்படின்னு சொல்லும்போது கண்ணீர் அழுத்த நோய், அதுக்கு வந்து சைலண்ட் தீஃப்னு சொல்கிறாங்க. வியாதிகளில் ரெண்டு வியாதி இருக்குது சார், ஒரு நல்ல வியாதி கெட்ட வியாதி. அது என்ன வியாதியே அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாதியே கெட்டது தானே, இல்லை இல்லை. சில வியாதிகள் பார்த்தீங்கன்னா வலியோட வரும், வலியோட வந்துச்சுன்னா நல்ல வியாதி, நமக்கு பிரச்சனையோட வந்துச்சுன்னா. இப்போ பாருங்களேன் பல் சொத்தைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வலி வந்த பிறகுதான் போய் டாக்டர்கிட்ட போவோம், அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க பல்ல பிடுங்குன்னு சொல்லுவாங்க, அதிக செலவு வச்சிருவாங்க. ஆனால் ரொம்ப நாள் வலி இல்லாமையே இருக்கும். ஆனால் வலியோட வர்ற வியாதி வந்து நல்ல வியாதி, வலி இல்லாமல் வர்ற வியாதி வந்து கெட்ட வியாதி. இந்த கிளாக்கோமா என்ன பண்ணுன்னா சைலண்டாக, அதுலேயும் ரெண்டு கிளாக்கோமா இருக்குது, ஓப்பன் ஆங்கிள் கிளாக்கோமா, க்ளோஸ்ட் ஆங்கிள் கிளாக்கோமான்னு இருக்குது. கண்ணில் இருக்கிற தண்ணீர் திரவம் சரியாக வெளியில் போவதற்கு உடனே டப்புன்னு அடைச்சி கண்ணில் வந்து பயங்கர ப்ரெஷர் அதிகமாகிடும். அவங்களுக்கு என்ன ஆகும்னா உடனே வலி வந்துடும், அடுத்த நாளே டாக்டர்கிட்ட போவாங்க, ட்ரீட்மெண்ட்டை பண்ணிவிடுவாங்க. அந்த கிளாக்கோமா வந்து உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு பார்வை தப்பிச்சுக்கும். இன்னொரு கிளாக்கோமா என்ன பண்ணுன்னா சைலண்ட்டாக இருக்கும், அது குடும்பத்தில் அப்படியே வழி வழியாக வரும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, ஆனால் கண்ணில் ப்ரெஷர் மட்டும் அதிகமாகிட்டே இருக்கும். நார்மலா கண்ணில் ஒரு பிரஷர், எப்படி உடம்புல பிபி பிரஷர் இருக்கிறது போல, 120-80 பிபி பிரஷர் இருக்கிறது போல, கண்ணில் ஒரு 20 கீழே சராசரி எல்லாருக்கும் இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25-30 போகும்போது கண்ணில் இருக்கிற நரம்புகளுடைய அந்த அந்த அழுத்தத்தை தாங்காமல் ஒன்று ஒன்றா செத்துக்கிட்டே போயிடும். இது வலியோட வந்துச்சுன்னா உடனே போயிடுவாங்க, வலி இல்லாமல் வந்துச்சுன்னா லேட்டாக வருவாங்க, சைடு பார்வையெல்லாம் குறைஞ்சிரும். அன்னைக்கு நம்மளால வந்து பார்வையை மீட்டு எடுத்து கொடுக்க முடியாது, இருக்கிற பார்வையை காப்பாற்றிக்கலாம். அதனால தான் அவங்கள்ட்ட சொன்ன நீரழுத்த நோய் வந்து இது குடும்பத்தில் வரும். அதனால குடும்பத்தில் யாருக்கா நீரழுத்த நோய் இருந்துச்சுன்னா அவசியம் அந்த பிள்ளைங்க நல்லா இருந்தாலும் பார்வையை போய் டெஸ்ட் பண்ணி
0: செக் பண்ணிக்கணும். ஓகே டாக்டர், இந்த கண்புரை நோய், இது வயசானவங்களுக்கு வருது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு இது வருமா டாக்டர்?
1: ஆமாம், இப்போ முன்னாடி கூட நேர்

0: ஒருத்தர் கேட்கும்போது சக்கரை நாங்கள் 128 வச்சுருந்தேன், ஒன்றும் பிரச்சனை வராதா? எப்போ வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லேயே உடம்பு வச்சுக்கலாம். ஜென்ரலாகவே நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் 160-180 நம்முடைய சக்கரை, அதை சாப்பிட்ட பிறகு 160-180 லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் வச்சுருந்தோம்னா நல்ல காம்ப்ளிகேஷன் எல்லாம் குறைச்சிக்கலாம். இப்போது இந்த கண்புரை நோய் பார்த்தீங்கன்னா யாருக்கு வருதுன்னா யூஸ்வலாக வயதானவர்களுக்கு வரும், 40-50 மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் அப்படியே லேசாக கண்ணுடைய அந்த அந்த லென்ஸுடைய தன்மைகள், அதில் ஒரு பம்ப் இருக்கும், அது இப்போ உள்ளுக்குள்ளே தண்ணி வராதபடி அது பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் வெளியில், அதே போல் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் கண்ணை. அந்த பம்போ அந்த மெக்கானிசம்லாம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் வந்து தண்ணி சேர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் கேட்ராக்ட்
1: வந்துடும். ஓகே டாக்டர், கலர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஓகே கட் ஆகிடுச்சு, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் டாக்டர்.
0: இந்த கேட்ராக்ட் நோய் வந்து 50-60 வரும் மேலே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பம்ப் மெக்கானிசம் எப்படி உடம்புல இருக்கிற வேகங்கள் குறையுதோ அது மேலே குறையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உள்ளே போய் சேர்ந்து அந்த கிளியராக இருக்கக்கூடிய தெளிவாய் ஒரு சொட்டு கூட கிளாரிட்டி குறையாத அந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒயிட் ஆக ஆரம்பிக்கும், அதுதான் கேட்ராக்டாக மாறும். அதில் சக்கரை ஏற்கனவே சொன்னேன், சக்கரை வியாதி உள்ளவர்களுக்கு சீக்கிரத்தில் வரும், எல்லாருக்கும் 60 வருதுன்னா ஒரு 40 வர ஆரம்பிச்சிடும். அதில் அந்த அது இல்லாமல் கண்ணில் அடிபட்டுடுச்சு ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா அவர்களுக்கு கேட்ராக்ட் வர சீக்கிரமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் கண்ணில் யூவிஐடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்ணில் இருக்கக்கூடிய உள்ளார லேயர் லேயராக இருக்கும் கண்ணில், அதில் யுவியான்னு ஒரு லேயர் இருக்குது, ஐரிஸ்ன்னு இருக்குது, அதெல்லாம் அடிக்கடி வீங்கிச்சுன்னா கண்ணில் வந்து கேட்ராக்ட் வந்து சீக்கிரம் வர ஆரம்பிச்சிடும்.
1: ஓகே ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒருத்தருக்கு சர்க்கரை வந்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கண்கள் பாதிக்கப்பட ஆரம்பிக்குது டாக்டர்?
0: ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி அது பேர் டயபெட்டிக் ஏஜ்னு சொல்லுவாங்க. சர்க்கரை வியாதி சர்க்கரை வந்து எவ்வளோ வருஷமாக டயபெட்டிக் ஏஜ், 5 பிறகு அவர்களுக்கு சர்க்கரை நோயினால் கண்ணில் பாதிப்பு வருதுன்றது சயின்டிஃபிக் ரிசர்ச் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக டைப் 1 டயபெட்டிக் ரெட்டோபதி அவனுக்கு கட்டாயம் 5 அப்புறம் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 5 அவங்களுக்கு சர்க்கரை ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 5 அவங்க வந்து ஒரு என்ன சொல் ஹனிமூன் பீரியட்னு சொல்லலாமா, அந்த மாதிரி அவங்க இருப்பாங்க.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒரு நாளில் ஒருத்தருக்கு வந்து திடீர்னு சுகர் லெவல் ரொம்ப ஹை ஆகிட்டு அப்புறம் லோ ஆகி இது பண்ணாங்க, அவங்க அந்த மாதிரி ஆளுகளுக்கு கண்கள் எப்படி டாக்டர் பார்த்து?
0: நிச்சயம், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கண்ணை சுற்றி ஒரு திரவம், அதாவது அந்த லென்ஸை சுற்றி அக்வஸ் ஹியூமருங்கிறது வந்து ப்ரொடியூஸ் ஆகி கண்ணை வந்து அதுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துக்கிட்டே இருக்குது, நிறைய விஷயங்கள் அது பண்ணுது, கண்ணு ஹீட்லாம் குறைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் சர்க்கரை அதிகமாகும்போது என்னாகும், இந்த லென்ஸில் வந்து கொஞ்சம் தண்ணி உள்ளே போச்சுன்னா அப்படியே டக்குன்னு அது வந்து உப்பிடும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறிடும். 1, கண்ணை சுற்றி கண்ணை இயக்க அந்த லென்ஸை இயக்கக்கூடிய மசில்ஸ் அதுவும் வீங்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்போ நேச்சுரலாக ஒரே நாளில் காலை ஏறிச்சுன்னா சட்டுன்னு கண்ணு பிளர் ஆகிறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது.
1: ஓகே டாக்டர், கால் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: கூட பகுதியில் சரசு பேசுறேங்க சார்.
1: சொல்லுங்க மேடம், டாக்டர் உங்க கேள்விகளை கேளுங்க.
2: இல்லைங்க சார், எனக்கு வந்து ஒரு ரொம்ப நாளாக ஒரு 2 ஊற்றி பக்கமாக அந்த நரம்பு தலை நரம்பு வலிங்க சார்.
0: தலை
2: சோத்து பக்கமாக தலை நரம்பு ஒரு 3 வலிச்சுன்னு இருக்கு சார். அதோட அந்த சோத்து பக்கம் கண்ணு அந்த முழி வலிக்குது சார்.
0: அந்த சொல்லுங்கம்மா, அவ்வளோதானா?
2: அடுத்தது அந்த கழுத்து நரம்பு முதுகு வரைக்கும் வலிக்குது சார்.
0: ரைட், இப்போ உங்களுக்கு வந்து 3 வலது பக்கம் தலை மற்றும் கண் வலிக்குது, அப்படியே முதுகு பக்கமும் வலிக்குது, அதுதானே இல்லைங்களா? பார்வை குறைபாடு ஏதாவது இருக்குதா?
2: இல்லைங்க சார், நான் ஒரு 6 கண்ணாடி போட்டு வரேன் சார், ஜிஹெச்ல போயிட்டு
0: வைத்து கொடுத்து. சரி, இப்போ அந்த தலைவலி வரும்போது உங்களுக்கு வந்து கண் பார்வை குறையுதா, கண்ணு எதுவும் சோகப்பாகுதா?
2: இல்லை சார், நான் வந்து தூரத்து பார்வை தெரியுதுன்னு சொல்லிட்டு தான் நான் கண்ணாடி செக் பண்ணி போட்டுருக்கேன்.
0: அது கண்ணாடி போடுறது ஓகே தான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா 3 வலது பக்கம் தலை வலிக்குது, கண் வலிக்குது, கழுத்து பக்கம் வலிக்குதுங்கிறதும் போது கண்கள் வந்து அந்த நேரத்தில் கண் செவக்குதா, கண்ணில் வந்து அந்த நேரத்தில் கண் மூழி வலிக்குதா, இல்லை எப்பயுமே வலிச்சுக்கிட்டு இருக்கா?
2: கண்ணு வந்து வீங்கி போகுதுங்க, அந்த நரம்பு வலிக்கும்போது ஊசி குத்துற மாதிரி இந்த கழுத்து நரம்புல வலிக்குது.
0: அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு முறை கண் டாக்டரை நீங்கள் வந்து ஏற்கனவே பார்த்தீங்க இல்லையா, அந்த இடத்துல போய் கண்ணில் இருக்கிற ப்ரெஷர் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்படி கண்ணில் ப்ரெஷர் அது சடனாக அந்த ஒரு நேரத்தில் வரும்போது கண்கள் வலிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, சிறு வயதில் உங்களுக்கு

0: ஒருவேளை சின்னம்மை சிக்கன் பாக்ஸ் வந்திருந்ததுன்னா இந்த மாதிரி வலிகள் திடீர்னு வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. மூன்றாவது, கண்களில் இந்த மைக்ரேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு தலைவலி வந்துச்சுன்னா இந்த மாதிரி இப்போ அப்பப்போ இந்த மாதிரி வலது பக்கம் ஒரு பக்க தலைவலியும் கண்களும் சேர்ந்து வலிக்கும். ஆகவே நீங்கள் உங்கள் எந்த ஒரு மருத்துவரை அணுகிறீங்களோ அவங்கள நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கங்க. பயப்படாதீங்க, இது ஒரு பெரிய, நீங்கள் சொல்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லை, அது சரி பண்ணிடலாம்.
1: சார் 3 வருஷமா பயப்படுற அளவு தான் சார், ரொம்ப அந்த நரம்பு ரொம்ப வலிக்குது சார். அதே போல கண்ணு வீங்கி போகுதுங்க, சோத்து கண்ணு அது சேர்ந்து போகுது சார். ரொம்ப
0: ஒரு விட கிடைச்சிரும்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹலோ டாக்டர். டாக்டர் இப்போ ஒரு கால் வந்திருக்காங்க, பேசலாமா? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். கட் ஆகிட்டாங்க. ஓகே டாக்டர், நம்ம பேசலாம். இப்போ வந்து சுகர் பேஷண்ட்டை எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வந்து அவங்க கண்ணை டெஸ்ட் பண்ணிக்கணும் டாக்டர்?
1: சர்க்கரை நோயின்னு கண்டுபிடிச்சிட்டாலே எல்லா மருத்துவர்களுமே அவருடைய ஃபேமிலி ஃபிசிஷியன்ஸே வருஷத்துக்கு ஒரு முறை எப்படியாவது அந்த கண்களை செக் பண்ணுறதுக்கு அவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க பண்ணலனாலுமே வருடத்திற்கு ஒரு முறை கட்டாயம் வந்து கண்களை வந்து சர்க்கரை வாயில் பாதுகாவது கட்டாயம் டெஸ்ட் பண்ணணும். குறிப்பாக விழித்திரை எக்ஸாமினேஷன், கண்ணில் மருந்து போட்டு நரம்பு செக் பண்ணணும் ஒன்று. அப்படி சப்போஸ் அதுலேயே சிவியர் டயபெட்டிக் ரெட்டோபத்தின் இருக்கு, அந்த மாதிரி வரவங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ கட்டாயம் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஆனால் சர்க்கரைவாதி உள்ளவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை கட்டாயம் பார்த்துக்கணும்,
0: செக் பண்ணிக்கணும். டாக்டர், இப்போ இந்த கண் பிரச்சனையை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை முழுமையாக குணப்படுத்திடலாமா?
1: 95% காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம வந்து தவிர்த்துடலாம். சர்க்கரை வியாதினாலே வரக்கூடிய 95% காம்ப்ளிகேஷன்ஸை வருஷம் கரெக்டாக நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னா அப்போ பார்வை இழப்பை தடுத்துடலாம், முற்றிலுமாக தடுத்துடலாம்.
0: ஓகே, குட் நியூஸ் டாக்டர். டாக்டர், இந்த லேசர் சர்ஜரி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இப்போ இந்த லேசர் கண்ணை பொறுத்த வரைக்கும் லேசர் வந்து எத்தனையோ விதமான சர்ஜரிஸில் வந்து வருது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்வை, தூர பார்வை கிட்ட பார்வை பற்றி பேசணும். அந்த தூர பார்வை கிட்ட பார்வை, அப்புறம் இப்பெல்லாம் வந்து இந்த வெள்ளை எழுத்து பிரஸ்பியோப்பியான்னு சொல்லுவோம், அல்லது சாலேஸ்வரம்னு சொல்லுவாங்க தமிழில், அதற்கு கூட இப்போ லேசர் வந்துருச்சு. கண்ணாடி எனக்கு வேணாம் சார், கண்ணாடியே இருக்க வேணாம் அப்படின்னா ஒரு 90% மக்களுக்கு லேசர் மூலமாக நம்ம வந்து இந்த பார்வை இழப்பு, அந்த கண் தூர பார்வை கிட்ட பார்வை, ஒரு சில அஸ்டிக்மெட்டிசம், அதற்கு பிறகு இந்த நியர் விஷன் பிரஸ்பியோப்பியா, அதையும் நம்ம லேசரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, லேசர்னால கிளாகோமா, கண்ணில் இருக்கக்கூடிய நீர் அழுத்த நோய், அந்த நீர் அழுத்தத்தை குறைச்சிக்கலாம். மூன்றாவது, அதே லேசர் மூலமா ரெட்டினாவில் சர்க்கரை வியாதினால் வரக்கூடிய மாற்றங்கள் மாத்திரமல்ல, கண்ணில் வந்து சில பேருக்கு விழித்திரை விலகிடும், ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் சொல்லுவோம். அதனுடைய ஆரம்ப ஸ்டேஜ் என்னன்னா கண்ணில் வந்து ஒரு ஓட்டை வரும், ஹோல்ஸ்னு வரும், அந்த ஹோல்ஸை சுற்றி லேசர் பண்ணி அந்த ஹோல்ஸை வந்து என்ன சொல்றது சீல் பண்ணிட்டோம்னா அவருக்கு ரெட்டினல் டிட்டாச்மெண்ட், அந்த விழித்திரையை வந்து விலகாமல் பாதுகாத்துக்கொள்ளலாம். அப்போ இவ்வளோ லேசர்ஸ் வந்து கண்ணில் வந்து நம்ம வந்து சிகிச்சை முறைகள் இருக்கிறது.
0: ஓகே டாக்டர், ஒரு கார் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். கட் ஆயிடுச்சு. ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போகலாம். கணினி கைபேசி திரைகளால் உண்டாகும் கண் பாதிப்பு, இந்த கம்ப்யூட்டர் விஷன் சின்ரம் சொல்கிறேன் டாக்டர், அப்படின்னா என்ன?
1: இப்போ கம்ப்யூட்டர் விஷன் சின்ரம், இப்போ நம்ம பார்த்துட்டோம், செல்ஃபோன் நிறையா வச்சுருக்கிறாங்க, எல்லாமே கம்ப்யூட்டர்

0: நயமாயிடுச்சு. என்ன ஆகுதுன்னா, இந்த கம்ப்யூட்டரில் செல்ஃபோனில் பார்க்கும்போது தொடர்ச்சியாக அவங்க வந்து உன்னிப்பாய் கவனிக்கிறதுனால, நார்மலாக ஒரு மனிதனுடைய கண்கள் வந்து சாதாரணமாக பேசும்போது 12 to 15 தடவை கண்கள் மூடி திறந்துடும். ஆனால் இந்த மாதிரி கணினியை யூஸ் பண்ணும்போதோ அல்லது நம்ம வந்து கைபேசியை தொடர்ச்சியாக யூஸ் பண்ணும்போது கேம் விளையாடும் போதோ கண்ணு 4 to 5 தான் கண்ணு மூடி திறக்கும். அப்போ என்ன ஆகுது, கண்ணில் ஒவ்வொரு முறையும் மூடி திறக்கும் போது கண்ணீர் படலம் அது வந்து அந்த தண்ணீர் வந்து ஃபுல்லாக போய் கவர் பண்ணி அழகாக கண்ணை வந்து எப்படி ஒரு கார் வைப்பர் வந்து தண்ணியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கிளாரிட்டி கொடுக்குதோ அது மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும். கண்ணை மூடி திறக்கல என்ன ஆகும், ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா எக்ஸ்போசர் நிறையா இருக்கும், சீக்கிரமாக வந்து அந்த படலம் வந்து உடஞ்சிரும். அது கண்ணை மூடி திறக்கும் போது அந்த படலம் கண்டினியூஸாகவே இருக்கும். அப்படி மூடி திறக்காததுனால கண்ணு உடைக்கிறதுனால ட்ரைனஸ் ஸ்பாட்ஸ் வந்து கண்கள் வந்து ட்ரை ஆகும். அப்போ என்ன ஆகும், கண்ணு எரிச்சல் வந்துடும். இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம வந்து கண்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னா, கொஞ்சம் நேரம் பக்கத்தில் பார்க்கணும், கொஞ்சம் தூரத்தை பார்க்கணும், இப்படி தான் இருப்போம். இப்போ கம்ப்யூட்டர் வந்துச்சுன்னா பக்கத்துலேயே தான் அதே 35 cm 40 cm இந்த டிஸ்டன்ஸ்லேயே தொடர்ச்சியாக பார்க்கறதுனால கண்ணில் லென்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த லென்ஸ் வந்து பட்டையாக மாறணும் அல்லது நீளமாக மாறணும் அல்லது குமிஞ்சு வரணும். இப்படி மாறி மாறி இருந்தால் தான் கண்ணு ஹெல்த்தியாக இருக்கும். மாறாய் அது குமிஞ்சே இருக்கும். அப்படி குமிஞ்சே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மட்டும் தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும். சில பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக விளையாடுறதுனால டக்குன்னு எடுத்து பார்த்தாங்கன்னா எதுவுமே தெரியாது. வீட்டில் வந்து சில சமயத்தில் கூட்டிகிட்டு வாங்க கிளினிக்லாம், சார் உனக்கு வந்து சரியா இப்போ தெரிய மாட்டேங்குது சாயங்காலத்தில் பார்த்தா ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருப்பான், அதனால வர்றது. அப்போது கண்களில் வந்து இந்த ரிஃப்ராக்டிவ் வர டெவலப் ஆகும். மூன்றாவது, சின்ன வயசுலேருந்தே தொடர்ச்சியாக பார்க்கறதுனால இந்த மயோப்பியா அந்த கிட்டப்பாறு வர்றதுக்கு வாய்ப்பு. அப்புறம் அந்த கழுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஷ்டத்துக்கு மடியில் வச்சுக்கிட்டு லேப்டாப் பார்ப்போம், அப்புறம் ஸ்க்ரீனை இப்படி ஊத்து பார்ப்போம், கண்ணாவணம் பார்ப்போம், கழுத்து எர்கோனாமிக்ஸ்னு சொல்லுவோம், கழுத்தெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த கம்ப்யூட்டர் விஷன் சின்ரோம்ல இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது.
1: ஓகே டாக்டர், கலர் வந்திருக்காங்க பார்க்கலாம், இவங்க வந்துட்டாங்களான்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம், வரமாட்டாங்களே கட்டாயிடுச்சே. ஓகே டாக்டர், நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பேசணும்னு நினைச்சேன்னா, எவ்வளவு நேரம் தொடர்ந்து ஸ்கிரீனே பார்த்துட்டு இருந்தா ஆபத்து டாக்டர், இதுவும் டைம் எதுவும் இருக்கா இதுக்கு?
0: இப்போ நம்முடைய கண்கள் வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா ஒரு 8 hours ஸ்கிரீன் டைம் வச்சுட்டு நல்லமா இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க, பட் எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்ட் ஆஃப் இட், கம்ப்யூட்டர் பார்ட் ஆஃப் ஆயிடுச்சு.
1: ஓகே,
0: அப்போ இவர் 8 hours நம்ம வச்சுக்கிட்ட நலமா இருக்கும். ஏன்னா கண்ணு மட்டும் வேலை செய்யறது இல்லை, கண்ணுங்கிறது பிரெயினோட எக்ஸ்டென்ஷன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, கண்கள் வந்து பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணி தொடர்ச்சியாக அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்க வைக்குது. இப்போ கண்ணை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நம்ம அடாப்ட் பண்ணோம்னா கண்கள் நல்லா இருக்கும். 20-20-20 அதை ஞாபகம் வச்சுக்கணும். 20-20-20 அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா 20 ஒரு தடவை 20 seconds 20 feet தூரத்தில் உள்ள ஒரு பொருளை பார்த்துட்டு திரும்பி உங்க கம்ப்யூட்டர் டைமை வந்து நீங்க ரெஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க கண்கள் வந்து பாதுகாப்பா இருக்கும். ஒன்று அல்லது 10-10-10 வச்சுக்கோங்க. 20-20 இல்லைன்னா 10-10-10 அப்படி வச்சுக்கலாம், 10-10-10 வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அப் டு 3 years அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கிரீன் டைமே இருக்க கூடாது. 6 சூப்பர்வைஸ்டா வச்சுக்கலாம். 9 வரும்போது ஒரு 2 hours 1.5 hours அதாவது ஸ்பிளிட்டா ஒரே டைம்ல இல்ல, அப்படி நம்ம கொண்டு போனோம்னா அந்த பிள்ளைக்கு 3-6-9-12 சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த சூப்பர்வைஸ்டா நம்ம கொண்டு போவோம்னா அந்த பிள்ளைகளுடைய கண்கள் வந்து நமக்கு நல்லா சொல்லலாம். அதை இன்னும் சொல்ல போனா 3 நோ ஸ்கிரீன், 3-6 சூப்பர்வைஸ்டு ஸ்கிரீன் மேற்பார்வையோடு அவர்களுக்கு நம்ம ஸ்கிரீன் டைம் கொடுக்கணும். 6-9 கைடட் இண்டிபெண்டன்ஸ் அவர்ல வழி நடத்தக்கூடிய இப்படிதான் இருக்கணும்னு சொல்லணும். 9-12 வந்தா சேஃப் இன்டர்நெட், அவங்களுக்கு பவுண்டரி சொல்லணும், இந்த இதுக்கெல்லாம் போக கூடாது, இவ்வளவு நேரம் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கணும். எல்லா ஏஜுக்கும் இருக்கிறது என்னன்னா, இப்ப வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல ஒரு டிவி வச்சுக்கிறது பெருசுன்னு நினைப்பாங்க, அது பெட்ரூம்ல டிவியே வைக்க கூடாது. தூங்குறதுக்கு 1 hour முன்னி நமக்கு ஸ்கிரீனே இல்லாம இருக்கிறதா நமக்கு நல்லது.
1: ஓகே டாக்டர், இப்ப இந்த இருட்டு அறையில டார்க் ஸ்பேஸ்ல வந்து மொபைல் பாக்குறதோ இல்ல ஸ்கிரீன் பாக்குறதோ எந்த அளவுக்கு ஆபத்து டாக்டர் அது?
0: நமக்கு வந்து என்னன்னா, இந்த ஸ்கிரீன்ஸ்ல எல்லாம் ஒரு லைட் ப்ளூ லைட் வந்து நிறைய எமிட் ஆகும். இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்முடைய தூக்கத்துக்குரிய ஒரு ஹார்மோன் இருக்கு மெலட்டோனின் சொல்லிட்டு, அந்த ஹார்மோனை இது வந்து போய் ஸ்டாப் பண்ணுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிரீனை வந்து 1 hour முன்னாடி தூங்குறதுக்கு நிறுத்த சொல்றோம் இல்லைங்களா. இப்போ அந்த சாதாரண இந்த வெளியில உள்ள லைட்டோட இந்த லைட்டு பார்த்தா எல்லா லைட்டும் வருது, அதோட 1%

0: இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா மேக்ஸிமம் பர்சன்டேஜ் கண்ணுக்குள்ள போகும், அப்போ அதிக ஸ்டிமுலேஷன் வருது. அதனால பாதிப்பு ஏற்படுதுனா கண்ணுக்கு இப்போ இப்படி ஒரு வாட்ஸ்அப்ல வந்துகிட்டு இருந்துச்சு, ரொம்ப நேரம் மொபைல் பார்த்தா கண்ணில் கேன்சர் வந்துடணும், அப்படிலாம் வராது, அது வந்து தவறான தகவல். ஆனால் இந்த மொபைல் வந்து இப்படி ரொம்ப நேரம் பார்க்கும்போது என்ன ஆகும், நீங்க தூங்கிடுவீங்க ஆனால் மூளை தூங்காது, ரெஸ்ட்ஃபுல் ஸ்லீப் இருக்காது. அதனால மற்றபடி கண் ட்ரைனஸ் வரும், கண்ணில் டயர்ட்னஸ் வந்துடும், உங்களுக்கு தூக்கம் வந்து பாதிக்கப்படும்.
1: ஓகே டாக்டர், எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ நான் ஸ்க்ரீன் பார்த்துட்டே இருக்கேன், மொபைல் பார்த்துட்டே இருக்கேன் கண்டினியூஸாக, அப்படி பார்த்துட்டு இருக்கும் என் கண்ணில் தண்ணி வருது, அது எதனால வருது டாக்டர்?
0: காரணம் என்ன, இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா கண்ணில் அது ட்ரைனஸ் ஏற்படுறதுனால கண்ணில் வந்து கண்ணு உலர்ந்து போகுது. ஏற்கனவே சொன்னேன் கண் வந்து எப்பவும் வெட்டாக வச்சுக்கிறதுக்காக தான் கண்ணு பதினஞ்சு தடவை ஒரு நிமிஷத்துக்கு 15 தடவை கண்ணு மூடி திறக்குது. ஏன்னா அந்த அந்த தண்ணீர் ஒரு பக்கம் சுரக்குது, அந்த சுரக்கிற தண்ணீரை கண் முழுக்க அது வந்து பரப்பி விடுது, கண்ணு மூடி திறக்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனே பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன ஆகுது, அந்த கண்ணு பரவலாக அந்த படலத்தை பரப்பாமல் ஒரு இடத்துலயே நிறுத்தி வச்சுக்குது, அல்லது ஒரு பக்கமாக போயிட்டுருக்கு. அப்போ நேச்சுரலாக கண் உலர்ந்து போகுது, உலர்ந்த உடனே என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண் எரிச்சிருது, தண்ணி இப்போ என்ன பண்ணும், ஒரு பக்கம் தண்ணி படலை, அப்போ தண்ணி இன்னும் நிறைய ஊற்றி ஊற்றி பார்ப்போம் கண்ணில் அப்படின்னு கண்ணு நிறைய ஊற்ற ட்ரை பண்ணுது, அதுதான் தண்ணீர் வடி.
1: டாக்டர் கார் வந்துட்டு இருக்காங்க, வந்திருக்காங்களா பார்க்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ
1: வந்துட்டாங்க. வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம், லைன்ல இருக்கீங்க, யார் இங்கேருந்து பேசுறீங்க?
2: பேசுறேன்,
1: கேட்குது கேட்குது, பேர் சொல்லுங்க.
2: துரை.
1: ஓகே சார், சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க, கண் சம்பந்தமான சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க.
0: ஐயா வணக்கம், சொல்லுங்க.
2: ஐயா வணக்கம். ஐயா எனக்கு வந்து இந்த டயபெடிக் பேஷண்ட் நானு, எனக்கு வந்து சார்.
0: ஐயா சொல்லுங்க.
1: ஹலோ லைன்ல ஹலோ, கட் ஆயிடுச்சு, வந்தாரு பேசினாரு கட் ஆயிடுச்சு. ஓகே டாக்டர், இப்போ வந்து இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ எழுத்துக்கள் வந்து எனக்கு டபுள் டபுளாக தெரியும், ஒரு சில சமயம் நம்முடைய எழுத்துக்கள்லாம் மிதக்கிற மாதிரி இருக்குது, இது எதனால வருது டாக்டர்?
0: இப்போ டபுள் டபுளாக தெரியறது வந்து தொடர்ச்சியாக வருதா அப்பப்போ வந்து போகுதான்றது நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வரணும். இப்போ ஒரு சர்க்கரை முதல்ல சாதாரண ஆட்களுக்கு வச்சுப்போம், அவருக்கு ரொம்ப தூக்கமின்மை, சரியா தூக்கம் இல்லை அப்படிங்க வரும்போது அவர்களுக்கு அந்த இந்த ப்ராப்ளம் வரும். இன்னொருத்தவங்க ப்ரொலாங்டு மொபைல் யூஸ், ப்ரொலாங்டு ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்றது, அதே போல ஸ்கிரீன் டைம் இருக்கும்போது என்ன ஆகும், பக்கத்தில் நான் சொன்ன பார்த்தீங்களா, பக்கத்தில் உள்ள ஆப்ஜெக்டை ரொம்ப நேரம் பார்க்கறதுனால அப்புறம் டக்குன்னு தூரத்தை பார்க்கும்போது அந்த கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய அந்த திசைகளை ரிலாக்ஸ் ஆகாது, அப்போ உங்களுக்கு டபுள் டபுளாக தெரியும், அல்லது உங்களுடைய கண்களில் அந்த பார்வை வந்து கொஞ்சம் மங்களாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் சில சமயத்தில் கண்ணில் அழுக்கு தள்ளும், அந்த அழுக்கு என்ன பண்ணும், சென்டரில் வந்து நிற்கும் போது அந்த ஒளி சிதறல் அதிகமாகி அவங்களால என்ன பண்ணும், டவுன் டவுன் தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணும். இது இல்லாமல் சக்கர வியாதி உள்ளவங்களுக்கு என்ன ஆகும்னா, கண்ணை இப்போ நம்ம ஒரு இடத்துல பார்க்குறோம், அப்புறம் கண்ணை தலையை அசைக்காமே கண்ணை இந்த பக்கம் அந்த பக்கம் நவுத்தி பார்ப்போம், அதற்கு கண்ணை சுற்றி மசில்ஸ் இருக்குது, அந்த மசிலுக்கு போகக்கூடிய நரம்புகள் ஏதாவது ஒன்று சர்க்கரை வியாதினாலே பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த கண்ணு நவுறாது, அப்போ என்ன ஆகும், எல்லாமே டபுள் டபுளாக தெரிய ஆரம்பிக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒருத்தருக்கு பார்க்கும்போது இவருக்கு இந்த டிஜிட்டல் பாதிப்பு இருக்கு, கண் பாதிப்பு இருக்கு, நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்க?
0: இப்போ நம்ம வந்து அவங்கள்ட்ட ஒரு ஹிஸ்டரி அல்லது அவருடைய ஒரு பிரச்சனை கேட்கும்போது எத்தனை நாளாக இருக்கு அப்படின்னு கேட்குறோம், என்ன வேலையில் இருக்கீங்கன்னு கேட்குறோம், அப்போ அவருடைய உங்களுடைய ஹேபிட்டை நீங்கள் சொல்லணும்னு சொல்லும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக சொல்ல ஆரம்பிப்பாங்க, சார் என்னுடைய வேலை வந்து கம்ப்யூட்டரில் தான், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எளிதாக போயிடும். அப்புறம் சின்ன பிள்ளைங்க அப்படி வராங்க அப்படின்னா பேரண்ட்ஸ்ட்டு கேட்போம், எவ்வளோ நேரம் மொபைலில் உட்கார்ந்துருக்கிறான், எவ்வளோ நேரம் லேப்டாப்பில் உட்காந்துருக்கான்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான். முதல்ல அவங்க சொல்றது எப்பயுமே எல்லாருமே சொல்றது பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல், கண்ணில் நீங்கள் கேள்வி கேட்டீங்களா, தண்ணி அதிகமாக வருதுன்ட்டு அந்த தண்ணீர் வருது, கண்ணில் அரிப்பு, அப்புறம் கண்ணு செவக்குது டாக்டர் அடிக்கடி, குறிப்பாக எனக்கு வந்து தூங்கி எழுந்துச்சுன்னா காலையில் டக்குன்னு கண்ணு திறக்க முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது, இந்த சிம்டம்லாம் வரும்போது நம்ம அது கம்ப்யூட்டர் விஷன் சொல்லுவோம், சேர்த்து கழுத்து வலியும் சேர்த்து சொல்லுவாங்க, அப்படி வரும்போது சேர்த்து.
1: ஓகே டாக்டர், பிரேக் அப்புறம் வரலாம்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேரம் 3:51. டாக்டர், இந்த கண் வறட்சி அப்படின்னு ஒரு டம் சொல்லிட்டு இருந்தோம், இந்த கண் வறட்சியை மெஷர் பண்ண எதுவும் டெஸ்ட்கள் இருக்கா டாக்டர்?
2: இருக்கு சார். இப்போ உதாரணமாக கண்ணுக்கு வந்து அந்த கண்ணீர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், அது லாக்ரிமல் கிளாண்டுன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து அந்த கண்ணீரை வந்து சுரக்கும். இப்போ கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான படைப்பு. குறிப்பாய் அந்த கண்ணு திரவம் பார்த்தீங்கன்னா அது சீக்கிரம் எவாப்பரேட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு பல லேயர் ஒரு கோட்டிங்கோட வருங்க. இப்போ இந்த கண்ணு லேயரில் எவ்வளோ தண்ணி சுரக்கிறது சுரக்குதா அப்படின்னு பார்த்துக்கு கண்ணில் வந்து ஒரு ஃபில்டர் பேப்பர் ஒன்று வச்சு பார்ப்போம், ஷெர்மஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அது இல்லாமல் சில டை டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நார்மலாக கண்ணில் வந்து அந்த தண்ணீர் சுரக்குதா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம்.
1: ஓகே டாக்டர்,
2: சிம்பிள் டெஸ்ட் தான்.
1: ஓகே, இந்த கண் வறட்சிக்கு சொட்டு மருந்து யூஸ் பண்றோம், அது நல்லது தானே டாக்டர்?
2: ஆமா, டாக்டருங்க பிரிஸ்கிரைப் பண்ணி பண்றது நலமா இருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம்.
1: ஓகே டாக்டர், இந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யறோம், இதுக்கு வந்து கிளாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, இந்த ஆன்டி கிளாரு, இந்த ப்ளூ கட்டு கண்ணாடிகள் எல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் நிஜமாலுமே வந்து சேஃப் தானா டாக்டர்?
2: அதை நான் சொன்னேன், ஏற்கனவே ப்ளூ லைட்னால தான் அதிகமா ஸ்கிரீன்ல இருந்து வரும். அந்த ப்ளூ லைட் அதிகமா கண்ணுக்கு போகும்போது ரெண்டு விஷயங்கள் நடக்கும். ஒண்ணு வந்து மெலட்டோனின், பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணி அந்த மெலட்டோனினை குறைக்கும். இன்னொன்று வந்து கண்ணில் இருக்கிற தண்ணீரை குறைக்கும். இந்த ப்ளூ லைட் ஃபில்டர் பண்ணும்போது இந்த பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும். ஒன்று மெலட்டோனின் வந்து நார்மலாக செக்ரிட்டி வரதுக்கு ஹெல்ப் பண்ணும், இன்னொன்று வந்து கண்ணில் இருக்கிற அந்த உலர்வு தன்மையை குறைக்க ஆரம்பிச்சிடும்.
1: ஓகே டாக்டர், இப்போ நம்ம சிஸ்டம் பார்த்து உட்காந்துட்டு இருக்கோம், இப்போ இந்த சீட்டிங் பொசிஷன் எப்படி இருக்கணும் டாக்டர், சிஸ்டமுக்கும் நம்மளுக்கும்?
2: ஆமாம், இதுக்கு வந்து ஒரு நல்ல கேள்வி. என்ன செய்யணும் அப்படின்னா, சீட்டிங்க்கும் அதுக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து அந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக டெஸ்க்டாப்னு எடுத்துக்கோங்களேன், அல்லது லேப்டாப் வைக்கிறோன்னா, நம்முடைய கண்களுக்கும் அந்த லேப்டாப் ஸ்க்ரீனுக்கும் ஒரு 70 degrees கீழே அப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்முடைய கண்கள் வந்து அந்த கழுத்து வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒன்று, இன்னொன்று வந்து ஒரு 40 centimeters அந்த டிஸ்டன்ஸில் நம்ம வச்சு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அது வந்து நம்முடைய பார்வைகளை வந்து அது வந்து பாதுகாக்கும். அந்த மாதிரி ஒரு எர்கனாமிக்ஸில் வரும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து இப்போ நான் மொபைல் யூஸ் பண்ணுறேன், சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன், ஆனால் வந்து டார்க் மோடு, ரீடிங் மோட் போட்டு தான் யூஸ் பண்ணுறேன், இதனால் என் கண்ணுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க, அது உண்மையா டாக்டர், சேஃபாக? இது
2: நான் ஏற்கனவே சொன்னபடி தான், நீங்கள் எந்த மோடு யூஸ் பண்ணாலுமே அந்த லிமிட்டேஷன் அளவுக்கு மிஞ்சினாலும் அமிர்தமும் நஞ்சு. அதனால் அந்த 20-20-20, 20-20-20 அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் எந்த மோடாக யூஸ் பண்ணாலுமே. அதே போல் ரிலாக்ஸ் பண்ணுங்க இன் பிட்வீன் உட்காரும்போது, அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக போகணும். அதே போல் தண்ணீர் நிறைய குடிங்க அந்த டைமில், அதுவும் உங்களுடைய கண்களை வந்து அது பாதுகாக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ சுகரையும் மெயின்டைன் பண்ணி கண்ணையும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னா என்ன மாதிரி உணவு பழக்கங்கள் வச்சுக்கணும் டாக்டர்?
2: சுகரையும் மெயின்டைன் பண்ணி கண்களையும் நல்லா வச்சுக்கணும். இப்போ முதல்ல கண்ணுக்கு எடுத்து பார்த்துப்போமே, கண்களுக்கு வந்து நல்ல, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், வைட்டமின் ஏ, அது உள்ள மருந்துகள், அது உள்ள காய்கறிகள், மஞ்சளாக இருக்கக்கூடிய காய்கள், ரை, கேரட், மாம்பழம், பப்பாளி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ நிறையா இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கு, அதுலேயும் நிறையா இருக்கும். அதே போல் வைட்டமின் சி கண்ணுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வைட்டமின் சிங்கிறது நமக்கு எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய், நெல்லிக்காய் ரொம்ப ஒரு அருமையான ஒரு இது, விலையும் கம்மி, வைட்டமின் சி நிறையாவும் கிடைக்கும். மூன்றாவது வந்து கண்ணுக்கு வந்து வைட்டமின் இ, அதுவும் நல்லாயிருக்கும். ஒமேகா, அதுவும் நிறையா இருக்கும். மீன்லாம் சாப்பிடுவாங்க, சின்ன மீன் சாப்பிடுவீங்கன்னா அது உங்கள்கிட்ட நல்லாயிருக்கும். இது வந்து காய்கறிகள்லையும் இருக்குது, நான்வெஜிடேரியன் இருக்குது. இது ஒன்று. சர்க்கரை வியாதியை நம்ம சொல்கிறது எப்படின்னா, இப்படி ஒரு ரூல் வச்சுக்கணும், 10-10-10 சொல்கிறாங்க. சர்க்கரை வியாதி எப்படி, காலை சாப்பிட்டு 10 minutes நடக்கணும், மத்தியானம் சாப்பிட்டு 10 minutes நடக்கணும், சாயங்காலம் சாப்பிட்டு 10 minutes நடக்கணும். இப்படி பார்த்தா சர்க்கரையை நல்லா குறைச்சி வச்சுக்கலாம், அதே சமயத்தில் மைண்டும் ரிலாக்ஸ் ஆகிடும். சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு குறிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நேரம் சாப்பிடணும், அப்படி சாப்பிட்டா அவங்களுக்கு பசி எடுக்காது, சர்க்கரை லெவல் கம்மியாகவே இருக்கும். அவங்களுக்கு வந்து அதிகமாக ப்ரோட்டீன் சாப்பிட்டாங்கன்னா சர்க்கரை ஏறாமல் பார்த்துக்கும்.
1: ஓகே,
2: அது மட்டும் பார்த்துக்கும்.
1: டாக்டர், இப்போ வந்து நிறைய பேர் கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது நல்லதா டாக்டர், இல்லை கண்ணாடியே ஓகே தானே?
2: கண்ணாடி இஸ் பெஸ்ட். ஏன்னா நீங்க கண்ணாடியை வந்து எப்ப வேணாலும் போடலாம், எப்ப வேணாலும் கட்டிடலாம். பட் கான்டாக்ட் லென்ஸ் தவறுன்னு சொல்ல முடியாது. கான்டாக்ட் லென்ஸ் வந்து அட்வான்டேஜ் நிறைய இருக்கு. ஏன்னா கண்ணாடியில டிஸ்டார்ஷன் ஆஃப் இமேஜஸ் நிறைய இருக்கும். கான்டாக்ட் லென்ஸ் நேச்சுரல் ஐ போலயே இருக்கும் ஒன்று. ஆனா

0: அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வராதபடி சுத்தம் ரொம்ப அதிகம், ஹைஜீன் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா காண்டாக்ட் லென்ஸும் சேஃப் தான்.
1: ஓகே டாக்டர், இப்போ மக்கள் வந்து கண் விஷயத்தில் சாதாரணமாக செய்கிற பெரிய தப்புகள்லாம் என்னவா நீங்கள் பார்க்குறீங்க?
0: இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஒரு கண்ணில் அடிபட்டுச்சுன்னா நேராக போய் கண்ணுக்குள்ள ஒரு வாளிக்குள்ள தண்ணியை வச்சு இப்படி கண்ணை கண்ணு திறந்து திறந்து பார்ப்பாங்க. அது செய்யக்கூடாது, ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய தண்ணி வந்து நல்ல தண்ணியா கெட்ட தண்ணியா நமக்கு எப்படி தெரியும். அப்படியே செய்யணும்னு நினச்சிங்கன்னா வீட்டில் மினரல் வாட்டர் இருந்தால் ஓகே, அது ஒன்று பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்ன செய்வாங்கன்னா, கண்களில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தானே ஒரு மெடிக்கல் காலரில் போய் ஒரு சொட்டு மருந்து வாங்கி கண்ணில் ஊற்றிப்பாங்க. அல்லது வீட்டில் திறந்துருக்கும் ஒரு சொட்டு மருந்து இப்போ ஒரு டாக்டர் கொடுப்பாருன்னா அது திறந்துட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் எக்ஸ்பைரி டேட்டு ரொம்ப நாள் இருக்கும், 27-28 இருக்கும். ஆனால் திறந்துட்டால் 30 நாள் தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மனசில் கொள்ளணும். அதனால் ஒரு பாட்டில் திறந்துட்டாங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணிக்குவாங்க. எல்லாருக்கும் இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தவங்க வந்துட்டாங்க அதே பிரச்சனை தான் எனக்கு இருக்குன்னு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, கண் டாக்டரை பார்த்து தான் யூஸ் பண்ணணும். இது இல்லாமல் நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னா, நந்தியா வட்டப்பால் தாய்ப்பால் எடுத்து கண்ணில் ஊற்றுவாங்க, நந்தியா வட்ட பால் ஊற்றுவாங்க, அப்புறம் எலுமிச்சம்பாழ சாரெல்லாம் கண்ணில் போட்டு போட்டுவாங்க, விளக்கெண்ணை கட்டுவாங்க. இதையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. 40 வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு முறை கட்டாயம் கண் டாக்டரை வந்து எல்லாரும் நல்லாவே தெரிஞ்சாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ சுகர் பேஷண்ட்டு இந்த பாதிப்பு இருக்கவங்க இவங்கெல்லாம் கண்தானம் பண்ணலாமா?
0: கண்தானம்ங்கிறது எல்லாருமே பண்ணலாம். யாருமே இப்போ பொறுத்த எங்களை பொறுத்த வரைக்கும் கண்தானம் ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா நாங்கள் எடுத்துருவோம். எக்ஸப்ட் நாய் கடித்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷனில் இறந்துட்டாங்க, மஞ்சக்காமாலையில் இறந்துட்டாங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு HIV இறக்குறாங்க அப்படிங்கிற மட்டும் நாங்கள் எடுக்க மாட்டோம். மற்றபடி எல்லாருக்குமே இருக்கணும். கண்தானம் சர்க்கரை வியாதி உள்ளவங்க தாராளமாக தரலாம்.
1: அருமை டாக்டர். நிறைவா நேர்கள் தங்களோட கண்களை பாதுகாத்துக்க நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன டாக்டர்?
0: நல்லா சாப்பிடுங்க, அதிக நேரம் ஸ்க்ரீன் டைம் வைத்து கொள்ள வேண்டாம். குறிப்பாக தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மணி அப்படியே செல்ஃபோனை பார்த்துட்டே அப்படியே தூங்கிட வேண்டாம். ஒரு மணி நேரத்துக்கு முன்னமாவது கண்களை வந்து அதை ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிவிடுங்க, டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. புக்ஸு நிறைய படிங்க உங்கள் கண்களுக்கு. ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுங்க, லைக் காய்கறிகள், நான் சொன்னபடி கேரட்டு, சர்க்கரை வியாதி இல்லைன்னா மாம்பழம், பப்பாளி பழம், அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க. அசைவ உணவுகள் சின்ன மீன்கள் நிறையா சாப்பிடுவீங்கன்னா கண்கள் நன்றாக பாதிக்கப்படும். நிறைய தண்ணி குடிங்க, எக்ஸசைஸ் நல்லா பண்ணுவீங்கன்னா அல்லது ரிலாக்ஸாக நடப்பீங்கன்னா கண்கள் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர், ஷோவோட நிறைவு தடத்துக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையாக நீட் அண்ட் கிளியராக பதில் சொல்லி விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்.
0: ரொம்ப நன்றி. நேயர்களுக்கு நன்றி, சாருக்கு ஜார்ஜ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க.
1: தேங்க்யூ டாக்டர்.

0: நேரம் 4:23. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கட் கேமரா ரோலிங் வித் நான் உங்கள் ஆர்ஜே பூவி அண்ட்
1: நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ்.
0: இன்னைக்கு சூப்பரான டைலாக்லாம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஜார்ஜ். இன்னைக்கு எல்லாரும் அவங்களோட நடிப்பு திறமை எப்படிலாம் வெளிப்படுத்துறாங்கன்னு பாக்கலாமா?
1: எஸ் பாக்கலாம், கேட்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்.
0: சோ சூப்பரான டைலாக் எடுத்துட்டு வந்திருக்கேன். நேர்களுக்குமான ஃபர்ஸ்ட் டைலாக் இதோ.
2: எஸ் ஏய் யாரா நீ?
3: பராசக்தி ஹீரோடா. பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்றது இல்ல.
2: என்ன பண்ண போற?
3: வரோம் வியாபாரம். நீ போட்ட வருபாய் வச்சுதான் ஆரம்பிச்சு.
0: கண்டிப்பாக மாசு லென்த்து நடுவில் வந்து ஒருத்தவங்க பேசுறாங்க, அதனால என்ன போட்டீங்கன்னா அவங்க கேட்டுட்டு ஆனந்தமா நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க. கண்டிப்பா அவர் கான்ஃபிடண்டா டயலாக் பேசுறாங்கன்னு சொல்லுவீங்க.
1: அதேதான்ப்பா, அதேதான்ப்பா. கக கப்போ
3: பராசக்தி ஹீரோடா. பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்றது இல்ல.
2: என்ன பண்ண போற?
3: வரோம் வியாபாரம். நீ போட்ட வருபாயை வச்சுதான் ஆரம்பிச்சு.
1: வா, இந்த படம் பார்த்துருக்கீங்களா?
0: எப்படி பார்க்காம நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான ஒரு டைலாக்கு, எவ்வளோ ஃபேமஸான டைலாக் இது.
1: எஸ் இல்லை, நிறைய பஞ்ச்லாம் வரும்ல.
0: ஆக்சுவலி
1: அதில் நிறைய வரும். நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இந்த டைலாக் பர்டிகுலராக தூக்கிட்டு வந்ததுக்கு காரணம் என்ன?
0: காரணம் வந்து சிம்பிளா காரணம்
1: கேட்ட.
0: சோ இது சிம்பிளா இருக்கும். ஆக்சுவலி வந்து நமக்கு சொல்றதுக்கு திடீர்னு நீங்க என்ன கோத்து விட்டுட்டீங்கன்னா, இல்ல நானும் உங்களை கோத்து விட பிளான் பண்ணி
1: வச்சிருக்கேன். அந்த பக்கம் இருக்கீங்க, நீங்க தான் முதல்ல என்ன கோத்து விடணும். அதுக்குதான் முன்கூட்டியே உங்களை நான் கேட்டுட்டேன். இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒரு
0: மாறி மாறி கலாச்சிக்க ரெடியா இருக்கும் தெரியுதா?
1: இல்ல நம்ம ஒரு உடன்படிக்கைக்கு வந்துடலாம். நானும் உங்களை சொல்ல மாட்டேன், நீங்களும் என்ன சொல்ல வேணாம். சந்தை போரும்போது யாருக்கு தோணுதோ பேசிக்கலாம். இப்ப நான் ஒரு பாட்டு கிட்ட வந்துடலாமா?
0: கண்டிப்பாக.
1: ஓகே.
4: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின்ன பிரச்சனை? நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நேரம் 4:08 44 மீண்டும் கட் கேமரா ரோலிங் ஷோக்கு வந்தாச்சு. என்ன ஜார்ஜ்?
4: எஸ், சொல்லுங்கள். கார் வந்துட்டாங்களா?
3: காலர் ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அவங்க டைலாக் எப்படி பேசுறாங்கன்னு பாத்துக்கலாமா?
4: ஓகே ஃபைன். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
4: வணக்கம் வணக்கம். நம்ம சொல்லிட்டு இருக்க போறோமா? பாருங்க, நான் வச்சிருக்கேன். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: அரந்தாங்கில இருந்து பேசுறோம்.
4: பேரை சொன்னீங்கன்னா ஒண்ணுதான் சொல்லுவீங்களா சார்?
5: அப்புறம்
4: சார், ஊர்ல மழைலாம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா?
6: பராசக்தி ஹீரோடா பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்றது இல்ல.
7: என்ன பண்ண போற?
6: வரம் வியாபாரம். நீ போட்ட வருபாய வச்சுதான் ஆரம்பிச்சு.
3: கேட்டீங்களா சார்?
4: அப்பாடா, சந்தோஷமா இருக்கு ஐயா. ஆரம்பிக்கலாமா சார்?
5: ஆரம்பிக்கலாம்.
4: கட் கேமரா ரோலிங்.
5: ஏ, யாரா நீ?
4: நான் தான் தெரியல.
5: ஹீரோடா சிவாஜி.
4: முதல் வியாபாரம் சார்?
3: அது
4: என்ன வியாபாரம்?
5: இல்ல புரியல. அது
4: வர வியாபாரம்.
3: வர வியாபாரம் சார்.
5: ஒரே வியாபாரம்.
4: போட்ட
5: முதல்ல வச்சுதான் ஆரம்பிச்சிருக்கேன்.

0: அடிக்க போறீங்க.
1: என்ன பண்ண போற ஒரே வியாபாரம் நீ போட்ட முதல்ல வச்சுதான்
0: ஆரம்பிச்சுட்டீங்க சார். அதாவது ஆன் தி ஸ்பாட்ல கேட்டு அப்படியே ரியாக்ட் பண்ணி அடுத்த
2: அது எப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஒரு காலர் இன்னொருத்தர் கூட பேசுற மாதிரி ரெண்டு டைலாக் மாத்தி மாத்தி எக்ஸ்பிரஷனோட கொடுக்கறாங்கல்ல.
1: நானா ஒரு டைலாக் பேசுறேன்.
0: அதானே அதானே வாங்க வாங்க வாங்க.
2: அங்க திறமைக்கு என்னைக்குமே எஃப்எம் ரெயின்போ வழிவிட்டு நிற்கும்.
0: வழிவிட்டு நிக்கல வழிகாட்டி நிக்கும்.
2: வழிகாட்டி
0: வந்துட்டனா

0: பின்னிட்டீங்க சார். அதாவது ஆன் தி ஸ்பாட்ல கேட்டு அப்படி ரியாக்ட் பண்ணி அடுத்த,
1: அது எப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஒரு காலர் இன்னொருத்தர் கூட பேசுற மாதிரி ரெண்டு டைலாக் மாத்தி மாத்தி எக்ஸ்பிரஷனோட கொடுக்கறாங்கல்ல.
2: நானா ஒரு டைலாக் பேசுறேன்.
0: அதானே அதானே, வாங்க வாங்க வாங்க.
1: உங்க திறமைக்கு என்னைக்குமே எஃப்எம் ரெயின்போ வழிவிட்டு நிற்கும்.
0: வழிவிட்டு நிக்கல, வழிகாட்டி நிக்க,
1: வழிகாட்டி
0: வந்துட்டனா. ஓகே சார், ஆரம்பிங்க.
2: உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதுடா, வேற வேற வேற வேட்டக்காரன் தான் வேணும்.
0: ஆஹா, புலி உருமுது புலி உருமுது, அதானே சார்? ஓகே, சம சம சார். நான் உங்களுக்கு சிச்சுவேஷன் கொடுக்குறேன், அதுக்கு ரியாக்ட் பண்றீங்களா? என்னாச்சுன்னா புவி சொல்லுவார். எதே அதெல்லாம் சொல்லவே இல்லையா,
1: திடுப்புன்னு
0: ஒண்ணும் இல்ல சார். இப்ப வந்து நீங்க ரோட்ல போயிட்டே இருக்கீங்க சார். நீங்க போயிட்டு இருக்கும் டக்குனு ஒருத்தவங்க பர்ஸ் அடிச்சிட்டாரு. பர்ஸ் உங்க பர்ஸ் வந்து எடுத்துட்டாரு. நீங்க அதை பாத்துட்டீங்க, கெட்டுக்கு வர அப்படியே கைய புடிச்சு நிறுத்திட்டீங்க. இப்போ ஒரு பார்த்து ஒரு பஞ்சாயத்து பேசுறீங்க, கோவமா ஏண்டா அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க.
2: ஏண்டா, நான் வர்றத பார்த்தும் நிறுத்தாம போறியா?
0: ஏன், பைக்ல வந்தாரா?
1: பஸ் எடுக்கிறவன் என்ன வண்டி நிறுத்தி வணக்கம் வச்சுட்டா சார்
2: போவான்? சரி,
0: போதும் போதும். ஓகே ஓகே சார், அழைப்புக்கு நன்றி.
1: சரி, சூப்பரா டைலாக் பேசினாங்களா ஃபர்ஸ்ட் காலரி?
0: ஓகே,
1: ஃபர்ஸ்ட் காலர் சூப்பரா பேசிட்டாங்க ஜார்ஜ்.
0: நீங்க வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா? நம்ம இதே கண்டினியூ பண்றோமா?
1: ஆக்சுவலி இருக்கு, ஆனா இந்த டைலாக் மாசா இருக்கிறதால வரவங்க
0: பண்ண மாட்டோம். அதை பத்திரமா வச்சிருக்கோம் இல்லையா?
1: சேஃப்டிக்கு வச்சிருக்கணும் என்னைக்குமே.
0: ஓகே, அப்ப என்ன நெக்ஸ்ட் பாட்டு தானே?
1: பாட்டே தான்
0: போட்டுலாம்,
1: என்ஜாய் பண்ணுங்க.

0: பாட்டு போட்டுட்டே இருக்கும்போது ஒரு நேர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஜார்ஜ்.
1: ஐயோ நல்ல விஷயமாச்சே, அதோ பேசலாம். ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: உங்கள் சிரிப்புக்கு நான் அடிமை.
2: அதனாலதான
1: சொல்றாங்க
2: மறுபடியும்
1: பாத்தீங்களா? இல்ல இல்ல, நீங்க சொல்றீங்க.
0: உண்மையை சொல்லுங்க மேடம்.
2: அப்படியே
1: விவசாயத்துல இறங்கலன்னு உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாங்க ஒட்டுமொத்தமா பேசிட்டு
0: இருக்கோம். எல்லாம் வானிலை அறிக்கை வருது, உழவர்களுக்கான அறிவிப்பு.
1: போங்க, இப்ப நீங்க உங்க மாடலேஷன்ல நாங்க டிஸ்டர்ப பண்ண மாட்டோம், நீங்களே பேசுங்க.
2: யார நீங்க
1: பாத்தீங்களா?
2: சிவாஜி.
1: சிவாஜி சார் நீங்களா? உங்க பாசமலர் பார்த்து கண்ணுல கண்ணு வச்சிருந்தீங்கல்ல.
2: போதா
1: நீங்க கொடுத்த கட் கேமரா ரோலிங் வச்சு தான் நாங்க டயலாக் ரெடி பண்ணிட்டு இருக்கோம்.

0: ஆமா மேடம், நீங்க ஆல்ரெடி ஆக்ட்ரஸ் ஆயிட்டீங்க, உங்களுக்கு இந்த சரோஜாதேவி மேம் டயலாக் தெரியும்ல, கொஞ்சம் நடிக்கவும் செய்தேன் கோபால், அது பேசுறீங்களா?
1: முயற்சி பண்றேன் சார்.
0: கேட்க வரோலிங்
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: வணக்கம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: மீண்டும் கட் கேமரா ரோலிங் ஷோக்கு வந்தாச்சு. ஜார்ஜ் எப்படி சூப்பரா போயிட்டு இருக்குல்ல?
3: இல்ல செம்மையா போயிட்டு இருக்குல்ல? அதாவது நானும் சிரிச்சு அவங்களையும் சிரிக்க வச்சு நல்லா தான் போயிட்டு இருக்கேன்.

0: நெக்ஸ்ட் ஒரு கால் வந்திருக்காங்க பாக்குறேன்.
1: கண்டிப்பா வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுற. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் சார்.
0: நல்லா இருக்கும் சார்.
2: ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி.
0: ஓகே, டைலாக் கேட்டீங்களா?
2: ஆ, டைலாக் கேட்டேன்.
0: ஓகே, பேசிடலாமா இல்ல ஒரு தடவை போட்டு காட்டணுமா?
2: ஆ, போட்டு காமிச்சிருங்க. ஒரு வாட்டி
1: இல்லாமா?
0: உவி ரெடியா? நான் பேசி கொடுக்கவா?
1: இல்ல இல்ல,
0: ரெடியா? ஓகே சார், கேக்க ரெடியா? உங்க
1: கைவசம் வச்சிருக்கணும்ல.
3: பராசக்தி ஹீரோடா? பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்றதில்ல.
4: என்ன பண்ண போற?
3: வரோ வியாபாரம். நீ போட்ட வருபாய வச்சுதான் ஆரம்பிச்சு
1: ஆரம்பிச்சிட்டீங்களா?
2: என்ன வியாபாரம் பண்ண போறேன் அப்படின்னு? என்ன வியாபாரம் சொன்னாரு?
1: வரோ வியாபாரம்.
2: என்ன வியாபாரம் செய்யற? அதான் வியாபாரம்
0: செய்யற. நல்லா பேசுனீங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி ட்ரை பண்றீங்களா? பேர கேட்டாலும் சும்மா அதிரதுல. நீங்களே ஒரு சில மாடுலேஷன் போகுது. ரொம்ப ஸ்லோவா அப்படியே ஜவ்வு மாதிரி இழுத்து பேசணும். பேர கேட்ட அப்படி கட் கேமரா ரோலிங்.
2: பேர கேட்ட சும்மா அதிரதுல.
0: வாவ், சம சம நல்லா வந்துச்சு. டக்குன்னு பாஸ்வேர்ட் ஆயிடுச்சு. சும்மா அதிரதுல அப்படின்னு பாஸ்வேர்ட் ஆச்சு. பட் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. ஓகே,
2: பேர கேட்ட சும்மா
0: நினைக்கிறேன்.
1: நீங்க

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நேரம் 4:29:33.
4: என்ன ஜார்ஜ், அடுத்த டைலாக் கேட்டுட்டீங்க. நம்ம நல்ல பசங்கன்றத ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு
5: நேர் வந்துட்டு
4: நேர் வந்திருக்காரு.
5: காப்பாத்திட்டானா?
4: தேங்க்யூ தேங்க்யூ.
5: ஓகே, வணக்கம்.
6: வணக்கம்
5: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
6: சார் சாருக்கும் புதுசாருக்கும் வணக்கம் சொல்வது ஈராமா முருகன் இளமாங்கலம்.
5: ஓகே சார், ஒரு மாதிரி லென்தா சொல்லிட்டாரு. டைலாக் கேட்டீங்களா
6: சார்? கேட்டேன் சார.
5: பேசலாமா?
6: என்ன
5: வியாபாரம் சார் அது?
6: வரவன்ட்டு ஒரு தானியம் சார், சிறி வகை தானியம்.
5: வரகா?
6: ஆமா சார்.
5: ஓகே, ரஜினி சார் எல்லாம் கேட்டா பெருவம் போடுவாரு. விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சம்ம சார், சம்ம சார், ஆக்சுவலா வந்து இது உர வியாபாரம் சார். ஆனா நீங்க சொல்லுங்க சார், நான் கேக்குறேன், ஆரம்பிக்கலாம்.
6: என்னமோ மாயமோ மந்திரமோ தெரியல, நம்ம ரெண்டு பேரையும் நல்லவங்களாவே வளர்த்துட்டாங்க இல்லடா
5: சார். சூப்பர் சூப்பர் சார், அழகா பேசுனீங்க. அந்த ரஜினி சார் டைலாக் இன்னோட பேசுறீங்களா?
6: சரி சார்,
5: பேசுங்க.
6: யாரடா நீ? சிவாஜி பராசக்தி ஹீரோடா, நீ போட்ட ஒரு ரூபாய் வச்சுதான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு, வரவு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்
5: சார். வரோம் சார், வரோம் வியாபாரம் சார்,
4: வரோம் சார்.
5: ஐயா, வரவு வியாபாரம் சார்.
6: சார், ஒரு ஜன் தத்துவம் என்ன சொல்வது என்றால், மோதிரம் போடாத விரலம்,
5: சரி
6: இடிப்படாத உருளம், இருந்தால் என்ன இல்லாட்டா என்ன?
5: கலகிட்டீங்க, வாங்க. அழைப்புக்கு நன்றி.
6: உங்களுக்கு இருவருக்குமே மாலை வணக்கம். நன்றி
4: நன்றி சார், நன்றி சார்.
7: இன்னைக்கு பாத்தீங்களா, வந்தவர் ரொம்ப அப்படியே அடிக்கடிக்கு டைலாக் தள்ளிக்கிட்டே இருக்காரு.
5: ஆமா, தள்ளு.

0: இந்த வரலு விரலு சொன்னாரு, நீங்க கூட தெரிஞ்சவங்க மாதிரி ஓஹோ நீங்களே, அது என்ன கொஞ்சம் விளக்க முடியுமா?
1: இது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு கூடாது, நம்ம சாங்குள்ள போயிடலாம் நினைக்கிறேன்.
0: இது ஓஹோ நம்ம ஆஹா புபிக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போலியே அப்படின்னு உங்களை கூர்ந்து உங்க வாயை கவனிச்சேன். சரி வச்சதுக்கு அப்புறம் கேட்டுக்கலாமே அப்படின்னு நினைச்சேன்.
1: ஆக்சுவலி இதை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன்.
0: அதுதானா? எதுக்குடா
1: இந்த ரகசியத்தை வெளியே கொண்டு வரக்கூடாதுன்னு பார்த்தா கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க நீங்க.
0: பாத்தீங்களா, எனக்கு அங்க பொறி தட்டுச்சு. பாட்டு கிடந்தலாமா?
1: ஓகே
0: ஓகே.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேரம் 4:37:33. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கீங்க. என்ன ஜார்ஜ், அடுத்த நேர் வந்திருக்காருன்னு
2: நினைக்கிறேன். அலையோட விளையாடு 5 மணிக்கு மேல
1: அப்படி சொல்றீங்க. என்ன கோத்து விட்டு என்ன கலாய்க்கிறதுலயே இருக்கீங்க நீங்க.
2: நம்ம வந்து ப்ரமோஷன்.
1: ஓகே ஓகே ஓகே, அடுத்த ஷோ நீங்க தான் பண்றீங்கல்ல. சரி, அடுத்த நேர் வந்திருக்காரு நினைக்கிறேன், அவங்க கிட்ட டைலாக் கேட்கலாமா?
2: ஓகே.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
3: ஹலோ. ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கம். யாருங்க பேசுறீங்க? ஊர்ல மழை தண்ணி சௌக்கியமா
1: இருக்கா?
2: இருக்கு, கேளுங்க.
4: பராசக்தி ஹீரோடா பேரை கேட்ட உடனே சும்மா அதர்றது இல்ல.
5: என்ன பண்ண போற?
4: வரோ வியாபாரம். நீ போட்ட வருபாய வச்சுதான் ஆரம்பிச்சு.
1: டைலாக் கேட்டீங்களா?
2: என்னாச்சு, டைலாக் கேட்டீங்களா?
3: கேட்டேன்.
2: ஏ, ஆச்சரியமா இருக்குன்ற, ஆரம்பிக்கலாமா? கட் கேமரா ரோலிங்.
3: ஆக்சனே சொல்லலையே சார்.
2: நீங்க சொன்னீங்கல்ல, ஆக்சன் தான். நீங்க பேசும்போது ஆக்சனா பேசினாலும் எனஃப்.
3: யார் ராணி? பராசக்தி ஹீரோடா
1: சிவாஜி.
3: சும்மா அதுருது இல்ல, நீ கொடுத்து ஒரு வாய் வச்சுதான் ஆரம்பிக்க போறேன். வர வியாபாரம்
2: பாடா, வர வியாபாரமா? சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க.
1: எனக்கு தெரிஞ்சு இவங்கதான் ஃபர்ஸ்ட் வந்து வர வியாபாரம்
2: கலக்கிட்டு இருப்பாங்க. நாங்க முதல்ல வியாபாரம், வேற என்ன வியாபாரம்,
1: வரகு
2: வியாபாரம் எல்லாம் பாத்துட்டோம். இப்பதான் கரெக்டா உரத்துக்கு வந்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன வியாபாரம் பண்ணணும் ஆசை இருக்குதா? வேணாம், பரவாயில்ல, இருக்கட்டும். ஒரு வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசி கேட்டீங்களா? இப்ப வந்து ஃபுல்லோட இப்ப வந்து ஆதி வந்து ரெடி ஆயிட்டாரு.
1: நான் ரெடியா இருக்கேன்.
2: ஆதி கமான்.
1: யார் ராணி?
3: பராசக்தி ஹீரோடா
1: சிவாஜி.
2: சந்திரமௌலி.
1: சந்திரமௌலி
3: யாரு நினைச்ச?
2: இருங்க இருங்க, இன்னொன்னு வச்சிருக்கோம். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கேளுங்களேன்.
1: சிம்பிளா இருக்கும், கேட்டு பாருங்க.
2: ஓகே, பேசிக்கிட்டே எடுத்துட்டு இருக்காரு.
6: என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். இல்லடா
2: அக்கானே, கேட்டீங்களா? அப்பாடா, இவங்க தான்ப்பா போட்ட உடனே கேட்டீங்களான்னு அவமானிடுறாங்க.
1: இன்னொரு தடவை போடுங்கல்ல. இல்ல பரவாயில்ல, ஓகே, எப்படியும் நீங்க சொல்லுங்க.
2: எப்படியும் சொல்ல போறது இல்ல, நீங்க தான் பேச போறீங்க. இல்ல
1: அப்படிலாம் கிடையாது, அப்படி நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட கூடாது. காலேஜ்
2: இல்லாமா
3: பின்னிடுவாங்க.
2: ஓகே, இன்னொரு நேர் வந்திருக்காங்க போல் இருக்கு. நீங்க அட்டன் பண்ணாதான் பேச முடியும்.
1: வணக்கம்.
7: வணக்கம் சார்.

0: அரி எங்க இருந்து பேசுறீங்க?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார். இருவரும் நலமா இருக்கீங்களா?
2: இருவருக்கும் வணக்கம். வணக்கம், நலமா இருக்கோம். கலைவாணி மேடம்
1: சொல்லுங்க சார்,
2: எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சார்.
2: சூப்பர் மேடம். டைலாக் கேட்டிங்களா?
1: கேட்டேன் சார்.
2: கேட்டேன், ஆரம்பிச்சலாமா?
1: ஓகேங்க சார்.
2: கட், கேமரா ரோலிங்.
1: நீ குடுத்த ஒரு ரூபாய் வச்சுதான்
0: ஆரம்பிச்சிருக்கேன். அடிக்குது
2: துப்பாக்கியில் பறந்த தோட்டமால்
1: என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. சின்ன வயசுல இருந்தே நாம ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா.
2: சம மேடம், கொஞ்சம் கூட அச்சு பேசுறாம அப்படியே பேசினாங்க பாத்தீங்க.
0: அந்த மாடுலேஷன் எதுவுமே மாறல பாருங்க ஜார்ஜ்.
2: சம சம மேம், எப்படி மேடம் இப்படி கலக்குறீங்க?
0: நடிப்பு
2: அரைக்கின ஒரு படம் கொடுக்கலாம் மேம்.
1: என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. சின்ன வயசுல இருந்தே நாம ரெண்டு பேரும் நல்லவங்களாவே
0: வளர்ந்துட்டோம் போல இருக்கு.
2: இவங்களை பேச வச்சு அப்படியே லூப்ல போட்டு கேட்டே இருக்கலாம் போல இருக்கு மேம். இந்த லேடி வந்து வாய்ஸ் இந்த சந்தானம் பேசினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அழகா கலக்கிட்டீங்க. சேம் மாடுலேஷன்.
1: ஓகேங்க சார், தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ
1: தேங்க்யூ.
0: என்ன ஜார்ஜ் வந்தா இங்க சும்மா அடிச்சு பிச்சு உதறிட்டாங்கல்ல?
2: எனக்கு தெரிஞ்சதுனால நிறைய நாள் கேட்டிருக்காங்க நினைக்கிறாங்க, பிராக்டிஸ்
0: பண்றாங்க. ஒரே நாள் இவங்க இந்த மாதிரி பண்ணிருக்க முடியாது.
2: இது சாதாரண ஒரு வாழ நடத்துற ஒரு விஷயமே கிடையாது. தன் நடம்பு
0: எல்லாத்துலயும் நடிப்பு வெறி ஊறி போனா மட்டும்தான் இவ்வளவு பேச முடியும்.
2: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க செஞ்சதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பாட்டு கிடந்தல்லாமா?
0: ஓகே, அதுக்கு முன்னாடி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: யாருக்கெல்லாம் மறுபடியும் ஏரியில குளிக்கணும்னு அவங்க வீடு ஏரியில இருக்க கூடாதுன்னு ஆசைப்படுறீங்களோ இத லைக் பண்ணுங்க. என்ன ரொம்ப லைக் பண்ணா ஷேர் பண்ணுங்க.
1: சொல்லுங்க, இதுல பொலிட்டிக்கல் என்ட்ரி பத்தி அனௌன்ஸ் பண்ணுங்க.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நேரம் 4:49:42. எஃப்எம் 2.92.8 காட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. என்ன ஜார்ஜ்,
4: அதான் எங்க இன்னும் வரலையே அப்படின்னு பார்த்தேன்.
3: எப்படி உங்ககிட்ட வராம இருப்பேன் நானு?
4: ஓகே, அடுத்து கால் வந்திருக்காங்க போல இருக்கு.
3: எஸ் எஸ் எஸ்,
4: எப்படி?
3: வணக்கம்.
5: வணக்கம்.
3: யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் ஜான்சி ராணி, கென்னடி நகர்ல இருந்து பேசுறேன்.
4: மேடம் ஜான்சி ராணி எவ்வளவு ஒரு பிரிஸ்கு
3: எனர்ஜி
4: எனர்ஜி அதான் ஒண்ணு இல்லைங்க. ஹலோ
3: ராணி, டயர்டா இருக்க, நீ வேற என்
4: மேடம் இருக்கீங்களா?
6: பராசக்தி ஹீரோடா பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்றதில்ல. என்ன பண்ண போற? வரோ வியாபாரம், நீ போட்ட 1 ரூபாய் வச்சுதான் ஆரம்பிச்சு.
3: கேட்டீங்களா மேடம்?
4: பின்னிட்டீங்க, போங்க. இன்னும் ஒருக்கா சொல்லுங்களா
5: சொல்லிட்டேன்.

0: Rolling.
1: யார் ராணி?
2: என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம்.
3: ஆமா
1: என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம்டா. இல்லடா
3: மேம், செம கியூட்டா சொல்றீங்க மேம். தேங்க்யூ ஃபார் காலிங். ஓகே,
0: அடிச்சு பிச்சு உதறாங்களே,
3: இன்னொரு
0: காலர் வராங்க, பேசிடுவோமா?
4: வணக்கம். வணக்கம் சார், ஜார்ஜ் சார், புவி சாருக்கு வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். யாருங்க பேசுறீங்க
4: சார்? கடலூர் தேவனாம்பட்டம் அன்வர் பாஷா.
3: அன்வர் பாஷா சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு சார்.
3: சார் வந்து ஒரு பிரிஸ்க் தான், நல்லா கேட்டீங்களா சார்?
4: கேட்டேன் சார்.
3: சொல்லுங்க, ஆரம்பிக்கலாமா? கட், கேமரா ரோலிங்.
4: ரஜினி
3: சார்
4: மாதிரி
3: பராசக்தி ஹீரோடா. அதே மாடலேஷன், அதே வேரியேஷன் கலெக்டிங் போங்க.
4: இன்னொரு டயலாக்
3: வாங்க வாங்க.
4: என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்து நாம நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். இல்லடா
0: இதுவும் அதே மாடலேஷன்.
3: லஞ்சராரு சார், என்னங்க சார் பின்றீங்க
4: சார்? கேட்டதே சின்ன பாடங்கள் படிக்கும் போது அப்படியே மனப்பாடம் படிப்பா சார்.
3: பரவாயில்ல சார், இந்த பிறவி கலைஞன் சொல்லுவாங்களே அது நீங்க தானே சார்?
4: சார் அதான் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. சார் எங்க, சார் எங்க விட்டு பிள்ளை?
3: ஹலோ
4: சார், எங்க விட்டு பிள்ளை சார்?
3: யார் சார்?
4: பொங்கல், ஆறு உப்புமா,
0: என்னன்னா வந்தவங்க எல்லாருமே சூப்பரா டயலாக் பேசிட்டாங்க. நீங்க ஒரு டயலாக் பேசினா நல்லா இருக்குமே.
3: நிறைய பேசிட்டாங்க நம்ம நேயர்கள். அதுக்கப்புறம் வந்து வந்து டயலாக் வந்து ஒரு நல்ல கலை மேல வந்து கை வைக்க கூடாது. அது வந்து அழகு பார்க்கணும், ரசிக்கணும், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா நான் பேசக்கூடாது.
0: இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது, எனக்கு நீங்க பேசணும்
3: ஐயா. அது டயலாக் வந்து நல்லா பேசிட்டாங்க ஐயா, அதுக்கப்புறம் நம்ம வந்து கெடுக்க கூடாது ஐயா.
0: அப்படின்றீங்களா?
3: நீங்க பேசுங்களா, நல்லா இருக்கும் கேட்போம்.
0: இல்ல நம்ம பாட்டுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன்.
3: அதான் சொல்ல வந்தேன், நீங்க பாட்டு போட்டீங்கன்னா
0: நல்லா இருக்கும்.
3: நம்ம வந்து
0: போயிடலாமா?
3: ஓகே.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: என்ன பூபி பாட்டுன்னு இந்த பக்கம் வந்துட்டே?
0: ஆக்சுவலி பாட்டு போடலாம் தான் நினச்சேன். இன்னைக்கு ஆக்சுவலி டைம் போனதே தெரியலையா, அதனால க்ளோசிங் கொடுக்கலான்னு வந்துட்டேன்.
3: ஏன் டேப்லெட் ஆச்சு, எப்படி பிடிச்சிங்க?
0: சொல்லுங்க சொல்லுங்க.
3: ஒரு மணி நேரம் போனதே தெரியல.
0: ஆமா ஆமா ஆமா,
3: அவ்வளோதானா?
0: அவ்வளோதான், வேற என்ன சொல்றது?
3: ஆச்சரியத்தோட சொல்லுங்க பூபி, அப்போதான் அதை கன்வீட் பண்ண முடியும்.
0: ஆமா இல்ல, ஆக்சுவலி இன்னைக்கு டைம் போனதே தெரியல.
3: அவ்வளவுதான்.

0: ஓகே, இப்போ வந்து நம்ம நேர்கள்லாம் கலக்க கலக்கு கலக்கிட்டாங்க.
1: எஸ்
0: இந்த சந்தோஷத்தோட இப்போ நீங்கள் சொன்ன அந்த பாட்டை போட்டு ஷோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அலையோடு விளையாடு,
1: ரெடியாக இருங்க விளையாடுறதுக்கு.
0: நீங்கள் சொல்வீங்கன்னு பார்த்தேன், இட்ஸ் ஓகே, நாங்கள் போய் சொல்லிக்கிறேன்.

எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 5 மணி 1 நிமிடம். அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன்.

ஜார்ஜ். இன்னைக்கு நம்ம அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில சுத்தி அடிக்கும் காத்தோட தவழ்ந்து ஒரு மலையோட நம்ம பாண்டி மெரினால நம்ம மக்களோட சேர்ந்து ஒரு ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ண நம்ம ஆர்ஜே ஆனந்த் ரெடியா இருக்காரு. நம்ம எப்பவும் போல இங்க கட் பண்ணுவோம், ராக் பீச்ல பாண்டி மெரினால ஓபன் பண்ணுவோம், ஆனா இந்த ஒரு பாட்டுக்கு அப்புறமா.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஆலையோடு விளையாடு. ஓவர் டு ஆர்ஜே ஆனந்த்.
2: வணக்கம் மக்களே. மாலை வேளையிலே மனதை மயக்கும் இசை கேட்டு மயங்கி கிடக்கும் எனதன்மை ரசிக பெருமக்களே, கொழுத்து மெயிலில் கொத்தமல்லி வாங்க சென்றிருக்கும் என் பாசமான தாத்தாக்களே, அடிக்கும் மெயிலில் ஐயோ அம்மா என என் தாத்தாக்களை கதறிவிடும் என் பாசமான பாட்டிகளே, இட்லிக்கு தேவை சட்டினி எங்க வீட்டுல எப்பவுமே நான் தான் பட்டினி என பதறி போயிருக்கும் என் அழகான அங்கிள்களே, இந்த வீட்டுல எப்பவுமே நான் தான் ராணி, ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு போனி என அங்கிள்களை அலறிவிடும் என் ஆன்ட்டிகளே, செமஸ்டர் முடிவிற்கும் எழுத்துகளே, ரிசல்ட் முடிவிற்கும் சிகிச்சைகளே, உங்கள் அனைவருக்கும் அறிக்கும் வகையில் ஐயோ அம்மா வணக்கம் கூறிக்கொள்வது சற்று முன் பிறந்த பச்சிளம் குழந்தை ஆஜே ஆனந்த். வணக்கம் மக்களே, என்ன உங்க ஆஜான இன்னைக்கு நம்ம அலைய முடிவில் எப்பவும் போல நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட்டான பாண்டி மேல தான் போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா வெயில் வந்து ரொம்ப ஓவராவே அடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லாங்க, அவ்வளவு மழை பெஞ்சுது, இப்ப அவ்வளவு வெயில் அடிக்குது, எதுக்கு மழை பெஞ்சுன்னு ஃபீல் பண்ண வைக்குதுன்னு நினைக்கிறேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அவ்வளவு இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்காங்க, அங்கேயும் இங்குமா இருக்காங்க. சோ இப்ப நம்ம கூட பேசுறதாக ஒரு இளம் பெண்மணி காத்துட்டு இருக்கேன். வணக்கம்.
3: வணக்கம்.
2: சத்தமா பேசுங்க.
3: வணக்கம்.
2: இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க.
3: இந்த மொட்ட வெயில நிக்க வச்சு வணக்கம் கேக்குறீங்க.
2: வணக்கமா கேட்டோம். உங்க பேர்?
3: கிலா.
2: கிலா எங்க இருந்து வரீங்க?
3: மூலக்குளம்.
2: மூலக்குளம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
3: மேம்? சும்மா தான் இருக்கேன் சார்.
2: இப்ப சும்மா இருப்பீங்க? எப்பவுமே சும்மா இருப்பீங்களா இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு
3: கேட்டேன். வெட்டினரி டாக்டர்.
2: சத்தமா பேசுங்க.
3: நான் ஒரு வெட்டினரி டாக்டர்.
2: டாக்டரா? வெட்டினரியோட டாக்டரா இருக்கீங்க? எப்படி
3: உங்களுக்கு? நான் இதுக்கு மேல
2: தமிழ சொல்லுங்க. நீங்க எதுக்கு ஆங்கிலத்துக்கு போறீங்க? எங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கிலம் எல்லாம் வேற மாதிரி இருக்கு, நீங்க தமிழ சொல்லுங்க.
3: தமிழ் சொன்னா ஒண்ணும் மோசமா இருக்கு, இங்கிலீஷ் பேசினா தான் நல்லா இருக்கும்.
2: ஒண்ணுமே புரியல, விட்டுருங்க. வெட்டினரி டாக்டர் அதானா?
3: நினைக்கிறேன்
2: ஒரு மணி நேரம் இங்கதான் குப்பை கொட்டி ஆகணும், வேற வழி கிடையாது. இப்ப பீச்சுக்கு வரீங்க, அடிக்கடி வருவீங்களா?
3: இல்லங்க, கொஞ்ச நாளா வரதில்ல, இப்பதான் வந்திருக்கேன்.
2: அடிக்கடி வருவீங்களா? கொஞ்ச நாளா வரதில்ல, அதுக்கு முன்னாடி வருவீங்களா? வருவீங்க?
3: வருவேன்.
2: வாய்ஸ் லைட்டா இடிக்குது போல இருக்கு. சரி, இப்ப பீச்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க?
3: சுண்டல் சாப்பிடுறது.
2: வா, கேட்டு கேட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிடுறது சாப்பிடுறது சாப்பிடுறது தவிர்த்துட்டு பீச்சுக்கு வந்தா நீங்க என்ன என்ஜாய் பண்ணுவீங்க?
3: அதாங்க சுண்டல் சாப்பிடுவோங்க. பீச்ல கொஞ்ச நேரம் உட்காருவேன். அவ்வளவுதான்.
2: எப்படி சுண்டல் வீட்டுல இருந்தே கட்டிட்டு வந்துருவீங்களா இல்ல இங்க வாங்குவீங்களா?
3: முடிஞ்சா கட்டிட்டு வரும், இல்ல இங்கே வாங்குவேன்.
2: இங்க வாங்குறதுனா எத்தனை கிலோ வாங்குவீங்க?
3: அது அந்த அளவுக்குலாம் வயிறு தாங்க.
2: நாங்களே ஒரு கடையை போடுவோம், ஆல்ரெடி பானிபுரி கடை போட்டுலாம் நினைக்கிறேன். சுண்டல் கடையா?
3: நான் பானிபுரி சொல்லவே இல்லையங்க.
2: ஆல்ரெடி நிறைய வார வாரம் சொல்லிட்டு இருக்காங்க பானிபுரி பானிபுரி, அதான் கேட்டேன்.
3: அந்த பிசினஸ் நல்லா இருந்தா போடுங்க, இதோட நல்லா இருந்தா.
2: தெரியாம கேள்வி கேட்டுட்டேன். இப்ப இந்த வெயில் ஓவர் அடிக்குது, எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த வெயில் போதுமா தேவைப்படுதா?
3: இந்த வெயில் போதுமா? இதுவே அதிகமா இருக்கு, இதுல எங்க இருந்து இது வேணாம். நீங்கதான் இந்த வெயில நிக்க

0: வச்சு வேற கேள்வி கேக்குறீங்க.
1: கோச்சிக்காதீங்க மேடம், உங்களுக்கு வேணா ஒரு பாக்கெட் சுண்டல் வாங்கி தரேன், கோச்சிக்காதீங்க. இப்ப வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு நினைக்கிறாங்க, அலையோடி விளையாடு பண்ணோம் ஓகேங்களா. நீங்க வேற பாக்குறதுக்கு ரொம்ப சோகமா இருக்கீங்க, என்ன பண் பண்ண போறீங்கன்னு தெரியல. உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்கு, அதை மட்டும் நாங்க கேட்டுட்டு ஓடிடுறோம்.
0: கேளுங்க கேளுங்க
1: ஓகேவா.
0: கேளுங்க.
1: ஆர் யூ ரெடி?
0: கேளுங்கன்னு சொல்லிட்டேன்.
1: கொஞ்சம் வெயில் இல்லைன்னா அவங்களும் ஒரு மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. ஓகே, முதல் கேள்விதான் மேம், லைஃப்ல ரொம்ப அதிகமா பயப்படுற விஷயம் சொல்லுவீங்க. நீங்க ரொம்ப பயப்படுற ஒரு விஷயம் லைஃப்ல எது?
0: அப்பலாம் ஒண்ணும் இல்லைங்க.
1: எதுக்குமே பயப்பட மாட்டீங்களா?
0: இல்ல மாட்டேன்.
1: என்ன சொல்றீங்க?

0: கேள்விதான். லைஃப்ல ரொம்ப அதிகமா பயப்படுற விஷயம் என்ன சொல்றீங்க? நீங்க ரொம்ப பயப்படுற ஒரு விஷயம் லைஃப்ல இது?
1: அப்பலாம் ஒண்ணும் இல்லங்க.
0: எதுக்கு பயப்பட மாட்டீங்களா?
1: இல்ல மாட்டேன்.
0: என்ன சொல்றீங்க?
1: எதுக்கு பயப்படுவா?
0: இப்ப கண்ணாடி பார்த்தா பயப்படுவாங்க, நீங்க பயப்பட மாட்டீங்களா?
1: இங்கள பார்த்தாதான் பயமா இருக்கு.
0: ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். அடுத்த க்வெஸ்சன் வந்து, பாண்டியில வந்து பீச்சுக்கு பதிலா வேற எந்த ஒரு விஷயம் இருந்தா நல்லா இருக்கும்? அதாவது லைக் ஒரு பெரிய மலை, ஒரு காடு, ஒரு வாட்டர் ஃபால், அந்த மாதிரி. குற்றாலம் ரொம்ப நல்ல விஷயம்தான். ஓகே, நானா வாங்கி கட்டிக்கிட்டேன், எதுக்கு இதெல்லாம் தேவையோ. ஓகே, இன்னொரு க்வெஸ்சன் தான். நீங்க வந்து இப்ப ஒரு மனுஷனா இல்லாம ஒரு அசைவ விலங்கா மாற போறீங்க. அசைவ விலங்குன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல? விட்டே டாக்டர். ஒரு அசைவ விலங்கா மாற போறீங்க. எந்த விலங்கா இருந்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்? அசைவ விலங்குன்னு உண்மையிலே விட்டே டாக்டர்னு தெரியல. அசைவ விலங்குன்னா புலி, சிங்கம், ஒரு உயிர் அடிச்சு சாப்பிடுதுல, அதான் அசை விலங்கு.
1: ஏங்க
0: அது விலங்கு கிட்ட போய் சொல்லுங்க, ஏன் சொல்றீங்க? நான் கேட்டது அந்த மாதிரி விலங்கா நீங்க மாறிட்டீங்கன்னா எந்த விலங்கு மாறாசப்படுவீங்க?
1: என்ன விலங்க இருங்க யோசிக்கணும்.
0: புலி, சிங்கம், ஓநாய், நாய்.
1: நாய் வந்து உங்களுக்கு வந்து,
0: நாய் வந்து சாப்பிடும், நான்வெஜ் சாப்பிடும்.
1: நான்வெஜ் சாப்பிடுவா?
0: நேத்து கூட எங்க வீட்டுல மீந்து போன சாடி. வேற என்ன? நீங்க வந்து ஒரு அசைவ விலங்கா மாறிட்டீங்க, யார ஃபர்ஸ்ட் கடிப்பீங்க? ஏன்
1: யார கடிப்பேன் ஏன் கேக்குறீங்களா?
0: இல்ல யார பார்த்து கொலைப்பீங்க? ஏன்
1: எங்க சொந்தங்கறங்க எல்லாரையும் பார்த்து கொலைப்பேன், எல்லாரையும் கடிப்பேன்.
0: இல்ல ஒவ்வொருத்தரும் போல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைய தேவைப்படும் நினைக்கிறேன். காட்டுக்குள்ள போறீங்க, இது ஒரு கற்பனை தான், ஒரு
1: சிச்சுவேஷன்.
0: நாங்களாம் இங்கிலீஷ் பேசக்கூடாது, பொறுக்காதே உங்களுக்கு. இப்ப வந்து காட்டுக்குள்ள போறீங்க நடுராத்திரில, தெரியாம யாரும் போனும் கேட்க கூடாது, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து தூக்கத்துல நடக்கிற ஒரு நடந்து போயிட்டுங்க, இருட்டா இருக்கு, ஒரே மலை, காடு, மரங்கள், அந்த ஒரு அமானுஷ்யமான ஒரு இடமா இருக்கு. அப்ப நீங்க எப்படி கத்துவீங்க? யார கூப்பிடுவீங்க? அதை வந்து நீங்க நடிச்சு காமிக்கணும். ஐயோ அம்மா, கம்மி ஆளை விடுற தம்பின்னு சொல்லக்கூடாது. நீங்க சொல்லிதான்
1: போய் இருட்டு
0: மூச்சு பாக்குறீங்க, ஒரு இருட்டா இருக்கு, என்னடா இவ்வளவு இருட்டா இருக்குன்னு நினைச்சு பயப்படுறீங்க. இந்த பயத்துல ஃபர்ஸ்ட் யார கூப்பிடுவீங்க, என்னன்னு
1: கத்துவீங்க?
0: தூங்கும் போது ஸ்மார்ட் வாட்ச் கட்டுவீங்களா?
1: தூக்கத்துல நடக்க தெரிஞ்ச எங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் கட்ட தெரியாதா?
0: நல்ல நல்ல பதில் தான். அடுத்து வாங்க,
1: கட்டி வச்சு டார்ச் லைட் பாப்போம்.
0: நினைக்கிறேன். அந்த க்வெஸ்சன் போயிடலாமா? கடைசியாக ஒரு டாஸ்க் இருக்கு, ஒரு டயலாக் இருக்கு. அந்த டயலாகை மட்டும் நீங்க எப்படி பேசுறீங்களோ அதை பொறுத்தா உங்களுக்கு பிரைஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா?
1: டயலாக்லாம் வராதுங்க.
0: இல்ல பேசுங்க, இது ஒரு எமோஷனல் டயலாக்.
1: இது டாஸ்க்கா கேங்க, இது இருக்கு டயலாக்லாம் பேஸ் பண்றதுதான். நல்லா தானே போயிருந்துச்சு,
0: இம்மனால உங்களுக்கு தான் நல்லா போச்சு, எனக்கு நல்லா போகல. இதுக்கப்புறம் தான் எனக்கு நல்லா போகணும்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒரு டயலாக் பேசுறீங்களா?
1: சொல்லுங்க.
0: இது ஒரு எமோஷனல் டயலாக்.
1: எமோஷன் வராதுங்க எனக்கு.
0: சிரிச்சுட்டே சொல்லிடுங்க. நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சிட்டோம், ஆனா நாங்க மன்னிச்சாலும் இந்த ஆண்டவன் மன்னிக்க மாட்டோம்.

0: இது அப்படி நான் என் மைண்ட் வாய்ஸ் உங்ககிட்ட சொல்ற மாதிரி இருக்கு.
1: தெய்வமே பேசிட்டு போயிடுங்க.
0: நீங்க எங்க அப்புறம் எமோஷனல் கத்திங்க சொல்லுவாங்க. எமோஷனல்
1: கத்தி எமோஷனலா சொல்லலாம். சரி நீங்க சொல்லுங்க பாத்து சொல்லுங்க போனா சொல்லுங்க.
0: நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. நீங்க எனக்கு செஞ்ச துரோகத்தை
1: நீங்க எங்களுக்கு செஞ்சுக்கிட்ட போனீங்களா? நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை விட
0: நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகத்தோட
1: துரோகத்தை நாங்க மன்னிச்சாலும்
0: நீங்க தான் அந்த டைலாக் சொன்னீங்க.
1: டைலாக் நானே மறந்துட்டேன். ஒன்ஸ் மோர் போயிடலாமா? கடைசி தான். நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சாலும் இந்த ஆண்டவன் மன்னிக்க மாட்டோம்.
0: நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சாலும் கடவுள் மன்னிக்க மாட்டார்.
1: கண்டிப்பா மன்னிக்க மாட்டார். முத ஒரு நேரம் நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நான் மன்னிக்க மாட்டேன். சூப்பரா பேசுங்க மேம். ஃபன் பண்ணீங்க. தேங்க்யூ.
0: தேங்க்யூ.
1: மக்களே இன்னும் நிறைய பேர் நம்ம கூட பேச காத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து கேளுங்க. 102.8

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேரம் 5:24. அட்டகாசமா போயிட்டு இருக்க அலையோடு விளையாடு, இதோ உங்களுக்காக.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நான் ஆஜானந்தி சுகம். மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோ பாண்டியமிருந்தான் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு குடும்ப தலைவி காத்துட்டு இருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: சார விட்டு மேடம், வணக்கம் மட்டும் சத்தமா.
3: வணக்கம்.
2: ஆல்ரெடி கேட்க மாட்டேன் வேற. உங்க பேர் சொல்லுங்க.
3: ரோஹிதா.
2: ரோஹிதா, ரொம்ப அழகான பேசுறீங்களா.
3: பாண்டியில் எந்த பீச்சுக்கு அடிக்கடி போவீங்க?
2: அடிச்சு கூட உங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற ஒரு சிச்சுவேஷன் தான். நீங்க என்னன்னா, நைட்டு தூக்கத்துல கிளம்பி குற்றாலம் வரைக்கும் போயிட்டீங்க.
3: நடந்து
2: போயிட்டு பக்கத்துல என்ன காடு இருக்குன்னு தெரியலயே, ஏதோ ஒரு காட்டுக்கு போயிட்டீங்க.

0: நீங்களே டிசைட் பண்ணீங்க. மூச்சு பார்த்தா சுத்தி மலை மரம் காடு ஒரே அழகு சத்தமா அது ஓகேங்களா. இந்த ஓனாய் சத்தம் பேய் சத்தம் நீங்க கேட்காத பேய் சத்தம் கிடையாது, உங்களுக்கு தெரியாத பேய் சத்தம் ஒன்றுமில்லை. அந்த மாதிரி வேணாம் அப்படிதான் சொல்லக்கூடாது. சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா யாருமே இருட்டா இருக்கு. நீங்க அந்த டைம்ல யார ஃபர்ஸ்ட் கூப்பிடுவீங்க? ஐயோ எம்மான் கத்துவீங்க, அது வேற எப்படி கத்துவீங்க? யார ஃபர்ஸ்ட் கூப்பிடுவீங்க?
1: அதுக்கெல்லாம்
0: பாக்குறீங்களா
1: அவங்க எப்படி வருவாங்க? நானே தூக்கத்துல நடந்து
0: என்ன பண்றீங்க? அந்த இடம் வந்து கயிறு கட்டி உங்க வீட்டுக்கார் கால கட்டிடுங்க, கூட போகும்போது அவரே கூட்டு போயிடுங்க, ரெண்டு பேரும் ஒன்னா போயிடுங்க.
1: ஓகே
0: அப்ப ஒண்ணு கூப்பிடலாம்ல. வா, எவ்வளவு லாஜிக்கு. சரி உங்களுக்கு நான் அடுத்த கேள்வி மேம். இப்ப நீங்க வந்து ஒரு மனுஷனா இல்லாம ஒரு விலங்கா மாறப்போறீங்க. விலங்குன்னா நான்வெஜ் விலங்கு ஓகேவா, ஒரு உயிர் அடிச்சு சாப்பிடக்கூடிய அந்த நான்வெஜ் விலங்கா மாறப்போறீங்க. எந்த விலங்கா மாறணும் ஆசைப்படுவீங்க? ஏன் ஆடா? ஆடு நான்வெஜ் சாப்பிடாது, ஒன்லி புல் பூண்டு.
1: விலங்கா மாறணும் சாப்பிட்டு,
0: அதாவது புலி சிங்கம் இதெல்லாம் வந்து இன்னொரு உயிர் அடிச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற விலங்கா மாற போறீங்க. எந்த விலங்கா மாறுவீங்க? ஏன் எப்படி?
1: புலி.
0: புலி ஓகே. புலியா ஏன் மாறணும் ஆசைப்படுறீங்க?
1: அதான் நம்ம ஆக்டிவிட்டியா இருக்கும். ஒரு அதான் மனுஷங்களை பார்த்தாலே உடனே
0: கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
1: அவங்க ரொம்ப இதா பண்ணாங்கன்னா நம்ம புலி இல்ல, புலி நம்ம காட்ட.
0: நீங்க புலியா மாறி உங்க மாமியாரை கடிப்பீங்க?
1: கடிப்பேன்.
0: பாத்து கடிங்க, முசுருக்கு சேதாரம் இல்லாம கடிங்க ஓகேங்களா?
1: சரி.
0: அடுத்த கேள்வி போயிடலாமா? சரி. உங்களுக்கு உங்க லைஃப்ல பிடிச்ச ஒரு லைஃப் எது? ஸ்கூல் லைஃபா, காலேஜ் லைஃபா, இல்ல மேரேஜ் லைஃபா?
1: ஸ்கூல் லைஃப் தான்.
0: ஏன்
1: ஜாலியா இருக்கும்? அப்ப வந்து 90s லாம்
0: கொஞ்சம் சத்தமா பேசுங்க மேடம்.
1: 90s லாம் ஜாலியா இருக்கும்.
0: நான் 2K கிட்ஸ் எனக்கு தெரியாது, நீங்க 90 கிட்ஸ். ஓகே ஓகே.
1: 90s லாம் நல்லா ஜாலியா இருக்கும். எப்படி சொல்றது, அந்த லைஃப் இப்ப திரும்ப வருமான்றதே நினைச்சு பார்க்க முடியாது. இல்ல
0: டைம் மிஷின் மட்டும் கெடுத்து அப்படி ஸ்டார்ட் பண்ணி மேல போயிடலாம்ல.
1: ஒரு விஷயத்துக்கும் அந்த அந்த அந்த இதுல வந்து நாங்க ஜாலியா இருந்துட்டோம்.
0: சரி மேம், எமோஷனலா கொண்டு போவாதீங்க, எனக்கு கண் கலங்குது. அடுத்த கேள்வி போயிடலாமா? என்ன பார்த்தா எச்சு முழுகிற பையன், எதிர்த்து அப்பேசுற, எனக்கு உறவு முக்கியடா, நீதிடா, நேர்மடா, நியாயம்டா, பால் பாக்கெட்டுடா, பேசுங்கடா. பால் பாக்கெட் ஆட் பண்ணிவிடுங்க, நீங்க பேசுங்க. ரொம்ப நாள் சிரிச்சீங்கன்னா பால் பாக்கெட் கட் ஆயிடும்.
1: நிறுத்துடா,
0: சத்தமா நிறுத்துடா,
1: நிறுத்துடா.
0: டயலாக பார்த்து, டயலாக் வந்து உங்க மாமியாரை பார்த்து பேசுறீங்க.
1: நிறுத்துடா.
0: எதிர்த்து
1: பேசுற எனக்கு உறவு
0: உறவு முக்கியடா,
1: உறவு முக்கியடா, நீதி தாண்டா, நேர்மையா,
0: நீதி தாண்டா, நீதி தாண்டா,
1: நேர்மை தாண்டா,
0: நேர்மை தாண்டா,
1: நியாயம்டா,
0: ஒன்ஸ்

0: தப்பு இல்ல, நிறைய டாடா வந்துச்சு, நிறைய டபுள் டா. ஓகேவா, ஒன்ஸ் மோர். ஓகே, டால்டாலாம் கிடையாது, ஒன்ஸ் மோர் போறோம். நிறுத்துடா
1: நிறுத்துடா, என்ன பார்த்து எச்சி முடுங்குற பையனி, எதுதா பேசுற? எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீதி நேர்மை தான்டா நியாயம்.
0: நீதிக்கு நேர்மை பரவாயில்ல, ஒரு படம் ஓகே, சூப்பரா ஃபன் பண்ணீங்க. பால் பைட் வந்துட்டு வாங்கிங்க, சூப்பரா பேசுங்க. தேங்க்யூ மேடம்.
1: தேங்க்யூ
0: மேடம்.
1: ஓகே தேங்க்யூ.
0: மக்களை இன்னும் நிறைய பேர் நம்ம கூட ஃபன் பண்ண காத்துட்டு இருக்காங்க. சுத்தோடது கிழக்கம் ரெயின்போ புதுவை 102.8.

0: என்ன கணக்கு பண்ணேண்டா?
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: அந்த பாட்டோட வைப் அப்படியே இப்ப நேரா பீச்சுக்கு எடுத்துட்டு போறோம். ஓவர் டு ஆர்ஜே ஆனந்த்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நான் உங்க ஆஜனந்த். மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோ பாண்டி மேடம் போயிட்டு இருக்கு. இப்ப மறுபடியும் ஒரு குடும்ப தலைவி நம்ம கூட பேச காத்துட்டு பேசல. வணக்கம்.
4: வணக்கம்.
3: சத்தமா பேசுங்க.
4: வணக்கம்.
3: வணக்கம். ரொம்ப சிரிச்சிட்டே சொல்றாங்க. இப்ப சொல்லிடுங்க.
4: என் பேர் ரோசி.
3: கேஸ் ஆரம்பிக்கும்போது இந்த அளவுக்கு சிரிக்கிறீங்க ஒன்னு தெரியல. ரோசி மேடம் எங்க வரீங்க?
4: விளையாடுவாங்க,
3: மணல்ல வீடு கட்டுவாங்க, இல்ல நல்லா சாப்பிடுவாங்க, வயிறு முட்டை, அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது?
4: தண்ணியில விளையாடணும்.
3: தண்ணியில விளையாடணுமா?
4: அது பிடிக்கும்.
3: வீட்டுல ஒரு பக்கெட்ல தப்பி விளையாட வேண்டாம். எது பீச்சு பண்ணீங்க?
4: பீச் இல்ல, அலையில அலை வந்து அடிக்கிறப்ப அது தண்ணி. வீட்டுல தண்ணி பிடிச்ச நான் டெய்லியும் தான் அது மாதிரி பண்ணலாம்.
3: வீட்டுல இருந்து பீச்ல அலை வந்து அடிச்சாதான் உங்களுக்கு பிடிக்குமா? பரவாயில்ல, நல்ல ஒரு சாய்ஸ் தான். இப்போ நாங்க வந்து எஃப்எம் ரெயின்போ இருக்கிற ஷோ வந்து அலையோடு விளையாடு சொன்னீங்க பாத்தீங்கன்னா, அலை வந்து அடிக்கணுட்டு அந்த மாதிரி தான் நாங்க. இப்போ உங்ககிட்ட நிறைய ஃபன் கொஸ்டின் இருக்கு, நீங்க எப்படி ஃபன் பண்றீங்கன்னு பார்க்க போறோம். நீங்க தான் மரக்கானத்தோட பெருமையை மீட்டி எடுக்கணும். இப்போ இந்த நகைச்சுவை தான் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது. எனக்கு எவ்வளவு நகைச்சுவை பாருங்க. இந்த அடிக்கிற வேலை இவ்வளவு சின்ன ஒரு நகைச்சுவை இருக்கு. ஓகே, முதல் கேள்வி கேட்கலாமா?
4: கேட்கலாம்.
3: சரி, முதல் கேள்வி என்னன்னா, நீங்க வந்து லைஃப்ல வந்து அதிகமா பயப்படுற ஒரு விஷயம்னா எதை சொல்லுவீங்க?
4: அதிகமா பயப்படுற விஷயம்னா எதுவும் இல்லை.
3: நீங்க எதுக்குமே பயப்பட மாட்டீங்களா?
4: பயம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்.
3: அந்த கொஞ்சம் கொஞ்சம் தான் எந்த விஷயத்துக்கு அதிகமா பயப்படுவீங்க?
4: எங்க வீட்டுக்காரருக்கு பயப்படுவேன்.
3: வா, முதன் முதலா இந்த நிகழ்ச்சியில வந்து முதன் முதலா ஒரு மனைவி வந்து கணவருக்கு பயப்படுறாங்கன்னு சொல்லும் போது கேட்க சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க. அதான் கேட்டேன். சரி, அடுத்த குஸ்டம் போயிடலாமா? பாண்டியில பீச் இல்ல மேடம். ஒரு கற்பனைக்கு பாண்டியில பீச்சே கிடையாது. எது இருந்தா நல்லா இருக்கும்? ஒரு மலையோ, ஒரு காடோ, இல்ல ஒரு அருவியோ, இல்ல ஒரு பெரிய ஏரியோ இருந்தா எது நல்லா இருக்கும்? நான் சொல்றீங்க,
4: அருவி இருந்தா நல்லா இருக்கும்.
3: எந்த அருவி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
4: குற்றாலம் இருக்குல்ல.
3: குற்றாலம்.
4: ஆமா.
3: இப்படி ஒரு 10 கிலோமீட்டர் குற்றாலம் அதுவே இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
4: அப்படி இருந்தா நல்லா இருக்கும்.
3: ஃப்ரெஷ்ஷா தண்ணி ஊத்தணும்.
4: ஆமா, அந்த பனிச்சாறு மாதிரி வராதுதான் நல்லா இருக்கும்.
3: அதே வா, இயற்கையை ரொம்ப நேசிக்கிறாங்க போல இருக்கு. சரி மேம், அடுத்த குவஸ்டின் போயிடலாமா? அடுத்த குவஸ்டின் என்னன்னா, நீங்க ஒரு மனுஷனா இல்ல, இப்ப கற்பனை பார்க்க கூட, நீ ஒரு மனுஷனா இல்லாம ஒரு அசைவ விலங்கா மாற போறீங்க. எந்த விலங்கா மாற போறீங்க? ஏன்
4: பாம்பா? பாம்பா?
3: பாம்பா? பாம்பு அசைவம் சாப்பிடும் தான், நிறைய பூச்சி சாப்பிடும் தான். ஏன் திடீர்னு பாம்புக்கு போறீங்க?
4: பிடிக்காதவங்களாம் கொத்தியே சாப்பிடுச்சு.
3: ஆஹா, இன்னைக்கு வரவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஒரு மோட்டிவோட வராங்க. யாருன்னா ஒருத்தவங்க போட்டு தள்ளுன்னு வரீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி பாம்பா வரணும் ஆசைப்படுறீங்க?
4: பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்களே நம்மளுக்கு.
3: பாம்புலேயே நிறைய வகையான பாம்பு இருக்கு. நீங்க எந்த பாம்பு மாறணும் ஆசைப்படுறீங்க அதை மட்டும் சொல்றீங்க. ஏன்னா சார பாம்பு இருக்கு, தண்ணி பாம்பு இருக்கு, கட்டி விரியன், கண்ணாடி விரியன், அது நிறைய பாம்பு இருக்கு. இந்த பாம்பு நல்ல பாம்பா? ராஜநாகம். ஏன் அனகொண்டா மாறீங்கன்னா இன்னும்
4: நல்லா கொத்தலாம்ல? ராஜநாகம் கொத்தனே போயிடுவாங்க. அது மாதிரி
3: உங்களுக்கு போட்டு தள்ளா போதும், சாப்பிடலாம் தேவையில்ல.
4: சாப்பிடலாம் வேணாம், கொத்தனா போதும்.
3: பாக்கிறதுக்கு நாகப்பாம்பு மாதிரிதான் இருக்கீங்க. போங்க, அடுத்த குவஸ்டின் போயிடலாமா? இப்போ வந்து ஒரு சுச்சுவேஷன் குவஸ்டின் மேம்.

0: நீங்க வந்து காட்டுக்குள்ள தனியா மாட்டிக்கிட்டீங்க. ஒரு அடர்ந்த காடு, எங்க பார்த்தாலும் சுத்தி இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியல. மரம்லாம் ஆடுது, இலையெல்லாம் ஓடுது. ஓகேங்களா, ஏதோ ஒண்ணு திடீர்னு பார்த்தா மூச்சு பார்த்தா நீங்க அங்க இருக்கீங்க. நீங்க அந்த நேரத்துல என்ன எப்படி கத்துவீங்க? யார ஃபர்ஸ்ட் கூப்பிடுவீங்க? அந்த இருட்டுல ஏங்க எல்லாம் கூட மாட்டேங்க. ஐயோ ஐயோ அம்மா காப்பாத்துங்க,
1: ஐயோ காப்பாத்துங்க விஜய் எங்க இருக்கிறேன்னு. அவ்வளவுதான்
0: அவ்வளவுதான், அதுக்கு மேல கூட மாட்டீங்க.
1: அதுக்கு மேல கூட மாட்டேன், கத்தின் தான் ஓடுவேன். ஆமா,
0: என்னங்க எங்க போயிட்டீங்க? அதெல்லாம் கேட்க மாட்டீங்க.
1: அதெல்லாம் கேட்க மாட்டேன்.
0: நீங்க கூப்பிடுறது எனக்கே கேட்கல, அவருக்கு எப்படி கேட்கும் போங்க. சரி, கடைசியா ஒரே ஒரு ஒரு டைலாக் இருக்கு, ஒரு ஃபன் டைலாக். அதை மட்டும் நீங்க பேசிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த பரிசு காத்துட்டு இருக்கு.
1: இதே தான் சொல்றீங்க,
0: இதுதான் நாங்க சொல்லுவோம். கொடுப்போம், கவலைப்படாதீங்க. ஒரு நாள் சங்கத்துல நிதி வரும், கொடுப்போம். உங்க அந்த டைலாக் மட்டும் சொல்லிட்டீங்களா? இதான் டைலாக், ரொம்ப எமோஷனலான ஒரு டைலாக். கோவமா பேசணும், நீங்க வேற சிரிச்சுட்டே இருக்கீங்க வேற, எனக்கு பயமா இருக்கு. சரியா
1: சொல்லுங்க, சொல்லுங்க,
0: சத்தமா சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க.
0: நிறுத்துடா, என்ன பார்த்தா எச்சி முழுகிற பயணி, எதுத்தா பேசுற? எனக்கு உறவு முக்கியலடா, நீதிடா, நேர்மடா, நியாயம்டா. சிரிக்க கூடாது மேடம், ரொம்ப நாட்டாம நாட்டாம டைலாக். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க.
1: இது வேற டைலாக் எல்லாம் கொடுத்தா யார் பேசா சொல்லுங்க.
0: நீங்க ஏதாவது டைலாக் பேசுங்க பாப்போம். தெரியாது இல்ல, பேசுங்க வாங்க.
1: நிறுத்துடா, என்ன பார்த்து எச்சு முழுகிற பையனி, எதுக்கா பேசுற? எனக்கு உறவு முக்கியம் இல்ல, நீதிடா, நேர்மட, நியாயம்.
0: நீங்க எல்லாம் நாட்டாமக்காரா இருந்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு மேடம். சூப்பரா பேசுறீங்க, ஒரு எமோஷனா பேசுறீங்களா? கடைசியா
1: எனக்கு கடைசி வரைக்கும் வராதுங்க.
0: நீங்க எப்பயும் பண்ண பேசலாடா. ஓகே மேடம், சூப்பரா பேசுறீங்க. தேங்க்யூ மேடம்.
1: போயிட்டு வாங்க மேடம்,
0: போயிட்டு வாங்க மேடமா. ஓகே மேடம், தேங்க்யூ. மக்களை இன்னும் நிறைய பேர் உங்களை ஃபோன் பண்ண காத்துருக்காங்க சொல்ல தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேரம் 5:51. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு வித் மீ ஆர்ஜே ஜார்ஜ், ஆர்ஜே ஆனந்த், அப்புறம் பாண்டி மெரினா மக்கள். ஓவர் டு ஆர்ஜே ஆனந்த்.
2: மறுபடியும் வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு இளம் பெண் காத்துட்டு பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: இப்ப சொல்லுங்க.
3: என் பேர் வந்து மீனா.
2: மீனா, ரொம்ப யோசிச்சு சொல்றாங்க, ஒரிஜினல் பேர் தானா?
3: ஆமா.
2: ஓகே, எங்க இருந்து வந்தீங்க?
3: நாங்க வந்து சுல்தான் பேட்ல இருந்து வரோம்.
2: நீங்க

0: சொல்லுங்களேன் பீச்சில் உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் பிடிக்குமா? போட்டிங் போகிறாங்க, சர்ஃபிங் இருக்கு. என்ன என்ன என்ன பிடிக்கும் சொல்லுங்க?
1: சாப்பிட்றது தான் பிடிக்கும்.
0: ரெண்டு பேரும் பார்க்கும்போது நினச்சி இப்படி தான் பேசுறது. சரி, இப்போ பீச்சில் வந்து ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களா?
1: ஆ, பண்ணுவேன்.
0: பண்ணீங்களா? சரி, பீச் இல்லாமல் பாண்டிச்சேரியில் வேற எதுனா உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்?
1: வேற எதுனா பாண்டியில் அப்படின்னு பார்த்தா நிறைய மிட் நைட் பிரியாணி.
0: அம்மா, இந்த சாப்பாடு கொடுங்கம்மா. இப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இப்போ ஒரு ஏரி, ஒரு நீங்கள் சாப்பாடா? ஒரு ஏரி, ஒரு வாட்டர் ஃபால்ஸ், இந்த மாதிரி நேச்சர் ஐட்டம் சொல்கிறேன். ஊட்டி கொடைக்கான மாதிரி.
1: ஓ, எனக்கு அதெல்லாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்.
0: பீச்சு தான் பிடிக்கும்.
1: ஆமாம், ஆமாம்,
0: அதுதான். சரி, எத்தனை மணிக்கு வந்துருக்கீங்க?
1: நான் வந்து ஒரு 12 o'clock வந்திருக்கேன்.
0: வா, நடு உச்சி சாமத்தில் வந்திருக்காங்களா? அடிக்கிற வெயிலில் 12 மணி இங்கே இருக்கீங்களா?
1: ஆமாம், போர் அடிக்குதுன்ட்டு வந்துட்டோம்.
0: கடவுளே, எப்படி மேம் வந்ததுல சாப்பிட்டுட்டே இருக்கீங்களா?
1: இல்ல இல்ல, லைட்டா சாப்பிடுவோம், லைட்டா பீச் விளையாடுவோம்.
0: லைட்டா சாப்பிட்டு லைட்டா பீச்சுக்கு போயிட்டு திரும்ப லைட்டா சாப்பிட்டு லைட்டா பீச்சுக்கு போயிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது.
1: ஆமா,
0: இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா?
1: அது கிடையாது.
0: எத்தனை மணிக்கு போறது ஐடியா இருக்கு?
1: விட்டா நைட் ஃபுல்லா இருப்போம்.
0: கடையில எதுவும் சாப்பாடு இல்ல, இந்த ஒரு ஹாஃப் அன் அவர்ல கிளம்பி போயிடுங்க. ஓகேங்களா?
1: சரி.
0: இப்ப நாங்க வந்து எஃப்எம் ரெயின்போன்னு ஷோ வந்து அலையோட விளையாடு ஃபன் பண்ணணும். நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஜாலியான கேரக்டரா இல்ல எப்படி ரொம்ப காமான கேரக்டரா?
1: ஜாலியான கேரக்டர்.
0: அதே ரொம்ப காமா சொல்றீங்க. கல கல கல சிரிச்சிட்டே சொல்லுங்க.
1: ஜாலியான கேரக்டர்.
0: நீங்க மேடம்?
1: நான் வந்து ரெண்டும் கலந்த கலவை.
0: கடவுள் பாதி முருகம் பாதி. அதுதான். ஓகே, உங்ககிட்ட ஒரு சில கேள்வி இருக்கு, கேட்டலாமா?
1: ஆ, ஓகே.
0: கேட்டீங்கன்னா லைட்டா ஒரு சாப்பாடு உங்களுக்கு. ஓகேவா?
1: ஓகே.
0: சாப்பாடுன்னு சொன்னது வாய் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். முதல் கேள்வி, நீங்க லைஃப்ல அதிகமா பயப்படுற விஷயம் எது? சரி, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. போடி பண்ணுங்க. அவங்க பயப்படுறாங்க, நீங்க சொல்லுங்க. எனக்கே பயப்படுறாங்க.
1: நான் லைஃப்ல பயப்படுறதுன்னு பார்த்தா மனுஷங்க தான்ப்பா.
0: மனுஷங்க தான். ஓகே, எந்த மனுஷங்களை பார்த்தா பயப்படுவீங்க?
1: கூட பழகிட்டு முதுகு பிணடு குத்துவாங்களே அவங்க.
0: முதுகு பிணடு குத்த கூட இருந்தீங்க?
1: ஆமா.
0: அப்புறம் முகத்திலே குத்து சொல்றேன். ஓகேங்களா? இல்ல இல்ல, நான் சொல்றது அதிகமா பயப்படுற விஷயம் எது? நீங்க வந்து ஒரு மனுஷனா இல்லாம ஒரு விலங்கு, அது ஒரு நான்வெஜ் விலங்கு. நான்வெஜ் விலங்குன்னா இந்த விலங்குகள் அடிச்சு சாப்பிடும்ல, அந்த மாதிரி ஒரு விலங்கா மாறப்படுறீங்க. எந்த விலங்கா மாறணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன்?
1: நான் வந்து புல்ஃபா மாறுவேன். இது புல்ஃப்
0: தமிழ்ல என்ன? அதுக்கு
1: ஓனாய்.
0: ஓனாய், இதுதான் இங்கிலீஷ படிக்கணும்னு படிக்காம தப்ப போச்சு. ஓனாயா மாற போறீங்க? ஓனாயா மாற போறீங்கல்ல? ஒருவேளை ஓனாயா மாறிட்டீங்க, யார ஃபர்ஸ்ட் கடிப்பீங்க? சிரிக்க கூடாது. ஓனாயெல்லாம் சிரிக்கவே சிரிக்காது, கடிக்கும்.
1: யார கடிப்பன? மனுஷங்கள்ல சொல்றீங்களா?
0: உங்க சொந்தக்கார கூட கடிக்கலாம், இல்ல உங்க பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணை கூட கடிக்கலாம், இல்ல கேள்வி கேட்கற என்ன கூட கடிக்கலாம். நீங்க யார ஃபர்ஸ்ட் கடிப்பீங்க?
1: இந்த எக்ஸாம்லாம் வச்சு சாவடிக்கிறாங்களா அவங்க?
0: முதல்ல உன்னதாம்மா கடிக்கணும். நீ எக்ஸாம் வைக்கிறீங்களா? கடிக்க போற? வேற வேற யாரா கடிக்கலாம்ல?
1: வேற யாரு? ரிலேட்டிவ்ஸ்
0: தான். நல்லா கடிக்குமா? அடங்கவே மாட்டாங்க. சரி, நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து எந்த விலங்கு மாதிரி ஆசைப்படுறீங்க? ஒரு நான்வெஜ் விலங்கு.
1: லயன்.
0: லயன், பார்க்க சிங்க மாதிரி தான் இருக்கீங்க. நீங்க யார ஃபர்ஸ்ட் கடிக்க ஆசைப்படுவீங்க? ரொம்ப யோசிக்க தேவையில்லை, இப்பதான் 10th எழுதிட்டு வந்திருக்கீங்க. சொல்லுங்க.
1: எங்க அக்காவை.
0: ஏன் உங்க அக்காவை ஏன் கடிக்கணும் ஆசைப்படுறீங்க?
1: டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க.
0: பரவாயில்ல, நல்ல சகோதரி, நல்லது ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம். சரி, அடுத்த குவெஸ்டின் போயிடலாமா? கடைசி குவெஸ்டின் தான். ஓகேவா? இப்போ ஒரு சிச்சுவேஷன், காட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் தனியாக

0: மாட்டிக்கிட்டீங்க. சூப்பரா இருக்குமா? ஜாலியா இருக்குமா? என்னடா இது, ஆரம்பமும் அட்டகாசமா இது. சிச்சுவேஷன் படி பாத்தீங்கன்னா, நீங்க ரெண்டு காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க, உங்களுக்கு உதவிக்கு யாருமே இல்ல. சுத்தி இருட்டு, கும் இருட்டு, மரம்லாம் அசையுது, காத்து தூங்குவீங்களா? அம்மா இது பார்க்கவே ஒரு அமானுஷ்யமா இருக்கு, ஓகேங்களா? இது ஒரு மாதிரி அமானுஷ்யமா பயங்கரமா இருக்கு. உங்க ஃப்ரெண்டு பேசுறது கூட உங்களுக்கு வந்து ஒரு பேய் கத்துற மாதிரி இருக்கு. என்ன பண்ணுவீங்க? யார ஃபர்ஸ்ட் கூப்பிடுங்க ஹெல்ப்புக்கு?
1: ப்ளடி மேரிய கூப்பிடுவோம்.
0: அவங்க யாரு?
1: அவங்க பேய் தான்.
0: உங்க பேய் தானா? இது யாரு இருக்க தெரியாது.
1: அது வந்து ஒரு பேய், அது என்ன பேயலன்னு தெரியல. அந்த பேய கூப்பிட்டு, யாருமா நீ, எதுக்குமா எல்லாரையும் வந்து கொல்ற அப்படின்லாம் கேட்போம்.
0: உங்க வீட்டுல சொந்தக்காரி அறிய கூட மாட்டேன். நீ
1: போன் தான் இருக்காது
0: கூப்பிடுவீங்க. ஐயே அப்படி கூப்பிடுவீங்களா? இல்ல ஐயோ அம்மா என்ன காப்பாத்துன்னு
1: கூப்பிடுவீங்களா?
0: காப்பாத்துங்க, நான் இப்ப வந்துட்டேன், அதான சொல்ல வரீங்க? நான் தெரியாமல் இங்கே வந்து விட்டேன், நினை காப்பாற்ற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு தங்கள் கீழ்படிந்த மாணவியா? நீ இதே மாதிரியே கத்துங்கதான் எங்களுக்கு நல்லது, ஓகேவா?
1: ஓகே.
0: கடைசியா உங்க ரெண்டு பேருக்கு ஒரு டயலாக் மட்டும் கொடுத்துருவேன், சீக்கிரம் போய் சாப்பிட்டு நீங்க ரெஸ்ட் எடுங்க, ஓகேவா? ரெடி
1: ரெடி. சரி
0: சரி, இதான் டயலாக். நிறுத்துடா, என்ன பார்த்தா எச்சி முகிற பையனி, இருத்தா பேசுற, எனக்கு உறவு முக்கியலடா, நீதிடா, நேர்மடா, நியாயம்டா, சோறுடா, வாடா.
1: ஒரே நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன்.
0: நீங்க பிராக்டிஸ் பண்ணதுல ஆறே கால் ஆயிடுச்சு, ஷோ முடிச்சிருவாங்க மேடம். ட்ரை பண்ணுங்க பாப்போம். நீங்க சொல்ல மாட்டீங்களா? நீங்க பிறவில இருந்தே ஒரு நாட்டவமா தான்
1: நினைக்கிறேன். என்ன மத்த எச்சு முழுங்குற பையன்,
0: என்ன மத்தையோ நானடா முதல, என்ன பார்த்தா எச்சு முழுங்குற பையன் நீ எதுத்தா பேசுற,
1: என்ன பார்த்தா எச்சு முழுங்குற பையன் நீ எதிர்த்தா பேசுற, எனக்கு உருவு முக்கியம் இல்ல, நீதிடா, நேர்மடா, நியாயம்டா.
0: இப்படி பிச்சுன்னு பேசக்கூடாதுடா, எமோஷனலா நல்லா கோவம் பேசணும், கோன்ஸ்டபுள் போயிடணும், ஓகேவா? நீங்க நல்லா கோவம் பேசணும், ரெடியா?
1: சீரியஸ் டைப் வரும், ஆனா உங்க மூஞ்சி பார்த்தா சிரிப்பு வருது.
0: எனக்கு தான் சிரிப்பு வருது, நாங்க என்ன பண்ண முடியும்? சரி ரெடி, ஓகே, ஒன்ஸ் மோர், நிறுத்துடா,
1: நிறுத்துடா, என்ன பார்த்தா எச்சு,
0: நல்லா கோவமா பேசுடா, நிறுத்துடா,
1: நிறுத்துடா, என்ன பார்த்தா எச்சு முழுங்குற பையன் நீ,
0: நீ
1: பேசுற, எனக்கு உறவு முக்கியம் இல்ல,
0: நேர்மடா,
1: நேர்மடா,
0: ரெண்டு பிளேட் பிரியாணி, ஓகே, எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்றீங்க, ஆனா அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்து சாப்பிடுங்க, நான் பசியா இருக்க சொல்லிடுறேன், ஓகேவா?
1: நன்றி.
0: நன்றி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேரம் 6:06. அலையோடு விளையாட நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவா நம்ம ஆர்ஜே என்ன சொல்ல போறாருன்னு அவுட் டேக் தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு அகைன் ஆர்ஜே ஆனந்த்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் பிரைன் போவின் அலையோடு விளையாடுறது உங்க ஆர்ஜே மக்களை. இன்னைக்கு நம்ம ஷோ பாண்டியில போயிட்டு இருக்கு. ஆர்ஜே சொன்ன மாதிரி நிகழ்ச்சியோட நிறைவு தெரிஞ்சு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய பேர் பேசினாங்க, நிறைய பேர் ஃபன் பண்ணாங்க, நிறைய பேர் ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. சோ நிகழ்ச்சியோட கருத்து ஒன்னு சொல்லுவாங்க எப்பவும் போல, அது என்னன்னா எப்பவுமே லைஃப்ல ஜாலி பண்ண எப்பவுமே வைபாருங்கன்னு சொல்லிட்டு

0: இன்னைக்கு பிடிச்சது நான் கிளம்புறேன் கேளுங்க சோம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு நான் ராஜ் ஆனந்த்.
1: I think I'm in love with you. No. Well, I've been thinking about you. Maybe I'm in love with you. I really don't know.

0: விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இத்தாலியின் ரோம் நகரில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியுடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்து பேசினார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற 16வது சட்டப்பேரவையின் முதலாவது கூட்டத்தில் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் இன்று வெளியாகியுள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் தேர்ச்சி விகிதம் 91.86% பதிவாகியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இத்தாலியின் ரோம் நகரில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியுடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். வர்த்தகம், முதலீடுகள், தொழில்நுட்பம், பாதுகாப்பு, பசுமை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்வது குறித்து இந்த சந்திப்பில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. இந்தியாவிற்கும் இத்தாலிக்கும் இடையிலான தந்திரோபாய கூட்டாண்மை உறவுகள், பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மக்கள் நிலையிலான தொடர்புகளின் அடிப்படையில் தொடர்ந்து வலுவடைந்து வருவதை பிரதிபலிக்கும் வகையில் இந்த பேச்சுவார்த்தைகள் அமைந்திருந்தன. இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
3: திரு நரேந்திர மோடி, திருமதி ஜார்ஜியா மெலோனி ஆகிய இரு தலைவர்களும் இன்றைய சந்திப்பின் போது பரஸ்பர அக்கறையுள்ள பிராந்திய மற்றும் உலக பிரச்சினைகள் குறித்தும் விவாதித்தனர். பொருளாதாரம் மற்றும் தூதரக உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ளும் அதேவேளை உலக பிரச்சினைகளிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இரு தலைவர்களும் மீண்டும் வலியுறுத்தினர். இந்தியாவிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும்

0: இடையே வலுவான உறவுகளை பராமரிப்பதில் இத்தாலி அளித்து வரும் ஆதரவை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரோம் நகரில் இத்தாலிய அதிபர் திரு செர்ஜியோ மாட்டரெல்லாவையும் சந்திக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் ரோம் நகரில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
1: பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு ஆங் யூ பேக்கை சந்தித்து பேசினார். பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பராமரிக்க ஏதுவாக பாதுகாப்பு, பாதுகாப்பு உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கான வழிவகைகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு சைபர் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்வது குறித்து உடன்பாடுகளும் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக திரு ராஜ்நாத் சிங் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கும் தென்கொரியாவிற்கும் இடையிலான சிறப்பு தந்திரோபாய கூட்டாண்மை உறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்திக் கொள்வதில் தாம் ஆர்வம் கொண்டுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார். ஆளில்லா குட்டி விமானங்களிலிருந்து ஏவப்பட்டு துல்லியமான வழிகாட்டுதல் அடிப்படையில் இலக்குகளை சரியாக தாக்கவல்ல இந்தியா

0: திரு ராஜ்நாத் சிங் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கும் தென்கொரியாவிற்கும் இடையிலான சிறப்பு தந்திரோபாய கூட்டாண்மை உறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்திக் கொள்வதில் தாம் ஆர்வம் கொண்டுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார். ஆளில்லா குட்டி விமானங்களிலிருந்து ஏவப்பட்டு துல்லியமான வழிகாட்டுதல் அடிப்படையில் இலக்குகளை சரியாக தாக்கவல்ல இந்தியாவின் அதிநவீன UELPGM V3 ஏவுகணையை தயாரிப்பு நிலையில் ஏவி பரிசோதிப்பதில் வெற்றி பெற்றுள்ள DRDO விஞ்ஞானிகள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறை கூட்டாளிகளுக்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத் துறையில் சுயசார்பை எட்டுவதில் முக்கிய மைல்கல்லாக இப்பரிசோதனை அமைந்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். ஹெலிகாப்டர், ட்ரோன் போன்ற வான் இலக்குகளை மட்டுமின்றி பீரங்கி போன்ற தரை இலக்குகளை தாக்குவதிலும் மிகவும் திறம்பட்டதாக இந்த ஏவுகணை திகழும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். விக்சித் பாரத் இலக்கை எட்டவும் சமுதாயத்தை வளர்ச்சியின் உச்சிக்கு இட்டு செல்லவும் அதிகாரிகள் பல சமயங்களில் நடப்பு நிலவரங்களுக்கு எதிராக எதிர்நீச்சல் போட வேண்டுமென குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். 2024 பிரிவைச் சேர்ந்த IAS அதிகாரிகள் குழு ஒன்று இன்று புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவரை சந்தித்தபோது அவர் இவ்வாறு கூறினார். பலதரப்பட்ட துறைகளில் பணியாற்றவும் சிறப்பு துறைகள் சார்ந்த நிபுணர்களை வழிநடத்தவும் இளம் அதிகாரிகளுக்கு பல வாய்ப்புகள் இருப்பதை குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார். அதிகாரிகள் மக்கள் நலனுக்கு ஏற்ப சரியான முடிவுகளை எடுக்க வேண்டுமென்றும் முடிவுகளை எடுக்காமல் விடுவது சரியானதாக இராது என்றும் அவர் குறிப்பிட்டார். வரவிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்வதான மத்திய அரசின் முடிவை ஆட்சேபிக்கும் மனு ஒன்றை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது மத்திய அரசின் கொள்கை அதிகாரத்திற்கு உட்பட்ட பிரச்சினை என்று தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று தனது உத்தரவில் கூறியது. பின்தங்கிய பிரிவினருக்கான நலத்திட்டங்களை உருவாக்க இத்தகைய மக்களின் எண்ணிக்கை விவரங்களை தெரிந்து கொள்ளும் தேவை அரசுக்கு இருப்பதால் இத்தகைய விவரங்களை சேகரிப்பதில் தவறேதும் இல்லை என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற 16வது சட்டப்பேரவையின் 1வது கூட்டத்தில் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் புதிய MLAக்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்தார். முதலில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவையின் உறுப்பினராக பதவியேற்றதைத் தொடர்ந்து திரு நமச்சிவாயம், திரு மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகிய அமைச்சர்களும் பின்னர் இதர உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். புதுச்சேரியில் அரசின் நலத்திட்டங்கள் தொடரும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். இன்று புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசுடன் புதுச்சேரியின் உறவுகள் நன்றாக உள்ளதாகவும் பிரதமர் கூறியபடி புதுச்சேரி பெஸ்ட் புதுச்சேரியாக மாறி வருவதாகவும் கூறினார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்றும் இக்கோரிக்கை நிச்சயமாக வெற்றி பெறும் என்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி குறிப்பிட்டார். தமிழகத்தில் இன்று வெளியாகியுள்ள 10வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் தேர்ச்சி விகிதம் 91.86% பதிவாகியுள்ளது. மாணவர்கள் 92.15% மாணவிகள் 96.47% தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10வகுப்பு பொதுத் தேர்வில் பங்கேற்ற 12,467 பள்ளிகளில் 5,171 பள்ளிகள் 100% தேர்ச்சி விகிதம் காட்டியுள்ளன. இதில் 1,931 அரசு பள்ளிகளும் அடங்கும் என தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மாவட்டங்களை பொறுத்தவரை புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, தஞ்சை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் 97% அதிகமாக தேர்ச்சி விகிதம் பதிவாகியுள்ளது. சிறையிலிருந்தே 10வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 370 கைதிகளில் 354 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அனைத்து எடைக்கற்கள் மற்றும் அளவீட்டு சாதனங்களின் துல்லியத்தன்மையை சரிபார்த்து சான்றளிப்பதன் மூலம் வர்த்தக சந்தையிலும் சமுதாயத்திலும் முழுமையான நேர்மையை நிலைநாட்டுவதே அளவியல் சட்டங்களின் நோக்கம் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உலக அளவியல் தினமான இன்று புதுடில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மெய்நிகர் முறையில் அவர் உரையாற்றினார். அமைச்சரின் உரை குறித்து

0: கூடுதல் விவரங்கள்.
1: தொழில் வர்த்தகத்துறையினர் இடையே அளவீட்டு துல்லியத்தையும் நுகர்வோர் இடையே நம்பிக்கை உணர்வையும் மேம்படுத்துவதில் அளவீட்டு சட்டங்களுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக அமைச்சர் திரு ஜோஷி கூறினார். சிந்து சமவெளி காலத்திலிருந்தே இந்தியாவில் ஒரே சீரான அளவைகள் பயன்படுத்தப்படுவதையும் தற்போது சர்வதேச சட்ட அளவியல் அமைப்பில் இடம்பெற்றுள்ள 13 நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதையும் அமைச்சர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். தேசிய அளவிலான சட்ட அளவியல் இணையதளம் ஒன்றை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தயாராகும் பொருட்கள் உலக தரத்தில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதாக அமைய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தி வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார்.
0: தென்கிழக்கு அரபிக்கடல் முதல் மத்திய வங்கக்கடல் வரை வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வரும் 26 தேதி வரை மழை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கன மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். IPL கிரிக்கெட்டில் இன்று இரவு 7:30 மணிக்கு கொல்கத்தாவில் நடைபெறும் போட்டியில் கொல்கத்தா மும்பை அணிகள் மோத உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இத்தாலியின் ரோம் நகரில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியுடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்து பேசினார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற 16 சட்டப்பேரவையின் 1வது கூட்டத்தில் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் இன்று வெளியாகியுள்ள 10 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் தேர்ச்சி விகிதம் 91.86% பதிவாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:20.

எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள். நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது மனம் விரும்புதே ஷோ வித் நான் உங்கள் ஆர்ஜே புவி. உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275250 என்ற எனக்கு கால் பண்ணி சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: நேரம் 6:28:52. எஃப்எம் ரெயின்போ பொதுவாய் 102.8 மனம் இருந்தே ஷோ தான் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வந்த ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஐயப்பன்
0: சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கேன் சார். இப்பதான் கட் கேமரா ரோலிங் வந்துட்டு போனீங்க
1: சார். உங்ககிட்ட ஒரு புதிர் கேள்வி கேட்கலாமா? ஒரு சின்ன கேள்விதான்.
0: ஆஹா, என்ன இது?
1: ஒரு சின்ன கேள்விதான்.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
1: ஒரு தட்டுல 7 லட்டு இருக்கு.
0: ஓகே.
1: அது வந்து 7 பேருக்கும் ஆளுக்கு ஒன்னு ஒண்ணு குடுத்தாச்சு.
0: ஓகே.
1: அப்போ மிச்சம் எத்தனை இருக்கும்?
0: தட்டுல 7 லட்டு வந்து 7 பேருக்கு குடுத்தாச்சு. அப்ப 0?
1: இல்ல சார், 1 இருக்கும்.
0: எப்படி சார்?
1: ஏன்னா அதுல ஒருத்தர் சுகர் பேஷண்ட்,
0: வேணாம்னு சொல்லிட்டாரா?
1: எடுத்து பார்த்துட்டு வேணாம்னு சொல்லிட்டார்.
0: ஐயோ, இந்த பதில் நான் எதிர்பார்க்கலையே. ஓகே சார், உங்களுக்கு என்ன படத்துல என்ன சாங் வேணும்?
1: இது கதிரவேலன் காதல் பாடத்துல இருந்து வீலியே வீலியே சீரை வீழிகிறதே அந்த பாடல்.
0: பாட்டாவே பாடிட்டீங்களா?
1: இங்க இப்பதான் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்கு.
0: சோ சிச்சுவேஷன் கேத்த மாதிரி கேக்குறீங்க?
1: தெரியலையே
0: சார். உங்களுக்கான சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி.
0: தேங்க்யூ சார்.

0: நேரம் 6:36, 24 நொடிகள். சைபாலின் இன்றொரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம். மனம் விரும்புதே ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இன்னொரு நேர் அவங்களுக்கு பிடிச்ச சாங் கேட்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சார். போனகல்ல இருந்து வேலுமணி பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா
0: சார்? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: எப்படி போயிட்டு இருக்கு?
1: எனக்கு சத்யவான் படத்துல இருந்து கண்மணி கண்மணி மின்னிடு மின்மணி அந்த பாட்டு வேணும் சார்.
0: ஓகே சார், சூப்பர் சார். உங்களுக்கான சாங் வந்துட்டே இருக்கு.
1: நன்றி சார்.
0: நன்றி.

0: மனம் விரும்பிய ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த காலர் அவங்களுக்கான சாங் கேட்க வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா மாதிரிங்களா?
0: நல்லா இருக்கேன் மேடம். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: பாண்டிஜெயா சார்.
0: ஜெய மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க மேடம், உங்களுக்கு பிடிச்ச சாங்க?
1: படம் செல்லக்கணும் சார், பாடல் வண்டியில மாமா.
0: ஓகே மேடம், உங்களுக்கான சாங் இதோ வந்துட்டே இருக்கு.
1: தேங்க்யூ சார்.
0: நன்றி மேடம்.

0: நேரம் 6:47, 45 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே ஷோ தான் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இன்னொரு காலர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: ஹலோ, நான் சார் கோட்டையில இருந்து ராஜேந்திர சார்.
0: ராஜேந்திர சார், எப்படி இருக்கீங்க?
1: உங்களை போல நலமா இருக்கேன் சார்.
0: நன்றி சார். சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: தங்க மனசுக்காரன் படத்துல இருந்து பாட்டுக்குள்ளே பாட்டு இருக்கின்ற ஒரு பாட்டு.
0: ஓகே சார், உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு சாங் வருது.
1: நன்றி சார்.
0: நன்றி சார்.

0: மனம் விரும்புகிற ஷோ தான் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் இன்னொரு காலர் அவங்களுக்கு பிடிச்ச சாங் கேட்க வந்திருக்காங்க. வணக்கம்.
1: எங்கள் பாசமும் நேசமும் மிக்க தோழருக்கு முன்னேற வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கலையரசு நல்லாப்பாளையம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படமும் பாடலும் கவிதை நடையல்.
0: ஓகே சொல்லுங்க சார்.
1: மதுமழை பொழிகையில், நஞ்சை நிலம் நனைகையில், சிறு சந்தன பூக்களில் சிந்தும் மகரந்தம், எமயம் படிமலர் சூடுகையில், தேவன் நாடுகையில் கொண்டாட்டம், சத்தமின்றி தாகம் எடுக்கிற நேரம், வாசல் வருகிறது வெண்மையில், எனக்காக காத்திரி என சொல்ல வருகிறாரோ உமாமோகன், இது உமா ரமணன்.
0: ஓகே சார், என்ன சார் கவிதை சூப்பரா சொல்லிட்டீங்களே.
1: எனக்காக காத்திரி படத்துல இருந்து தாகம் எடுக்கிற நேரம், இது மாதிரி கேட்காத ஒரு பாடலை தேடி எடுத்து கொடுப்பதில் எனக்கு ஒரு ரசனை.
0: ஓகே சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார் சாங் கேட்டதுக்கு. உங்களுக்கான சாங் வந்துட்டே இருக்கு.
1: நன்றி
0: நன்றி சார்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இத்தாலியின் ரோம் நகரில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியுடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். இருதரப்பு உறவுகளை சிறப்பு தந்திரோபாய கூட்டாண்மையாக தரம் உயர்த்தி கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பின்னர் இரு தலைவர்களும் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு ஆங் யூ பேக், பாதுகாப்பு கொள்முதல் நிர்வாகத்துறை அமைச்சர் திரு லீ யாங் சூல் ஆகியோரை சந்தித்து பேசினார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற 16வது சட்டப்பேரவையின் 1வது கூட்டத்தில் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் புதிய எம்எல்ஏக்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்தார். பின்னர் முதலமைச்சர் திரு ரங்கசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், மத்திய அரசுடன் புதுச்சேரியின் உறவுகள் நன்றாக உள்ளதாகவும் மாநில அரசின் திட்டங்கள் தொடரும் என்றும் கூறினார். தமிழகத்தில் இன்று வெளியாகியுள்ள 10வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் தேர்ச்சி விகிதம் 91.86% பதிவாகி உள்ளது. மாணவர்கள் 92.15% மாணவிகள் 96.47% தேர்ச்சி பெற்றுள்ளனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வரும் 26ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று இரவு 7:30 கொல்கத்தாவில் நடைபெறும் போட்டியில் கொல்கத்தா மும்பை அணிகள் மோத உள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 7:03, 7 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்பு ஷோ தான் கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த காலர் வந்துட்டாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க சார்?
1: நான் தென்பேர்லேருந்து கணேஷ் ராஜா.
0: கணேஷ் ராஜா சார், சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படம் பூவே உனக்காக.
0: ஓகே சார்.
1: பாடல் வந்து ஆனந்தம் ஆனந்தம் வரும் அந்த பாடல்.
0: ஓகே சார், உங்களுக்கான சாங் இதோ வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றிங்க. நன்றி.
0: நன்றி சார்.

நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேரம் 7:09:35. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனமிருமை தேசோ தான் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வரும் அடுத்த கால வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
2: என்ன, புதுப்பட்டில இருந்து ராஜா.
1: ராஜா சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: முத்து படத்துல இருந்து.
1: ஓகே சார்.
2: தில்லானா தில்லானா.
1: ஓகே சார், உங்களுக்கான சாங் வந்துட்டே இருக்கு சார்.
2: வாய்ப்பு. நன்றி சார்.
1: நன்றி சார்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சைவாலின் இன்றொரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளரிளம் பெண்களுக்கென தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டாரியா கௌஜியா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டர்லாவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இத்தாலி சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபருடன் இன்று ரோமில் பேச்சு நடத்தினார். பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், அரிய வகை கனிமங்கள், விண்வெளி, அணுசக்தி போன்ற துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலனியுடனும் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். மேற்காசியா மற்றும் யுக்ரைனில் நிலவும் பதற்றத்தை தணிப்பதற்கு தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமே தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் திரு நரேந்திர மோடி தெளிவுபடுத்தினார். இத்தாலி இந்தியா கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவிற்கான ஆண்டாக அடுத்த ஆண்டை கொண்டாடுவதென இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மனிதநேயத்திற்கு அச்சுறுத்தலாக தீவிரவாதம் உருவெடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். தீவிரவாத செயல்களை கண்டிப்பதோடு மட்டுமின்றி அதற்கான நிதி ஆதாரங்களை தடுப்பதும் பொறுப்பான அரசுகளின் கடமையாகும் என்று அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் மேம்படுத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றம் காரணமாக எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பிரச்சினையின் தாக்கம் காரணமாக பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அனைத்து துறைகளும் திட்டங்களை வகுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெறுவதை உறுதி செய்யுமாறு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். போட்டித் தேர்வுகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பப்படுவதை தடுப்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். வளரிளம் பெண்களுக்கு

0: தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து சென்றுள்ள அவர் தாய்சேய் நலத்திட்டத்திற்கான வாரியத்தின் தலைவர் திருமதி ஹெலன் கிளர்க்குடன் இன்று ஜெனிவாவில் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். தாய்சேய் இறப்பு விகிதமும் இந்தியாவில் வெகுவாக குறைந்துள்ளதாக அவர் கூறினார். பொது சுகாதாரத்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார். மகளிர், குழந்தைகள் மற்றும் வளரிளம் பருவத்தினரின் சுகாதாரத்திற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். இன்று கோவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான எந்த திட்டத்திற்கும் உதவிட மத்திய அரசு தயாராக உள்ளதாக கூறினார். மாற்றுத்திறனாளிகளுக்கு என அரசு பள்ளி ஒன்று கோவாவில் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மேம்பாட்டிற்கு தேவையான உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். முக்கிய துறைகளின் வளர்ச்சி கடந்த மாதம் 1.7% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிமெண்ட் உற்பத்தி 9.4% அளவிற்கும் எஃகு உற்பத்தி 6.2% அளவிற்கும் வளர்ச்சி கண்டுள்ளதாக தொழில்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின் உற்பத்தியும் 4.1% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த இளம் குடிமைப்பணி அதிகாரிகளிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மக்கள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளித்து அதன் அடிப்படையில் அதிகாரிகள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பிலான கொண்டாட்டங்கள் காணொலி வாயிலாக நடைபெற்றன. இதில் பங்கேற்று பேசிய அதன் தலைவர் திரு மனோஜ்குமார், கிராமப்புற பொருளாதார வளர்ச்சியில் தேனீ வளர்ப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பில் தேன் புரட்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு சுயசார்பு கிராமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் திரு மனோஜ்குமார் கூறினார். இந்தியா உட்பட 12 நாடுகளின் கூட்டு ராணுவ பயிற்சி மேகாலயாவில் இன்று தொடங்கியது. பூட்டான், கம்போடியா, இந்தோனேஷியா, மலேசியா, மாலத்தீவு, மியான்மர், நேபாளம், பிலிப்பைன்ஸ், செஷல்ஸ், இலங்கை, வியட்நாம், லாவோஸ் ஆகிய நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. 2 காலம் நடைபெறவுள்ள இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சில்வர் லைன் ரயில் திட்டத்தை கைவிடுவது என கேரள அரசு முடிவு செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். இன்று திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்காக வெளியிடப்பட்ட அறிவிக்கை விரைவில் திரும்பப் பெறப்படும் என்று தெரிவித்தார். இதற்கிடையே புதிய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி திரு ரமேஷ் சன்னிதாலாவுக்கு உள்துறையும், திரு சன்னி ஜோசப்புக்கு மின்துறையும், திரு கே முரளிதரனுக்கு சுகாதாரத்துறையும், திரு சி பி ஜானுக்கு போக்குவரத்துத்துறையும், திரு பஷீருக்கு பொதுப்பணித்துறையும், திரு சித்திக்கிற்கு வேளாண் துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மக்களவை மற்றும் மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு குஜராத் அரசு ஆதரவு அளித்துள்ளது. இன்று காந்திநகரில் இது தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினரிடம் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் இதனை தெரிவித்தார். இருப்பினும் இந்த நடைமுறைக்கு காங்கிரஸ் தரப்பில் பங்கேற்ற குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கோஜியா 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் பன்ஜிகாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 12-10, 10-12, 11-7, 11-7 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சே கா சுனை வென்றார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ், அபியோ அரோரா, ரியா தலால், ஆலியா கங்காரியா ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் த்ருவ் ஜோரியும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஹிரிதான் ஷா

0: லோகே சுப்பிரமணி, சிவன் அகர்வால், ராகவ் வசிஷ்டாவும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் உன்னதி திரிபாதி, ஆகாங்ஷா குப்தா ஆகியோரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜோர், தியா, பிரியங்கா மின்ஸ், நோசின் நாஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா காலிஹா இறுதிப் போட்டிக்கு காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தாலிதா ராமதானியை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளரிளம் பெண்களுக்கு என தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டாரியா கோஜியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. மீண்டும் மனமருமதே ஷோக்கு வந்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு நேர் ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க மேடம்?
2: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார்.
1: கலைவாணி மேடம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க மேடம், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: எதிர்நீச்சல், அந்த படத்துல இருந்து மின்வெட்டில் நாளில் இங்கு மின்சாரம் போல வந்த அந்த சாங் சார்.
1: ஓகே மேடம், உங்களுக்கான சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: தேங்க்யூ,
1: நன்றி மேடம்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
4: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
3: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் இருந்து தான் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த காலர், வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேடம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: அரவிந்த், திருவண்ணாமலை.
0: எப்படி இருக்கீங்க மேடம்?
1: நானும் நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க மேடம், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: என்ஜீவன் பாடுது படத்துல இருந்து ஒரே முறை உன் தரிசனம் பாட்டு.
0: ஓகே மேடம், உங்களுக்கான சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ மேடம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேரம் 7:36:53. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனமிரும்பு தேசோதான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த காலர், வணக்கம்.
2: வணக்கம் சார், அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் கஜலம்பேர் சார். நல்லா இருக்கா சார்?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பராக சார், நான் எஃப்எம் ரேடியோ சூப்பராக சார்.
1: சூப்பர் சார், சூப்பர் சார். சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு சாமி போட்ட முடிச்சுல இருந்து பொண்ணு எடுத்து வர அந்த பாடல் ஒளிபரப்பு செய்யுங்க சார்.
1: நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி சார்.
2: நன்றி சார், நன்றி.

0: மனம் இருந்து ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் ஒரு அடுத்த காலர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா இளமங்கலம் ஈரா மா முருகன்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: பாடம் வந்து தாய் மனசு, பாடம் வந்து தூது இலை ஆரசி. பாடம் வேணும்.
0: ஓகே சார், இதோ உங்களுக்கான பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி சார்.
0: நன்றி சார்.
1: நாளை வணக்கம். நன்றி.
0: நன்றி சார். நன்றி சார்.
2: தூது இலை ஆரசி தொண்டையில தான் நினைச்சேன்.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹரி ஹர சூரியகர்.
1: சைபாலி இன்றொரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம். மீண்டும் மனமிருந்த ஷோக்கு வந்தாச்சு நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம்.

0: முன்னிரவு வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
0: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
1: தாண்டவமூர்த்தி சார் எப்படி இருக்கீங்க?
0: என்ன
1: பாட்டு வேணும்?
0: படம் என் ராசாவின் மனசிலே.
1: ஓகே சார்.
0: பாடல் குயில் பாட்டு.
1: ஓகே சார், உங்களுக்கான சாங் இதோ வந்துட்டே இருக்கு.
0: மிக்க நன்றி சார்.
1: நன்றி சார்.

0: நேரம் 7:53:42. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் கடைசி காலர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருவண்ணாமலை தட்சிணாமூர்த்தி.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், என்ன படம், என்ன பாட்டு வேணும், யாருக்கு டெடிகேட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஷோவோட கடைசி காலரா வந்திருக்கீங்க நீங்க.
1: எல்லா நேயர்கள் எல்லாருக்குமே டெடிகேட் பண்றேன் சார்.
0: சூப்பர் சார்.
1: சொல்லாமல் தொட்டு செல்லும் சென்றால் ஒரு பாடல், பாடல் ஒரு சின்ன விளக்கம்
0: சொல்லுங்க சார்.
1: பழுக்கீரோட என விளங்கும் பருவ உள்ளத்தில் காதல் என்பது பூவாய் தூவும் போது மணக்கின்றது, கல்லாய் விடும் போது மணிக்கின்றது, உலகை வெறுக்கின்றது, உணர்வை இழக்கின்றது. வெளிச்சம் கண்டு விளக்கில் விழுந்து வெந்து துடிக்கும் ஒரு விட்டில் பூச்சியின் வழிகளின் ராகம் வலியலையேறும் நிலையினில் நானும் நிறை கொள்ள வேண்டும் சார்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார், செம்மையா சொன்னீங்க சார்.
1: நன்றி சார்.
0: இது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நன்றி சார். உங்களுக்கான பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிறைவாக அற்புதமான ஒரு கவிதை சொன்னாரு, என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு கால் பண்ண முடியல, யாரும் வருத்தப்படாதீங்க. நாளைக்கு கால இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு, அதுல வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு பிடிச்ச சாங்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கும் மனம் விரும்பிய ஷோ இருக்கு, சோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இணைக்கலாம். 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. ஈரான் பிரச்சனையால் உலக அளவில் உருவாகியுள்ள நிச்சயமற்ற சூழலுக்கு இடையிலும் இந்தியா இவ்வாண்டு 6.4% வளர்ச்சியுடன் உலகிலேயே மிக வேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரமாக தொடர்ந்து நீடிக்கும் என ஐநா கூறியுள்ளது. நாட்டில் நிலக்கரி, இரும்பு எஃகு, சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட 8 முக்கிய துறைகளின் வளர்ச்சி கடந்த ஏப்ரல் மாதத்தில் 1.7% அதிகரித்துள்ளது. இவ்வாண்டு மார்ச் மாதத்தில் 1.2% இருந்தது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இத்தாலியின் ரோம் நகரில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியுடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். இருதரப்பு உறவுகளை சிறப்பு தந்திரோபாய கூட்டாண்மையாக தரம் உயர்த்தி கொள்ள இரு நாடுகளும் இணைந்து முடிவு செய்துள்ளன. புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற 16வது சட்டப்பேரவையின் 1வது கூட்டத்தில் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் புதிய எம்எல்ஏக்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்தார். பின்னர் முதலமைச்சர் திரு ரங்கசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், மத்திய அரசுடன் புதுச்சேரியின் உறவுகள் நன்றாக உள்ளதாகவும் மாநில அரசின் திட்டங்கள் தொடரும் என்றும் கூறினார். புதுச்சேரியில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மானிய விலையில் உணவு பெற தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரர்கள் CBDC என்னும் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய திட்டத்தின் கீழ் ஆதார் அங்கீகாரம் மூலம் டிஜிட்டல் வாலெட் உருவாக்கிக் கொள்ள நாளை நெட்டப்பாக்கம், ஏம்பலம் மற்றும் மணவெளி பகுதிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என குடிமைப்பொருள் வழங்கல் துறை அறிவித்துள்ளது. இதர பகுதிகளிலும் கட்டம் கட்டமாக இதேபோன்ற முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. IPL கிரிக்கெட்டில் இன்று கொல்கத்தாவில் நடைபெறும் போட்டியில் டாஸ் ஜெயித்த கொல்கத்தா அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட மும்பை அணி சற்று முன்வரை 4.4 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 33 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

ஏய், இங்க நான் தான் கிங். கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: to farmers of India. West Bengal government announces immediate start of deportation proceedings against illegal Bangladeshi infiltrators under Citizenship Amendment Act. India to remain world's fastest growing major economy with 6.4% growth this year despite West Asia conflict, says UN report. IMD issues red alert for severe heatwave conditions over Uttar Pradesh, Madhya Pradesh and Vidarbha for the next 2 to 3 days. And IPL cricket match between host Kolkata Knight Riders and Mumbai Indians underway at the Eden Gardens. And that's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் சிறு குறு தொழில்துறையின் கீழ் இயங்கும் காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் தேன் புரட்சி திட்டத்தின் பயனாளி திரு ஜோதிஷ் நாயர் தேனீ வளர்ப்பு குறித்த தன்னுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் ஜோதிஷ். உலக தேனீக்கள் தினம் கொண்டாடப்படக்கூடிய இந்த நாளில் உங்களை வந்து நேர்காணல் செய்வதில் மகிழ்ச்சி ஜோதிஷ். அடிப்படையில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து விவசாயத்துக்கு மாறிட்டு வராங்க. அந்த வகையில் நீங்கள் தேனி வளர்ப்புக்கு மாறினது எப்படி, உங்களுக்கு இதில் எப்படி ஈடுபாடு ஏற்பட்டது?
4: என்னுடைய அப்பா அம்மா விவசாயி, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்ற எனக்கு தெரியும். ஸோ நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டும் சின்ன வயசில் எப்படி கஷ்டப்பட்டுன்ற எனக்கு தெரியும். நானெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், கல்லூரி பிஜி படித்தது, 2 பிஜி எடுத்தேன், எல்லாமே அந்த விவசாய இதில்தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த கஷ்டம் பார்த்திங்கன்னா அந்த சக மனிதர்களுக்கு வரப்படாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தேன். எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லப்போல நான் கஷ்டப்பட்ட போல நீயும் கஷ்டப்படப்படாது அப்படின்னு. அதே மாதிரி தானே எல்லா விவசாய மக்களுக்கும் அவங்களுடைய பிள்ளைங்க அது மாதிரி கஷ்டப்படப்படாதுன்றது தான் அது. அப்போது இது பெரிய ஒரு ட்ரெஷரை நம்மளால் எதுவும் மிஸ் பண்ணுறோன்றது சின்ன வயசுலேருந்தே எனக்கு வருது. நம்ம எப்பவுமே எங்கே தொலைச்சோமோ அந்த இடத்துல தான் நம்ம தேடணும், தொலைக்காத இடத்துல போய் தேடுறது இது கிடையாது. நம்ம கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா வச்சுங்களா விவசாயத்தை சார்ந்த கண்ட்ரி தான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள ட்ரில்லியன் எக்கனாமி, ட்ரில்லியன் டாலர்ஸ் எக்கனாமியெல்லாம் இருந்தது. இப்போல்லாம் ஏன் பண்ண முடியல? இப்போ தானே சின்ன சின்ன சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அது இதுன்னு சொல்லிட்டு ஒன்றுன்னா வந்துட்டுருக்கேன். இப்போது சின்ன ஒரு டேட்டா ஒன்று சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க தெரியல. 1942 இந்தியன் ஜிடிபியுடைய கான்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா 65% பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டரில் தான் வந்தது. 2013 பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்தியன் ஜிடிபியுடைய கான்ட்ரிபியூஷன் அக்ரிகல்ச்சர்லேருந்து எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 12%-13% தான். ஏன் இவ்வளோ டிக்ளைன் ஆகுது? ஸோ விச் மீன்ஸ் தட் அந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் நம்மளுக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இல்லை, ஒரு சமுதாயம்லாம் நினச்சி அங்கேருந்து ரொம்ப வெளியே வந்துடுறாங்க. யாருமே விவசாயிங்க யாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாலாம் விவசாயம் வேண்டான்னு சொல்லிட்டுலாம் வெளியே வரது கிடையாது, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் வெளியே வர்றாங்க. விவசாயிகளுக்கு என்ன அப்படின்னா அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவனுக்கு விவசாயத்தை பற்றி நல்லா தெரியும், அது எப்படி சந்தையில் எடுத்துகிட்டு வருதுன்றது தெரியாது. அப்போது நான் படிச்சிருக்கேன், ஸோ நான்லாம் வெளியூரில் இருந்திருக்கேன், ஒரு 15 இயர்ஸ் நான்லாம் இன்டர்நேஷ்னல் கம்பெனி குளோபல் கம்பெனிஸ் எல்லாம் இருந்திருக்கேன், எனக்குலாம் சந்தை எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். சரி, அதெல்லாம் நம்ம மக்களுக்கு ஏன் பண்ணக்கூடாது, அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஏட்டட் ப்ராடக்ட்ஸை எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், உலக அளவில் சந்தைக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். மூணாவது இது கோர் ஃபவுண்டேஷனே பார்த்தீங்கன்னா ஏன் விவசாயம்லாம் நலிவிழந்து போகுது அது யாருக்குமே தெரியல இல்லை, அதில் கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிடெக் ஐடின்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னா அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதேமாதிரி விவசாயத்துக்கு ஒரு காலத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அது எப்படிலாம் நம்மளாலலாம் எப்படி எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்றத ஒரு சிந்தனை. ஸோ இது ஃபவுண்டேஷன் நம்மளாம் அந்த ரூட் காஸ்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா தென் வீ கேன் டூ தட் ஒன். சரி, நம்மளே ஒரு அடுத்தவங்க குறை சொல்கிறதுக்கு பதிலாக நம்மளே இல்லை ஒரு டேட்டா ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சிக்ஸிக்மா அனலிஸ்ட்டு. ஸோ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு டேட்டா அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3000 விவசாயிங்கிட்ட சவுத் இந்தியா ஃபுல்லால் பண்ணி பார்த்தேன்.
3: சார், இந்த இனிஷியேட்டிவ் எப்போ தொடங்கி?
4: நான் என்னெல்லாம் இதுக்கு ஊக்குவிச்சது பார்த்தீங்கன்னா ஏபிஜே சார் தான். ஏபிஜே சார் தான் ஒரு ஐ ஜஸ்ட் அவர் நான் அண்ணா யூஸ் நான் அப்புறம் அப்ராடில் இருந்தேன், யூஎஸில் இருந்தேன். யூஎஸில் நான் க்ரீன் கார்டு ஹோல்டர், அதை அப்ளை பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு வாட்டி சாரை மீட் பண்ணும்போது தான் ஐ ஜஸ்ட் காட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் தான் எனக்குள்ள இக்னைட் பண்ணி விட்டது. ஏபிஜே சார் தான் சொன்னார், இது ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது, விவசாய மகனாக இருக்கீங்க, நீங்களெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியூரில் போயிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு டெக்னாலஜியும் தெரியும், உங்களுக்கு அனலைசிஸும் தெரியும், உங்களுக்கு விவசாயம் உங்களுக்கு பேஷன், தென் நீங்கள் அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய மோட்டிவேஷன் தான். சரி, அப்புறமா தான் அவர் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் சார்கிட்ட பண்ணார். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது, எம் எஸ் சுவாமிநாதன் சார் பார்த்தீங்கன்னா அவர் தான் வேர்ல்டு பி

0: ஃபெடரேஷனுடைய 10 வருஷமா பிரசிடண்டா இருந்தார் அவர். அவர் தான் பார்த்தீங்கன்னா கேவிஐசி ரிசர்ச் சென்டர்னு சொல்லிட்டு ஒன்று பூனேல இருக்கு, அது டெவலப் பண்ணதே டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் சார் தான். அதே போல் நிறைய விஷயங்கள் நேஷனல் பி போர்டு பண்ணது அவர் தான். அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவரே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு அவரில் ஹீ இஸ் அ பீ கீப்பர். அவருடைய ஃபஸ்ட்டு கேரியர்லேயே ஃபஸ்ட்டாக பண்ண என்ன விஷயம் அப்படின்னா ஹீ இஸ் அ பீ கீப்பர். அவர் எப்பவுமே சொல்லுவார் ஐ எம் ஏ ப்ரௌட் பீ கீப்பர் அப்படின்னாரு. ஸோ அவருடைய இதில் நம்மளும் போகிறது என்ன பெரிய விஷயம் தானே. தென் நம்மாழ்வார் ஐயா கிட்ட பேசும்போது அவரும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார், தேனீக்கள் இல்லாட்டி உலக நடா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அந்த இதில் நம்மள ஸ்டார்ட் பண்ணோம். நாங்களும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண நிறைய எல்லாம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4000 ஃபார்மர்ஸு கிட்டலாம் அந்த ரிசர்ச் பண்ணோம். இதில் என்ன பிரச்சனைனுங்க, இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது பொள்ளாச்சியில், பொள்ளாச்சியில் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது கரூரில், கரூரில் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது திண்டுக்கல் ஆர் ஹொசூர் ஆர் எனி அதர் பிளேஸ். நீங்கள் இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு இஷ்யூஸ் எல்லாம் அக்ரிகல்ச்சர் இஷ்யூஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, அது என்ன பிரச்சனை அப்படின்னா கோராக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில இடத்துல தண்ணி இல்லைன்னுவங்க, அதெல்லாம் எல்லாத்துக்கும் மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கம் சரி நிறைய உதவிகள் பண்ணுறாங்க, அது மக்களுக்குள்ள போய் சேரமாட்டேங்குது. இப்போ கேவிஎஸ்சி போன்ற ஆட்கள்லாம் எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுனால தான் நிறைய எல்லாம் ரிசர்ச்சுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. கேவிஎஸ்சிலாம் தான் எங்களெல்லாம் ரொம்ப ஊக்கு பண்ணி இப்போ எங்களுக்கெல்லாம் நிறைய எல்லாம் சப்சிடியோட எங்களுக்கெல்லாம் லோன்லாம் தந்து எங்களை போன்ற நிறைய ஆட்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி கேவிஎஸ்சியில் நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப இம்ப்ரெஸ்டான விஷயம் கேவிஎஸ்சியில் என்ன அப்படின்னாங்க, அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களா ஒரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா நோன்றது இதுமாரி சொன்னது கிடையாது, எந்த ப்ரொபோசல் எடுத்துகிட்டு வந்தாலும் தேவல் கம்ப்ளீட்டாக அவங்களாம் அனலைஸ் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணி இதனால் உங்களுக்கு என்ன லாபம் வரும் அதை வந்து.
1: நீங்க வந்து கேவிஐசி பத்தி சொல்றீங்க சார், ஒரு ஐடி செக்டார்ல இருந்த ஒருத்தர் வந்து விவசாயத்தின் மேல வந்து இருக்கக்கூடிய ஒரு நாட்டத்தினால நீங்க இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா முதல்ல நீங்க கேவிஐசியை போய் நீங்க அணுகணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது, அங்க நீங்க எதிர்கொண்ட அந்த அனுபவங்கள் அப்படின்றது என்னவா இருந்தது உங்களுக்கு?
0: எனக்கு ரொம்ப வார்ம்தா இருந்ததுங்க. நான் டாக்டர் லட்சுமிநாராயண் சார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் டைரக்டர் இருந்தார். அவர்கிட்ட போயில இது மாதிரி பண்ணலான் இருக்குங்க, இது பண்ணிட்டு இருக்கேன், இது மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நேரம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தார். அவங்ககிட்ட போய் கேட்டோடனே அவங்க என்ன சொன்னாங்க, ப்ரொபோசல் கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் இதெல்லாம் கேட்டாங்க, இதனால் என்ன லாபம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சோடனே இடிபின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் காணிச்சாங்க. எனக்கு இதெல்லாம் புதுமையாக இருந்தது, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு அங்கே போய் இந்த ஃபினான்ஷியல் இருந்த ஸ்ட்ரக்சர் அவ்வளோ ஸ்ட்ரக்சர்டு அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருந்தது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா
1: அங்கே நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்ன சார்,
0: அங்கே ஒரு பொருளை எப்படி இல்லை ப்ராசஸாக ஆர்கனைஸ்டாக இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் எப்படி பண்ணலாம் ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கனைசேஷனுக்கு என்னென்ன ஃபினான்ஷியல் பிளானிங்ஸ் எப்படி பண்ணலாம் அது இல்லை ரெண்டாவது, மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இது சந்தைக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது, இது மதிப்பு கூட்டுதல் எப்படி பண்ணலாம், ஒரு அரசாங்கத்துடைய இதில் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கெல்லாம் உண்மையுமே பொறிப்பு பெரிய பொறிப்பாக இருந்தது. விவசாயிங்கிட்ட இல்லை எல்லாருக்கிட்டமே நான் சொல்லுவேன், நான் இது மாதிரிலாம் இருக்குது, ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, என்னுடைய தெரிஞ்சவங்க எங்கள் ஊருக்காருங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்.
1: அவங்களோட இருக்கும் போது உங்களுடைய அனுபவம் வந்து எப்படி இருந்துச்சு அந்த கேவிஐசி கத்துக்கிட்ட விஷயம்?
0: விவசாயம்ன்றது எனக்கு புதுமையெல்லாம் கிடையாது, சின்ன வயசுல இருந்து நாங்க எங்களுக்கு பண்ணே இருக்கு அதுல போய் பண்ணிட்டு இருக்கோம், அதனால எங்களுக்கும் சேம் ஸ்டேஜ் ஆஃப் இதுதான் இருந்தது.
1: பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கு?
0: ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அவங்க ஹைலி ஆர்கனைஸ்டானால நம்ப கூட முடியல எனக்கு, இவ்வளோலாம் ஆர்கனைஸ்டெல்லாம் ஒரு மத்திய அரசாங்கம் பண்ணுவாங்களான்றது எனக்குள்ள ஒரு ஸோ அது பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த இயர் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், ஹனி இதெல்லாம் பண்ண போகிறோம், நிறைய வேல்யூ ஆடட் இதெல்லாமே வேறு ஹனி இல்லாமல் விவசாயிகளுடைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் மிச்சம் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், மட்ராஸ் ஃபார்மர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வந்து அது மதிப்பு கூட்டுதல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிகிட்ருக்கோம்.
1: அதாவது உங்களுக்கு பயிற்சி கொடுத்ததுல வந்து கேவிஐசி வந்து எவ்வளவு முக்கிய பங்கு வகிச்சாங்களோ அதே மாதிரி அடுத்த கட்டமா உங்களுடைய செயல்பாட்டிலையும் அவங்களுடைய பங்கு அப்படின்றது முக்கியமா இருக்கு அப்படின்னு
0: சொல்லுவாங்க. டெஃபினெட்லி.
1: அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமா இருந்தது சார்?
0: இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ கேவிஐசியில என்னென்ன ஈவெண்ட்ஸ் ஹனி ரிலேட்டடான என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் அவங்க கூப்பிடுவாங்க. என்ன மட்டும் இல்லை, எல்லா பெனிஃபிஷரியும் கூப்பிடுவாங்க. ஸ்கூல்ஸில், காலேஜஸ் ஆர் சம் அதர் ஈவெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் பண்ணும்போது அவங்க கூப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நல்லா பகிர்ந்துடுவேன். பகிர்ந்தல் தானே நம்மளுடைய கலாச்சாரமே. சில போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள்லாம் இருப்பாங்க, அவங்கள வேற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அது நான் அங்கேருந்து கற்றுப்பேன். அவ்வளோதான் விஷயம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ்.

0: இதுதான் விஷயம்.
1: சரி சார், இப்போ சாதாரணமா இந்த தேனி வளர்ப்பு அப்படின்ற விஷயத்துல உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைச்சிருக்கு அப்படின்றது நீங்க பேசுறதுல இருந்தே வந்து தெரியுது. இதை வந்து முழு நேரமா தொடங்கும் போது உங்களுக்கு அப்ப இருந்த விஷயங்கள் என்னென்ன, இப்ப நீங்க அதுல இருந்து முன்னேறி வந்திருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள், என்னென்ன சவால்களை நீங்க எதிர்கொண்டீங்க?
0: சவால்கள் என்ன அப்படின்னா மேடம், இது ஒன்று அப்படின்னா சேல்ஸ் தான். உலக சந்தையில் இது நிறைய பேருக்குலாம் நிறைய இப்போ இந்த நேர்காணல் கேட்டுக்கிட்டு இருக்க மக்களுக்கு என்ன சொல்கிறேன், நான் எந்த ப்ராடக்ட்டுமே நம்மள பொசிஷன் பண்ணும்போது வேர் வி ஆர் பொசிஷன்ட் அப்படின்றது பார்க்கணும். அதாவது நம்மளுடைய ப்ராடக்ட்டு இப்போ ஒரு சந்தைக்கு இதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த சந்தையில் விற்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டில் விற்க முடியுமா, இது உலகத்தில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்தில் இருக்கிற 25% தேன் இந்தியன் தேன் தான் டிமாண்டு.
1: இல்லை அதுக்கான காரணம் என்ன சார், இங்கே இருக்கிற சூழல் காரணமா இல்லை என்ன காரணம்?
0: இல்லை சூழல் மட்டும் இல்லை மேடம், 500 வெரைட்டி ஹனி இருக்குது உலக அளவில். அதில் 300 வெரைட்டி ஹனி இஸ் த பெஸ்ட் ஹனி. அதில் 250 வெரைட்டி ஆஃப் ஹனி நம்ம இந்தியாவில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு மல்டிபிள் லெவலில் பூக்கள், மகரந்தம் இதெல்லாம் எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது உலகத்தில். வி ஆர் ஹைலி பிளஸ்ட். அவ்வளோ அவ்வளோ பூக்கள் இருக்குது, நீங்கள் அந்த காட்டு பூக்கள் இருக்குது, அப்புறமா நாட்டு பூக்கள் இருக்குது, அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹொசூர்லாம் போனீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பூக்கள் வச்சுருக்காங்க.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
0: ஒரு பூக்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசின் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா? அதான் நான் சொன்னேன், நான் 500 வெரைட்டிஸ் ஆஃப் ஹனி உலக அளவில் இருக்குது. அதில் 300 வெரைட்டி ஆஃப் ஹனி டேர்ம்ட் அஸ் த பெஸ்ட் ஹனி அப்படின்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 250 இந்தியாவில் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், என்ன சொல்கிறீங்க? கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்குது, இந்தியாவில் இல்லாத இதே கிடையாது. ஆயுர்வேதத்தில் சொல்கிறாங்க 2200 நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒத்த மூலின்னு சொல்லிட்டு இதை
1: தேனை
0: சொல்கிறாங்க. நீங்கள் டெய்லி நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கனாலே யூ வில் யூ நோ நீட் டு டேக் அரவுண்ட் மெடிசின் ஃபார் 2200 டிசீசஸ். அவ்வளோ இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம பண்ணுறோன்றது அதுவே ஒரு வா ஃபேக்டர் தானே நம்ம லைஃப்பில்.
1: நிச்சயமாக
0: இவ்வளோ பெரிய வா ஃபேக்டர் அது.
1: இப்போது உங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க, உங்களுக்கு வந்து இதை வந்து முழு நேரமாக ஒரு தொழிலாக்கிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேவிஏசி வந்து நிறைய வந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க, அறிவுரைகள் வழங்கியிருக்காங்க. இதில் வரக்கூடிய பொருட்களை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றணும் அப்படின்றதுல கேவிஏசி உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கையெல்லாம் வந்து செஞ்சாங்க? இன்னொன்று சந்தைப்படுத்துதல், ஏன்னா எந்த ஒரு பொருளையும் வந்து மதிப்பு கூட்டிட்டால் மட்டும் போதாது, அதை சந்தைப்படுத்துகிற வரைக்கும் வந்து ஒரு உற்பத்தியாளருடைய பணி அப்படின்றது இருக்கு. அதுல வந்து கேவிஐசியோட பங்கு என்ன சார்?
0: சந்தைப்படுத்தணுன்றது முதல்ல சொன்னாங்க, இந்த வேல்யூடட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க பண்ணுங்க அப்படின்றது தான் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கிரியேட் பண்ணி தந்தாங்க. அதில் டெவலப் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் புதுமையாக இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நானோ டெக்னாலஜியில் நாங்கள் எல்லாம் ஒரு புது இது எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் நானோ டெக்னாலஜின்ட்டு ஒரு 4 மாதத்துலலாம் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ண போகிறோம் ஹனி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் நிறைய பசங்களை ஒழுங்காக தூங்க மாட்டேன்றாங்க, வயசானவங்க தூங்க மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு ஒரு ஹெர்பல் ஒரு நானோ டெக்னாலஜி மூலமாக பண்ணி அதை ஹனியில் இன்ஃபியூஸ் பண்ணி அது நாங்கள் ஒரு அதுக்கு ஒரு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இதுபோல் நிறைய விஷயங்கள்ல அதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிசர்ச், நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டு, நம்மளுடைய இது எப்படி இல்லை வேல்யூடட் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம தான் பண்ணிக்கணும். அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கிரியேட் பண்ணி தருவாங்க, அதுக்கு மேலே டெவலப் பண்ண வேண்டியது நம்மளுடைய ரிசர்ச்.
1: இப்போ அன்றாட வாழ்க்கையில் வந்து இப்போ தேன் நெல்லி வந்து நமக்கு கண் கூட தெரிஞ்ச ஒரு விஷயம், அந்த மாதிரி வேற என்னென்ன பொருட்கள்
0: ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு. இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு நம்மள இது பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலலாம் ஒழுங்காக சாப்பிட மாட்டேன்றாங்க, 6 o'clockலாம் ஸ்கூல் போயிடுறாங்க, 7 o'clockலாம் அவங்களுக்குலாம் எனர்ஜி பார் மாதிரி நம்மளால் ஹனியில் வச்சு பண்ணலாம். ஏன்னா இதில் குளுக்கோஸு, ஃப்ரூட்டோஸு, சுக்ரோஸு, என்சைம்ஸு, விட்டமின்ஸு, மினரல்ஸு எல்லாமே இருக்குது ஹனியில் இருக்குது. ப்ளஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு இது பண்ணிக்கலாம். தென் பனானா ஃபிக் இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு அதில் ட்ரை பண்ணிட்டு அது பண்ணலாம். இதுபோல் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வீ கேன் கீப் ஆன் டூயிங் தட். இது மாதிரி நிறைய பண்ணலாம். இது மாதிரி கேக்ஸ் எல்லாம் இப்போ நிறைய ஜென்சி குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் குக்கீஸ் எல்லாம் இப்போ நாங்கள் எல்லாம் புதுசாக எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ஹனி பேஸ்டு குக்கீஸ். ஓகே, அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ஹனியில் இருக்கிற சுகரை நம்ம இதில் வேல்யூ பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹனியை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து புராணத்துலேயும் அதேமாதிரி கிறிஸ்டியானிட்டிலையும் அதேமாதிரி இஸ்லாமத்துலேயும்
1: எல்லா
0: மதத்துலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஹனியை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அவ்வளோ இது. இப்போ ஹிந்து புராணத்தில் பார்த்தீங்கன்னா அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமிர்தம் அப்படின்னா என்ன, அவனுக்கு அதை சாப்பிட்டாச்சுன்னா அவனுக்கெல்லாம் மரணமே கிடையாது அப்படின்வாங்க. வாட் இஸ் அமிர்தம்? இஸ் நத்திங் பட் நெக்டர். வாட் இஸ் நெக்டர்? நெக்டர் இஸ் நத்திங் பட் ஹனி. ஹனி தான், ஹனி எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவனுடைய ஆயுள்ல ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இதுதான் சிம்பிளான விஷயங்கள்.
1: நிச்சயமா சார், விவசாயம் அதுதான் வந்து என்னுடைய பாரம்பரிய

0: பிரியமான ஒரு தொழில் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணியும் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தேனி வளர்ப்பு அப்படின்றது எல்லாரும் வந்து கடினமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதுலயும் வந்து நீங்க கேவிஐசியோட ஒரு ஹெல்ப்போட பாத்தீங்கன்னா அதுலயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க. நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி சார்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 9:31. 4 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தென்சி தேவானம் வித் நான் உங்கள் ஆர்ஜே புவி. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் காத்து வாக்கில் 2 காதல் திரைப்படத்திலிருந்து.

நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது புதுச்சேரியில் நிறுவப்பட்டு படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவைச் சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கு ஓராண்டு கால சிறப்பு பயிற்சி திட்டத்தை வழங்குவதற்காக புதுச்சேரியில் அமைந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் தலை சிறந்த நிறுவனங்களிடமிருந்து சீல் செய்யப்பட்ட கவரில் விருப்ப மனு கோரப்படுகிறது. பாடநெறி உள்ளடக்கத்தில் பொது ஆங்கிலம், பொது அறிவு, எண்ணியல் திறன், கணினியல், சுருக்கெழுத்து மற்றும் தட்டச்சு பயிற்சி ஆகிய அடங்கும். இப்பயிற்சியின் நோக்கம் குரூப் சி நிலை, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மற்றும் பிற ஆட்சேர்ப்பு நிறுவனங்களால் நடத்தப்படும் காலி பணியிடங்களுக்கான பல்வேறு தேர்வுகளில் போட்டியிட அவர்களை தயார்படுத்துதலாகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு தொழில் சார்ந்த கட்டணங்கள் ரூபாய் 1200 ஒரு மாணவர்களுக்கு பிரதி மாதம் வழங்கப்படும். இப்பயிற்சி July 1, 2026 முதல் தொடங்கப்பட உள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்களுக்கு கோரப்படுகிறது. விருப்பமுள்ளவர்கள் தங்கள் பயிற்சி மையத்தினமிருந்து விவரங்களை 3 வருடத்திற்கான வருமான வரி சான்றிதழ், வகுப்பில் குறைந்த 40 மாணவர்கள் அமரும் இருக்கைகள் மற்றும் 2 மாணவர்களுக்கு 1 என்ற விகிதத்தில் கணினி இருக்க வேண்டும் ஆகிய விவரங்களை அலுவலகத்தில் அணுகவும். துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் எண் 5, 3 குறுக்கு தெரு, முதல் தளம் நடேசன் நகர், புதுச்சேரி 6050005 என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தினை தங்களது நிறுவனத்தின் முழு விவரங்கள் மற்றும் ஆதார ஆவணத்துடன் சமர்ப்பிக்க கடைசி தேதி 10/6/2026 மற்றும் மாலை 5 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு www.labor.gov.in அண்ட் www.ncsgov.in என்ற இணையதளத்தை அணுகவும். இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென் சிந்து தெய்வானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் டான் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:42, 24 நொடிகள். தென் சிந்து தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் KGF 2 திரைப்படத்திலிருந்து.

சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். புதுச்சேரி வெங்கடாநகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் குறிப்பிடப்படும் இடங்களில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. வெங்கடாநகர் பகுதி, பிருந்தாவனம் பகுதி, வள்ளலார் நகர் பகுதி, செஞ்சி சாலை பகுதி, கிருஷ்ணா நகர் பகுதி, முத்தியால்பேட் பகுதி. தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கோப்ரா திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:52, 18 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தேன் லவ் டுடே திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:05:21. தென் சிந்து தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ரிதம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:12 25 நொடிகள். தேன் சிந்துதை வானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் அலைப்பாய்தே திரைப்படத்திலிருந்து.

நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்திலிருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதைகளில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் குறிப்பிடப்படும் இடங்களிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. பிள்ளைத்தோட்டம் பகுதி, நேதா நகர், எம்ஜிஆர் நகர், ரமணா நகர், சிவவிஷ்ணு நகர், ஜெயமூர்த்தி ராஜா நகர், இன்ஜினியர்ஸ் காலனி, அன்சாரி துரைசாமி நகர், ஜெயம் நகர், பிஎஸ்சி வங்கி காலனி, அண்ணாமலையார் வீதி, கலைவாணி வீதி, ஜோதி நகர், வாரியர் நகர், அமுதம் கார்டன், நூரடி ரோடு பகுதி, விஜயலட்சுமி நகர், காயத்ரி நகர், ஐயப்பசாமி நகர், ஜான்சி நகர், கொடிசாமி நகர், சிவராம் நகர், நடேசன் நகர், மேற்கு சித்தானந்த நகர், சுந்தரராஜா நகர், ராகவேந்திரா நகர், வாசன் நகர், பாவனர் நகர், பூமியான்பேட் குடியிருப்பு, முனுசாமி பிள்ளை நகர், விக்டோரியா நகர், விவேகானந்தா நகர், எல்லை பிள்ளைச்சாவடி, மோகன் நகர், தந்தை பெரியார் நகர், டிஆர் நகர், சக்தி நகர், வெண்ணிலா நகர், வேல்முருகன் நகர், ஆனந்த ரங்கப்பிள்ளை நகர், புதுசாரம், சாரதாம்பாள் நகர், பீட்டா நகர், ஞானப்பிரகாசம் நகர், ஏகேடி நகர், பல்கலை நகர், புதிய பைபாஸ் சாலை மற்றும் திருப்பூர் குமரன் நகர். பொதுமக்கள் இத்துறையின் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள்.

நேரம் 10:29. 23 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தென் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஜெமினி திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 11:11. நமது எஃப்எம் ரெயின்போவில் புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். ஆறு 35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அத்தி சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்பவர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவம். வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். 7:02 புதுவை புதுமை கவிதை சோலை எழுதி வழங்குபவர் தருமர் பழனிசாமி அவர்கள். 7:25 நலமாய் வாழ உயர் ரத்த அழுத்தம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 வணக்க மக்களே, 8:02 முதல் 8:15, 8:30 முதல் 8:55 நம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர் ஜே ஜோஸ்வின். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர் விருப்பம். பத்து 2 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் என்று. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள். வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர், இதில் திரை நேரமும் உடல் பருமனும் குறித்து விளக்கமளிக்கிறார் பன்ருட்டி அரசு மருத்துவமனை குழந்தை மருத்துவம் மற்றும் முதியோர் நல மருத்துவர் டாக்டர் வி பாலச்சந்திரன் அவர்கள். 4 மணிக்கு சந்தேஷ் டு சோல்ஜர் டெல்லி அஞ்சல். 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர் ஜே பாரதி தேவி. 6:20 முதல் 7 மணி வரை, 7:02 முதல் 7:15 மீண்டும், 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக், சென்னை ஏஞ்சல். 9:15 தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும் இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இன்று மற்றும் நாளை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இன்று மற்றும் நாளை தென்மேற்கு வங்கக்கடலில் சில நேரங்களில் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் கடல் பகுதிகள், ஏனைய தென்மேற்கு வங்கக்கடல் அநேக பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் அநேக பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிடப்பட்ட நாட்களில் மீனவர்களை பதுகி செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Aparajita Nair.